0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:6 முதல் 8 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இரட்சிப்பு என்பது நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை பவுல் விவரமாக எடுத்து கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் நியாய பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:9-18 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நியாய பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? கிறிஸ்து நமக்காக எப்படி சாபமானார் என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா?
1: எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, வாசிக்கிறேன் கலாத்தியர் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த வசனத்திலே அந்தபடி என்று ஆரம்பமாவதால் முன்னாலே சொல்லப்பட்ட சத்தியங்களை சுருக்கமாக நாம் சிந்திப்பது நல்லது. இரட்சிப்பு என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை பவுல் விபரமாக எடுத்து கூறி வருகிறார். உதாரணமாக ஆபிரகாமை குறித்து சொன்னார். எப்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை விவரித்தார். மட்டுமல்ல, யூதனல்லாத எல்லா ஜனங்களும் கூட ஆபிரகாமின் சந்ததியிலே வரும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் பாவங்களுக்காக மரித்த இரட்சகர் என்று விசுவாசிக்கும் பொழுது இரட்சிப்பாகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். மீண்டும் கலாத்தியர் 3:9 வாசிக்கிறேன். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் ஆபிரகாமை எந்த அடிப்படையிலே இரட்சித்தாரோ அதே அடிப்படையிலே தான் இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் இரட்சிக்கப்படுகிறோம். பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கேட்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசம். ஆபிரகாமுக்காக சில காரியங்களை தேவன் செய்வார் என்பதை ஆபிரகாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் கேட்டார். இன்று தேவன் நம்மிடத்திலே கேட்பது நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரனை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்ததை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு மனிதன் இரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம்தான் மிக மிக அவசியமானது. கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்தராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. இங்கே முதலாவது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய வார்த்தை நிலைத்தராதவன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு உச்ச கட்டத்திலே நீங்கள் இருந்ததை உணர்ந்திருக்கலாம். பாடல் பாடிக்கொண்டு மிக மகிழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். அன்று நீங்கள் கர்த்தரோடு கூட எல்லா காரியங்களிலேயும் வாழ்ந்தீர்கள். எந்த ஒரு காரியத்திலேயும் இடரல் இல்லை. அப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள், ரொம்ப நல்லது, இவ்வாறு நான் இருந்தபடியினாலே தேவன் என்னை இரட்சித்து விட்டார் என்று சொல்லியிருப்பீர்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இது என்ன சொல்கிறது? இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் 24 நியாயப்பிரமாணத்தை நீங்கள் காத்து நடக்கிறீர்களா? 52 வார்த்தையிலும் செயலிலும் உங்களால் அப்படி வாழ முடிகிறதா? நீங்கள் ஒரு மனுஷனாக இருப்பீர்கள் என்றால் எந்தோ எதிலோ தவறுகிறீர்கள். எல்லா நேரங்களிலேயும் நீங்கள் உங்கள் உச்சக்கட்ட நிலைமையிலே வாழுகிறதில்லை. பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் தவறும் பொழுது நியாயப்பிரமாணமானது உங்களை சபிக்கிறது, உங்களை குற்றம் சாட்டுகிறது. ஊழியர் ஒருவர் எப்பொழுது பார்த்தாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒருவர் அவருடைய மனைவியிடத்திலே போய், உங்கள் கணவர் எப்பொழுதுமே இப்படித்தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களா, எப்பொழுதும் உயர்வான நிலைமையிலே இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது, இல்லை, சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலேயும் தாழ்வான நேரங்கள் உண்டு என்று கூறினார்கள். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் சில துக்கமான நாட்களும் இருக்கிறது இல்லையா? உங்களை நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வைக்க விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த நாளை கடந்து வந்தாலும் அதற்கான பரிசு உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறதில்லை. தமிழ்நாட்டிலே எல்லா சட்டத்திட்டங்களையும் நான் 20 கை கொண்டு வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் அரசு அதிகாரிகள் என்னுடைய வீட்டிலே வந்து எனக்கு பரிசு கொடுப்பார்கள் என்று காத்து உட்கார்ந்து கொண்டே இருந்தால் எனக்கு பரிசு கிடைக்குமா? இல்லை பெரியமானவர்களே, அப்படி யாருக்கும் அவர்கள் பரிசு கொடுக்கிறதில்லை. 20 ஆண்டு காலமாக எல்லா கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்துவிட்டு ஒரு நாள் சாலை விதி ஒன்றை மீறி நான் நடந்தால் அதற்குடைய தண்டனை தான் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது புரிகிறதா? சட்டமானது உங்களுக்கு வெகுமதி கொடுக்காது, அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதில்லை. சட்டம் எப்பொழுதுமே உங்களிலே குறைகளை கண்டு உங்களை தண்டிக்கிறதா இருக்கிறது. ஆனால் விசுவாசமானது உங்களுக்காக கொடுப்பதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது, அதுதான் ஜீவன், நித்திய ஜீவன். கலாத்தியர் 3:11 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசத்தினாலேதான் மனிதன் பிழைப்பான் என்று பழைய ஏற்பாடே நமக்கு சொல்லியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே யாராவது ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கூறப்படவில்லை. மோசேயின் பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற எந்த ஒரு சரித்திரத்தையும் நான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடிகிறதில்லை. நீங்கள் அறிந்திருப்பது போல மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மத்திய பகுதியிலேதான் பலி செலுத்துதல் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கீழ் தேவன் ஜனங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையையும் கொடுத்தார் என்று மோசே மனமகிழ்ந்தார். இந்த காரணத்தினாலேதான் மோசேயின் முகம் பிரகாசித்தது. ஆபகுக் 2:4 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:12 நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இதுவும் மிக முக்கியமான ஒரு வசனம். ரட்சிக்கப்படுவதற்கும் நல்வாழ்வு வாழ்வதற்கும் விசுவாசமும் நியாயப்பிரமாணமும் ஒன்று கொண்டு எதிர்மறையான கொள்கைகளாய் இருக்கின்றன, ஒன்றே ஒன்று எதிர்க்கிறவைகளாய் இருக்கின்றன. நீங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே வாழப்போகிறீர்கள் என்றால் விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இரண்டையும் ஒன்றாக சேர்க்கவே முடியாது, அவை ஒன்று கொண்டு எதிரானவை. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் கவனியுங்கள். நீங்கள் தூத்துக்குடியிலிருந்து சென்னை போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ரயிலிலே பிரயாணம் செய்தால் அது மதுரை, திருச்சி என்று எங்கெங்கோ சுற்றி கொண்டு திரும்ப சென்னைக்கு வந்து சேர்கிறதே என்று நினைக்கிறீர்கள். சரி, விமானத்திலே போகலாம் என்று டிக்கெட் வாங்குகிறீர்கள். ஆனால் ரயிலிலே போவது மிகவும் பாதுகாவலானது என்றும் நினைக்கிறீர்கள். சரி, நான் ஆகாய விமானத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய காலை ரயிலிலே வைத்துக் கொள்கிறேன், அதுதான் எனக்கு பாதுகாவலானது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது ஒரே நேரத்திலே ரயிலிலும் ஆகாய விமானத்திலேயும் ஒருவர் பயணம் செய்ய முடியாது. ஒன்று, நீங்கள் ரயிலிலேயே பிரயாணம் செய்ய வேண்டும், அல்லது ஆகாய விமானத்திலே பிரயாணம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதுபோலத்தான் விசுவாசத்தினாலும் நியாயப்பிரமாணத்தினாலும் சேர்ந்து நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடப்பேன் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் அதை முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறேன். ஏற்கனவே உங்களால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது என்பதை தேவனே கூறிவிட்டார். நியாயப்பிரமாணம் விசுவாசத்தினாலே வரும் ஒன்றல்ல. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் தான் அதன் மூலமாய் பிழைக்க முடியும். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கவனித்தீர்களா? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மோசேயின் பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்த்தது. ஏற்கனவே நான் சொன்னது போல நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே எந்த வெகுமதியையும் அது கொண்டு கொடுப்பதில்லை. ஆனால் அதை மீறும் பொழுது தண்டனையை கொடுப்பதிலே மட்டும் அக்கறை உள்ளதாயிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து மோசேயின் பிரமாணங்களினாலே நமக்கு வரக்கூடிய தண்டனைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பல காரணங்களினாலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலேதான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தண்டனை கொடுப்பதற்கு யாரையும் தூக்கிலிடவில்லை, கல்லெறிந்துதான் கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் தண்டனைக்காக ஏன் கல்லெறிந்து கொள்வதை தெரிந்து கொண்டார்கள் என்றால் அந்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் கற்களைத்தான் நாம் பார்க்க முடியும். மேலும் மரணத்திற்குரிய பாவத்தை யாராவது செய்வார்கள் என்றாலும் அதற்கான தண்டனை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உபாகமும் 21:22-23 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், உபாகமும் 21:22-23 வசனங்கள். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில்தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆனால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. ஒருவன் ஒரு பயங்கரமான பாவத்தை செய்து கல்லெறிந்து கொல்லப்பட்டாலும் அவனுடைய சரீரத்தை மரத்திலே தொங்க விட்டார்கள். ஏனென்றால் அதை பார்க்கும் மற்றவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை தாங்கள் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக. என்றாலும் இரவிலே அந்த சரீரம் மரத்திலே தொங்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? உபாகமும் 21:23 பின்பகுதியை நன்றா பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை தீட்டுப்படுத்தாதிருப்பாயாக. பிரியமானுள்ளே, கிறிஸ்து நமக்காக சாபமானார். எப்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார்? இந்த பூமியிலே அவர் மனுர் எடுத்ததினாலா? இல்லை, இந்த உலகத்திலே வந்து அவர் பிறந்த பொழுது அந்த பரிசுத்தமானது என்றுதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை லூக்கா 1:35 நீங்கள் பார்க்கலாம். 30 வயதிற்கு முந்தைய காலம் வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியவில்லையே, அந்த காலத்தில் அவர் சாபமானார்? இல்லை, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஊழிய காலங்களிலேதான் பிதா அவரை குறித்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது நமக்காக சாபமானாரா? ஆம். ஆனால் அவர் சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரத்திலே அவ்வாறு சாபமாகவில்லை. ஏனென்றால் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரிலே எந்த பழுதும் இல்லை. அவர் சிலுவையிலே தொங்கிய கடைசி 3 மணி நேரங்களிலேதான் நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டார். கவனிங்கள், ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். மரம் என்னும் கிரேக்க வார்த்தையின் பொருள் கட்டை விறகு அல்லது மரத்தை அது குறிக்கிறது. கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் சிலுவையை நோக்கி சென்றார். அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமாய் இருந்தது. ஆனால் அதன் மூலமாகத்தான் நமக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமே நமக்கு ஜீவனை கொடுக்கும் மரமாயிற்று.

0: கலாத்தியர் 3:11, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசித்தனாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. இஸ்ரேல் மக்கள் 1500 ஆண்டுகளாக நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களாயிருந்தாலும் அதை கொண்டு அவர்களால் வாழ முடியவில்லை. அப்போஸ்தலர் 15:10 பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று கேட்கிறார். இதன் பொருள் என்ன? நாமோ நம்முடைய பிதாக்களோ நியாயப்பிரமாணத்தை காத்து நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது ஏன் யூதரல்லாத மற்ற ஜனங்களையும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்றால் அவர்களும் அதற்கு கீழ்ப்படிய முடியாது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை கிறிஸ்து நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டபடினாலே நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபை நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். கலாத்தியர் 3:15, சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்கிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. நீங்கள் ஒரு மனிதனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்கள். ஆனால் ஓராண்டு காலத்திற்கு பிறகு 500 ரூபாய் தான் கொடுக்க தீர்மானித்து அவனிடத்திலே போய், சகோதரனே, உனக்கு கொடுக்க வேண்டிய இந்த 500 ரூபாயை இதோ வாங்கிக் கொள் என்று சொல்வீர்கள் என்றால் அந்த மனிதன் என்ன சொல்வான்? கொஞ்சம் போரு, 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று நீ வாக்கு கொடுத்தாயே என்று கூறுவான். அதற்கு அவன், இல்லை, இப்பொழுது நான் மாற்றிவிட்டேன் என்று சொல்வான் என்றால், இல்லை இல்லை, நீ மாற்ற முடியாது, ஏனென்றால் அதை குறித்து நம் பத்திரத்திலே கையெழுத்திட்டிருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம், இது மாற்றப்பட முடியாதது என்று கூறுவான். கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதன்படியே ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உலகத்திற்கு ரட்சிப்பு அருளப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். எனவே இந்த சந்ததி என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. எனவேதான் யோவான் 8:56 இயேசு சொல்லும் பொழுது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். தொடர்ந்து கலாத்தியர் 3:17 வாசிக்கிறேன். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார், ஒரு வாக்கு கொடுத்தார். அதற்கு பின் 430 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. என்றாலும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த நியாயப்பிரமாணம் மாற்றாது. தேவன் ஒருபொழுதும் தாம் கொடுத்த வாக்கை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறவர் அல்ல. இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு தெளிவாக வாக்கு கொடுத்தார். உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்றார். எண்ணிக்கைக்கு அடங்காத சந்ததி உன்னுடைய சந்ததியாய் இருக்கும் என்றார். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல அது இருக்கும் என்றார். தேவன் அந்த வாக்கை நிறைவேற்றித்தான் ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் சந்ததியையே உருவாக்கினார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் மூலமாக முழு உலகத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்றார். இன்றைக்கும் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமான ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவே. இயேசுவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு கொடுக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தார். அதையே இன்றைக்கும் அவர் நிறைவேற்றி வருகிறார். கலாத்தியர் 3:18, அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. கிறிஸ்துவை குறித்து தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் மோசேயின் பிரமாணங்களுக்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். எனவே நியாயப்பிரமாணம் எந்த வகையிலேயும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றாது. அப்படி என்றால் ஒரு கேள்வி எழும்புகிறது, நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? அதன் மதிப்புதான் என்ன? இவ்வாறு கூறுவதனாலே நியாயப்பிரமாணத்தை பவுலப்போஸ்தலன் குறை கூறுகிறார் என்று எண்ணிவிடாதீர்கள். அதற்கு மாறாக மக்கள் நியாயப்பிரமாணத்தின் அவசியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த கேள்வியை எழுப்புகிறார். நியாயப்பிரமாணத்தை அதன் முழு மகிமையோடும் நிறைவோடும் பூரணத்தோடும் காட்டுகிறார். என்றாலும் அந்த பூரணமான நியாயப்பிரமாணத்தை நம்மிலே எவரும் கை கொள்ள முடியாதபடினாலே நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம் என்பதை பவுல் இதன் மூலமாய் விவரிக்கிறார். நியாயப்பிரமாணத்திற்கான காரணத்தை குறித்து பவுல் கொடுக்கும் விளக்கத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதிகள் நமக்கு உணர்த்திய உண்மைகள் என்ன? நியாயப்பிரமாணம் மனிதர்கள் கை கொள்ள முடியாத ஒன்றாயிருக்கிறபடினாலே அது மனிதனுக்கு சாபத்தை கூறுகிறதாயிருக்கிறது, அவனுக்கு தண்டனையே கொடுக்கிறது. எனவே நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியதல்ல. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கூறியிருப்பது போல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தூக்கப்பட்டு சாபமானார். இதனால் நாம் சாபத்திலிருந்தும் மீட்கப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாய் உலகத்திலுள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக மீட்பராக விசுவாசிக்கும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தையும் நாம் விசுவாசத்தினாலேயே பெற்றுக் கொள்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரே இந்த உலகத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை வழி நடத்துகிறது. இந்த பரிசுத்தாவியானவரின் நிறைவை பெற்றவர்களாக அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக வாழ நம்ம ஏற்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் என்பதை ஆண்டவரே, பவுலப்போஸ்தலன் மூலமாக நியாயப்பிரமாணத்தினாலே மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல காரியங்களை செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து ஊழியங்களுக்கு கொடுப்பதனாலே நாங்கள் நல்லவர்களாய் மாற முடியாது என்பதை எங்களுக்கு மீண்டும் உணர்த்தினீர், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்மை விசுவாசிப்பதனாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, மீட்பு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உம்மிலே நிலைத்து வாழ உம்முடைய தூய ஆவியானவரையும் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே கிடைக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? சட்டம் எப்பொழுதுமே உங்கள் குறைகளை கண்டு உங்களை தண்டிக்கிறதா இருக்கிறது. ஆனால் விசுவாசம் உங்களுக்காக கொடுப்பதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரத்திலே சாபமாகவில்லை. ஏனென்றால் அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவர் சிலுவையிலே தொங்கிய கடைசி 3 மணி நேரங்களிலே தான் நமக்காக அவர் சாபமானார். இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் சிலுவையை நோக்கி சென்றார். அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமாயிருந்தது. அதன் மூலமாகத்தான் நமக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தை கொடுத்த மரமே நமக்கு ஜீவனை கொடுக்கும் மரமாயிற்று. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22.

ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப நெருக்கிறாங்களா? உங்களை நேசிச்சவங்க நெருக்கிறாங்களா? பணம் உங்களை நெருக்குதா? வியாதி உங்களை நெருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏற்ற வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர்ல ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை. அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது, நெருங்கி நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆவின் சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயமே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா

தூக்கிட்டே இருந்தேன். வேலையிலேயே எங்களும் சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும். நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில ஏசு வைப்பார். வேலையிலேயா அவளை ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்களோட சேர்ந்து பாடுவீங்களா?

Super la básica. Super, ஆமா. எல்லாத்தையும் மறந்துருங்க. எல்லாருக்கும்ப்பா. பெருக்கத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. ஆமா.

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ஆமீன் சொல்றீங்க. கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது. அதான் நான் சுமக்கிறேன்ல, அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும்? அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல. கவலை படாத, நீ வாட்டுக்கே கூட சேர்ந்து டிராவல் பண்ணு. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி.

வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்து தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குவிளத்தை கொடுக்கிறோம் என்று சொல்றாரு. இருக்கிறம்மா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உஷ்ணரோகியை பார்த்து கை நீட்டினோன்ன உஷ்ணரம சரியாச்சுல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுட தோல்வானதா இருக்கிறீங்க. அப்படியே வியாபார பாராயணம் அப்பா அவர் நினைச்சேன் நான் தோல்ல சாந்தி நடப்பேன் அவர் சுமக்கிறதுக்கு ரெடி நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கணும்னா யோசிக்கிறேன்.

இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்யறதுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறேன். அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்க அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. அதனால இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகா சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகுல சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி போடுப்பா.

அவள் உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே, மகனே. ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே என்னோட கூட சேர்ந்த ஆசையா, டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நிக்க வைத்திருக்கிறன்னு சொன்ன உன்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கிட்ட ஜபத்துக்கு வரும்போது, பிரதர் கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசியிருந்தா போதும், உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும், அதுதான் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடைக்கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்கு மேல

உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க. வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள் சில உபத்திரவங்கள்லாம் வரும், ஆண்டவருக்கே வந்துச்சு, அப்ப நீங்களும் நானும் எம்மாத்திரம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டு சொன்ன, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன், அக்னிய நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23 சங்கீதத்துல 4 வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ அக்னியில நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி, நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீ சூப்பரா இருக்குல்ல. எங்க எத்தனை பேர் ஆமைன்னு

0: அற்புதங்களை செய்தவர் அவ்வளவு பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன்
1: நான் தான்.
0: நீங்களே சொல்ல மாட்டீங்களா?
2: நான் தான்
0: சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தாம்மா,
2: நான் தான்
0: ஐயா, நான் தான்,
2: நான் தான்.
0: இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

உங்களுக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணாலும் நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க, நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்து

உலகத்துல நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறேயா? வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். எந்த இடத்துல போராட்டமாய் நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நிந்தைகள் அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா? அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ அந்த போராட்டத்தை நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா? கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.

அப்பா அர்ப்பணிக்கிற இந்த பணிக்காக அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க பணி பொழிகிறதற்காக நன்றி. டியூ டைம்ல உங்க டியூ பொழிகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அந்த ஏற்ற வேளை அந்த டியூ டைம்ல அப்பா உங்க டியூ டியூஇ அந்த டைம்ல டிஇடபிள்யூ பணி பொழிவதாக ஒவ்வொருவர் மேலையும் குடும்பத்திலையும் அப்பா அன்பான விலையேற பெற்ற கனம் பெற்ற தேவ ஊழியர்களுடைய ஊழியத்தில் உங்க பணி பொழிவதாக என்று ஜெபிக்கும். பனிப்பொழிவு உண்டாவதாக அப்பா உங்க மேல எங்களுக்கு வைராக்கியம் பெருகி கொண்டே இருக்கட்டும். யாருக்காவது பிசாசு பிடிச்சிருச்சுன்னா பிடிவாதமா இருக்கிறார்கள். ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீர் என்றால் எங்க விசுவாசத்துல ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறீங்களே. நேபுகாத்நேச்சார் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்குவது இல்லை என்று வைராக்கியமாய் நின்று சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவிற்காக நீர் வைராக்கியம் பாராட்டினீரே. அந்த அக்கினி ஜுவாலையில் அப்பா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் அக்னிக்குள்ளே வந்துட்டீங்களே, எந்த சேதமும் அணுகாம பாதுகாத்துக்கிட்டீங்களே அப்பா. நெருப்பு அப்படின்னு பார்த்தா எல்லாம் பூ ஆயிருச்சுப்பா. நெருப்பு இருந்த இடத்துல எல்லாம் பூ ஆயிருச்சு. சுட்டி எரிச்சிரும்னு பார்த்தோம், இவ்வளோ பூ மாதிரி சாஃப்ட் ஆயிருச்சே. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நடந்து போகிற பாதை நெருப்பு போல இருக்கா, பார்த்தா நெருப்பு தான், நடந்து பார்த்தா அது நெருப்பு இல்லை, அதுக்குள்ள ஒரு பூ வருகிறது. அவரே இதழாக அவரே சாஃப்ட். ஐயோ பெரிய சேதம் நடந்திருக்கணுமே, மேலிருந்து அப்படியே சங்கிலி விழுந்துச்சே, அப்படியே விபத்து நடக்கிற மாதிரி இருந்துச்சே. இந்த சங்கிலி விழுகிற நேரம் கர்த்தர் எல்லாவற்றையும் பூவாக மாற்றி விடுவார். நெருப்பு இல்லது பூவா மாறி ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்.

நடக்கிற பாதை அழுகையின் பள்ளத்தாக்கு போல இருக்கு. பாக்கா இருக்கா? பாக்கா இருந்த இடத்துல கர்த்தர் பெராக்காவை கொடுக்கிற அவருடைய கனமழை வரும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும் எல்லா அழுகையையும் அவர்கள் ஆனந்த களிப்பாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள்.

0: நெருப்பு இல்ல பூன்னு சொல்லிட்டீங்க. மனதார ஆசீர்வதிக்கிறோம். அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன். அக்னி ஆண்டவரே ஜுவாலித்து எரிந்தும் ஒரு சேதமும் காணப்படல, முடி கூட கருகல, அந்த நெருப்பு மனம் கூட வரல. உங்க முடி கூட கருகாது, அந்த நெருப்பின் வாசனை கூட உங்க மேல வராது. அந்த புகவாட இருக்கு பாருங்க, அது கூட வராது. அவரே நடத்துகிறார். உங்க அன்பு கரங்கள் ஒப்பு கொடுக்க, உங்க ஃப்ளோ தான்ப்பா எங்க ஃப்ளோ. ஆவியானவர் ஃப்ளோ ஆயிட்டீங்களே, அதற்காக நன்றி. அதனால எந்த சூழ்நிலையும் கண்டு நாங்க ஸ்லோவாயிடக்கூடாது. அவர் ஃப்ளோவா இருக்கிறார், நீங்க க்ளோவா தான் இருப்பீங்க. நீங்க க்ரோ, நீங்க க்ளோ, வளருவீர்கள், ஜொலிப்பீர்கள். எல்லா துதிகன மகிமை யாவும் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதா. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டாரு, நெருப்பு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா, கர்த்தர் எல்லாத்தையும் பூவா மாத்திடுவார். ஹல்லேலூயா. அவருடைய பாதம் பணிந்தால்,
1: உந்தனின் பாதம் பணிந்தால்

கூடி வந்திருக்கிறோம். அவர் கிருபாசனபதி, அவர் முத்தொழிலோன், அவர் சர்வலோகாதிபர், சர்வத்தையும் படைத்தவர். சந்தோஷமா

தகனமா அர்ப்பணிச்சிட்டீங்கல்ல, உங்களை கனம் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கத்தர் தருகிறார். தானம் பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்தானம் வருகிறது. தானம் பண்ணின்னு தத்தம் செய்து தாரை வார்த்து தானம் பண்ணின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் வருகிறது. தகனம் பண்ணின ஒவ்வொருவருக்கும் ஒரு கணம் வருகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அது அப்படியே நிறைவேற்றுவார். அவர் அதை அப்படியே நிறைவேற்றுவார். அப்பா பாதத்துல அப்படியே முழந்தார் படிட்டு. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா கேட்டீங்களா? இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா கேட்டீங்க தானே?

சொன்னீங்கல்ல, உங்க கூக்குரலையும் உங்க அங்கலாய்ப்பையும் கேட்டு அவரே தானம் பண்ணின உங்களுக்கு ஸ்தானத்தை தருகிறார். தகனம் பண்ணின உங்களுக்கு அவரே கனத்தை தருகிறார்.

0: இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் ஆண்டு நம்மோடு பேசின காரியம் நன்மை செய்கிறதில் நாம சோர்ந்து போகாதிருக்கும் பட்சத்தில் ஏற்ற காலத்தில் நமக்கு ஒரு அறுவடை உண்டு. ஸோ ஐரோஸ் மொமெண்ட்னா அது நம்முடைய ஹாவஸ் டைம், அறுவடையின் நேரம், அது பலன்களின் நேரம். ஆண்டவர் வந்து எதற்காக நாம காத்திருந்தோமோ அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நாம் நினைச்சதை விட, நாம் எதிர்பார்த்ததை விட, நாம் வேண்டிக் கொண்டதை விட மிகவும் அதிகமாக நமக்கு செய்கிற தருணம். ஆமென்,
1: ஆமென்.
0: அவர் நமக்குள்ள வல்லமையான கிரியைகளை நடப்பிச்சிருப்பார்னா, நடப்பித்திருப்பாரே ஆனால் இல்லை, நடப்பித்து கொண்டிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நமக்குள்ளே வல்லமையாய்
1: கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுதுல.
0: நாம் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற எபேசியர் 3:20 நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய
1: வல்லவராகி அவருக்கு. அல்லேலூயா.
0: நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமா எனக்கு நடக்க போகுது அப்படின்னு எப்படி இவ்வளவு உறுதியா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எனக்குள்ள அவருடைய கிரியை ரொம்ப பலமா இருக்கே.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. எனக்குள்ள இந்த நாட்கள்ல ஆண்டவர் பலமாய் கிரியை செய்கிறார்.
1: ஆமென்.
0: மற்றவங்களால nobody can see that works of God in me.
1: Yes.
0: In my personal life, I only believe.
1: Hallelujah.
0: எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, பட் ஐ கேன் ட்ரஸ்ட் காட்.
1: Yes.
0: I can put all my faith in his work. எனக்குள்ள செய்கிற அந்த கிரியைகள் மேல என்னுடைய எல்லா நம்பிக்கையை நான் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறேன்.
1: Yes.
0: இந்த மாதிரி எனக்கு உள்ள ஒன்று போயிட்டு இருக்கியா, எனக்கு உள்ள ஒரு பலமான கிரியை நடக்கிறதுனால வெளியில நீங்க வேணா பாருங்களேன், நினைச்சதை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமா தான் நடக்க போகுது.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: தளர்ந்து போகாது இருக்கும் பொழுது அந்த ஏற்ற காலம் வர்றப்ப இந்த அதிகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். விதைச்ச அளவு இல்ல, விதைச்ச அளவு ஒண்ணு, விளையிற அளவு வேற. எப்பவுமே விதைக்கிறவனுக்கு விளைகிற அளவு வேற.
1: ஆமென்.
0: விதைய பொறுத்து விளைச்சலின் அளவு இருக்கிறது என்னன்னா,
1: இல்லை
0: இல்ல. ஒரு மூடையை விதைச்சா 100 மூடை
1: அமோக விளைச்சல்,
0: அமோக
1: விளைச்சல்,
0: விளைச்சல். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல நீங்க செஞ்ச ஒவ்வொரு நன்மையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையா இருந்து செய்த ஒவ்வொரு நன்மையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது அறுவடையின் நேரம் வரும் பொழுது உங்களுக்கு அமோகமா இருக்கும்,
1: அமோகமா இருக்கும்.
0: கம்பீர சத்த அறுவடையாக அது மாறும். கர்த்தருக்காக தானே அந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்க. கர்த்தருக்காக தானே கணக்கு பார்க்காம களத்துல இறங்குனீங்க. உங்களுக்கு தான் விளையுது,
1: விளையுது,
0: அமோகமா விளையுது, அபரிமிதமா
1: விளையுது.
0: அது இந்த காலம்.
1: ஆமென்.
0: கைரோஸ் மொமெண்ட் இது.
1: ஆமென்.

0: தேவன் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஆனா தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம உண்மையா இருக்கிறோமா? அதான் ஆண்டவர் எழுப்பின கேள்வி. பதில் நன்மை செய்ய நாம உண்மையா இருக்கிறோமா? நமக்கு கொடுக்கறதுல ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். ஆனா கத்தருக்கு கொடுக்கறதுல நான் உண்மையா இருக்கிறேனா?
1: ஹல்லேலூயா.
0: ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேள்வியை ஆண்டவர் ரைஸ் பண்ணார் நேற்று. அப்ப நம்மை கொண்டு தேவன் செய்த நன்மை, ஒரு தரிசனக்காரனா ஒரு ஊழியக்காரனா, உங்களையும் என்னையும் கத்தர் பயன்படுத்தும் பொழுது மற்றவங்களை பிளஸ் பண்ணக்கூடிய நன்மை நமக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகும். அபிஷேகத்துக்குள்ளேருந்து வெளிப்படுறது எல்லாமே என்னன்னா நன்மை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தார்னா, நன்மை செய்கிறவராய் அவர் என்ன செய்தாரா? சுற்றி தெரிந்தார்.
1: அப்போஸ்தலர் 10:38
0: வாசிக்கிறோம், நசரேயனாக இயேசுவை தேவன் பரிசுத்த
1: ஆவியினாலும்
0: வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே
1: அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா.
0: ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது இந்த அபிஷேகத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்ட நன்மை ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்படும்.
1: அல்லேலூயா.
0: தேவன் நம்மளை யூஸ் பண்றாருன்னா அவருடைய நன்மை ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: அது அநேகர் என்ன செய்கிறதுனா ஆசீர்வதிக்கிறது.
1: டிஜிஎஸ் ஐயா இந்த வசனத்தை விருதுநகர் கிரவுண்ட்ல ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அப்பதான் அப்பா கேத்தலிக் சர்ச்ல ஃபாதரா இருக்கிறப்ப அவங்க தம்பி வீட்டு மேனேஜர் அங்கிள் வீட்டுக்கு போய் அந்த கிரவுண்ட்ல அந்த வசனத்தை கேட்கிறாங்களாம். டிஜிஎஸ் ஐயா வழியா வந்த அந்த நன்மை அப்பாவை நிறைச்சு அப்பா வழியா எல்லாருக்கும் நன்மை. அப்பா அடிக்கடி அதை நினைவு கூறுவாங்க.
0: அப்போ தேவன் நமக்கு செய்கிற உண்மையா இருந்து நமக்கு நன்மை செய்கிறார்.
1: எஸ்.
0: ஆனா தேவனுக்கு எடுத்த காரியத்துல உண்மையா இருந்து நாம நன்மை செய்யறோமா? பதில் நன்மை செய்யறோமா? ஓகே. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுக்கறதுல தேவன் எப்படி இருக்கிறாரு?
1: உண்மை உள்ளவர்,
0: உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆனா தேவனுக்கு கொடுக்கறதுல நம்மகிட்ட என்ன இல்லை?
1: உண்மை இல்லை.
0: உண்மை இல்லை. இங்கதான் ஓனர்ஷிப் இருக்கு. ஸ்டுவர்ட்ஷிப் என்னன்னா
1: இல்லை.
0: அல்லேலூயா. உண்மை உள்ள ஒரு உக்கிரானக்காரனா நாம என்னன்னா இல்லை. அதான் ஃபாதர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு காரியம் கையில் ஒரு பிளஸ்ஸிங் வர்றப்ப அவங்க அதை கையில் வச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் இது யாருக்கு அப்படிங்கிற கேள்வியோட காத்திருப்பாங்க. இது யாருக்கு என்கிற
1: கேள்வியோடு
0: காத்திருப்பார்கள். உடனே அதை அந்த நேரம் வர்றப்ப கத்த கரெக்டாக சொல்லுவார் பாருங்க, டேய் இவனுக்காக தான் உன்ட்ட என்ன செஞ்சேன் நான்
1: கொடுத்தேன்
0: அப்படின்னு சொல்லி கத்தர் உணர்த்து வரான். அந்த மாதிரி நேரத்தில் தந்தை அவர்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டதை ஆண்டவர் அப்படியே தூக்கி என்ன செய்வாங்கன்னா, அதான் அந்த ஸ்டுவர்ட்ஷிப்.
1: அல்லேலூயா. பிராணத்துவம்,
0: பிராணத்துவம்,
1: எஜமானத்துவத்தை அப்பா கிட்ட பார்க்கவே முடியாது.
0: கலாத்தியர் 6:6 வாசிக்கிறோம், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன்
1: உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஷேரிங் ஆல் குட் திங்ஸ் வித் தெம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஷேரிங் ஆல் தி குட் திங்ஸ் தட் யூ ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: அல்லேலூயா.
0: அதுலயும் பாருங்க ஆம்பிளிஃபைல கான்ட்ரிபியூட்டிங் to his support. Hallelujah.
1: Hallelujah.
0: So, சில பேர்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அவங்க ஊழியத்துக்கு செய்கிற உதவிகள் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு குழம்பு வச்சா கூட, லோக்கல் சர்ச்சில் சொல்கிறேன், நமக்கு பிடிக்கும்னா அந்த குழம்புல ஒரு சின்ன பாத்திரத்தில் வீட்டுக்கு என்ன செஞ்சிடும்னா
1: வந்துடும்.
0: நமக்கு பிடிச்ச மீன் வெரைட்டி. ஓசூர் போயிருக்கேன், அன்னைக்கு ஒரு ஐயா வர்றார், ஒரு சின்ன பிக்ஷாப்பரில் அது கொண்டு வந்து கொடுக்குறார். ஐயா உங்களுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும்னு ஒரு படி வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாஸ்டர் அம்மாவுக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்கும்னு சொல்லி ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் அந்த காலத்தில் நான் வந்து என்எஸ்கே நேரில் பின் என்ன சர்ச்சுக்கு நடந்து போகிறப்ப 1999 நினைக்கிறேன், 99 தான். அப்போ நான் சாட்சி சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்ச
1: வேர்க்கடலை
0: வேர்க்கடலை நம்ம சென்னை பாஷையில் மல்லாட்டை, இந்த பக்கம் நல்ல ஆரஞ்சு பழம் ஏஞ்சலுக்கு பிடிச்சது, அந்த பக்கமே திரும்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னதே லைவில் கேட்ட நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வர்றப்ப போகிறப்ப எல்லாம் வேர்க்கடலையும்
1: ஆரஞ்சு பழம்.
0: அன்னைக்கு சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு போன வாரம் இருக்கிறேன், ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு உயரதிகாரி அவர் எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார். அவர் மெசேஜஸை கேட்டு பயங்கர ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் யூனிஃபார்ம்லே வர்றார். யூனிஃபார்மில் வந்து அவர் வந்து ஒரு 3 பெரிய ட்ரேயில், ஒரு ட்ரே ஃபுல்லாக வேர்க்கடலை, இன்னொரு ட்ரே ஃபுல்லாக ஆரஞ்சு பழம். என்னன்னு கேட்டால், 3 ட்ரே வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இன்னொரு ட்ரேயில் என்ன ஆப்பிள் என்னன்னு தெரியல. அவர் வந்து சொல்றாரு, பாஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை, பாஸ்டர்மாவுக்கு பிடிச்ச ஆரஞ்சு பழம், அதுக்குன்னு கூட கூடையாவா? அவர் யூனிஃபார்மோட அந்த ஷூவை கழட்டிட்டு அதை அப்படி தூக்கிட்டு வர்றாரு. அவரோட வந்த இன்னொரு அதிகாரி பார்த்து பிரமிக்கிறாரு, என்னடா நம்ம ஐயா இப்படி போறாருன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு அதான் பாருங்களேன், நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்படுறவங்க நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு வர்றாங்க.
1: ஹல்லேலூயா.
0: உண்மையா இருந்து கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்றாரு. நம்மிடத்துல உண்மை காணப்படுறப்பதான் தேவனுக்கு எடுத்த காரியத்திலே நாமளும் என்ன செய்ய முடியும்னா கை கொடுக்க முடியும்.
1: ஆமென்.
0: கை கோர்க்க முடியும் அப்படி.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய மனசு குளிருதாயா?
1: நிறைய குளிருது.
0: ஒரு சின்ன பழமா இருக்கு பாருங்களேன், எவ்வளவு அக்கறை நம்ம மேல, எவ்வளவு நமக்காக கரிசனையோட காரியங்களை என்னென்ன செய்யறாங்க.
1: என்ன கெடுவார்கள்.
0: சில இடத்துல எல்லாம் நட்ஸ் வாங்கி நல்லா அதை காய வச்சு அதை வந்து
1: பொடியாக்கி,
0: பொடி பண்ணி அதை டப்பா டப்பாவாக அடைச்சி மார்னிங்கில் ஏதாவது ஸ்மூதி ஏதாவது எடுக்கிறப்ப 2 ஸ்பூனை போட்டுக்கோங்க. ப்ரோட்டீன் லெவல், எனர்ஜி லெவல் மத்தியானம் 1 மணி வரைக்கும் என்ன செய்யும்னா
1: குறையாதுன்னு
0: அதை வாங்கி அதை காய வச்சு அதை உடைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் அதை எவ்வளவு மெனக்கெடுக்கிற ஒரு காரியம்.
1: ஆமாம் சார். ஆமென்.
0: ஒவ்வொரு ஊழியத்திலையும் இந்த மாதிரி தரிசனக்காரர்களுக்கு ஆண்டவர் ஆட்களை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவங்க வேலையே ஊழியக்காரனுடைய உள்ளத்தை இளைப்பாற செய்கிறது.
1: ஆமென். ஒரு இடத்துக்கு போறோம், பார்த்தா ஒரு அன்பு சகோதரர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கட்சிப்பு, அதாவது கடையில் ஒரு பேக் இருக்கும் பாருங்களேன், அண்ணன் கையில் ஒன்று என் கையில் ஒன்று கொடுத்துட்டு போற, 1 வாங்கினா 3 வாங்கினா பத்தாது, அது பத்தாது.
0: அவருடைய ஏயா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டப்போ ஒவ்வொரு முறையும் புதுசு வச்சிருக்கணும் என் கையில. புல்பிட்டுக்கு போறப்ப நீங்க ஒவ்வொரு முறையும்
1: புதுசு
0: நியூ கர்சீஃபோட என்ன செய்யணும்னா நான் பார்த்துருக்குறேன் எல்லா ஊழியங்கள்லையுமே இந்த மாதிரி அதீத அக்கறை எடுக்கக்கூடிய பிள்ளைகளை கத்தரை எழுப்பி தர்றார்.
1: ஆமென்.
0: நீங்க அருமையான நம்ம ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா அவங்களுடைய மினிஸ்ட்ரியில் ஒருத்தர் இருக்கிறார். எப்பனாலும் பார்த்தீங்கன்னா நான் எங்க இருந்தாலும் அந்த ஐயா ஃபுல்ல அவர் தான் என்ன செய்வார்னா பொறுப்படுத்திட்டு இருப்பார். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா
1: அவரை? சிலம்பட்டியில் இருக்கிற ஐயா.
0: ஐயோ கேம்ப்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவரு அப்பட்டமா தெரியும் அந்த இது வந்துட்டு. அது மாதிரி நாங்கள் கொள்ளைகள் போனோம்னா ஜெருபாபேல்னு ஒரு பிரதர் இருக்கார், எஸ் ஐயா நல்லா அவரை இங்கே கொள்ளையடிச்சிட்டு வரணும்னு ஒரு ஆசை வரும். பாச வில்லிட்டு சொல்லுவேன், பாச வில்லி எனக்கு உங்கள் ஏரியாவில் எது மேலே எனக்கு ஒரு ஆசை இல்லை, இந்த ஜெருபாபேல மட்டும் எங்களுக்கு என்ன செஞ்சிருங்கண்ணா
1: கொடுத்துருங்க.
0: எங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஊழியக்காரங்க போனாலும் அந்த மனுஷன் சாப்பிடாதவங்களை என்ன செஞ்சிருவார்னா
1: சாப்பிட வச்சிருவார்.
0: வேணான்னு சொன்னா டீ வேணா அப்படின்னு சொன்னா நான் லெமன் டீ போட்டு தரவா அப்படின்னு.
1: கோவா டீ போட்டு,
0: கோவா டீ, கோவா டீனா என்ன அப்படின்னா கொய்யாப்பழ இலைய போட்டு தரவா, சுகருக்கு நல்லது அப்படின்னு. வெரைட்டி வெரைட்டியா டீ கண்டுபிடிப்பார்.
1: ஆனா சுக்கு காஃபி, சுக்கு காஃபி.
0: அவர் பரிமாறுற விதம், அவர் சமைக்கிற விதம்,
1: ஹல்லேலூயா.
0: இது சிலருக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: சிலருக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்னா ஒரு பெரிய ஒரு அருட்கொடையாக.
1: ஆமென்.
0: அவங்க ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்கிறதிலும் அப்படின்னா அந்த சர்விங் மைண்ட் செட், அந்த பணி செய்கிறவனுக்கு மனதை இளைப்பாற பண்ணுகிற ஒரு இருதயம்

0: கைரோஸ் மொமெண்ட்ல தேவனே நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அவளே படாதீங்க, உங்க சீசனுக்குள்ள வர்றப்ப அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய நபரும் கட்டாயம் எழும்புவாங்க.
1: அல்லேலூயா.
0: எந்த காலத்துல எழும்பணுமோ அந்த காலத்துலதான் சாமுவேல் என்ன செஞ்சான்னா எழும்பினா. அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு நபரா தான் கர்த்தர் யாரை கொடுத்தார்னா
1: சாமுவேலை.
0: சாமுவேலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்துல சின்ன தீர்க்கதரிசிகள் இதுல தேங்க்யூ அப்பா நன்றி.
2: ஏசையா ரட்சகரே.
0: ஆமோஸ்ல, ஆமோஸ்ல 8:11 பாருங்களேன். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும்.
1: ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல,
0: ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல.
1: கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி,
1: மறு சமுத்திரம் மட்டும்
0: வடதிசை தொடங்கி
1: கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள்.
0: சரியான ஒரு ட்ரவுட் சீசன், இந்த மாதிரியான ஒரு பீரியட் தான் சாமுவேல் நாட்கள் இருந்துச்சு. ஆனா 1 Samuel 3:1 வாசிக்கிறோம், அந்த நாள்ல கர்த்தருடைய பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது
1: இல்லை?
0: இல்ல. ஆண்டவருடைய வசனம் எப்படி இருந்துச்சா?
1: அபூர்வமா இருந்தது.
0: இந்த காலகட்டத்துல கர்த்தர் யார எழுப்புறாருன்னா அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய சாமுவேல் எழுப்புறார்.
1: ஆமென்.
0: 4:1 வாசிக்கிறப்ப ஆச்சரியமா இருக்கும், சாமுவேலுடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம்
1: வந்தது.
0: பஞ்சத்துல ஆரம்பிச்சு பரிபூரணத்துல முடிஞ்சிச்சு.
1: ஆமென்.
0: 3:1 பஞ்சத்துல ஆரம்பிக்கும், 4:1 பரிபூரணத்துல என்னன்னா முடியும். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம்
1: வந்தது.
0: At that time and the word of Samuel came to all Israel.
1: வெளிப்பட்ட
0: நதி ஒட்டுமொத்த ஜனங்களுடைய மனசை நினைச்சிருச்சு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறப்ப நிலத்துல நினையாத பகுதிங்கிறது, நினையாத பகுதிங்கிறது இல்லவே என்னன்னா
1: இல்லை.
0: அண்ணால நினைச்சதே ஜனங்களுடைய இருதயத்தை நினைக்கிறதுக்காக. அண்ணால
1: நினைச்சதே ஜனங்களுடைய அநேக மனங்களை நினைப்பதற்காகத்தான்.
0: வசனத்தை கொண்டு நினைக்கிறதுக்காகவே கர்த்தர் அண்ணால என்ன செய்தார்?
1: நினைத்தார்.
0: காலம் வரும் பொழுது அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய நபர்களையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் தர்றார். சீசன் வர்றப்ப எவ்வளவு பெரிய தேவையை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் என்னன்னா
1: இல்லை.
0: அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு விளைச்சல் அந்த பீரியட்ல அறுவடை செய்யப்படும்.
1: ஆமென்.
0: வெயில் காலம் வந்த வாட்டர் மேலனுக்கு ஒரு அறுவடை இருக்கா?
1: இருக்கு.
0: 5 மாசம் வந்தா, பொங்கல் சீசன் வந்தா கரும்பு அறுவடை இருக்கா?
1: இருக்கு. அல்லேலூயா.
0: இந்த மாதிரியான ஒவ்வொரு சீசன் வர்றப்ப வெயில் காலத்தினுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான ஒரு அறுவடையை கர்த்தர் தர்றாரா?
1: தருகிறா.
0: கோடை காலத்தின் காரியம், குளிர்காலத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் வர்றப்ப அந்த சீசனுக்கே உரிய ஒரு அறுவடையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால அந்த சீசனுடைய தேவையை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் என்னன்னா இல்ல. வெயில் காலம் வர்றப்போ ஐயோ இவ்வளவு வெயில் வாட்டி வதைக்குதே, எங்களுக்கு ஒரு குளிர்ச்சி தேவையே, இந்த குளிர்ச்சிய கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உணவு இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்றப்ப அப்படி நொங்கு அப்பதான் வருது. பனைமரத்துல நொங்கு, அவ்வளவு தூரம் எங்க பார்த்தாலும் எங்க ஏரியால வந்தீங்கன்னா அப்படி நொங்கு கடைகள் சும்மா ரோட்ல வந்து ஹைவேஸ்ல வச்சிருப்பாங்க. விதவிதமா நொங்கு கொலைகள் அப்படியே இருக்கும். அந்த வெயிலோட சூட்டை தணிச்சுக்கிறதுக்கான

0: ஒரு விளைச்சல் ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார்ல,
1: வச்சிருக்கிறார்.
0: அந்த வெயில் காலத்தின் தேவையை சந்திக்க கூடிய ஒரு விளைச்சல் அங்க இருக்குல்ல. அதே போல ஒவ்வொரு காலம் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில வர்றப்ப, தரிசனத்தின் பாதையில ஒரு குறிப்பிட்ட தேவை வரும் பொழுது, சீசன் வர்றப்ப அந்த தேவையை சந்திக்க கூடிய ஒரு விளைச்சலையும் கத்துற வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: இனிமே தேவையை குறித்து கலங்குறப்போ இந்த சீசன்ல, வெயில் சீசன்ல எப்படி ஆண்டவரே நொங்கு வருது.
1: ஹல்லேலூயா.
0: பனைமரத்துல எப்படி ஆண்டவரே சரியா அந்த நாட்கள் அது என்னன்னா
1: வருகிறது.
0: அந்த மாதிரி இந்த காலத்தின் தேவையை சந்திக்கிறதுக்கான ஒரு விளைச்சலை கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு,
1: வச்சிட்டாரு. ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரி அந்த தேவையை சந்திக்கக்கூடிய விளைச்சல் வந்து ஒரு தரிசனக்காரனுடைய உள்ளத்தை என்னன்னா அப்படி இளைப்பாற பண்ணுகிறது. ஆமென்,
1: ஆமென்.
0: செய்தியை கேட்கிறப்ப உங்களுக்கு இளைப்பாறுதா மனசு?
1: இளைப்பாரு.
0: ஏன்னா இங்க இருந்து ஆறு பாயிரப்ப உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா இளைப்பாறிதான் ஆகணும்.
1: ஆகணும்.
0: ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய மனதை இளைப்பாற பண்ணக்கூடிய காரியத்தையும் கர்த்தர் ஜனங்களுக்குள்ள இருந்து எழுப்புகிறார்.
1: Yes.
0: This is so amazing
1: and Amen.
0: So refreshing.
1: Hallelujah. Hallelujah.
0: பலருக்கு நாம ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆனா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய சிலரை கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையில எழுப்பி தர்றப்ப அவங்க ரொம்ப யூனிக்கான ஆட்கள்.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: இந்த நாட்களுக்கு முன்னாடி தந்தையவர்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு ஜெப பங்காளர்களை குறிச்சு விஷயத்துல வர்றப்ப, விழுதுகள் அப்படிங்கிற ஒரு குட்டி புஸ்தகம் நான் எழுதினேன். விழுதுகள், ஆலமரத்தை தாங்கிறதுக்கு என்ன வேணும்,
1: விழுதுகள்,
0: விழுதுகள் வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்மால் புக். அது அதுலதான் இந்த டாபிக்கே நாங்க டீல் பண்ணிருப்போம். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்ப அநேகருக்கு, நாம லட்சக்கணக்கான பேருக்கு, கோடிக்கணக்கான பேருக்கு நாம ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை கர்த்தர் வந்து ஊழியத்துல வச்சிருக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: நான் அவங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிற பேர் என்னன்னா, அவங்கதான் எங்களுடைய பெத்தானி.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. ஜீசஸ்க்கு எவ்வளவோ ஊழியம் செஞ்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இளைப்பாடுறதுக்கு பெத்தானியால ஒரு வீட்டை வச்சிருந்தாரு ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அங்க போய் தானே உரிமையா போய் உட்கார்றது, உரிமையா போய் சாப்பிடுறது, உரிமையா போய் எனக்கு இது கொண்டு வாங்க அது கொண்டு வாங்கன்னு சொல்றது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எனக்கு எக் வேண்டாம், எனக்கு ஒரு சிக்கன் பண்ணி தரீங்களான்னு கேக்குறது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டு நாளைக்கு போய் சாமி இங்க தங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன்னு சொல்லி உரிமையா போய் ஸ்டே பண்றது.
1: எஸ். அல்லேலூயா. டி மோகன் பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் இருந்த அநேகர் இன்னும் கூடவே இருக்கிறப்ப ஊழியத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு அழுத்தம் வரும்போது பேசாமல் ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆரம்ப நாட்கள்லேருந்து உங்களோட வீடு சின்ன வீடாக இருக்குமா, அங்கே போய் ஏ அந்த சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஆதி நாட்களில் தேவன் எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார் அப்படி நல்லா பேசிட்டு இளைப்பாறிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்துடுவாருங்க. Hallelujah.
0: ரொம்ப உரிமையா இருக்கலாம், அங்க போய் ரிலாக்ஸா இருக்கலாம்.
1: Amen.
0: You feel at home.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன வேணாலும் நீங்க விரும்புற காரியத்தை, நான் இதை சாப்பிட விரும்புறேன், அதை சாப்பிட விரும்புறேன், அதை செஞ்சு கொடுங்கப்பா, இதை செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க உரிமையா என்ன செய்யலாம்,
1: ஏக்கலாம்,
0: வீடு மாதிரி இருக்கலாம். நீங்க போய் உங்களுக்கு அந்த சங்கோஜம் என்னன்னா
1: இருக்காது,
0: இருக்காது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி ஜனங்களோட அமர்ந்து அவங்களோட நம்முடைய நேரத்தை செலவிடுறது. சோ ரெஃப்ரெஷிங் மோமெண்ட்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஓடிக்கிட்டே இருக்கிற தேவ மனுஷங்களுக்கு இந்த மாதிரியான ஓயாசிஸ், இந்த மாதிரியான பாலைவன சோலைகளை கத்தர் வச்சிருக்கிற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஏலி மாதிரி இடம் இதெல்லாம் வந்துட்டு,
1: நீரூற்றுகளும் பேரிச்சம் பழம் மரங்களும் இருக்கிற இடம்.
0: அவங்கெல்லாம் நீரூற்று, அவங்கெல்லாம்
1: நீரூற்று.
0: எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன வராதுன்னா
1: திருப்தியே வராது,
0: சலிப்பே என்னன்னா வராது. எத்தனை முறை வீட்டுக்கு போனாலும் முகம் சுளிக்கிறது என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல அதுக்குள்ளயா நீங்க என்ன செய்றீங்கன்னா போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஜீசஸ்க்கு எப்படி ஒரு பெத்தானி இருந்துச்சோ, அதே போல ஒரு தரிசனக்காரனுக்கு ஆண்டவர் இந்த மாதிரியான தெய்வீக உறவுகளையும் தருகிறார்.
1: ஆமென்.
0: தீர்க்கதரிசி எலிசா எப்பெல்லாம் அந்த பக்கம் போறாரோ அப்பெல்லாம் அந்த வீட்டில் போய் என்ன செய்வார்னா
1: இழைப்பாச்சு
0: நேரம் இழைப்பாருவார்.
1: எஸ்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ரெண்டு ராஜாக்கள்ல வசனம் அஞ்சா
1: நாலாவது அதிகாரம்
0: நாலாவது அதிகாரத்துல வசனம்
1: எட்டு. பின்பு
0: ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது
1: அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள்.
0: ஓ ஒரு நாள் ரிக்வெஸ்ட் பண்றான், தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு என்ன
1: செய்யுங்கன்னா
0: வாங்க அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வருந்தி ஒரு ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக என்ன செய்யுங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆஃப்டர் தட் அதான் முக்கியம், அந்த ஒரு நேரம் அந்த வீட்டில் போய் சாப்பிட்ட பிறகு ஆஃப்டர் தட் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது,
1: தமிழில் இல்லை.
0: தமிழில் இல்லை, ஆம்பிளிஃபைல ஆஃப்டர் வேர்டு, ஆஃப்டர் வேர்டு. அதுக்கு பிறகு வென்எவர் ஹி பாஸ்ட் தட் வே he would stop there for something to eat.
1: Hallelujah.
0: ஒரு முறை தான் வருந்தி கூப்பிட்டா, அந்த ஒரு முறை வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டோன்னு தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு வச்சு இது ஒரு தெய்வீக உறவு.
1: Amen.
0: இவங்க வந்து எவ்வளவு அற்புதமான விதத்தில் நம்மளை கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியில் அவருக்கு தெரியாது. அதனால எங்க வீட்டுக்கு வாங்க உங்க வீட்டுக்கு வாங்கன்னு 1000 பேர் வந்து போட்டி போட்டாலும் இவருக்கு வந்து எப்பவுமே போற வழியில அந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீடு வந்து நம்மளை இளைப்பாற பண்ணுகிற ஒரு இடம். அதனால அடுத்து எப்பெல்லாம் அந்த பக்கம் வர்றாரோ அப்பெல்லாம் நம்ம சூனே முரால்கிட்ட சொல்லி வை, அந்த சுக்கா ஒன்ன பண்ண சொல்லு, நல்லா பண்ணுவான், முன்னந்தொடையில அருமையா செஞ்சு வைப்பான். நான் சொன்னேன் சொல்ல, அவள்கிட்ட போய் யார்ட்டையுமே தீர்க்கதரிசி இப்படி பேச மாட்டாரு, பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க, நானே சொல்றேன். அந்த மாதிரி உரிமையா அங்க போய் உட்காந்து சாப்பிடுற ஒரு இடம். இவ அதோட நிக்கல பாருங்களேன், அவள் தன் புருஷனை நோக்கி
1: இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர்
0: பரிசுத்தவான் என்று காண்கிறேன்,
1: நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி
0: அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும்
1: மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அல்லேலூயா.
0: என்னப்பா வர்றாரு தேவ மனுஷன் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போறாரு, நம்மளும் ரிசப்ஷன்ல உட்கார வச்சு பேசி அனுப்பிச்சிரோம், இந்த மனுஷன் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரமா அது என்ன செய்ய வேண்டாமா, ஒரு ஒரு ஓய்வு வேணாமா, எவ்வளவு தூரம் ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஓய்வு வேணும் பாருங்க. அதனால நமக்கு ரூம் என்னன்னா இல்லை, பேசாம மேல அவருக்குனே ஒரு ரூம் என்ன செஞ்சிருவோம், நம்ம கட்டிடுவோம்னு சொல்லி மேல ரூமை கட்டி மெத்தைய போட்டு கட்டில் வச்சு டேபிள் வச்சு அவர் ஸ்டடி டேபிள் வச்சு
1: குத்து விளக்கு
0: அவர் வாசிக்கிறதுக்கு டேபிள் லேம்ப் வச்சு ஐயோ ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து அக்கறையோட பார்த்து பார்த்து அக்கறையோட. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே
1: படுத்து கொண்டிருந்தான். என்ன
0: செய்து கொண்டிருந்தான்,
1: படுத்து கொண்டிருந்தான்.
0: அப்பர் ரூம் டு ரெஸ்ட் and he went up to this upper room to rest.
1: Hallelujah.
0: Elisha came by he the next time Elisha came by he went to the room and lay down for a nap. நினைச்சிருப்பாரு என்னையா எல்லாரும் வரிசையில நின்று நம்மளை போட்டு ஜோமுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டில் இருக்கிற இந்த குடும்பம் மட்டும்தான் நமக்கு நம்ம மேல அக்கறை எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும்னு சொல்லி.
1: ஐயா எனக்கு ஜெபம் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க ஓய்வு எடுங்க.
0: நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிஃப்ட், அது எல்லாருக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட் என்ன செய்யாதுன்னா வராது. ஆனால் சிலருக்கு அந்த எண்ணத்தை கத்தர் என்ன செய்யிருக்கிறாருன்னா கொடுக்குறாரு. ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், வருஷம் வந்துக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா
1: இருப்பாங்க.
0: அவ்வளோ நேரம் நம்ம ஒரு 1.5 மணி நேரமாவது புல்பீட்டில் நம்ம நின்று மினிச்சு பண்ணியிருப்போம், அவங்க உட்காந்துக்கிட்டு செய்தி என்ன செய்யிருப்பாங்கன்னா
1: கேட்டுருப்பாங்க,
0: நம்ம நின்றுட்டு பிரசங்கம் பண்ணியிருப்போம். 1.5 hours பிரசங்கம் பண்ணி முடித்த பின்னாடி எங்களை மாதிரி முதுகு வலிக்காரங்களுக்கு பெயின் ப்ராப்ளம் உள்ளவனுக்கு எப்படி இருக்கும், கடு கடுன்னு இருக்கும். ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி சீட்டில் உட்காந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனாலும் பாருங்க, அந்த தேவையோடு இருக்கிற ஜனம் வந்து நின்று அவங்க காரியத்தை வேற யார்கிட்ட போய் பேசுவாங்க, நம்மகிட்ட தானே என்ன செய்வாங்க,
1: பேசுவாங்க.
0: அதுக்கு தானே அவங்க ஆசையாக வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம டைம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்க ஒருத்தர் போய் அடுத்தவங்க போய் அடுத்தவங்க போய் அடுத்தவங்க போய் வரிசையில் நீ முந்தி நான் முந்தி நிற்கிறப்ப நமக்கு இங்கே கால் வந்து என்ன செய்யணும்னா, இப்படி இப்படி மடிக்க இப்படி மடிக்க இப்படி இப்படி ஊழியக்காரன் காலை இப்படி உதையறான்னு சொன்னாலே அவனுக்கு என்னமோ பின்னாடி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா இந்த மாதிரி அவன் ரெஸ்ட்லெஸ்ஸா நின்று ஜனங்களை வந்து மெனிசி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் சிலருக்கு தான் அந்த மைண்ட் வரும் பாருங்களேன், அவங்க நம்மளே கவனிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு டீ கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த நேரம் சின்னதாக ஒரு தண்ணி கொடுக்கணும், இந்த நேரம் ஒரு மாதிரி சிரமப்படுற மாதிரி தெரியுது, ஒரு சேர் எடுத்து என்ன செய்யணும்னா போடணும் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த அந்த கேரிங் வந்து எல்லாருக்கும் கத்துற என்ன செய்யறது இல்லைன்னா கொடுக்கறது
1: இல்லை
0: இல்லை. இவங்க தான் நம்மளை என்ன செய்யறவங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்றவங்க.
1: ஹல்லேலூயா.
0: கொஞ்ச நேரம் நீங்க என்ன செய்யுங்க,
1: இளைப்பாருங்க.
0: பவுலுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு பவுல் மூலமா, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர். ஆனா அவர் சொல்றாரு 2 தீமோத்தேயு 1:16 ஒனேசுப்போருவோட வீட்டாரை குறிச்சு பேசுறப்போ, ஒனேசுப்போருவின் வீட்டாருக்கு கத்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக,
1: அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான்.
0: அவன் அநேகம் தரம் என்னை
1: இளைப்பாற்றின.
0: இந்த யுகத்தின் அப்போஸ்தலன் சொல்றார், இந்த யுகத்துக்கான
1: அப்போஸ்தலன்
0: அப்போஸ்தலன் சொல்றாரு, அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான்
1: இளைப்பாற்றினான்.
0: He often visited and encouraged me.
1: Hallelujah. Hallelujah.
0: துன்பத்தின் நடுவுல அவன் அடிக்கடி என்னை வந்து சந்திச்சு என்ன உற்சாகப்படுத்தினா, கண்டங்களை உயிர்ப்பிச்ச மனுஷன். அவருடைய டஃப்பான நேரத்துல அவர் உற்சாகப்படுத்த ஒருத்தன் அடிக்கடி வந்திருக்கான்.
1: ஆமென்.
0: ஒரு வீடு அடிக்கடி வந்திருக்கு.
1: எஸ்.
0: எத்தனை வீட்டுக்குள்ள அவர் செய்தி போயிருக்கோம், ஆனா ஒரு வீடு அவரை தேடி திரும்ப திரும்ப வந்திருக்கு.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: For he often showed me kindness and ministered to my needs. என்னுடைய தேவைகளை சந்திக்கும்படி அவன் தான் அடிக்கடி என்ன செஞ்சான், வந்தான். கம்ஃபோர்டிங் அண்ட் ரிவைவிங் அண்ட் பிரேசிங் மீ லைக் ஃப்ரெஷ் ஏர். அவன் வர்றப்பெல்லாம் அப்படி ஒரு கூல் பிரீஸ் வந்து முகத்துல அடிக்கிற
1: மாதிரி,
0: வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து களைச்சு போய் உட்கார்ந்து இருக்கிற முகத்துல ஒரு குழு குழுன்னு ஒரு காற்று அடிக்கும்னா அது எவ்வளவு எவ்வளவு சுகமா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த உணர்ச்சி போற வீடு வர்றப்ப எல்லாம் என் மனசுக்கு அப்படி குழு குழுன்னு இருக்கு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: மனசுக்கு எப்படி இருக்கு,
1: குழு குழுன்னு இருக்கு,
0: குழு குழுன்னு இருக்கு. I've been refreshed in that house many times. Many is the time I have been refreshed in that house.
1: Yes. Hallelujah.
0: எல்லா வீடும் நம்மளை இளைப்பார பண்ணுகிறது இல்ல. ஒரு ஊழியக்காரனை இளைப்பார பண்ணும்படியான அந்த தரிசனத்தின் மேல அக்கறை உள்ள அவன் கேரி பண்ற அபிஷேகத்தினுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய காரியத்துல கவனமா இருந்து அவனுடைய தேவைகளை சந்திக்கிறதுல முந்தி கொள்ளுகிற குடும்பங்களை ஒவ்வொரு தரிசனத்திலையும் கத்தர
1: வச்சிருக்கிறார்.
0: ஒரு கூல் பிரீஸ் வரும் அப்படி.
1: எஸ்.
0: என்ன வரும்,
1: கூல் பிரீஸ்.
0: பிலமோன குறிச்சு சொல்றாரு பாருங்களேன், 7வது வசனம். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியா உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம்.
1: ஆமென்.
0: Your love has given me much joy and comfort. Your love.
1: Hallelujah.
0: The amplified is summa attagasama irukku parunga. For I have derived great joy and comfort and encouragement from your love. Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: நீ எப்பெல்லாம் உன்னை நான் பார்க்கறனோ அப்பெல்லாம் இந்த அன்புக்குள்ள இருந்து எனக்கு தேவைப்படுற பெரிய சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் ஊக்கத்தையும் நான் என்னன்னா
1: அனுபவிக்கிறேன்.
0: உறிந்து கொள்ளுகிறேன்.
1: Hallelujah.
0: Because the hearts of the saints have been cheered and refreshed through you.
1: My brother.
0: நான் மட்டும் இல்ல, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள்.
1: ஆமென்.
0: ஏதோ ஒரு ரசிகரை போல ஒருத்தரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு செய்யற ஆள் இல்ல நீ. பரிசுத்தவான்கள். All to the, all the saints.
1: Yes.
0: To all the saints. நான் மட்டும் உன்னை குறிச்சு இந்த சாட்சி சொல்ல முடியாது.
1: எல்லா பரிசுத்தவான்களும்
0: இதை சொல்ல முடியும். ஏன்னா எல்லாரும் நீ வர்றப்ப எல்லாம் இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டாகிறது.
1: Yes.
0: So it's a calling. Body of Christ in the mari unique ana nabargala kathar enna senjirukkaru vechirukkaru.
1: Hallelujah.
0: Appa nama oru edathile nanma senjittu badhil nanmai andha edathile edhirpaakka venna, adu vittu veliya vandrunga.
1: Amen.
0: Na ivlo thora na vandu menakatta enakku onna enna na ennude enakkenu oru need irukkarappa yaar enna enna seiyileye kandukileye appadinla neenga varthathellam வச்சுக்கிறாதீங்க, வெளியே வந்துருங்க. அதை விட்டுட்டு அப்படி நீங்க நன்மை செய்ய வேண்டியது உங்க மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உங்க மேல விழுந்த
1: கடமை.
0: கத்திற்காக செய்யறோம், அவ்வளவுதான். ஆனா பதில் நன்மைய கத்தர் எங்க இருந்து எழுப்புவார்னு தெரியாது.
1: எஸ்,
0: நீங்க செஞ்ச நன்மைக்கான பதில் நன்மைய
1: எங்க
0: இருந்தாலும் அவங்களை எழுப்புவார்.
1: ஆமென்.
0: எங்க இருந்தாலும் எழுப்புவார். அவங்க எங்க இருந்தாலும் எழுப்புவார்.
1: எங்க இருந்தாலும் எழுப்புவார்.
0: சொல்லுங்க, எங்க இருந்தாலும்
1: எங்கே இருந்தாலும் எழுப்புவார்.
0: புரியுதா இந்த தமிழ் உங்களுக்கு?
1: ஆமென்.
0: எங்க இருந்தா உனக்கு உதவி வரும், எங்க இருந்தாலும் வரும்.
1: எஸ்,
0: அவங்க எங்க இருந்தாலும் வரும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உங்களை பார்த்து சில பேர் கேக்குறாங்க, நீ எல்லாம் என்னையா செய்வ, நாங்க இல்லாம உன்னால ஒன்னும்
1: செய்ய முடியாதுன்னு
0: சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு தரிசனக்காரன். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: You are a man of God.
1: Yes.
0: You are an apostle.
1: Amen.
0: You are a prophet. Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க நீட சந்திக்க கூடிய ஒரு நபர், அவரை எங்க இருந்தாலும் கத்தர் என்ன
1: செய்வார்,
0: அவர் எங்க இருந்தாலும்
1: எழுப்புவார்.
0: அரண்மனையில் இருந்தாலும்
1: எழுப்புவார்.
0: Hallelujah. எங்க இருந்தியா வரும்னு கேட்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில்,
1: எங்க இருந்தாலும் வரும்.
0: அவங்க எங்க இருந்தாலும் வரும்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சோ உண்மையா இருந்து நாம செய்ய வேண்டிய நன்மையை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஏற்ற காலத்துல நம்முடைய தேவையை சந்திக்கக்கூடிய நபர்களை கத்தர் எங்க இருந்தாலும் என்ன செய்வார்னா
1: எழுப்புவார்.
0: இவங்க நன்மை செய்ய என்ன செய்யறது இல்ல, கணக்கே பாக்குறது இல்ல.
1: எஸ்,
0: கணக்கு பார்க்காம நன்மை செய்ய உண்மை வேணும்.
1: ஆமென்.
0: கணக்கு பார்க்காம நன்மை செய்ய
1: உண்மை வேண்டும்.
0: ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய கணக்கு பார்க்கறாரா?
1: பார்க்கறதே இல்லை.
0: ஏன்னா அவருடைய உண்மை பெருசா இருக்கு.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: சோ நன்மையை செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சுட்டு ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய நேரத்துக்காக என்ன செய்யணும், காத்திருக்கணும்.
1: எஸ்.
0: நாம் தளர்ந்து போகாதிருந்தால்
1: ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
0: அறுப்போம். சோ நன்மை செஞ்சுட்டு நாம நம்முடைய நேரத்துக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்கும் பொழுது நமக்கு தேவைப்படுகிற நன்மையை நமக்கு செஞ்சு நம்முடைய தரிசனத்தை தாங்கக்கூடிய உண்மையான நபர்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்ம எல்லைக்குள்ள ஆவியானவர் கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: சொந்தக்காரங்கிட்ட நீங்க பாத்திராத பந்த பாசத்தை ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற, ஏற்ற காலத்துல ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற நபர்களிடத்துல நீங்க பாப்பீங்க. தந்தையர்கள் சொல்லுவாங்க, ரத்த உறவோட திருரத்த உறவு தான்டா பவர்ஃபுல் அப்படின்னா.
1: ஆமென்.
0: அப்படியே ரத்த உறவா இருந்தாலும் அவங்களும் ரட்சிக்கப்பட்ட நபர்களா இருந்து தரிசனத்தை புரிந்து கொண்டவரா இருந்தா தான் அது அது அது சரியா இருக்கும். இல்லைன்னா ரத்த உறவோட தரிசனத்தை புரிந்து கொண்டு நம்மோடு துணை நிற்கிற திருரத்த உறவுனுடைய இம்பாக்டே வந்து வேற.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.
0: சொந்தக்காரங்கள்ட்ட பாத்திராத, சொந்த ஜனங்கள்ட்ட கண்டுராத பந்த பாசத்தை ஏற்ற காலத்துல ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற உறவுகளிடத்துல நீங்க பாப்பீங்க.
1: எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு விரோதமா எழும்பி சூப்பரா நடிச்சவங்களை பாத்தீங்க, ஆனா உங்க சார்பில் எழும்பி உங்களுக்காக துடிப்போட காரியத்தை செய்யறவங்களை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல நீங்க பார்க்க போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஒரு ஆக்டிவான குரூப் உங்களை சுத்தி இருக்கும்.
1: எஸ்.
0: துடிப்போடு இயங்குகிற உங்க ஹெட் குவார்டர்ல துடிப்போடு இயங்குற ஆட்கள் இருப்பாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த வசனத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுறார் சங்கீதத்துல. ஐ திங்க் சங்கீதம் 100.
1: தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை
0: சேவிப்பான். உத்தமமான வழியில் நடக்கிறவன்
1: என்னை
0: சேவிப்பான். My eye on salt of the earth people. Message parunga. But I have my eye on salt of the earth people. They are the ones I want working with me.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The bhoomiki uppa irukkravinga mela dhaan en kannu irukku.
1: Yes.
0: En kannu pora yaar mela?
1: Indha bhoomiki uppa irukkravan mela dhaan en kannu irukku.
0: அந்த மாதிரி ஆட்கள் தான் என்னோட சேர்ந்து பணி செய்யணும்னு நான் விரும்புறேன்.
1: ஆமென்.
0: I want them working with me.
1: Yes.
0: They are the ones I want working with me. Men and women on the straight and narrow, these are the ones I want at my side.
1: ஆமென். Hallelujah.
0: நீங்க ஒரு விஷனரினா இந்த மாதிரி டீம் உங்களை சுத்தி இருக்கும்.
1: Yes.
0: உங்களை சுத்தி இருக்கிறவன்ட்ட துரோகம் இருக்காது.
1: ஆமென்.
0: உங்களுக்காக துடிப்போடு இயங்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டத்தை கத்தர் தந்திருக்கிறார். நீங்க தான் பூமிக்கு உப்பு.
1: பூமிக்கு உப்பு. ஆமென். பூமிக்கு நீதானே உப்பு. சாரமில்லை என்றால் ஏது மதிப்பு.
0: யோசேப்ப ரொம்பவே அண்டர்மைன் பண்ணிட்டாங்க. இப்ப ரொம்பவே
1: அண்டர்மைன் பண்ணி
0: செஞ்ச நன்மைக்கு நல்ல வேண்டிய மட்டும் உறிஞ்சிட்டு கருவேப்பில மாதிரி ஆக்கிட்டான்.
1: எஸ். அண்டர்மைன் பண்ணி மைண்ட்ல போட்டான்.
0: கருவேப்பில மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா
1: தூக்கி போட்டுட்டாங்க. வெளி
0: கருவேப்பிலையாக யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஆனா ஜோசப்புக்கான சீசன் வந்தப்போ, ஆண்டவருடைய நேரம் வந்தப்போ, ஜோசஃபோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய மனுஷனை ஆண்டவர் ஜோசஃபோட எல்லைக்குள்ள கொண்டு வந்தார்.
1: ஆமென்.
0: ஜோசஃபையும் அந்த பெரிய மனுஷனுடைய எல்லைக்குள்ள கொண்டு போனார்.
1: எஸ்.
0: கைரோஸ்ல அது நடக்கும்.
1: எஸ். ஆமென்.
0: இதெல்லாம் மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, மாயா ஜாலம் இல்ல, சீசன்ல நடக்கிற அதிசயம்.
1: ஆமென்.
0: சீசன்ல நடக்கிற அற்புதம்.
1: அற்புதம்.
0: அவனை பார்த்த உடனே அவன் சொல்லுகிற அர்த்தத்தையும் அவன் சொல்லுகிற அந்த பகுதிய அந்த காலகட்டத்தை கடப்பதற்கு தேவையான நிர்வாக முறைமையும் பாரோட்ட பேசினப்ப அந்த பெரிய ஆளு தான் முத முதல்ல ஜோசப் அண்டர்லைன் பண்றாரு.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: உங்களை அற்பமான மனுஷங்க அண்டர்மைன் பண்ணிருக்கலாம், ஆனா உங்களை அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி பளிச்சுன்னு எல்லாத்தையும் காண்பிக்க கூடிய ஒரு நபரை இந்த சீசன்ல ஆண்டவர் உங்க விஷனுக்குள்ள கொண்டு வர்றாரு.
1: ஆமென்.
0: நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அவ்வித எல்லாரும் அண்டர்மைன் பண்ணாங்களா?
1: பண்ணாங்க.
0: ஆனா ஆண்டவரே ஏல பள்ளத்தாக்குல அண்டர்லைன் பண்ணாரா?
1: பண்ணாரு. ஹல்லேலூயா.
0: உங்களை ஹைலைட் பண்றதுக்குன்னே ஒரு மார்க்கர் வச்சிருக்கிறார் ஆண்டவர்.
1: எஸ்.
0: எப்பவுமே மார்க்கரோட வேலை என்னன்னா லெட்டரை வந்து ஹைலைட் பண்றது.
1: எஸ்.
0: உங்க சீசன் வருது பாருங்க, அதான் அந்த மார்க்கர்.
1: ஆமென்.
0: அந்த மார்க்கர், அந்த சீசன் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹைலைட் ஆயிருவீங்க.
1: ஹைலைட்டர். ஹல்லேலூயா.
0: சீசன் உங்களை என்ன செஞ்சிரும்?
1: ஹைலைட்
0: பண்ணும். ஹைலைட் ஆக்கிரும்.
1: ஹல்லேலூயா.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சும்மா ஃபேர வந்து துடிப்போட காரியத்தை செய்யறாரு. என்ன, அவர் தானே தேசத்தின் அதிபதி.
1: எஸ்.
0: யார எங்க வைக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி அப்படி ஒரே நாள் கடகடன்னு உத்தரவுல எல்லாமே என்ன செய்யுதுன்னா
1: முடிஞ்சிருச்சு.
0: அதான் நாம தியானிச்சோம் கடந்த நாட்கள்ல, நேரம் நமக்காக ஸ்பீடா போகாது, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா நடக்கும்.
1: ஹல்லேலூயா.
0: நேரம் ஸ்பீடா போகல, நேரம் ஸ்லோவாகவும் போகல, நேரம் வர்றப்ப எல்லாமே தீவிரமா நடக்கும், ஸ்பீடா நடந்து முடியும்.
1: ஆமென்.
0: யோசேப்புக்கு ஒரு 41வது அதிகாரத்தை ஆதியாகமத்தில் வச்சிருந்தது போல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சாப்டர் 41 வச்சிருக்கிறார்.
1: 41 வச்சிருக்கிறார். ஆமென்.
0: 25 தான் நமக்கு அந்த 41.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நடக்குது.

0: நமக்கான காரியத்தை வந்து மார்க் பண்றப்போ காலத்துல நம்ம என்ன செய்வார்னா
1: மார்க் பண்ணுவார்,
0: தனியா ஹைலைட் பண்ணுவார். சீசன் வந்தப்ப முருதேக்காய தனியா ஹைலைட் பண்ணார்.
1: எஸ்,
0: 1 Samuel 17
1: தாவீத
0: தனியா மார்க் பண்ணி காட்டினாரு.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு நிறைய பேர் மார்க் போட்டாங்க. என்ன போட்டாங்க?
1: மார்க்.
0: இவனா நம்ம என்ன செய்ய போறான்,
1: ரட்சிக்க போகிறான்.
0: 1 Samuel 10 கடைசி வசனங்கள்ல சவுலுக்கு மார்க் போட்ட மாதிரி இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் வந்து நம்மள
1: நடத்த போறான்
0: அப்படின்னு சொல்லி 1 Samuel 10 சவுல என்ன செஞ்சாங்கன்னா, சவுலுக்கு என்ன போட்டாங்க?
1: மார்க்.
0: ஆனா ஆண்டவர் மார்க்காடா போடுறீங்க, நான் முன்குறிச்சவனுக்கு இப்ப நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லி 1 Samuel 11 ஆண்டவர் தனியா யார மார்க் பண்ணிட்டார்னா,
1: சவுலை. அல்லேலூயா.
0: இந்த நாகாசு ஆவி வந்து கேலயத்துல இருக்கிற
1: யாபேசின்
0: மனுஷருக்கு விரோதமா வந்து ஒரு சேட்டை பண்ணப்ப, வேட்டை பண்ணவங்களெல்லாம் வேட்டையாடுறதுக்கு கத்தர் யார் அனுப்பினார்னா,
1: சவுலை அனுப்பினா.
0: கத்தர் மார்க் பண்ணி காமிச்ச உடனே ஒரு கூட்டம் எலும்பி சொல்லுது, எவன்டா மார்க் போட்டவன்,
1: யாருக்கு? சவுலுக்கு.
0: சவுலுக்கு. இவனா நம்மள
1: ரட்சிக்க போகிறவன்,
0: ரட்சிக்க போறவன் எவன்டா
1: சொன்னவன்,
0: சொன்னவன். அந்த வசனம் இருக்கா 1 Samuel 11
1: உடனே தான் சவுல் என்ன செய்வார்னா பன்னிரண்டாவது வசனம் அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவாயிருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்.
0: அதுக்குள்ளேயா ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அதுக்குள்ளேயா ரசீர் மண்டத்தை நீங்க என்ன செய்றீங்கன்னா சங்க ஆரம்பிக்கிறீங்க. நம்ம எல்லாம் அங்கண்டா உடற, அதனால உங்க காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க் போட்டு இதெல்லாம் தேராது,
1: 1 Samuel 11
0: ஆனா கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் உங்களை தனியா மார்க் பண்ற,
1: ஆமென்,
0: தனியா மார்க் பண்ணி காட்டுறாரு, பளிச்சுன்னு தெரிவீங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நீங்க வெளிச்சம், ஆனா நீங்க பளிச்சுன்னு தெரியுற நேரத்துக்குள்ள கத்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்னா
1: கொண்டு வந்து இருக்கிறார்,
0: கொண்டு வந்திருக்கிறாரு,
1: கொண்டு வந்திருக்கிறாரு.
0: அந்த நேரம் வர்றப்ப உங்களை அற்புதமான விதத்துல புரிந்து கொண்டு உங்களோடு பலர் இணைவார்கள்.
1: ஆமென்.
0: அடுத்து உங்களோட நான் பேச விரும்புற காரியம்,
1: ஹல்லேலூயா,
0: உங்க தரிசனத்துக்கு துணை செய்ய இந்த பெரிய அப்போஸ்தல தரிசனத்துக்கு துணை செய்யக்கூடிய ஆட்களை உலகமெங்கிலும் இருந்து கத்தர் எழுப்புவார். உலகமெங்கிலும் இருந்து அடுத்து ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், நாம யாருங்கிற வெளிப்பாடு நமக்கு இருந்தா மட்டும் போதாது, நம்மளை குறிச்ச வெளிப்பாடு உள்ள சிலரை கத்த நமக்கு தருவார். அவங்க வெறும் கனெக்ஷன் அல்ல, இந்த தரிசனத்தோடு பயணிக்கிற உறவுகள்.
1: ஆமென்.
0: சொந்தத்திட்ட பார்க்க முடியாத பந்த பாசத்தை, நம்மளை குறிச்ச வெளிப்பாடு உள்ள, நாம யார் என்பதை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களிடத்துல நம்மளால பார்க்க முடியும்.
1: எஸ்,
0: டிவைன் மொமெண்ட் வர்றப்போ, ஆண்டவருடைய கைரோஸ் வர்றப்போ, இந்த மாதிரியான டிவைன் கனெக்ஷன்ஸ ஆண்டவர் உறவுகளை நமக்கு தருவார்.
1: ஆமென்.
0: அங்கதான் ஒரு ஒரு ஆக்சலரேஷன் வரும் பாருங்களேன், பவர்ஃபுல்லா.
1: Hallelujah.
0: இத குறித்து நாம அடுத்து தியானிக்க போறோம். Hallelujah.
1: Hallelujah.
0: உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு உங்களுக்கு.
1: ஆமென்.
0: அதனால எவ்வளவோ ஊழியத்துல கர்த்தர் எங்களை பயன்படுத்துறாரு. ஆனா என்னோட அருமை என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலையே தெரியலையே. சொந்த சபையே எனக்கு மார்க் போடுதே, சொந்த சபையே எனக்கு
1: மார்க் போடுதே,
0: மார்க் போடுதே. நீங்க சொல்ற எல்லாத்தையுமா ஏத்துக்குறாங்க சொந்த சபையில
1: இல்லையே?
0: ஆனா நீங்க சொல்ற காரியத்தை விசுவாசிக்க கூடிய சிலரை கர்த்தர் வச்சிருக்கிறார்ல.
1: ஹல்லேலூயா.
0: அதனால தளர்ந்து போகாதிருங்கள். இது உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: எஸ்,
0: இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு பதிலே இல்ல அறுவடையை வச்சிருக்கிறார்,
1: அறுவடையை வைத்திருக்கிறார்.
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நீங்க விதைச்சதை விட உங்களுக்கு விளையிறது எப்பவுமே ஜாஸ்தி.
1: ஆமென்.
0: நீங்க விதைச்சிருக்கிற நபர்னா கண்டிப்பா இதுதான் அந்த கம்பீர சத்த அறுவடையின் நேரம்.
1: ஆமென்.
0: மணிமணியா உங்களுக்கு விளையும் பாருங்க.
1: எஸ்,
0: விளைஞ்சிருக்கு.
1: ஆமென்.
0: மணிமணியா, மணிமணியா, மணிமணியான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. அதான் அடுத்த டாபிக். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனால சேர் அப், உற்சாகமா இருங்க. This is your moment, this is your season, this is your time, God's time for you is ripen. உங்களுக்கான ஆண்டோட நேரம் அப்படி கனிஞ்சிருச்சு,
1: கனிஞ்சிருச்சு.
0: அதனால பெரிய அறுவடை உங்களுக்கு இந்த சீசன்ல உண்டு. ஆமென்,
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு தேவ மனுஷனா, தேவ மனுஷியா இருந்து நாங்கள் பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஒரு செய்தி அநேகருடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணுகிறது. ஆறு பாய்கிற பொழுது அது அநேகரை வளமாக்குது. அதே நேரத்தில் அந்த நதி ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை இளைப்பாற பண்ணக்கூடிய விசேஷித்த நபர்களையும் நீங்க தரிசனத்தில் வச்சிருக்கிறீங்க. அன்றே ஓடினதுனால களைச்சு போய் இந்த மாதிரி எனக்கு மார்க் போட்டு என்ன மட்டம் தட்டுறாங்களேன்னு சொல்லக்கூடிய விரக்தியில, சோர்வுல, சஞ்சலத்துல, இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒரு பலனையும் பார்க்க முடியலங்கிற ஒரு சஞ்சலத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனோடும் மனுஷியோடும் நீ பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். உள்ளங்களை இளைப்பாற பண்ணுகிற பிலமோன்களை இந்த சீசன்ல நாங்க பார்க்க போறோம். அநேகம் தரம் எங்களை இளைப்பாற்றியும் சலிப்படையாத ஒனேசிப்போரு வீட்டார போன்ற உறவுகளை, திருரத்த உறவுகளை இந்த சீசன்ல நாங்க பார்க்க போறோம். தேங்க்யூ அப்பா. அண்டோரே, இவ்வளவு தூரம் நான் பயன்பட்டோம், என்னோட மதிப்பு என்னன்னு தெரியலையேங்கிற விரக்தியில் இருக்கிற தேவ மனுஷங்களை, மனுஷிகளை நீங்க மார்க் பண்ணி காட்டுகிற இந்த சீசனுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோட நீங்க பேசுங்க. குளோரியஸான காரியத்தை செய்கிற நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்த ஆண்டவர், இந்த மாபெரும் திட்டத்துல எங்களோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய உறவுகளையும் எங்க எல்லைக்குள்ள நீங்க கொண்டு வருகிற இந்த மொமெண்ட்டுக்காக ஆண்டவரே, we want to thank you and we are so grateful to you. இது நீங்க செய்யறது. என்ன ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார், எங்க இருந்து உனக்கு ஒரு உதவி வரும்னு கேட்கிற நபர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில், எங்கிருந்தாவது வரும், அது எங்கே இருந்தாலும் என்னிடத்துக்கு வரும். எங்க இருந்து உங்களுக்கு வரும்னு உங்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இந்த கால நேரத்துல சொல்றாரு, அது எங்க இருந்தாலும் உன்னிடத்துக்கு வரும்படி நான் செய்வேன். சிங்காசனம் கிடங்குக்கு வந்தத போல, சிங்காசனம் கிடங்க நோக்கி வந்தத போல, பெரிய காரியங்கள் நீங்க இருக்கிற இடத்தை நோக்கி வருகிற நேரம் இது. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. தேங்க் பண்றோம். இன்னும் எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: சங்கீதம் 118 ஆறாம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம்.
1: Been teaching on renewing our mind for the last quite some time.
0: கடந்த பல வாரங்களாக மனம் புதிதாகுதல் என்கிறதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம்.
1: You know, and 2 Corinthians 10 verses 3 to 5, let me remind you, says that we must cast down every imagination, every high thing that exalts itself against the knowledge of God, and bring into captivity every thought that is contrary to the thought of Christ.
0: 2 Corinthians 10th adhigaram 3 mudhal 5 vasanangal enna solugirathu, ella tharkangalaiyum devane arigira arivukku rodhamai elumbugira ella meettimai nirmulamaakki endha ennathaiyum kristuvukku keelpadiya siraipadutha vendum.
1: Thoughts are the things that get us into trouble.
0: இந்த எண்ணங்கள் தான் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளாக்குகிறது.
1: Thoughts bring fear.
0: எண்ணங்கள் பயத்தை கொண்டு வருகிறது.
1: Thoughts affect our health.
0: எண்ணங்கள் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கிறது.
1: Third, thoughts affect our performance in our work.
0: இந்த எண்ணங்கள் நம்முடைய வேலையின் திறனை பாதிக்கிறது.
1: So thoughts are a very important aspect of man's being.
0: ஆகவே மனுஷன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது.
1: The apostle Paul says in Philippians 4:8, only think on good things.
0: அப்போ பிலிப்பியன் 4:8 லே பஸ்னாகிய பவுல் சொல்கிறார், நல்லவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று.
1: Because your mind is not made to think on bad things.
0: ஏனென்றால் உங்களுடைய மனமானது கெட்ட காரியங்களை சிந்திக்கும்படி உண்டாக்கப்படவில்லை.
1: When you meditate upon bad things, evil things, then it really gets affected.
0: கெட்ட காரியங்கள், மோசமான காரியங்கள் நீங்கள் தியானிக்கும் போது அது மெய்யாகவே பாதிக்கப்படுகிறது.
1: But when you meditate on good things, it gets built up.
0: ஆனால் நல்ல காரியங்களை தியானிக்கும் போது அது கட்டப்படுகிறது.
1: Your mind is a God-given tool for you to live in this world.
0: உங்களுடைய மனம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவியாக இருக்கிறது.
1: It is meant to function a certain way.
0: ஒரு குறிப்பிட்ட விதத்திலே செயல்படும்படி அது இருக்கிறது.
1: That is why the Bible teaches us a lot about mind to help us understand how we must treat our mind and what kind of thoughts we must put in our mind.
0: ஆகவே தான் நம்முடைய மனதை நாம் எப்படி நடத்த வேண்டும், எப்படி நம்முடைய மனதை மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைக்க வேண்டும் என்பது குறித்து வேதம் நிறைய பேசுகிறது.
1: After you become a Christian believer,
0: நீங்கள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாய் மாறின பிறகு,
1: you need to really go through a change of mind.
0: ஒரு மனம் மாற்றம் உங்களுக்கு உண்டாக வேண்டும்.
1: You know, change of mind that goes beyond just turning around and giving your life to the Lord Jesus Christ, but now changing your very thoughts about all the various issues of life.
0: அதாவது மனம் மாற்றம் என்று சொல்லும்போது வெறும் இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற அந்த மாற்றம் மட்டும் கிடையாது. அதன் பிறகு வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறோ அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்.
1: But every area of your life, your thoughts must be in along the same lines as the word of God.
0: உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை கேட்டார் போல உங்களுடைய எண்ணமும் அமைய வேண்டும்.
1: Your soul, your thoughts must prosper.
0: உங்களுடைய ஆத்மா, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்க வேண்டும்.
1: And as your soul prospers, your thoughts prosper, you will prosper in every area of your life.
0: உங்களுடைய ஆத்மா அல்லது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்கும் போது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு
1: So one of the greatest things that a believer has to do is to constantly work to take the thoughts of God and bring them into our mind and store them into our mind.
0: ஒரு விசுவாசி தொடர்ந்தேர்ச்சியாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, தேவனுடைய எண்ணங்களை கொண்டு வந்து மனதிலே அவன் அதை சேமித்து வைக்க வேண்டும்.
1: And work on casting down every thought, every imagination that is wrong and against God.
0: அது மட்டுமல்ல, தேவனுக்கு எதிராக இருக்கிற தவறான எந்த ஒரு எண்ணத்தையும் அவன் நிர்மூலமாக்குற அந்த வேலையில் ஈடுபட வேண்டும்.
1: You must use the word of God to destroy those wrong thoughts, those wrong imaginations, because that will become a stronghold that will grip you and that will lead you into all kinds of trouble.
0: தவறான எண்ணங்கள், தவறான கற்பனைகளாக இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தவறான எண்ணங்களே பலத்தாரங்களாய் உருவாகிவிடும்.
1: That is what 2 Corinthians 10:3-5 teaches us.
0: 2 கொரிந்தியர் 10th அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் அதைதான் போதிக்கிறது.
1: It begins as thoughts, then it becomes imaginations, then it becomes a stronghold.
0: அது எண்ணமாக ஆரம்பித்து கற்பனையை உருவெடுத்து பலத்தாரனாய் மாறுகிறது.
1: You talk about evil habits, people have bad habits and not able to get rid of it. The bad habit began as a thought, then an imagination, then now it has become a stronghold. It holds them strong and would not let them go.
0: மக்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கிறது பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே, அதெல்லாம் எப்படி நடக்கிறது? அது ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து பிறகு கற்பனையை உருவெடுத்து இப்போது பலத்தாரனாய் மாறிவிட்டது, இப்போது அது வெளியே வர முடியாமல் சிக்கித் தவிக்கிறார்.
1: Now we are dealing with how to deal with our thoughts.
0: அதாவது நம்முடைய எண்ணங்களை சமாளிப்பது எப்படி, அதை தான் பார்த்து
1: கொண்டிருக்கிறோம். So for that I'm using as an example one of the greatest things that bother people today, that is fear.
0: இதற்கு ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பயம், அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: Now fear, you know, Bible talks so much about fear and tells us to fear not.
0: வேதம் பயத்தை குறித்து நிறைய பேசுகிறது, பயப்படாதே என்று நமக்கு சொல்லுகிறது.
1: Fear is the root cause of many problems of man's life.
0: மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த பயம்தான்.
1: And fear is a thought, and fear is built into people, and it becomes a stronghold over a period of time.
0: பயம் என்கிறது ஒரு எண்ணம், அது மக்களுக்குள்ளே வந்து கொஞ்ச காலம் செல்லும் போது அதே ஒரு பலத்த அரணாய் உருவெடுத்து விடுகிறது.
1: Just like people are addicted to some bad habits, many people are in the clutches of fear and under the grip of fear and unable to get out.
0: எப்படி சிலர் வந்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்களோ, அதே போல சிலர் இந்த பயத்துக்கு அடிமைப்பட்டு அதனுடைய பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: How they went as far as that?
0: அந்த நிலை வரைக்கும் அவர்கள் சென்றது எப்படி?
1: Because they allowed thoughts of fear.
0: ஏனென்றால் பயத்தின் எண்ணங்களை அனுமதித்து விட்டார்கள்.
1: And it became an imagination.
0: அதுவே ஒரு கற்பனையாய் மாறியது.
1: It became a stronghold.
0: அது பலத்த அரணாய் மாறியது.
1: Now you got to take the word of God and destroy that stronghold.
0: இப்போது தேவனுடைய வார்த்தை எடுத்து அந்த பலத்த அரணை நாம் நிர்மூலமாக்க
1: வேண்டும். Bible says the weapons of our warfare are mighty through God to the pulling down of strongholds.
0: வேதம் சொல்லுது எங்களுடைய போர் ஆயுதங்கள் பலத்த அரணைகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
1: We have a spiritual warfare.
0: ஒரு
1: undertake.
0: அதாவது நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது.
1: When we say spiritual warfare, it's not always, you know, with the devil or something like that.
0: ஆவிக்குரிய யுத்தம்னு சொன்ன உடனே எப்பவும் அந்த பிசாசோட கூட நமக்கு சண்டை கிடையாது.
1: No, nowadays the devil, you know, he deals with our mind, and it's through the thoughts only he deals with us.
0: பிசாசு நம்முடைய மனதோடு, அதாவது நம்முடைய எண்ணங்களிலே தான் அவன் வந்து செயல்படுகிறான்.
1: And it is through the thoughts that he captivates us.
0: எண்ணங்களாலே தான் அவன் நம்மை சிறைபிடிக்கிறான்.
1: So you need to work with the thoughts.
0: ஆகவே இந்த எண்ணங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும்.
1: You need to bring down every strong

0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: It's not saying that the Lord is with you or by the side of you. No, he is on your side means he is on your team pulling with you and joining with you.
0: அதாவது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார்னா என்ன அர்த்தம்னா உங்களோட கூட சேர்ந்து உங்களுடைய கூட்டணியிலே அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம்.
1: And he provides his strength and his power to you.
0: அவருடைய பலனையும் அவருடைய ஆற்றலையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார்.
1: So the psalmist says, I will not fear. What can man do to me?
0: ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
1: As we began this last week, I told you that he wrote it, in difficult circumstances.
0: கடந்த வாரம் நான் சொன்னேன்லையே, அவன் இதை எழுதினது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான்
1: எழுதுறான். He has gone through fearful circumstances.
0: பயப்படத்தக்க சூழ்நிலையில கூட எல்லாம் அவன் கடந்து வந்திருக்கிறான்.
1: You know, he had to flee for his life for quite some time.
0: கொஞ்சம் வெகு நாட்களாக தன்னுடைய உயிருக்காக பயந்து ஓட வேண்டிய நிலை அவனுக்கு.
1: He had every reason to fear and every reason to be in fear night and day.
0: பயப்பட இரவும் பகலும் பயந்திருக்க எல்லா காரணமும் அவனுக்கு உண்டு.
1: So he has really come to grips with this truth, how to live without fear in the midst of fearful circumstances.
0: ஆகவே அச்சுறுத்து கூட சூழ்நிலையில் மத்தியிலே பயப்படாமல் வாழ்வது எப்படி என்பதை அவன் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான்.
1: He says, I found the secret.
0: அவன் சொல்றான், ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: I will not fear because the Lord is with me.
0: நான் பயப்பட மாட்டேன் என்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
1: The Lord is with me.
0: கர்த்தர் என்னோடு கூட
1: இருக்கிறார். Everybody say, the Lord is with me.
0: நான் சொல்றேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: You know, I told you last week that one of the biggest problems with people today is that people think one of the reasons why people have fear as a big factor in their lives is because people think the Lord is the problem.
0: கடவுள் சொன்னலையா மக்களுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்க காரணம் என்னன்னு சொன்னா விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் தான் அவருக்கு எதிராளியே.
1: The Lord is the one that ran your business into loss.
0: கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு வந்தது.
1: The Lord is the one that gave you the disease.
0: கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்தது.
1: The Lord is the one that destroyed your family life.
0: கர்த்தர் தான் குடும்ப வாழ்க்கையை அழித்தது.
1: See, a lot of Christian people think like that.
0: நிறைய விசுவாசிகள் இப்படி தான்
1: நினைக்கிறாங்க. How do I know?
0: எனக்கு எப்படி தெரியும்?
1: Look at them the way they talk. They say, why did the Lord do that to me, brother?
0: அவங்க பேசுற விதத்தை பாருங்க. கர்த்தர் ஏன் பிரதர் எனக்கு இப்படி செஞ்சார்?
1: Now, such people cannot get rid of their fear because they do not understand this primary concept that the Lord is on their side. They think the Lord is their enemy. If the Lord is your enemy, you better be afraid, my friend.
0: பாருங்க இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பயத்தை அவங்க புறம்பே தள்ளவே முடியாது. ஏன்னு சொன்னா கர்த்தர் அவங்களுக்கு எதிரா இருக்கிறார் என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் எதிராளின்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆகணும்.
1: Suppose you are sick and you think the Lord is the giver of sickness.
0: நீங்க வியாதியா இருக்கீங்க, கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கறவன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வெச்சீங்க.
1: And you know, then you got to be afraid, you know, the Lord giveth and the Lord taketh away. I don't know when, you know, it's going to happen, you know.
0: அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எப்போ எடுப்பாரோ தெரியலன்னு தான் உட்காரணும்.
1: You know, there's no other way.
0: வேற வழியே கிடையாது.
1: Such beliefs lend itself to fear and gets you locked into fear.
0: இப்படிப்பட்ட நம்பிக்கைதான் உங்களை பயத்துக்குள்ளே கொண்டு போகிறது, பயத்தின் பிடியிலே சிக்க வைக்கிறது.
1: These kinds of beliefs are very prevalent and very common among Christian people.
0: இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பரவலா இருக்கு.
1: That the Lord is behind every disaster, every evil thing that is happening. You know, if a storm happened, if a cyclone came, it's the Lord.
0: என்ன எல்லா பேரழிவுக்கு பின்னாலே, எல்லா தீமைக்கும் பின்னாலே, ஏதாவது புயல், ஏதாவது சூறாவளி வந்தா உடனே கர்த்தரால வந்தது.
1: Anything bad and terrible happened is the Lord.
0: ஏதாவது மோசமா பயங்கரமானதுனா கர்த்தரால வந்தது.
1: Now then you can't get out of fear because if you think that the Lord who's giving you the sickness, the Lord is running your business into loss, the Lord who separated your family, the Lord did all these things, then you better be afraid because you can't stand against him and win.
0: பாருங்க கர்த்தர் தான் வியாபாரத்தை நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தான் புயல் அனுப்புகிறார், கர்த்தர் தான் வியாதி அனுப்புகிறார்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆக வேணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க தான் நம்புறீங்க.
1: There is no other way but fear and keep on living in fear.
0: பயப்படுவதை தவிர வேற வழியே கிடையாது. தொடர்ந்து பயத்துல தான் வாழணும்.
1: Because if the Lord is not on your side, then you better be afraid.
0: ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்துல இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும்.
1: But if you understand this one basic truth that the Lord is on your side.
0: ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கின்ற இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொண்டால்.
1: This is one of the most basic truths that I began to understand.
0: பாருங்க நான் விளங்கிக் கொண்ட அடிப்படை சத்தியங்கள் இது ஒன்று.
1: Revolutionized my thinking.
0: என்னுடைய எண்ணத்திலே ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்டு வந்தது.
1: That a lot of bad things happen in this world.
0: இந்த உலகத்திலே ஏராளமான தீமைகள் நடக்குது.
1: There's a lot of evil in this world.
0: நிறைய தீமை உலகத்தில் இருக்கு.
1: But I know that the Lord is on my side.
0: ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is not my enemy.
0: கர்த்தர் என் எதிரி அல்ல.
1: No matter what happens, the Lord is not against me. Yeah. He is for me and he is on my side.
0: என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் எனக்கு எதிராக இல்லை, கர்த்தர் என் பட்சத்துல எனக்காக இருக்கிறார்.
1: So I remember that at all times.
0: ஆகவே எப்பொழுதே இதை தான் நான் மனசுல வைக்கிறேன்.
1: When you are sick, you must remember that the Lord is on your side.
0: யாரியா இருக்கும்போது இதை மறக்க கூடாது, கர்த்தர் என் பட்சத்துல.

0: When you don't have a job and don't have money, when you're in debt, you got to remember the Lord is on your side.
1: வேலை இல்லாத இருக்கும்போது, கையில காசு இல்லாத இருக்கும்போது, கடன்ல இருக்கும்போது, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், அதை மறக்க கூடாது.
0: You're having family problems, separation and all of this, you know, you got to remember that God is on your side.
1: குடும்ப பிரச்சனை இருக்கும்போது, குடும்பம் பிரிந்திருந்தாலும் சரி, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார்ன்றதை மறக்கவே கூடாது.
0: Now with the Lord's help, now you can recover and you can get back in shape.
1: கர்த்தருடைய உதவியினாலே இப்ப நீங்கள் மீண்டு வரலாம், திரும்ப பழைய நிலைக்கு வரலாம்.
0: So the basic thing to believe is that the Lord is on my side, and the psalmist has got the message. He has understood this basic thing.
1: அடிப்படையில் நாம் நம்ப வேண்டியது என்ன? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது சங்கீதக்காரனாய் தாவீது இந்த அடிப்படை காரியத்தை விளங்கிக் கொண்டான்.
0: Now then, why, you know, why so much problem in this world and in the lives of people?
1: அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்திலே மக்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனை?
0: It is because the Bible says that people perish for lack of knowledge.
1: காரணம் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
0: Many times we are in trouble because we have lack of knowledge.
1: பல சமயத்திலே நாம் பிரச்சனைக்குள்ள சிக்குகிறோம். ஏன்னு சொன்னால், அறிவில்லாமை.
0: Now turn with me to 2 Peter chapter 1.
1: திரும்பவும் 2 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு.
0: Let me show you something and we're going to build upon this.
1: சில காரியங்களை காட்டுகிறேன், அதிலிருந்து நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன்.
0: 2 Peter chapter 1 verse 3 and 4.
1: 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 3 4 வசனங்கள்.
0: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
1: தம்முடைய மகிமையினாலும் கருணையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி.
0: Now notice what it's saying.
1: என்ன சொல்லுது கொஞ்சம் கவனிங்க.
0: That through salvation through Jesus Christ, God has now given to us all things that pertain to life and godliness.
1: ரட்சிப்பின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
0: Everybody say, all things are given to me.
1: எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
0: It has to do with life and spirituality.
1: அதாவது இந்த உலக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ரெண்டுத்துக்கும் தேவைப்பட்ட அனைத்தையும்.
0: Everything you need to live your life at best in this world and to live your life spiritual life is given to you.
1: அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து வாழ்வதற்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிறந்து வாழ்வதற்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு.
0: Why is it given?
1: ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு?
0: Next verse.
1: அடுத்த வசனம்.
0: By which have been given to us exceedingly great and precious promises, that through these you might be partakers of divine nature, having escaped the corruption that is in the world.
1: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: It says several things here.
1: இங்கே பல காரியங்கள் சொல்லுகிறது.
0: Verse 3 says all things that pertain to life and godliness is given to us.
1: வசனம் சொல்லுகிறது, ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு.
0: Verse 4 says that these have been given to us by way of precious promises.
1: நான்காம் வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: How is it given? It given to us? Where is it?
1: எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எங்க இருக்குது?
0: Because people say, when you know, when you say everything is given to you that has to do with your life and godliness, they say, where is it?
1: அது ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே மக்கள் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க.
0: I say, look under your arm where you got your Bible tucked.
1: அக்கல்ல பைபிள் வச்சிருக்கீங்களா, அங்க பாருங்க.
0: That's where it is.
1: அங்க இருக்குது.
0: Look at your shelf where the Bible is. It's all there.
1: பைபிள் வச்சிருக்கீங்க, அந்த ஷெல்ஃப் அத பாருங்க, அங்க தான் இருக்கு எல்லாமே.
0: God has not put it somewhere hidden from you so you can't get it and play with you.
1: தேவன் வந்து எங்கயோ அத ஒளிச்சு வச்சிட்டு உங்க கூட இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடுறது கிடையாது.
0: In all of your homes you have Bible, you're carrying it around going everywhere and you know, sometimes you're reading it also.
1: எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கு, பைபிள தூக்கிட்டு போறீங்க, சில சமயத்துல அதை வாசிக்கவும் செய்றீங்க.
0: But do you know that everything that you need to live your life successfully and your spiritual life successfully is in the little book that you're carrying around?
1: ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்துமே இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா?
0: See, that's what got me interested because when I understood that, I started reading and I started listening to anybody that will preach to me from this word and tell me what these promises mean.
1: பாருங்க, இதுதான் எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கினது. ஆகவேதான் இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது என்பது குறித்து யாராவது பிரசங்கம் பண்ணினால், அதை யாராவது பேச கேட்டால், அவ்வளவு ஆவலோடு அதை நான் கேட்கிறேன்.
0: Sometimes I'll take their tapes and listen 3-4 times again and again.
1: சில சமயத்துல அந்த டேப் எடுத்து 3-4 முறை திரும்ப திரும்ப கேக்குறேன்.
0: Because that thing has to do with my success.
1: ஏனென்றால் அது என்னுடைய வெற்றியோடு தொடர்புடையது.
0: If I will only hear it and know what these promises mean and what they signify to me, then I can live in victory in every area of my life.
1: இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்கிறது, எனக்கு எவ்வாறு முக்கியத்துவம் ஆகிறது என்பதை அறிந்து கொள்ளும்போது இந்த வாழ்க்கையிலே நான் வெற்றிகரமாய் வாழ முடியும்.
0: I want to know what these things mean.
1: அதாவது இந்த காரியங்களின் அர்த்தம் என்ன அதை நான் அறிய விரும்புகிறேன்.
0: That's why you are in church today.
1: அவே தான் இங்க சபைக்கு வந்திருக்கிறீர்கள்.
0: A lot of people are surprised. How come so many people are there on Sunday night?
1: நிறைய பேருக்கு ஆச்சரியம். ஏன் இந்த ராத்திரிலே இவ்வளவு கூட்டமானு.
0: One fellow told me, I just go one time brother, that's more than enough.
1: ஒருத்தர் சொன்னா நான் ஒரே ஒரு முறை தான் போறேன், அதுவே ரொம்ப அதிகம்.
0: His idea is he is doing a favor to the church by going one time a week.
1: அவருடைய ஐடியா என்னன்னா வாத்து ஒரு முறை சபைக்கு போறதுனால சபைக்கே தான் ஒரு நன்மை செய்யற மாதிரி.
0: No, you are not doing any favor to me or to God or to the church by coming here once a week.
1: பாருங்க வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வரதுனால எனக்கோ கடவுளுக்கோ அல்லது சபைக்கோ நீங்க எதை ஒரு நன்மை செய்யிறது கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: You are getting a favor.
1: உங்களுக்கு தான் நன்மை உண்டாகிறது.
0: Amen.
1: Amen.
0: It is for your benefit you come.
1: உங்களுடைய நன்மைக்காக தான் வர்றீங்க.
0: I hear the word not so I can do a favor to somebody, say I heard so and so's tape.
1: நான் வசந்த கேக்குறேன் கேட்டுட்டு அவருடைய டேப்ப நானும் கேட்டேன்னு சொல்றதுக்காக கிடையாது.
0: No, it's a beneficial thing to me.
1: கிடையாது, அது எனக்கு லாபமா இருக்குது.
0: I deeply appreciate it.
1: அது ரொம்ப பாராட்டுகிறேன்.
0: Sometimes I buy these tapes for 300 400 rupees one tape.
1: சில சமயத்துல ஒரு டேப் 300 ரூபாய் 400 ரூபாய் ஆகுது, அத வாங்குறேன்
0: நான். Thousands of rupees it cost me.
1: ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்குறேன்.
0: But I never mind.
1: ஆனா எனக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல.
0: I will take it and hear it.
1: அதை கேட்டதை அதை வாங்கி நான் கேட்பேன்.
0: They are more than gold and silver to me.
1: பொன்னையும் வெள்ளியை விட அதெல்லாம் எனக்கு விலையேறப்பட்டது.
0: Because this is truth.
1: ஏனா அது சத்தியம்.
0: If I can only know the truth, I can be free.
1: சத்தியத்தை மட்டும் நான் அறிவேன் என்றால் நான் விடுதலை ஆவேன்.
0: You see, if I can know the truth, I can walk in victory.
1: சத்தியத்தை அறிவேன் என்றால் நான் வெற்றியிலே வாழ முடியும்.
0: Why people don't have victory is because they perish because of lack of knowledge.
1: மக்களுடைய வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை என்று சொன்னால் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
0: The Bible doesn't say they perish because it's God's will for them to perish.
1: அது அவர்கள் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தமாகவே அழிகிறார்கள் வேதம் சொல்லல.
0: Is there anywhere that says that?
1: இங்கது வேதம் அப்படி சொல்லுதா?
0: Did the Israeli people, the first generation, perish in the wilderness because that's God's will?
1: முதல் தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய சித்தம் என்பதனால அழிந்து போனாங்களா?
0: No, God's will was land of milk and honey.
1: கிடையாது, தேவனுடைய சித்தம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
0: He told them, I've given the land to you.
1: அவர் சொல்லிட்டா தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
0: Yet they perished in the wilderness.
1: ஆனாலும் வனாந்திரத்தில் அழிந்தார்கள்.
0: It is not God's will.
1: பாருங்க, இது தேவனுடைய சித்தமே கிடையாது.
0: God didn't scheme and God didn't trap them in the wilderness and kill them.
1: தேவன் திட்டம் போட்டு வனாந்திரத்தில் சிக்க வச்சு அவங்களை சாகடிக்கலாங்க.
0: No, God healed all their diseases and met their needs.
1: தேவனுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கி எல்லா தேவைகளையும் சந்தித்தார்.
0: God did miracle after miracle in their lives.
1: தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்தார்.
0: What more do you want?
1: இதுக்கு மேல என்ன வேணும்?
0: But they would not get a hold of the promise which said, I have given to you this land. This land is yours.
1: ஆனால் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன், இந்த தேசம் உங்களுடையது என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக்கொள்ள முடியல.
0: Moses and Joshua and Aaron will take that one verse, I have given you this land, and preach over and over again. They still didn't get it.
1: மோசே, ஆரோன், யோசுவா போன்றவர்கள் நான் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன் என்ற ஒரு வாக்கியத்தை எடுத்து திரும்ப திரும்ப பிரசங்கித்தாலும் ஏறல உள்ள.
0: What a wonderful promise.
1: என்ன அருமையான வாக்குத்தத்தம்.
0: I wish they had understood that one little line, I have given it to thee.
1: அந்த ஒரு வாக்கியத்தை விளங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
0: Given it to you.
1: கொடுத்தேன்.
0: If they had understood that they would have possessed the land.
1: அதை விளங்கி கொண்டிருந்தால் தேசத்தை சுதந்திரித்திருப்பார்கள்.
0: Because they did not understand, they did not even enter the land.
1: அதை விளங்கி கொள்ளாதனால தான் தேசத்துக்குள்ள கால் கூட எடுத்து வைக்கல.
0: Are you making an effort to understand the promises of God?
1: தேவனுடைய வாக்குத்தத்தம்
0: That is the greatest thing that you can do for your life, my friend.
1: உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் அதுதான் நண்பர்களே.
0: The greatest thing that you can do for yourself is to go after the promises of God and comprehend them. Know what these things mean for you.
1: உங்களுக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பின்னாலே சென்று உங்களுக்கு அது என்ன அர்த்தமாகிறது என்பதை நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும்.
0: Because here in this little book that you got often under your arm and kiss and keep next to your pillow, inside that is the wonderful promises that deals with every issue in your life.
1: அடிக்கடி முத்தமிடுகிற, அடிக்கடி இந்த அக்களுக்கு அடியில வைக்கிற, அடிக்கடி தலையானுக்கு அடியில வைக்கிறோமே, இந்த சின்ன புஸ்தகத்துக்குள்ளதான் உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது.
0: I say to you again, this is a success book.
1: திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து வெற்றியின் புத்தகம்.
0: It's a winner's manual.
1: இது ஜெயிக்கிறவர்களுக்கான ஒரு கையேடு.
0: Go to this.
1: இதுக்கு போங்க.
0: This has got it.
1: இதுல எல்லாம் இருக்கு.
0: That's why I delight myself in preaching this.
1: ஆவேதா இத பிரசங்கிப்பது எனக்கு பேரானந்தமா இருக்கு.
0: Preaching to me is the most wonderful thing in the whole world.
1: என்ன பொறுத்தவரையில பிரசங்கம் பண்ணுவது தான் உலகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு காரியம்.
0: Because I'm just taking what God has said and just telling you what it means.
1: தேவன் என்ன சொல்லியிருக்காத எடுத்து அதோட அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
0: It's not such a hard thing.
1: இது வந்து அவ்வளோ கடினமான ஒரு காரியம்
0: இல்லை. Because God has said some wonderful things.
1: என்றால் தேவன் சில அற்புதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார்.
0: He's given all things that pertain to life and godliness by way of the precious promises.
1: விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் வடிவிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் தந்திருக்கிறார்.
0: That is why they are called not just promises, they are precious promises.
1: ஆகவே தான் இவைகள் வெறும் வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படாமல் விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படுகிறது.
0: Do you understand what it means to say precious?
1: விலையேற பெற்றதா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
0: We say the blood of Jesus is the precious blood of Jesus.
1: பாருங்க இயேசுவின் இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம் என்று நாம் சொல்கிறோம்.
0: Why?
1: ஏன்?
0: We all have blood.
1: எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு.
0: பட் இஃப் ஐ ஷெட் மை பிளட் ஐ கான்ட் சேவ் ஈவன் ஒன் லிட்டில் பேர்டு.
1: நான் ரத்தத்தை சிந்தினா அதனால ஒரு சின்ன பறவையை கூட என்னால் ரசிக்க முடியாது.
0: அதனால தான் ரத்தத்தை சிந்துறது இல்லை. ரத்தம் சிந்தாமல் ஜம்மன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறேன். ஐ எம் நாட் இன் டு தட் சஃபரிங் பிஸ்னஸ்.
1: இந்த ரத்தம் சிந்த பாடுபடுற வேலையெல்லாம் கிடையாது.
0: பிகாஸ் ஈவன் இஃப் ஐ ஷெட் இட் வாட் யூஸ் இட் ஐ கான்ட் சேவ் எனிபடி.
1: ரத்தத்தையே நான் சிந்தினாலும் கூட என்ன பிரயோஜனம்? அது யாரையும் ரட்சிக்காது.
0: இஸ்ன்ட் தட் ரைட்?
1: இல்லையா?
0: சோ இட்ஸ் நாட் மை பிளட்.
1: என்னுடைய ரத்தம்
0: இல்லை. We all have blood but it's ordinary blood. But the blood of Jesus does for man what no other blood can do. That is why it is the precious blood.
1: நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கானது சாதாரண ரத்தம். ஆனால் எந்த ஒரு ரத்தமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசுவின் ரத்தம் செய்திருக்கனாலே தான் அது விலையேற பெற்ற ரத்தம்.
0: If you all join together and gave our blood, it cannot save one person.
1: நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை கொடுத்தாலும் ஒரு ஆளு கூட அது காப்பாற்றாது.
0: But that one person giving his blood 2000 years ago still saves and washes and cleans and cleanses and makes whole everybody that comes under the flow of it.
1: அந்த ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த அந்த ரத்தம் இன்றைக்கும் மக்களை ரட்சிக்கிறது, கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது.
0: That is why we call it the precious blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் ரத்தத்தை விலையேறப்பட்ட ரத்தம் என்று.
0: Means there is no other blood like that.
1: அப்படி சொன்னா அந்த ரத்தத்தை போல வேற எந்த ரத்தமும் கிடையாது.
0: Rare commodity.
1: அது வந்து ரொம்ப அரிதான ஒரு பொருள்.
0: You can't get it anywhere else.
1: அது வேற எங்குமே கிடைக்காது.
0: So when it says precious promises.
1: ஆகவே விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லும்போது.
0: This is different from all other promises you've ever dealt with.
1: அதாவது இதுவரை நீங்கள் கேட்ட கண்ட மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களை விட ரொம்ப
0: Your husband held your hands at the time of your wedding and said, as long as you know death do us apart, I will provide for you, protect you and love you and all of that.
1: திருமணத்தின் போது உங்க கையை பிடிச்சு கணவர் வாக்குறுதி கொடுத்தார், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலே உன்னை பாதுகாப்பேன், போஷிப்பேன், உனக்கு எல்லாமே இருப்பேன் என்று.
0: Wonderful promise.
1: என்ன அருமையான வாக்குறுதி.
0: But it's not a precious promise.
1: அது விலையேற பெற்ற வாக்குறுதி கிடையாது.
0: Sometimes you know they don't even remember giving such promises.
1: சமயத்திலே அப்படி வாக்குறுதி கொடுத்து ஞாபகம் கூட இருக்குது இல்ல உங்களுக்கு.
0: Promises given.
1: வாக்குறுதி கொடுக்கறாங்க.
0: But sometimes it's not lived up to.
1: சில சமயத்துல அதுபடி வாழ்வது கிடையாது.
0: But the one who has promised here is one who cannot lie.
1: ஆனால் இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறவர் பொய் உரைய முடியாத தேவன்.
0: And the one who has promised here, Hebrews chapter 6 says, is one who found no one higher than himself to swear by. So he swore by himself and gave the promise when he gave it so that he will surely fulfill it.
1: இங்கே வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? எபிரேயர் சொல்கிறது, அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க என்பதை காண்பிக்க அவரை விட இன்னொரு ஆள் பெரியவர் இருந்தால் அவர் மேல் சத்தியம் பண்ணலாம் என்று பார்த்தால் யாருமே இல்லை. ஆகவே தம்மேலேயே சத்தியம் பண்ணி வாக்கு தத்தத்தை கொடுத்தார்.
0: He will never fail.
1: அவர் ஒருபோதும் தவறவே மாட்டார்.
0: Amen.
1: Amen.
0: He will never fail.
1: தவறவே மாட்டார்.
0: Jesus never fails.
1: இயேசு தவறுவதே இல்லை.
0: We have many love failures.
1: நிறைய love failure பார்க்கறோம் நம்ம.
0: But Jesus never fails.
1: ஆனா இயேசு ஒருபோதும் fail ஆறதே கிடையாது.
0: So if you just you know if you this is why it is precious promise.
1: ஆகவே தான் பாருங்க இது விலையேற பெற்ற வாக்குத்தத்தம்.
0: So every word in the Bible is very important.
1: ஆ வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம்.
0: That's why you must you know it's just like sitting and eating in a nice restaurant, all these good things they've provided you, every little bit, bite and take a good taste, you know.
1: அவர் இது எப்படினு சொன்னா ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்திருக்கீங்க, நிறைய முன்னாடி இருக்கு, ஒவ்வொரு துண்டை எடுத்து நல்லா ருசிச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி இது.
0: Everything has got something.
1: ஒவ்வொன்றுத்துல ஒன்று இருக்கு.
0: It's got a taste, it's got a nutrition, it's got something.
1: அதுக்குன்னு ஒரு ருசி, அதுக்குன்னு ஒரு சத்து வகை இருக்கு.
0: So the Bible is like that.
1: வேதமும் அப்படிதான்.
0: by way of precious promises he has given to us everything that pertains to life and godliness
1: velere petta vaakkathathangal valivile jeevanukkum deva bhaktiyum vendi anaithaiyum thandu vittar
0: now why the precious promises and why all things through these precious promises
1: yen velere petta vaakkathathangal yen anaithume inda velere vaakkathathangalin moolamai kodukapattirukku
0: why are they given
1: yen kodukapattirukku
0: why such precious promises why all things pertaining to life and godliness given through the precious promise
1: yen inda velayerpetta vaakkathathangal yen jeevanukkum devabhaktiyumane ellame inda velayerpetta vaakkathathin moolamai kodukapattirukku
0: listen to the last portion
1: kadaisi pagudhai paarenga
0: that through these you might be partakers of the divine nature having escaped the corruption that is in the world through lust
1: nanga vasanathinudaiya murpagudhi ichchayinal ulagathil undana kettukku tappi divya swabathukku pangullavaragum porittu
0: so that you may escape the corruption
1: அது இந்த கேட்டுக்கு தப்பி கொள்ளும்படியாய்
0: there's a lot of corruption there's a lot of bad things happening in the world
1: அந்த உலகத்துல நிறைய கேடு நிறைய கெட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு
0: so that you may escape from all of those things
1: இதிலிருந்தெல்லாம் நான் தப்பி கொள்ளும்படியாக
0: so that those things don't come and drown you and finish you
1: அது அந்த காரியங்கள் வந்து உங்களை மூழ்கடித்து சாகடிக்காமல் இருப்பதற்காக
0: so that those things do not come and overcome you
1: அந்த காரியங்கள் வந்து உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கும்படியாக
0: so that you may get away from those things you may escape the corruption
1: அந்த அழிவிலிருந்து கேட்டிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக
0: one fellow was telling me you know well brother sometimes you know maybe I need to learn something through that
1: ஒருத்தர் என்ன சொன்னார் ஒருவேளை இதன் மூலமா நான் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் பிரதர் அப்படினாரு
0: maybe we learn something through that
1: moolama oru vela nam edhaavad kattukolla vendi irukalam
0: anything bad happening we may learn something
1: edhaavad ketta kaariyam nadandha adilendu nam edha kattuka vendi irukalam
0: அப்படிதான் கத்துக்கணும்னா கத்துங்க there's better ways to learn
1: கட்டுகளை இத விட நல்ல வழிகள் இருக்கு
0: I read in the book that there's a law of gravity so don't jump from the 10th floor climb down
1: அது புத்தகத்துல வாசித்து இருக்கேன் புவி ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கு ஆகவே 10th மாடில இருந்து குதிக்க வேண்டாம் படிக்கட்டில இறங்கி வந்தா போதும்
0: isn't that right
1: இல்லையா
0: I believe it
1: நான் அதை
0: நம்பறேன் I learned it already
1: ஏற்கனவே கற்றுக்கொண்டாதே
0: you want to go jump and see and learn
1: அது இருக்குதா ஏன்னு பாத்து குதிச்சு தான் கத்துக்கணுமா
0: why you want to learn like that
1: ஏன் அப்படியே எல்லாம் கத்துக்கணும்
0: that is not the learning method that God has ordained
1: தேவன் கற்றுக்கொள்வதற்கு இந்த வழியை ஒன்னு ஏற்படுத்தி வைக்கல
0: now I have heard Christian teachers teach and tell us that God teaches through so many things
1: அதாவது கிறிஸ்தவ போதகர்கள் கர்த்தர் பல வழிகளே நமக்கு போதிக்கிறார் நான் பேச கேட்டிருக்கேன்
0: God you know gives you a business loss and so that he can teach you this
1: அது வியாபாரத்து நஷ்டத்தை கொடுக்கறா எதுக்குனா அதன் மூலமா ஒரு போதனை
0: கொடுக்க he gives you special diseases
1: சேஷமான வியாதிகள்
0: so that he can teach you through that
1: எதுக்குனா அதன் மூலமா எதையோ கற்று கொடுக்க
0: you know sometimes your wife packs up and goes to her house and God wants to teach you something
1: சில சமயத்துல மனைவி பெட்டி படிக்கோடு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறாங்க அது எதுக்குனா அதன் மூலமா கர்த்தர் எதையோ போதிக்கிறார்
0: have you not heard that
1: லாம் கேட்றீங்களா இல்லையா
0: maybe god wants to teach you something
1: ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு எதையோ கற்று கொடுக்க விரும்புகிறார்
0: you know you don't need to learn more corruption
1: பாருங்க
0: you already learned enough
1: ஏற்கனவே கேடான காரியங்களை நிறைய கற்று கொண்டாச்சு இதுக்கு மேல கத்துக்கணுமா
0: god is not sending these things your way so that you learn what this corruption is about
1: அது இந்த கேடுனா என்ன அழிவுனானு என்னன்றத கற்றுக்கொள்ள முடியாய் கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறது கிடையாது
0: no no no
1: கிடையவே கிடையாது
0: god is on your side helping you with the precious promises and everything that pertains to life and godliness given through the precious promises he's standing on your side so that he's expecting you to take hold of this and escape the corruption that's why he gave
1: devan ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய வாக்குத்தத்தங்களை எல்லாம் இந்த இதை உங்களுக்கு கொடுத்து விட்டு அதோடு கூட அவர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்க எதற்காக இதை நீங்கள் எடுத்து இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்
0: he is saying all right look in the bible just take it from under your arm and look at it
1: அத்தன சொல்லானே அந்த அக்கிலடியில இருக்கிற பைபிள் எடுத்து கொஞ்சம் திறந்து பாரத
0: just look at it very keenly
1: ரொம்ப உன்னிப்பா கவனி
0: listen and understand what it's saying
1: அது என்ன சொல்லுது என்பதை நன்றாய் கவனி
0: and believe it
1: அதை விசுவாசி
0: speak it
1: அதை பேசு
0: put it in your heart
1: அதை உள்ளத்துல வை
0: make a decision based on that
1: அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடு
0: and decide and decree and it will be so unto you
1: அதை தீர்மானித்து அதை பேசற அப்படியே
0: God is waiting for you.
1: தேவன் உங்களுக்காய் காத்துட்டிருக்கார்.
0: Because he's already given everything that pertains to life and godliness. He's just waiting for you to take a hold of this thing and then act on this.
1: ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இப்போ அவர் எதுக்காக காத்துருக்காரு, நீங்க இதை எடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று காத்துருக்கிறார்.
0: That's why I truly believe that people perish because of lack of knowledge, not because God has left them or God has abandoned them and forgotten them.
1: ஆகவே தான் பாருங்க, கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்துட்டார், அதனால மக்கள் அழிந்து போறது கிடையாது, அறிவில்லாமல் அழிந்து போகிறாங்க.
0: They don't know what the promise is about.
1: வாக்குத்தத்தங்களா என்னன்னே தெரியல.
0: They never take hold of it.
1: வாக்குத்தத்தங்களை
0: பற்றிக்கொள்வதில்லை. They never stand on it.
1: அவைகள் மேல் நிற்பதில்லை.
0: They never go into it.
1: அவைகளுக்குள்ளே போவதில்லை.
0: That's the problem.
1: அதான் பிரச்சனையே பாருங்க.
0: You see, we always like to say maybe God has something, some purpose, brother.
1: நாம எப்பொழுதே இத சொல்லிறோம், ஒருவேளை கர்த்தருக்கு இதுல ஏதோ ஒரு சித்தம் இருக்கலாம், brother, நோக்கம் இருக்கலாம்.
0: All the purpose is revealed here.
1: சரியா, நோக்கம் எல்லாம் இங்கேயே வெளிப்படுத்த.
0: Everything is given here.
1: எல்லாமே இங்க இருக்கு.
0: Pertaining to life and godliness.
1: ஜீவனுக்கும் தேவ பக்தி வேண்டிய எல்லாமே.
0: God is waiting for you to take a hold of the promises and stand on it and win the battles of your life.
1: வாக்குத்தத்தங்களை நீ எடுக்க வேண்டும், அவை மேல் நிற்க வேண்டும், வாழ்க்கையின் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் காத்திருக்கிறார்.
0: Now the psalmist, exactly that's what he has done.
1: பாருங்க, சங்கீதக்காரன் அததான் செய்றான். சரியா,
0: what has he done?
1: என்ன செய்தான்?
0: He has come to a conclusion. He has decided. He has come to the right conclusion.
1: அவன் தீர்மானிச்சு சரியான ஒரு தீர்மான முடிவுக்கு வரான்.
0: He's got a lot of things to be afraid of.
1: பயப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: The king is after his life.
1: ராஜா பின்னால துரத்திட்டு வரான்.
0: And you know, he's at a great risk.
1: ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு.
0: Any time his life may be taken.
1: எந்த நேரத்திலும் உயிர் வாங்கப்படலாம்.
0: But he has now decided to live without fear.
1: ஆனா இப்போது பயம் இல்லாமல் வாழ்வேன்னு தீர்மானம்
0: பண்ணிட்டான். Why? Because he's decided no matter what is happening, God is on his side.
1: ஏன் அவன் தீர்மானம் பண்ணிட்டான், என்ன ஆனாலும் சரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: God is not in my enemy's side.
1: கர்த்தர் என்னுடைய எதிரியின் பட்சத்தில் இல்லை.
0: God is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: And then he says, listen to this.
1: பிறகு அவன் சொல்றான், கவனிங்க,
0: every word is important.
1: ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்.
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: Every word, see, man shall not live by bread alone but by every word.
1: பாருங்க, மனுஷன் அப்பத்தால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
0: Everybody say every word.
1: எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும்.
0: You can't leave any word here. Every word is so important.
1: ஒவ்வொரு வார்த்தை முக்கியம், ஒரு வார்த்தை கூட விட முடியாது.
0: And I refer you to that wonderful phrase, I will.
1: அதாவது
0: I will. I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன். நான் என்றானே அதை நீங்க கவனிக்கணும்.
0: I will not. நான் பயப்பட மாட்டேன். He says, I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்றான்.
0: That tells me one thing about fear.
1: பயத்தை குறித்து இது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது.
0: Talking about what kind of thoughts you must put in order to drive out fear.
1: அது பயத்தை விரட்டி அடிக்க என்ன விதமான எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும், அதான் பேசிட்டு இருக்கோம்.
0: Already you got a lot of thoughts, you know, you saw the movie, you know, the horror movie and read the wrong books, fed yourself with fear.
1: ஏற்கனவே தீகில் படங்களை பார்த்து தப்பான புத்தகங்களை படித்து பயத்தை உள்ளே அனுப்பி ஆயிற்று.
0: Already developed a negative personality, thinking the worst and developed fear inside of me.
1: கெட்டது நடக்குமோ மோசமான நடக்குமோன்னு ஒரு பயம் என்ன நினைச்சு நினைச்சு ஏற்கனவே பயத்தை உள்ளே வளர்த்து கொண்டாகி விட்டது.
0: Already done that.
1: ஏற்கனவே செஞ்சாச்சு அதை.
0: But now you got to bring down all those thoughts and imaginations, destroy them and put new thoughts.
1: இப்போது அந்த கற்பனைகள் பலதரங்களை நிர்மூலமாக்கி விட்டு புதிய எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும்.
0: What is the thought?
1: என்ன எண்ணம்?
0: One is God is on my side.
1: ஒன்று வந்து கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது.
0: Another thing is,
1: இரண்டாவது காரியம் என்னென்ன?
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: That's a decision you have to make based on what you believe.
1: அதாவது நீங்கள் என்ன நம்புகிறீர்களோ அதன் அடிப்படையிலே நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம்.
0: I'm not going to be afraid.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not fear.
1: நான் பயப்படவே மாட்டேன்.
0: And that tells me something about fear because this is the strongest words in English language.
1: இதுவே பயத்தை குறித்து எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆங்கிலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை இது.
0: You see, fear does not have the power nor the right to usurp authority over a human being that has made a decision to do without it because God is on his side.
1: அதாவது
0: கர்த்தரின் பட்ச என் பட்சத்தில் இருக்கிறார், என் சைடில் அவர் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை ஒரு மனுஷன் எடுத்திருப்பான் என்றால் எப்பேற்பட்ட பயத்தின் சக்தியா இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி அந்த மனுஷன் மீது தன்னுடைய பயத்தை கொண்டு வந்து அவனை ஆக்கிரமிக்க முடியாது. There is no fear in the whole world that can stand against a man who says, I will not fear. I refuse to fear. I will not fear.
1: Naan bayapada maaten, bayapada marukiren endru solugiravanai aatkollakoodiya bayam ulagathil engume kedaiyathu.
0: But that I will not fear must come from a conclusion from the word of God, from the promises of God.
1: Anal naan bayapada maaten endru andha kaaryam devudaiya vaarthayil irundhu, devudaiya vaakkuthathangalil irundhu varanum.
0: like one person said, well brother, I'll go today before bed, I'll say 5 times, I will not fear.
1: பாருங்க, இன்னைக்கு நான் தூங்க போகும்போது நான் 5 முறை சொல்லிடுவேங்க, நான் பயப்பட மாட்டேன்.
0: ஒண்ணுமே வழங்காம சும்மா பயப்பட மாட்டேன், மந்திரமா சொல்லி தர்றீங்க. You got to understand the promise of God. You got to get a revelation of this thing that God is on your side.
1: பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்கிக்கொள்ள வேண்டும், தேவனின் பட்சத்தில் இருக்கிறான்னு ஒரு வெளிப்பாடு வேணும்.
0: You see, we are not teaching some slogans and some kind of mantra to you, you know.
1: பாருங்க, உங்களுக்கு அந்த ஏதோ ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் நான் சொல்லி கொடுக்கல.
0: இத 10 தடவை சொல்லு, இத 20 தடவை சொல்லு, சாப்பிடுறதுக்கு முன்னால 30 தடவை சொல்லு, சாப்பிட்ட பிறகு. No, we don't do that. A lot of people think that's what we are teaching, you know, when we teach about faith.
1: பாருங்க, விசுவாசத்தை பத்தி போதிக்கும் போது நிறைய பேர் அப்படிதான் நம்ம போதிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்காங்க.
0: They say, well, what is this Sam Chalder teaching? If you just say it 10 times, will it happen?
1: என்ன அது சாம் சல்லர் சொல்ல 10 முறை சொன்னா அப்படியே நடந்துருமா?
0: No.
1: கிடையவே கிடையாது.
0: You know, you say it because you believe it and you say it in order to believe it.
1: பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறபடியாலே சொல்லுகிறீர்கள், அது மட்டுமல்ல விசுவாசிக்கிறதுக்காகவும் அதை சொல்லணும்.
0: Isn't that right?
1: சரியா?
0: The more you say it, the more you begin to believe it.
1: அதிகமாய் சொல்ல சொல்ல அதிகமாய் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: All right?
1: சரியா?
0: So that I will not fear must come as a result of your conclusion from the promises of God that he'll never leave you nor forsake you.
1: ஆகவே இந்த நான் பயப்பட மாட்டேன் என்பது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற என்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே, அதன் அடிப்படையில் இருந்து வெளியே வர வேணும்.
0: It must come from the foundation of God's promise.
1: தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னும் அந்த அஸ்திபாரத்தில் இருந்து அது வர
0: வேணும். You must get a revelation of this. You must not be one of those Christians that says, well, God may have sent this disaster to me.
1: இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். இல்லாட்டி மற்ற கிறிஸ்தவங்களை போல ஒருவேளை இந்த பேரழிவை கர்த்தர் தான் அனுப்பி இருக்காரோன்னு நீங்க சொல்லக்கூடாது.
0: They believe that and then they say, God, you know, I will not fear.
1: அவங்க அதையும் சொல்றது, அப்புறம் நான் பயப்பட மாட்டேன்னு இதையும்
0: சொல்றது. Those two things don't go together.
1: இந்த ரெண்டுமே ஒண்ணா போறது கிடையாது.
0: If you don't believe, if you believe that God is against you, then you can't say I will not fear.
1: கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க நம்புறீங்க சொன்னா நான் பயப்பட மாட்டேன் உங்களால சொல்ல முடியாது.
0: You know, if you believe that God is against you, even if you say it 10,000 times I will not fear, that's not going to change anything.
1: கர்த்தர் உங்களுக்கு எதிரா இருக்கறானே நம்பிக்கொண்டு நான் பயப்பட மாட்டேன்னு 10,000 முறை சொன்னாலும் அது வேலை செய்யாது.
0: You got to believe that God is on your side.
1: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கா என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
0: Get a revelation of the goodness of God towards you.
1: கர்த்தர் உங்கள் மேல் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கா அதை நீங்கள் மறக்க கூடாது.
0: And then as a result of that you begin to speak these words.
1: அதன் விளைவாக இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும்.
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: Another place in Isaiah 43 we read something like this, fear not, for I have redeemed thee, for I am with thee, I have called thee by my name.
1: Isaiah 43 எப்படி வாசிக்கிறோம், பயப்படாதே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: God didn't say you pray and I'll keep you from being afraid.
1: அது நீ ஜெபம் பண்ணு, நீ பயப்படாம நான் பாத்துக்கறேன்னு கர்த்தர் சொல்லல.
0: He didn't say that.
1: அப்படி எல்லாம் சொல்லல அவர்.
0: He said don't be afraid, fear not.
1: பயப்படாதே.
0: He didn't say, I'll drive out the fear. No, he says, don't fear.
1: நான் பயத்தை விரட்டி அடிக்கிறேன் கர்த்தர் சொல்ல, பயப்படாதன்றாரு.
0: Don't do it.
1: அதை செய்யாதே.
0: Now when God says don't do it.
1: பாருங்க, கர்த்தரே அதை செய்யாதன்னு சொல்லும்போது,
0: even if you can't understand how it's possible for you not to fear, you better believe that if God says do not fear, then it's possible for you to do it.
1: எப்படி பயப்படாம இருக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்க என்ன நம்பணும்னா, கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லுகிறபடினாலே என்னால் பயப்படாமல் இருக்க முடியும்னு நம்பணும்.
0: Now if a man gave me the keys to his car and said go drive this car.
1: பாருங்க, ஒருத்தர் கார் சாவி எங்கள கொடுத்துட்டு இந்த காரை போய் ஓட்டுங்கன்னு சொன்னா,
0: then that means I'm free to drive this car.
1: அதனால என்ன அர்த்தம்னா, அந்த காரை நான் ஓட்டிட்டு போகலாம்னு அர்த்தம்.
0: Now if I know driving I'll take it and drive it.
1: Driving தெரிஞ்சா எடுத்து ஓட்டலாம்.
0: If I don't know driving then I can go learn and then come back and take this.
1: Driving தெரியலனா பிறகு போய் கற்றுக்கொண்டு அப்புறம் வந்து ஓட்டலாம்.
0: But nevertheless the fact is because he said take this car and drive it I can drive it.
1: ஆனா
0: I have the freedom to drive it, I can do it.
1: ஆனா விஷயம் என்ன, இந்த காரை நீங்க ஓட்டுங்கன்னு அவர் சாவியை கையில கொடுத்ததனால எப்போ வேணாலும் ஓட்டலாம், அந்த சுதந்திரம் எனக்கு உண்டு.
0: So when God says fear not,
1: I have redeemed you, I am with you. Now, unnodu kooda irukkira unna meettu konden. I called you by my name. Pet solli unna alaithirukkira. Don't be afraid. Nee bayapadade. When he says that, avar apdi sollumbodhu, that means I can live without fear. Avar arthamenna naan bayam illamal vaala mudiyum. Now, I don't understand fully well how I can under these circumstances live without fear. I may go and learn that. Oru vela appa enak velangam irukkalam ipdi patta soonnilai illa naan bayapadamal vaalvad eppadi nu aanal
0: அது எப்படி என்பதை நான் போய் கற்றுக்கொள்ளலாம்.
1: Just like I don't know how to drive the car but the man said you can drive it, you know, I'm going to go learn it.
0: You can learn how you can keep from fear, but the thing is you must believe that you can live without fear because God said fear not.
1: கார் ஓட்டுங்கன் சாவியை கொடுத்ததனால எனக்கு ஓட்ட தெரியலனால போய் கற்றுக்கொண்டு வந்து ஓட்டலாம். அதே போல பயப்படாதேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே எப்படி பயப்படாமல் வாழ்வது என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும்.
0: When God promised Abraham that he'll give him a child in his old age.
1: முதிர்ந்த வயதிலே ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபோது
0: the Bible says that Abraham did not stagger at the promise of God.
1: பாருங்க வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் தடுமாறாமல் இருந்தான் என்று.
0: He did not stagger, he didn't go this way one time and that way, you know, well God will do it, maybe God will do it, you know.
1: பாருங்க அவன் தடுமாறல, அலசடி பண்ணல, ஒருவேளை கர்த்தர் செய்வாரோ அல்லது செய்ய மாட்டாரோ அப்படின்னு.
0: He didn't, you know, he did not know how it can possibly come to pass, it can happen, how it can happen in that old age.
1: அதாவது எப்படி இந்த வயசான காலத்துல இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அப்படியெல்லாம் அவன் எண்ணல.
0: Did he know that?
1: அவனுக்கு தெரியுமா?
0: Can he explain scientifically how this is going to take place?
1: விஞ்ஞான பூர்வமா விளக்கி சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படி நடக்கும்
0: அப்படினு? But God said I'll give you.
1: ஆனா தேவன் சொன்னா நான் கொடுப்பேன்னு.
0: He doesn't know how it can happen.
1: எப்படி நடக்கும்னு அவனுக்கு தெரியாது.
0: But he went around without staggering on the promises of God. He went claiming that he's going to be the father of many nations.
1: ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அநேக ஜாதிகள் தாப்பனாவன் என்பதை அவன் சொல்லி வந்தான்.
0: The same way,
1: அதே போல
0: when God says do not fear, I'm with you,
1: பயப்படாதே,
0: I have redeemed you,
1: பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னோடு இருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் தேவன் சொல்லும்போது
0: that's a promise.
1: அது ஒரு வாக்குத்தத்தம்.
0: You don't know how this is going to really work out.
1: அது இதெல்லாம் எப்படி வேலை செய்யும் என்பது உங்களுக்கு ஒருவேளை தெரியாம
0: இருக்கலாம். Situation looks bad.
1: சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு.
0: But since God says fear not, I'm with you, you must say yes, I will not fear.
1: ஆனால் தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னதனாலே நீங்கள் என்ன சொல்லணும்? நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லணும்.
0: Amen.
1: Amen.
0: That is how the way out of fear begins.
1: பயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இப்படியாக தான் ஏற்படுகிறது.
0: Let me say something about the devil's role here in fear.
1: பயத்திலே பிசாசு என்ன வேலை செய்யறான், என்ன பங்காற்றுகிறான் அதையும் சொல்லிடுறேன் நான்.
0: The devil uses fear for sure.
1: அவன் நிச்சயமா பிசாசு பயத்தை பயன்படுத்துகிறான்.
0: When you are afraid, he uses that fear.
1: நீங்க பயப்படும்போது அவன் அந்த பயத்தை பயன்படுத்துகிறான்.
0: When threatening situations happen, he uses that fear.
1: அச்சுறுத்தும் சூழ்நிலை உண்டாகும்போது அதை அவன் பயன்படுத்திக்
0: கொள்கிறான். He simply uses things. He never, did you know that he never invented anything?
1: பாருங்க அவன் இருக்கிறதான் பயன்படுத்துகிறான். அவன் வந்து அவனா எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு?
0: Some people say, well brother, that's not right.
1: சிலர் சொல்றாங்க இல்ல பிரதர் அதெல்லாம் சரியே கிடையாது.
0: He invented sin.
1: பாவத்தை கண்டுபிடிச்சதே அவன்தான்.
0: No, no, no, he didn't invent sin.
1: கிடையாது, அவன் பாவத்தை கண்டுபிடிக்கல.
0: He just thwarted righteousness.
1: நீதியை திரித்தான், அவ்வளவுதான்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: He didn't invent sin.
1: பாவத்தை அவன் கண்டுபிடிக்கல.
0: He just thwarted righteousness.
1: நீதியை திரித்தான்.
0: That's what sin is all about.
1: பாவம் சொன்னா அதுதான்.
0: Sin is not an invention of the devil. Sin came about as a result of taking righteousness which is God given and thwarting it.
1: பாவம் வந்து பிசாசுனே கண்டுபிடிப்பு கிடையாது. பாவம் வந்தது எப்படி? தேவன் நீதியுள்ள காரியத்தை தந்தார், அதை திரித்தான், அதன் மூலமாய் பாவம் வந்தது.
0: So the devil has never invented anything.
1: ஆகவே பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல.
0: பாருங்க, he is not an inventor, he is not a creator.
1: அவன் சிருஷ்டிகரனும் கிடையாது, கண்டுபிடிக்கிறவனும் கிடையாது.
0: He is just a user and usurper.
1: அவன் அபகரிக்கிறவன், இருக்கிறதை பயன்படுத்திக் கொள்கிறவன்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: So when you think about fear, don't think that the devil has invented this fear and it's from the devil and therefore it has all that power over you.
1: ஆகவே பயத்தை பத்தி நினைக்கும் போது அது பிசாசுனால வந்தது, பிசாசு கண்டுபிடிச்சது, ஆகவே என் மேல அதுக்கு ரொம்ப சக்தி எல்லாம் இருக்கு அப்படியே நினைக்காதீங்க.
0: No.
1: கிடையாது.
0: Because the devil is not that powerful.
1: ஏனா பிசாசு அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவன் அல்ல.
0: He is not an inventor, he has not invented anything.
1: அவன் கண்டுபிடிக்கிறவன் அல்ல, இதுவரை எதையும் கண்டுபிடித்தவனும் அல்ல.
0: You see, everything that is evil, you know, came from that which is good. He just changed the good into evil. That's all.
1: எந்த ஒரு தீமையானாலும் சரி, நன்மையில இருந்து அது வந்து அந்த நன்மையை திரித்தான் தீமையானது.
0: So much so, it has now become a spiritual law where if you want to know what God is doing, just look at what the devil is doing and turn it around exactly the opposite way, you'll know what God is doing.
1: ஆகவே இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமே மாறிச்சு. பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நீங்க அறிய வேணுமா? பிசாஸ் என்ன செய்கிறான் பாருங்க, அதை நல்லதாக்கி பாருங்க, அதுதான் கர்த்தர் செய்கிறது.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: That's become a law.
1: அது ஒரு பிரமாணம் அது.
0: For example,
1: உதாரணத்துக்கு,
0: the world says seeing is believing.
1: உலகம் சொல்லுகிறது பார்க்கும் போதுதான் நாம் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும்.
0: பார்த்தா நம்புவேன், ரைட்,
1: சரியா?
0: Seeing is believing.
1: பார்த்தா நம்புவேன். இந்த உலகம்,
0: many Thomases are there in the world.
1: உலகத்துல பல தோமாக்கள் இப்படி
0: இருக்காங்க. Only when I see, I'll believe.
1: நான் பார்த்தாதான் நம்புவேனே.
0: I must see.
1: நான் பார்க்கணும்.
0: Then only I'll believe.
1: அப்பதான் நான் விசுவாசிப்பேன்.
0: But the Bible says.
1: ஆனா வேதம் சொல்கிறது,
0: believing is seeing.
1: விசுவாசிக்கிறது தான் பார்க்கிறது என்று.
0: You see by believing. Before you can ever see the thing with your eyes, you see by believing.
1: அது கண்களினாலே அந்த பொருளை பார்க்க முன்னாலே விசுவாசத்தினாலே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள்.
0: ஹலோ
1: ஹலோ.
0: The Bible teaches exactly the opposite.
1: வேதம் நேர் எதிரா போதிக்கிறது.
0: The world says exactly the other way around.
1: உலகம் பாருங்க, அதுக்கு நேர் எதிரா சொல்லுகிறது.
0: Let me give you another example.
1: இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன்.
0: The world says if you just get enough you'll be rich.
1: உலகம் என்ன சொல்லுது? போதும் அளவு, போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும், நீ பணக்காரன் அப்படின்னு.
0: If you just gather enough and accumulate enough you'll be rich.
1: நிறைய சேர்த்து நிறைய குவித்து வச்சா நீ பணக்காரனா இருப்ப.
0: If you just hoard you'll be rich.
1: நீ பதுக்கி வச்சா பணக்காரனா இருப்ப.
0: If you just save and just accumulate wealth you'll be rich.
1: அப்படியே ஆஸ்தியும் செல்வத்தையும் சேர்த்து குவித்து வைத்தா நீ பணக்காரன்.
0: But you never read that in the Bible.
1: ஆனா வேதத்துல நீங்க அப்படி பார்க்கவே முடியாது.
0: The Bible says give and it shall be given unto you, good measure, pressed down, shaken together. Totally different.
1: பாருங்க, வேதம் வந்து முற்றிலும் வித்தியாசமா சொல்லுது. என்ன சொல்லுது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப கொடுக்கப்படும்.
0: You see, the devil takes all that God says and just turns it around the other way, exactly the opposite way.
1: பாருங்க, பிசாசு தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை எடுத்து அப்படியே தலைகீழா மாத்திடுறான்.
0: And the devil is not such a big fellow. He is not in God's class. He is not even in human beings' class.
1: பாருங்க, பிசாசு அவ்வளவு பெரிய ஒரு ஆளு கிடையாது. தேவனுக்கும் சமமாக்காதீங்க, மனுஷனுக்கும் சமமா இருக்க கூட அவன் தகுதி இல்லாதவன்.
0: The Bible says he is their ministering spirits. When the angels were created, they were created as ministering spirits.
1: பாருங்க, வேதம் சொல்லுது தேவதூதர்கள் வந்து பணிவிடை ஆவிகளாக உண்டாக்கப்பட்டாங்களாம்.
0: And when this angel became a fallen angel and became the devil,
1: அந்த தூதன் விழுந்து போன தூதனாய் பிசாசாய் மாறின போது,
0: he was stripped of all authority and power and thrown out of heaven.
1: இருந்த அதிகாரம் வல்லமை எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு பரலோகத்திலிருந்து வீசியறியப்பட்டார்.
0: So have a proper idea about the devil.
1: ஆக பிசாசு குறித்த ஒரு சரியான எண்ணம் வேணும்.
0: He just can't do anything and everything that you imagine.
1: அதாவது நீங்க என்னமோ கற்பனை பண்ணி வச்சீங்க அது மாதிரி அவன் என்ன வேணா செஞ்சிரும்.
0: Oh, the devil may do this, brother.
1: Oh, பிசாசு எதை செஞ்சிரும்.
0: He's not such a big shot.
1: அவன் அவ்வளவு பெரிய ஆள் ஒன்னும் கிடையாது.
0: He just can't do anything that he thinks he can.
1: அதாவது
0: he cannot do anything that you think that he can.
1: நீங்க விசாசத்தெல்லாம் பண்ணிடுவானோ நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவனால பண்ண முடியாது.
0: Because he is not that big, he is not all powerful.
1: ஏனா அவ்வளவு பெரியவன் கிடையாது, அவ்வளவு வல்லவனும் கிடையாது.
0: I've told you that the Bible says in 1 Peter chapter 5 that he goes about like a roaring lion seeking whom he may devour.
1: நான் சொன்னல்லையா உங்களுக்கு, 1 பேதுரு 5 அதிகாரத்துல வேதம் சொல்லுது, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம் போல அவன் வரானா.
0: Why does he have to seek whom he may devour?
1: ஏன் யாரை விழுங்கலான வகை தேடுகிறான்?
0: Because he cannot devour everybody.
1: ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது.
0: If a person says I will not fear, he cannot devour that person.
1: நான் பயப்பட மாட்டேன் ஒரு ஆள் சொல்லும்போது அவனை விழுங்க முடியாது.
0: When a person makes a quality decision based on the promise of God, the devil can't do anything.
1: தேவனுடைய வாக்குத்தத்தின் அடிப்படையிலே தரமான தீர்மானத்தை ஒரு ஆள் எடுக்கும்போது பிசாசு அந்த ஆளை எதுவுமே செய்ய முடியாது.
0: I say this because too many Christian people are afraid of the devil.
1: ஏன்னா சொல்லனா நிறைய கிறிஸ்தவர்கள் பிசாசுனாலுமே பயந்து இருக்காங்க.
0: Oh brother, just pray brother, the devil may do anything. நான்
1: பயப்பட மாட்டேன். உங்கள் மேல் வந்து உங்களை ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு, உங்களை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அவன் பெருசே கிடையாது.
0: He came into the Garden of Eden. He was very jealous of the people, Adam and Eve.
1: ஏதன் தோட்டத்துக்குள்ள வந்தான், ஆதாம் ஏவாளை பார்த்து அவ்வளவு பொறாம அவனுக்கு.
0: He wanted to be like God. Here there's two people walking around just like God.
1: தேவனை போல இவன் ஆக விரும்பினான். ஆனா இங்க ரெண்டு பேரும் தேவனை போலவே பூமியில இருக்காங்க.
0: He knew the laws of God.
1: தேவனுடைய பிரமாணங்களை அவன் நல்லா அறிந்து வைத்திருந்தவன்.
0: So that is why he said, I will exalt my throne above the heavens. He thought when he says that he'll become that.
1: நான் வானங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன். அவனுக்கு தெரியும் அதெல்லாம்.
0: He's trying to exercise some faith, you know. I will become God.
1: Naan devanaven.
0: I will exalt myself above the throne of God.
1: Devan singhasathu melai ennu seyan naan enne uyarthuven.
0: Because he sees God as the speaking one and everything that he says comes to pass.
1: Devan pesugira avar pesugira ellame apdiye aagiradhu endra avan kandan.
0: So he said, well, maybe that's the way everything is. I'll speak and say, I will become like God.
1: Avana pagara oru vela ellam ipdi dhaan vela seiyuma seri naanum pesuren devanukku mela ena veerthuven abindra.
0: But he got a wrong end of the deal. He got thrown down. He said, God said nothing doing, you know.
1: Ana paarunga nadandhadu vera edha katha solla indala inga aagadhunu keela anupittaar avan.
0: But he is aware of the laws of God and he is trying to put this in motion.
1: Ah, devanude pramaanangalai avan arindhavan aagave dhaan adha seyalpadutha paakkuran.
0: And he knows exactly how life works.
1: வாழ்க்கை எப்படி செயல்படுகிறது எப்படி வேலை செய்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
0: And that is why he comes into the Garden of Eden and he begins to try to influence these people.
1: ஆகவே தான் ஏதென் தோட்டத்துக்குள்ள வருகிறான். இந்த ஆட்களுக்குள்ள ஏதாவது பாதிப்பு கொண்டு வர முடியுமான்னு பார்க்கிறான்.
0: Stripped of all anointing, stripped of all wisdom, stripped of all of his beauty, stripped of all of his power and authority, he is an empty handed no good person.
1: பாருங்க, அவனுக்கு இருந்த அதிகாரம், வல்லமை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாமே பறிக்கப்பட்டு விட்டது. வெறும் கையனாய் அங்க வந்து நிற்கிறான்.
0: பிஃபோர் ஆடம் அண்ட் ஈவ் இஸ் நதிங்.
1: ஆதாம் ஏவாளுக்கு முன்னாலே அவன் ஒண்ணுமே கிடையாது.
0: ஆடம் அண்ட் ஈவ் வர் இன் தி இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட். தே ஹட் அத்தாரிட்டி ஓவர் எவ்ரி கிரியேட்டட் திங் அண்ட் ஹட் டொமினியன் ஓவர் எவ்ரிதிங்.
1: ஆதாம் ஏவாளும் தேவனுடைய சாயல ரூபத்தில் இருந்தவர்கள். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றும் மீது அவளுக்கு ஆளுகை இருந்தது.
0: சோ ஹி யூசஸ் டிசெப்ஷன்.
1: ஆகவே தான் வஞ்சனையை பயன்படுத்துகிறான்.
0: Because he doesn't really have the power to take them by the neck and make them do something.
1: ஏனா கழுத்து பிடிச்சு அவளை செய்ய வைக்க கூடிய அதிகாரம் வல்லமானுக்கு இல்ல.
0: He uses deception.
1: வஞ்சனையை பயன்படுத்துகிறான்.
0: And so deceivingly he talks to them.
1: ஆகவே தான் ரொம்ப தந்திரமா பேசுறாங்க.
0: And got them doing what he wanted them to do.
1: தந்திரமா பேசி அவளை என்ன செய்ய வைக்கணும்னு நினைச்சானோ செய்ய வச்சிட்டான்.
0: And through that usurped and grabbed all of the authority and power that God had given to man.
1: அதன் மூலமாய் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் அபகரித்தவன பிடிங்கி கொண்டான்.
0: Now one of the we've studied Genesis a lot in this church.
1: சபையில ஆதியாகமத்தை நிறைய நாம படிச்சிருக்கோம் இல்லையா?
0: You would think we've heard everything we can hear from Genesis.
1: நீங்க நினைக்கலாம் ஆதியாகமத்திலிருந்து நாம என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டாச்சு.
0: Here's one more thing you haven't heard.
1: பாருங்க, நீங்க கேட்காத இன்னொரு காரியம் இருக்கு.
0: You know what are the first words recorded in the Bible man speaking to God? The first words that man spoke to God.
1: Devan manushan devanodu kuda pesina mudal vaarthaigal.
0: You know what was the first word?
1: Enna theriyuma adu?
0: That man spoke to God.
1: Manushan devanodu pesina mudal vaarthai.
0: When God said, what happened Adam, why are you hiding? He said, I was afraid.
1: ஆதாமே என்ன ஆயிற்று, ஏன் ஒளிந்து கொண்டிருக்கான்னு கேட்டபோது அவன் சொன்னான், நான் பயப்படுகிறதுனாலே அப்படினு.
0: You know, he must have spoken a lot because they fellowshipped a lot. But although all that fellowship material is not given here, not written here.
1: அவங்க நிறைய பேசிருக்கணும். ஏன்னா அவனும் தேவனும் நிறைய ஐக்கியம் கொண்டார்கள். ஆனா அப்ப என்ன பேசினாங்களோ அங்க எழுதப்படல.
0: But it's very significant that once the fall happened, the very first words that came out of man's mouth was, I was afraid.
1: ஆனால் பாவத்தில் விழுந்த உடனே நடந்த முதல் காரியம், பேசின முதல் வார்த்தை என்னன்னா, நான் பயந்து அப்படினு.
0: Trying to show you where fear originates from.
1: பயம் எங்க இருந்து வருகிறது அதான் காட்ட முயற்சிக்கிறேன்.
0: Didn't bring this power called fear and put inside.
1: பயம் என்ற இந்த சக்தியை பிசாசு கொண்டு வந்து உள்ளே வைக்கல.
0: He didn't create it, he didn't invent it, he didn't manufacture it.
1: அவன தயாரிக்கவும் இல்ல, அவன் அதை கண்டுபிடிக்கவும் கிடையாது.
0: What did he do? Where did this fear come from?
1: அவன் என்ன செய்த அந்த பயம் எங்க இருந்து வந்தது?
0: He did not create it. He took the faith that was in the man and thwarted it into fear.
1: அவன் எதையும் சிருஷ்டிக்கல. மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை எடுத்து அந்த விசுவாசத்தை திரிக்கிறான், அது பயமாயிற்று.
0: So that faith and fear are the opposites now.
1: அவேதே இப்ப பயமும் விசுவாசமும் எதிரடியா இருக்குது.
0: Now you want to understand faith, and if you don't understand all the faith teaching that I give you.
1: பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் விளங்கணுமா? நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கறதெல்லாம் எதுமே உங்களுக்கு விளங்கலையா அது வரை?
0: There is another way to understand faith.
1: அதை விளங்கிக்கோல, விசுவாசம் விளங்கிக்கோல, இன்னொரு வழி இருக்கு.
0: You study fear.
1: பயத்தை பத்தி படி.
0: See what fear does.
1: பயம் என்ன செய்யும்னு பாருங்க.
0: You will learn exactly what faith does.
1: பிறகு விசுவாசம் என்ன செய்யற என்பதை சரியாய் கற்றுக்கொள்வீர்கள்.
0: Because fear and faith are exactly the same thing, yeah. But the opposite.
1: Yena bayam viswasam rendum onnu da, ana ediridiya irukkiravigal.
0: What I'm teaching about faith is unbelievable to people. They say, oh my God, you know, he says whatever you believe will come to pass, will come to pass, and if you say that, it will come to pass.
1: Adhu na viswasatha patti bodhikkum bodhu makkal idha nammulliye endranga, viswasithu nee edhayadhu sonnal adu appadiye aagum solraare abindranga.
0: I didn't say that, Jesus said that.
1: Na adhu solla illa, Yesu adhai sonna.
0: You believe without doubt in your heart and say with your mouth it will be so.
1: வாயினால சொல்லி இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும்னாரு.
0: All right, you don't believe that.
1: சரி, அதை நீங்க நம்பாதீங்க, விட்டுருங்க.
0: Let's go to fear and find out from there.
1: பயத்துக்கு போவோம், அங்க இருந்து பார்க்கலாம்.
0: The Bible says about Job, the thing that he greatly feared came upon him.
1: யோபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவனே சொல்கிறான், நான் மிகுதியாய் பயந்த காரியம் என் மேல் வந்தது.
0: Your fear becomes reality.
1: உங்களுடைய பயம் நிஜமாகிறது.
0: Just as much as your faith becomes reality in your life, your fear becomes reality.
1: எப்படி உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாகிறதோ அதே போல பயம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாகிறது.
0: If you have a difficult time understanding faith, let me explain it to you the other way around.
1: விசுவாசத்தை புரிந்துகொள்ள ரொம்ப சிரமமா இருந்தா அதை வேறு விதத்துல விளக்கி சொல்லும் பாருங்க.
0: Where did your failures come from?
1: உங்களுடைய தோல்விகள் எங்க இருந்து வந்தது?
0: It came from the fear factor.
1: அந்த பயத்தில் இருந்து வந்தது.
0: You feared and had the fear in your heart and developed that fear and became a stronghold. You spoke it, you believed it, and it became a reality in your life.
1: பயந்தீர்கள், பயம் உள்ளத்தில் வந்தது, அதை நம்பினீர்கள், அதையே பேசினீர்கள், பிறகு அந்த நீங்கள் எதற்கு பயந்தீர்களோ அப்படியே அது வாழ்க்கையில நடந்து விட்டது.
0: People believe, people fear that they will lose their life, people fear that they lose their job, they lose their wife, they lose their money or whatever, you know.
1: உயிர் போய் விடுமோ, வேலை போய் விடுமோ, பணம் போய் விடுமோ, இப்படி எல்லாம் மக்கள் பயப்படுறாங்க.
0: People entertain fear and are under the grips of fear, living night and day dreaming fear, talking fear, thinking fear all the time.
1: மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள், பயத்தை கனவு காணுகிறார்கள், பயத்தை பேசுகிறார்கள், பயத்தை கற்பனை செய்கிறார்கள், எப்ப பார்த்தாலும் பயம் பயம் பயம்.
0: That is what has become the reality.
1: இதுதான் வாழ்க்கையில அப்படியே நடந்து விட்டது.
0: You literally produce what you feared.
1: எழுத்தின்படியே நீங்கள் என்ன பயந்தீர்களோ அதை அப்படியே வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
0: That's the truth.
1: அதான் சத்தியம்.
0: Just examine your life, look into your life. Whatever bad things come into your life, you literally by fear produce these things.
1: கொஞ்சம் வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பாருங்கள், எதெல்லாம் நடக்கும் என்று பயந்தீர்களோ அப்படியே அதுதான் வாழ்க்கையில இப்ப நடந்திருக்கிறது.
0: Fear has the power and the ability to produce.
1: பிறப்பிக்க கூடிய வல்லமையும் ஆற்றலும் பயத்துக்கு உண்டு.
0: Whatever you fear, that will surely happen.
1: என்ன நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது நிச்சயமா அப்படியே நடக்கும்.
0: Faith is the same way. Whatever you believe, it will surely become.
1: அதே போலதான் விசுவாசமும், எதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ அது அப்படியே ஆகும்.
0: Because it was from faith the devil twisted it and turned it into fear.
1: ஏன் அந்த பயம் விசுவாசத்திலிருந்து வந்தது? அந்த விசுவாசத்தை பிசாசு திரித்தான், அது பயமானது.
0: From the day that man fell into sin,
1: மனுஷன் என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ,
0: faith became fear.
1: அன்று முதல் பயம், விசுவாசம் பயமானது.
0: Love became hate.
1: அன்பு வெறுப்பானது.
0: Prosperity became poverty.
1: செழிப்பு தரித்திரமானது.
0: Peace became despondency, turmoil.
1: சமாதானம் குழப்பமாக கலவரமாக மாறியது.
0: Health became sickness.
1: ஆரோக்கியம் வியாதியாய் மாறினது.
0: Hello. Now I'm going to say something in closing.
1: முடிவில் ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன்.
0: Because without this we cannot close.
1: நான் இதை சொல்லாம முடிக்க முடியாது.
0: I told you where all these negative things came from. Devil never invented anything. He simply took what is there and turned it around.
1: பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல. இருந்ததை எடுத்து திரித்தான், அவ்வளவுதான்.
0: Faith and turned it into fear.
1: விசுவாசத்தை எடுத்து திரித்து பயமாக்கினான்.
0: Took love and turned it into hate.
1: அன்பை எடுத்து பகைமையாக்கினான்.
0: Took prosperity and turned it into poverty.
1: செழிப்பை எடுத்து தரித்திரமாக்கினான்.
0: Took peace and turned it into turmoil.
1: சமாதானத்தை எடுத்து குழப்பமாக்கினான்.
0: Took health and turned it into sickness.
1: ஆரோக்கியத்தை வியாதியாக்கினான்.
0: Right?
1: சரியா?
0: So I am saying to you this.
1: ஆகவே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன்.
0: When you see sickness,
1: வியாதியை நீங்கள் பார்க்கும்போது,
0: I say to you, this is a law of God. This is how things operate. When you see sickness, don't just latch onto it and believe that. You believe that on the other side is healing.
1: இது தேவனுடைய பிரமாணம். அப்படியே அதை பற்றிக்கொள்ளுங்க. என்ன சொல்ல வருகிறேன், வியாதியை பார்க்கும்போது அதை அப்படியே நீங்க பிடிச்சுக்காதீங்க, மறுபக்கத்தில் இருக்க சுகத்தை பாருங்கள்.
0: Don't be afraid of that.
1: அந்த வியாதியை கண்டு பயப்படாதீங்க.
0: Because on the other side of it is health.
1: ஏனால் வியாதியின் மறுபக்கத்திலே ஆரோக்கியம் சுகம் இருக்கிறது.
0: If there is sickness, there is health.
1: வியாதி என்று ஒன்று இருந்தால் பிறகு ஆரோக்கியம் என்று ஒன்று இருக்கிறது.
0: If the devil can take health and turn it into sickness, then God can 1,000 times more take sickness and turn it into health.
1: பிசாசு ஆரோக்கியத்தை வியாதியை மாற்ற முடியும் என்று சொன்னால் பிறகு அதே வியாதியை தேவன் 1,000 மடங்கு ஆரோக்கியமாய் மாற்றுவார்.
0: அவன் செய்யறதை காட்டிலும் 1,000 மடங்கு அதிகமாய் தேவன் செய்ய முடியும். this is the law that you must understand.
1: Indha pramanathai dhaan neenga vilangikollanum.
0: Now we are talking about the promises of God, how everything is given to us by the promises of God.
1: Devude vaagdathangala patti pesirunga eppadi ellame vaagdathangal vadivile kodukapattirukke.
0: Now for this you don't even know, have to know the promise of God. If you just know, yeah, I see here sickness, where did it come from? It came from health. If the devil can use sickness and do this, God can bring health and do it 1000 times more.
1: பாருங்க இதுக்கு நீங்க வாக்குத்தத்தத கூட அறிய வேண்டியதுல வியாதியை பார்த்த என்ன நினைக்கணும்? ஆரோக்கியத்தை திரித்து பிசாசு வியாதியை கொண்டு வந்தான். ஆகவே வியாதி இருக்குன்னு சொன்னால் தேவன் அந்த வியாதியை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
0: ஒரு வாக்குத்தத்தம் கூட தெரியாம பிசாசு மீது ஜெயத்தை எடுக்கலாம். இது தெரிஞ்சா போதும். இங்க ஆரம்பிங்க முதல்ல. Don't say, well brother, I have not read the Bible, where are the promises?
1: ஐயோ நான் பைபிள் வாசதே கிடையாது, வாக்குத்தத்தெல்லாம் எங்க இருக்கு பிரதர்னு கேட்காதீங்க.
0: Are you seeing sickness?
1: வியாதியை பாக்குறீங்களா?
0: I've told you, devil never invented anything, he cannot bring anything, he cannot put anything. He took health and turned it into this.
1: நான் சொன்னேலையா, பிசாசு எதையும் கண்டுபிடிக்கல, அவன் எதையும் உற்பத்தி செய்யல, ஆரோக்கியத்தை எடுத்தான், அதை திரித்தான்.
0: If he can do that,
1: avanal apdi seiy mudiyum.
0: God can take you from where you are and turn it into health.
1: தேவனில் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
0: When you see poverty,
1: தரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது,
0: don't be in the fear and the grip of poverty.
1: அந்த தரித்திரத்தின் பிடியில் சிக்கி தவிக்க வேண்டாம்.
0: Understand one thing, before you even understand the promises of God, understand this one thing.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்குவதற்கு முன்னாலே இந்த ஒரு காரியத்தை புரிந்துகொள்ளுங்கள்.
0: Where did poverty come from?
1: தரித்திரம் எங்கிருந்து வந்தது?
0: He took the prosperity and turned it into poverty.
1: அவன் செழிப்பை எடுத்து அதை திரித்து தரித்திரமாக்கினான்.
0: The devil, this powerless, good for nothing, dark creature, he did that.
1: வல்லமே இல்லாத ஒன்றுக்கு உதவாத இந்த கருபூர்வங்கட பிசாசு
0: அப்படி செய்தான். Out of prosperity he brought poverty.
1: செழிப்பிலிருந்து தரித்திரத்தை கொண்டு வந்தான்.
0: The almighty God who created the heaven and earth and everything in it will 1000 times more take you from your poverty into prosperity.
1: அப்படி என்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் அந்த தரித்திரத்திலிருந்து உங்களை 1000 மடங்கு அதிக செழிப்பு கொண்டு செல்வார்.
0: I do not believe in poverty. I am not afraid of poverty.
1: நான் தரித்திரத்தை நம்புவதும் கிடையாது, அதை கண்டு பயப்படுவதும்
0: இல்லை. Not afraid of sickness.
1: வியாதியை கண்டு பயப்படுவதில்லை.
0: Because if the devil can do this, then God can do thousands more.
1: என்ன பிசாசுனால எப்படி செய்ய முடியும்னா, தேவன் 1000 மடங்கு அதை விட அதிகமாக செய்ய
0: முடியும். And I see poverty, I see prosperity on the other side. I know it's there.
1: தரித்திரத்தை நான் பார்க்கும்போது மறுபக்கத்திலே செழிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்.
0: It's there.
1: அது இருக்கு.
0: See, there is north and south.
1: பாருங்க வடபக்கம் தென்பக்கம் இருக்கு.
0: Right? Two opposite sides.
1: ரெண்டு எதிர் துருவங்க.
0: So you go from north to south.
1: ஆகவே
0: you go from north to south.
1: வடபக்கத்துல இருந்து தெற்கு பக்கம் வர்றீங்க.
0: Then when you reach south, you keep going south, then thereafter you are going only north.
1: பாருங்க தெற்கு பக்கம் வந்துட்டு தொடர்ந்து அப்படியே தென்பக்கமே போயிட்டே இருந்தா அப்புறம் எங்க போவீங்கன்னா வடக்கு தான் போவீங்க.
0: Sure.
1: நிச்சயமா.
0: There is no more south further than that.
1: ஏனா அதுக்கு மேல தென்பகுதின்னு ஒண்ணும் கிடையாது.
0: You are going north.
1: மறுபடியும் வடக்கு தான் போறீங்க.
0: There is east and west.
1: கிழக்கு மேற்கு இருக்கு இல்லையா?
0: Right? You go from west to east.
1: மேற்குல இருந்து கிழக்குக்கு போறீங்க.
0: Then when you pass east, you are again going west.
1: கிழக்கு தாண்டி பிறகு மறுபடியும் எங்க போறீங்கனா மேற்கு நோக்கி தான் போவீங்க.
0: Hello?
1: Hello.
0: That's the way it is.
1: அப்படிதான் அது.
0: And I say to you,
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: On the other side of poverty is prosperity, on the other side of sickness is healing.
1: வியாதியின் மறுபக்கத்திலே சுகம் இருக்கிறது. தரித்திரத்தின் மறுபக்கத்திலே செழிப்பு இருக்கிறது.
0: So when sickness or poverty is faced, don't be afraid of it. Begin to think of the prosperity and healing that's on the other side. If you just keep going, you're going headed towards healing. Healing is there for you.
1: ஆகவே தரித்திரத்தையும் இந்த வியாதியையும் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அது மறுபக்கத்திலே சுகம், மறுபக்கத்திலே உங்களுக்கு செழிப்பு இருக்கிறது.
0: Amen.
1: Amen.
0: On the opposite side, it's there.
1: எதிர்பக்கத்துல இருக்கு அதெல்லாம்.
0: When you see turmoil, confusion,
1: குழப்பத்தை நீங்கள் பார்க்கும்போது,
0: be sure that as much peace, I mean as much turmoil, confusion you see, there is much more peace.
1: எந்த அளவுக்கு குழப்பத்தையும் கலகத்தையும் பார்க்கிறீர்களோ அதை விட அதிகமாய் மறுபக்கத்தில் சமாதானம் இருக்கிறது.
0: Amen.
1: Amen.
0: It's there.
1: இருக்கு.
0: Very simple.
1: அவ்வளோ எளிமையானது அது.
0: It's there.
1: இருக்கு, அங்க இருக்கு.
0: When you see hate,
1: பகைமையை பார்க்கும்போது,
0: that's not the end of the road.
1: அதுதான் முடிவுன்னு கிடையாது.
0: No. Just keep going.
1: தொடர்ந்து போங்க.
0: There is love on the other side.
1: மறுபக்கத்தில் அன்பு இருக்கிறது.
0: Whatever hate can do, love can do. Love can do much more than that.
1: பகை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை விட அதிகமதிகமாய் அன்பு செய்ய முடியும்.
0: In a positive way.
1: முற்போக்கான விதத்தில்.
0: Amen.
1: Amen.
0: See, this is how you deal with fear.
1: பயத்தை இப்படியாக தான் நாம் அகற்ற வேண்டும்.
0: You see a problem, immediately think the opposite.
1: பிரச்சனையை பார்க்கறீங்களா? உடனடியா எதிர்ப்பும் பாருங்க. அதாவது பதிலை பாருங்கள்.
0: Amen.
1: Amen.
0: Some people are set on the problem. They look at the problem and they get stuck on the problem. Oh brother, I got a problem. They keep going around the problem.
1: சிலர் வந்து பிரச்சனையை பார்த்த உடனே கண்ணு போய் அது மேல அப்படியே நின்னுருது. பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே.
0: பெரிய ப்ராப்ளம் பிரதர். இவங்களே அதை பெருசாக்குறாங்க. They call it big. Call those things that be not as though they were.
1: And they make it big. இல்லாதவிகளை இருக்குவல் போல அழைத்து சின்னதா அப்படியே பெருசா ஆகிடுவாங்க.
0: பிக் ப்ராப்ளம் பிரதர்.
1: பெரிய பிரச்சனை.
0: ஓ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம்.
1: உங்களுக்கு என் பிரச்சனை தெரியவே இல்லை. ஐ டோன்ட்
0: திங்க் எனிபடி இன் தி வேர்ல்ட் ஹஸ் திஸ் பிக் ப்ராப்ளம்.
1: உலகத்துல என்ன மாதிரி பெரிய பிரச்சனை யாருக்குமே இருக்காது.
0: ஆல் ஐ அம் சேயிங் இஸ் நவ யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம் ஜஸ்ட் திங்க் அபௌட் தி ஆன்சர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தட்ஸ் மச் மோர் வண்டர்ஃபுல். இஃப் தேர் இஸ் ப்ராப்ளம் ஐ டெல் யூ தேர் இஸ் ஆன்சர்.
1: நான் என்ன சொல்றேன் பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அதைவிட மிகப்பெரிய ஒரு பதில் இருக்குறது அதை புரிந்து கொள்ளுங்கள்.
0: ஹலோ
1: ஹலோ.
0: There is a problem, there is an answer.
1: பிரச்சனை இருக்கா அப்படினா பதிலும் ஒன்னு இருக்கு.
0: For every lock there is a key.
1: ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு.
0: Isn't that right? There's an answer.
1: பதில் இருக்குறது.
0: Don't be

0: இங்கே நிறுத்துவோம். ஏன்னா தொடர்ந்தன்னா இன்னும் ஒரு மணி நேரம் ஆக முடியுது.
1: That's going to show you something. I was going to show you this from the scriptures actually, but next week we'll do that.
0: இது வசனத்திலிருந்து எடுத்து காட்ட விரும்பறேன், ஆனா அடுத்த வாரம் அதை செய்றேன்.
1: Because you need some time for that.
0: ஏன்னா இதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்.
1: But thank God we have all the time.
0: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய நேரம் இருக்கு நமக்கு.
1: If there is this Sunday, there is always the next Sunday.
0: இந்த வாரம் ஒன்னு இருக்குன்னு சொன்னா அடுத்த வாரம் நிச்சயமா ஒன்னு இருக்கு.
1: Oh brother, it's over. No, don't worry, just wait for 7 days, this will come around again.

150 நாட்களாக பேழைக்குள் இருந்து எப்பொழுது தண்ணீர் வற்றும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்து காற்றை வீசச் செய்தார். தண்ணீர் வற்றியது. என் மகனே, என் மகளே, இப்பொழுதும் உன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறதோ? கர்த்தர் என்னை மறந்தாரே என்று சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? இதோ ஆவியானவர் உன் வாழ்க்கையிலே காற்றாய் வருகிறார். உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், கடன் தொல்லைகள் ஆகியவற்றை இல்லாமல் வற்ற பண்ணுகிறார். நினைவோறும் தெய்வம் என் இயேசு.

0: பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? எங்களை பெயர் சொல்லி அழைத்து பிள்ளைகளாக்கி உணவு கொடுத்து உடை கொடுத்து நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த ஒவ்வொரு பாடல்களுக்காகவும் நன்றி ஐயா. எங்களை நினைவு கூறும் தெய்வமே, எங்கள் தேசத்தின் நினைவு கூறும். அன்று ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களின் பொருட்டு எங்கள் குடும்பங்களையும் எங்கள் நண்பர்களையும் எங்களுக்கு அறிமுகமானவர்களையும் தேவரி ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்புவீராக. தகப்பனே, அன்னாளை நினைவு கூர்ந்து அவள் உடலிலே ஒரு அற்புதம் செய்தீரே அப்பா. இன்றைக்கு எத்தனையோ பேர் உடலிலே பாதிக்கப்பட்டு வியாதியால் போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு செல்லவோ ஆபரேஷன் செய்யவோ பணம் இல்லாதபடி கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒரு அற்புதம் செய்வீராக. மலடியால் கூனி குறுகி வேதனையில் இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி தாயாய் மாறுவார்களாக. அப்பா, இந்த ஆண்டு வாலிபர் ஆண்டு என்று சொன்னீரே, எங்கள் இளைஞர்களை நினைவு கூறு. ஆபாச படங்களால் பாதிக்கப்பட்டு இச்சையின் ஆவிக்கு போதை வஸ்துக்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை விடுவியும் ஐயா. உம்மை அன்பு கூறும் வாலிபர்களாக அவர்கள் மாறுவார்களாக. படிக்கும் மாணவர்கள் ஞானத்தில் வளர்வார்களாக, தேர்விலே வெற்றி பெறுவார்களாக. அப்பா, படித்தும் வேலை இல்லையே என்று புலம்புகிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாவதாக. அவர்கள் எதிர்காலத்திலே வெளிச்சங்களாக சுடர் விடுவார்களாக. தகப்பனே, உமக்கு தொண்டு செய்யும் வாலிபர்களாக தேசமெங்கும் செல்வார்களாக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இதோ இந்த கேசட்டுக்காக உழைத்த ஜபித்த அத்தனை பேரையும் தகப்பன் ஆசீர்வதியும். உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: இரண்டு சாமுவேல் 22 அதிகாரம் 3 வசனத்தில் தாவீது சொல்கிறார், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி

உன்னை சுற்றிலும் ஆயிரம் பேர் உன்னை எதிர்த்து நிற்கலாம். ஆனால் ஒருவரும் உன்னை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார்.

0: கர்த்தருடைய நாமத்தில் மீண்டுமாக உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தினத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க செல்கின்ற பொழுது, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து தேவனோடு நெருங்கி சேர்ந்து ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நன்மைகளை வாழ்க்கையில் நடைமுறையில் அனுபவிக்க முடியும். இன்னும் என்னுடைய வாழ்வில் நன்மைகள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் அதிகமாக நன்மைகள் கிடைக்கல, இன்னும் என்னுடைய வாழ்வில் தாழ்ச்சியில் அகலவில்லை, இன்னும் குறைவுகள் நீங்கவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்வில் நிறைய இயக்கங்கள் இருக்கிறது, ஆதங்கங்கள் இருக்கிறது, மன்றாட்டில் விண்ணப்பம் இருக்கிறது, இன்னும் நான் நன்மையை காண வேண்டும், இன்னும் நான் உயர்வுகளை காண வேண்டும், இன்னும் ஆசையில் காண வேண்டும் என்ற விதமாக நம்முடைய மனம் சொல்லுகிற பொழுது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போகும் பொழுது, என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், சபை கூடுகளில் கலந்து கொள்ளணும், அந்த மாதிரி நிறைய நன்மையெல்லாம் செய்யணும், இந்த மாதிரிப்பட்ட சில செயல்பாடுகளை நாம் பெரும்பாலும் நினைப்போம். உண்மையிலே இவைகளெல்லாம் அவசியம்தான், மிக மிக அவசியம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் ஜப அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜப கூட்ட அனுபவம் இருக்குது, ஜப அனுபவம் இல்லை. ஜப அனுபவம்னா தனித்து ஆண்டவரோட பேசி ஆண்டவரோடு நல்ல உறவோடு வாழ்கிறதான் ஜப அனுபவம். ஜபக்கூட்ட அனுபவம்னா கூட்டத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுறது, அது சில வேளை வந்து சொற்பொழிவு ஆற்றுகிறதாகவும் அமைந்து விடுகிறது. நிறைய பேருக்கு ஜபக்கூட்டமாக போய் நிறைய கலந்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு பேசி பழகி உண்மையான ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதில்ல. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஜெபம் பண்ண போனால் கூட இன்னொரு அக்காவை சேர்த்துக்குவாங்க, குளோரியாக்க கொஞ்சம் வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நிர்மலாக்கா நீங்கள் வெள்ளிக்கிழமை வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பாக்கியாண்டி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வரீங்களா, இப்படி செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கணும்னாலும் புதன்கிழமை ஜெபிக்கணும்னாலும் வெள்ளிக்கிழமை ஜெபிக்கணும்னாலும் சனிக்கிழமை ஜெபிக்கணும்னாலும் ஒரு சிலருக்கு என்ன வேணும், யாராவது ஒரு குளோரி, ஒரு நிர்மலா, ஒரு சாந்தி, ஒரு வத்சலா, ஒரு வசந்தா தேவைப்படும். அதே மாதிரி சகோதரர்களுக்கும் அப்படி தான், ஏதோ ஒரு ஏசுராஜன், இல்லைன்னா ஒரு ஜேம்ஸு, இல்லைன்னு சொன்னால் ஒரு தங்கமுத்து, ஒரு பாக்கியராஜ், அது மாதிரி யாரும் தேவைப்படும். அந்த ஐக்கியத்துலாம் ஜெபிப்பான் நல்லது, அவன் உண்மையிலே நம்ம வந்து நாலு பேரோட கூடி கூடி ஜெபிக்கிற ரொம்ப பெட்டர், நான் அதை தப்புன்னு சொல்கிறோம்னு நினச்சிட போகிறீங்க, நிச்சயமாக செய்யணும். ஆனால் சிலர் வந்து இதுக்கு இதில் தான் அவங்களுக்கு ஜெபமே இருக்கும், இவங்களுக்கு யாரா ஒருத்தர் பக்கத்தில் இல்லை என்ன வராது, ஜெபம் வந்துட்டாங்க ஜெபம் நிற்காது, அக்கம் பக்கத்தில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஜெபம் தொடங்கினா முடிக்கவே மாட்டாங்க, ஆனால் தனியாக இருந்தாலும் ஜெபத்தை தொடங்கவே மாட்டாங்க, தொடங்கினாலும் அது எப்போ முடியுதுன்னு அவங்களுக்கே தெரியாது, முடிச்சு பார்த்தா என்ன செய்வாங்க, தூங்கி எழும்பி என்ன செய்வாங்க, ஜெபம் இதில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், எங்கே முடிஞ்சது, நம்ம வாயில் பேசி தானே இருந்தோம், அதுக்குள்ளே என்ன நடந்தது, அது சீராய் மலை அனுபவம், நம்ம எவ்வளோ நாள் இருக்கணும் நமக்கு என்ன செய்யாது தெரியாது, முடிச்சு பார்த்தா 40 நாள் என்ன செஞ்சுருக்கோம், கடந்து போயிருக்கோம். அப்போது நிறையபடி வாழ்க்கையில் ஜெப அனுபவம் இல்லை, எந்த அனுபவம் தான் இருக்குது, ஜெபக்கூட்ட அனுபவம் தான் இருக்குது. நமக்கு ஜெபக்கூட்ட அனுபவம் வேணும், நாலு பேரோட சேர்ந்து ஐக்கியமாக ஜெபிக்கிற நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, செய்யுங்க. ஆனால் எத்தனை பேரோடு நீங்கள் சேர்ந்து ஜெபித்தாலும் நீங்கள் தனித்து ஜெபிக்கிறீங்களா, தனித்து ஜெபிக்காதவங்க நாலு பேரோட சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு தனித்துப்பட்டவங்களும் தேவனை தெரியலை, ஆண்டவருக்கு தெரியலை, அது தெரியணும். சரி, ஆயினும் இதன் மாதிரிலாம் எல்லா காரியங்களும் அவசியம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஜெபம் வந்து ஒரு முதுகெலும்பு போல தான். அதே நேரத்தில் இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், நான் இன்னும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், அந்த கேள்விக்கு என்ன பதில், இன்னும் நான் நிறைய ஜெபம் பண்ணோம் என்றால், இன்றைக்கு நிறைய போதல்கள் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டினா எழுப்புதல் வரும், ஜெபத்தை கூட்டினா ஊரெல்லாம் ரட்சிக்கப்படும், ஜெபத்தை கூட்டினா வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு எல்லாம் ஒன் சைடாகவே போகிறாங்க, எல்லாமே ஜெபத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி போயிடுறதுனால நிறைய பேர் ஜெபத்தை கூட்டி கூட்டி கூட்டி கூட்டி பார்க்குறாங்க, ஆனால் நன்மை என்பது வராமலே போயிடும். ஜெபம் மிக மிக அவசியம். அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடி இது என்ன ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னால் தரம் உயர்ந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்ன உடனே இது பரிசுத்தம், நீதி, உண்மை அந்த மாதிரி மட்டும் கிடையாது, தேவனால் வருகிற அத்தனை ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அது ஏன் ஆவிக்குரிய உன்னதங்களே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அர்த்தம் நிறைய பேர் புரியலை. எப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிற என்ன தெரியுமா, ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, நம்ம ஒழுங்காக வாழ்கிறது, உண்மையாக வாழ்கிறது, நேர்மையாக வாழ்கிற பயபக்தி, இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது தேவனால் நமக்கு ஆசீர்வாதங்களாக ஆயத்தப்படுத்தப்பட்ட அத்தனை காரியங்களும், தேவ உறவோடு, தேவ ஐக்கியத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ பரிசுத்தோடு வாழ்கிறோம், அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் இன்னும் என்ன செய்யணும்னா, இன்னும் ஆவிக்குரியவளாக மாறணும். ஒரு லெவலில் நின்று கொண்டிருப்பதல்ல, இன்னும் ஒரு லெவலுக்கு வராமலே இருந்து கொண்டிருப்பதல்ல, வந்தால் அந்த லெவல்லையே அந்த ஸ்டேஜில் நின்று கொண்டிருப்பதல்ல. யூ மஸ்ட் க்ரோ ஆன் அண்ட் ஆன். நீங்கள் இன்னும் வளரணும். ஏன்னா வளர்றதுக்கு நிறைய இருக்குது. ஒரு மரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளர முடியும், ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும், நம்முடைய வளர்ச்சியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசோடு நிற்கிது. அப்படி தான் நம்ம வளர்ந்துட்டு தான் என்ன நடக்கும், ஒரு 20 வயசில் ஒரு 5.5 அடி வளர்ந்தோம், 40 வயசில் 13 அடி ஆகிடுங்களா, இல்லை ஒரு அளவுக்கு வளர்ந்து நிற்க வேண்டியிருக்குது மனுஷன். அப்படி தானே, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தான். அதனால தான் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வளருவாங்க, பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வியாதியை சட்டாவாங்க. ஏன், வளர்ச்சி இல்லைல்ல, இருக்கிறத மெயின்டெனன்ஸ் தான், சும்மா ஆயில் போட்டு ஷூவில் ஊற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி பிள்ளைகள் தான் வளருவாங்க, அவங்களுக்கு எலும்பு வளரும், நரம்பு வளரும், ரத்த ஓட்டங்கள் இதாகும், ஹைட் ஆகும். நாம் வளர்ந்துகிட்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ நம்முடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்டது, ஆனால் வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கணும் இல்லையா. அப்போ இன்னும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். என்ன, ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டு போய் நீங்கள் வளர்வீர்கள். எனவேதான் ரோமர் 12வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம் என்ன சொல்லுன்னா, நீங்கள் வந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள். அப்போது உங்கள் ஷேப்பே மாறணும், உங்களுடைய அப்பியரன்ஸே மாறணும் இல்லையா, உங்களுடைய எல்லாமே மாறணும். அப்போ மாறுகிறதெல்லாம் ஆசீர்வாதம் வரும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்துட்டு நான் வழக்கமாக பண்ணுற ஜபத்தை பண்ணியாச்சு, வழக்கமாக பண்ணுற பைபிளை படித்தாச்சு, வழக்கமாக செய்கிற சே காரியங்களை செஞ்சாச்சுன்னு சொன்னால், யூ வில் நாட் கெட் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் மோர் அண்ட் மோர். வளர்ந்து கொண்டே இருக்கணும். எனவே தான் நீங்கள் பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி என்ன செய்யணும், மாறாவிட்டால் பிள்ளைகள் வளர்ந்துட்டே இருப்பாங்க இல்லையா, பிள்ளைகளைப் போல மாறணும். அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோமா, ஒரு வளர்ச்சி நல்ல அப்படி நின்று கொண்டு இருக்கிறோமா? ஆவிக்கு தேவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நீ அடைய வேண்டும் என்றால் தேவனுக்குரியவர்களாக இன்னும் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர வளரத்தான், நான் ஜபத்தில் வளர்ந்து விட்டேன், ஆராதிக்கிறதில் வளர்ந்து விட்டேன், துதிக்கிறதில் வளர்ந்துட்டேன், கொடுக்கறதில் வளர்ந்துட்டேன், ஊழியர் செயல் இதெல்லாம் வந்து ஒரு வேறொரு பகுதி, இங்கேயும் வளரணும், ஜப அனுபவங்களும் வளரணும். நாம் என்றைக்குமே காலையில் எழும்பணும்னா கணிசமாக நேரம் என்ன செய்யணும், ஜபத்தில் செலவிடணும். நீங்கள் யாராவது இன்றைக்கி ஜபம் பண்ணாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை குறித்து நான் கவலைப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். ஏன்னா காலையில் நீங்கள் எங்கே போனாலும் முடிச்சு தான் போகணும். எந்த அலுவலாக இருந்தாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் லைஃப்பில் நம்ம காலையில் என்ன செய்யணும், கணிசமாக நேரத்தை ஜபம் பண்ணிட்டு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் காலை எழுப்பின பொம்பளைங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இன்றைக்கி என்னத்தை செய்யலாம், இட்லியா தோசையா அப்படி சிந்திப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அநேகர் காலை எழுப்பினா என்ன யோசிக்கிறாங்க, இன்றைக்கி வாட்ஸ்அப் என்ன அனுப்பலாம், அந்த ஸ்டேட்டஸ் என்ன போடலாம், இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்ல, நம்ம புதுசாக வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்குவோமா, இல்லை நேற்றைக்கு சாப்பிட்ட கடையில் எடுத்துள்ள ஒரு ஃபோட்டோ அதை போட்டுக்குவோமா, இல்லை பீச்சுக்கு போனதை போடுவோம், இல்லை பார்க்குக்கு போனதை போடுவோமா, இல்லை நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டு வந்தாங்களே அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ போடுவோமா, ஏதாவது இந்த மாதிரி காலையில் எழும்பி என்ன செய்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிறதில் என்ன செய்யணும், முதல் கவனம் செலுத்தணும். நீங்கள் கர்த்தரை தேடாதபடிக்கு உலகத்தில் போய் எவ்வளோ தான் தேடினாலும் அந்த தேடனுடைய விளைவு உங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். தேவன் அதிகமாக தேடுங்க. அதே நேரத்தில் வந்து நாம் ஜெபம் பண்ணிட்டோம், பைபிள் படிச்சுட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டோம், பயபக்தியாக தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதில்ல. டு வாட் எக்ஸ்டென்ட் யூஆர் க்ரோயிங் அப், யூ ஹேவ் டு செக். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும், யூஆர் அப்சர்வ், நான் எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கிறேன். ஃபிசிக்கலி நம்ம வளர்ச்சி ஒரே அளவு தான், போன மாதம் அளந்தோம் அவ்வளோதான் உயரம், இந்த மாதம் அவ்வளோதான். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி, அப்போ அந்த வளர்ச்சி அடைய அடையத்தான் ஆவிக்குரிய ஆசிரியர்கள் வரும். இப்போ இன்னொரு கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வளர்ந்த உடனே என்னுடைய சூழல் எல்லாம் மாறிடுமா, என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிடுமா, எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆகிடுமா, நான் முன்னைய விட இப்போ கேரக்டரில் மாறிட்டேன், நல்ல விஷயங்களில் மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறின உடனே என்னுடைய சூழல்கள் அப்படியே தலைகளாக மாறுதா, அதனால நிறைய பேர் சொல்லணும் எவ்வளோ ஜெபிக்கிறோம் பிரதர் அது என்னன்னே தெரியல, ஒன்றுமே மாற மாட்டேங்க அப்படியே தான் இருக்குது, நானும் தலைகீழான்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன். ஆ இப்போ நிறைய பேர் தலைகளாக தான் ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, தலைக்கு இருக்கும் தலைகளாக இருக்கிற சும்மா பேச்சுக்காக சொல்லலை, நிறைய பேர் ஜெபம் தலை இங்கே தான் இருக்கும், அது கீழே தான் இருக்கும், ரைட் இருக்கட்டும், தலைகளாடுன்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நானும் உபவாசம் உபவாசம்னு எவ்வளோ பண்ணி பார்க்குறேன், ஆனால் நிலைமை மாறலையே. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிலைமையும் மாறும், மாறாத நிலைமைகளும் உண்டு, ஆனால் மாறாத நிலைமைகள் இருந்தாலும் அந்த மாறாத நிலைமைகளுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, யூ வில் என்ஜாய், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நீச்சலே உங்களுக்கு தெரியாது, நீ ஆற்றுலையோ ஏரியிலையோ கடல்லையோ என்னைக்குமே போய் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பழக முடியாது. அப்போ அந்த கடலை பார்த்தா உங்களுக்கு என்ன வரும், ஒரு சி ஒரு சமுத்திரத்தை பார்த்தோடனே கடலை பார்த்தா என்ன வரும், ஐயோ அந்த ஆல்பா அந்த அலையை பார்த்தோன்னே பாண்டிச்சேரி அலைகளெல்லாம் பார்த்தா யாருக்கும் பயம் வராது, நீங்கள் சவுதர்ன் சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலைகளை பார்த்தா என்ன செய்யும், ஆமாம் கன்னியாகுமரி அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சவுதர்ன் ஏரியாஸ் போய் பார்த்தா அந்த அலைகளை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்ட உயர்ந்து செய்வோம், பனைமர அளவுக்கு உயரத்துலேருந்து எழும்பி வரும். இப்போ அதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன வரும், யுல் பி அஃப்ரைட் இல்லையா, பயப்படுவீங்க, ஏன் உங்களுக்கு என்ன நீச்சல் தெரியாது. ஆனால் நீங்கள் நீச்சல் பழக பழக பழக பழக என்ன ஆகிடும், கடல் மாறிடுமா, இவன் நீச்சல் பழகிட்டான்ப்பா, இவன் நல்லா நீந்த தெரியும், இவன் நல்லா டைவ் அடிக்க தெரியும், அதனால் நாம் என்ன அடக்கி வாசிப்போம் அப்படின்னு கடல் அலைகள் அமர்ந்துருமா, கடல் அலைகள் வளர்க்கும் போல என்ன பண்ணும், கடல் அலைகள் வளர்க்கும் போல தான் எலும்பு வரும். ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்க, அவைகளை சந்திக்க ஆற்றல் பெற்றவர்களாக மாறிட்டீங்க, உங்களுக்கு இப்போ நீச்சல் தெரியும் இல்லையா. இந்த வண்டி ஓட்ட தொடங்குற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கார் இப்படி வந்தோம், இல்லை வந்து இப்படி வரான், இன்னொருத்த இப்படி வந்து இன்னும் இப்படி வரான், ஏன்னா வண்டி இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கணும், நமக்கு உரம் இப்படி வந்தாலே பயம் அப்படி வந்தாலே பயம். ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல போய் நிறைய திரும்ப திரும்ப திரும்ப ஓட்டி ப்ராக்டிஸ் வந்துச்சு, இப்போ உங்களுக்கு டிராஃபிக்கில் மாறுதா, அதை விட இப்போ தான் நீங்கள் அதிக ஆட்கள் இருக்கிற தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஆனால் லாபகமாக ஓட்டிட்டு போகிறீங்க இல்லையா, கம்ஃபர்டபுளாக ஓட்டிட்டு போகிறீங்க, ஆளுகா பக்கத்தில் இருந்து பேசிகிட்டே ஓட்டிட்டு போகிறேன், முன்னாடி இந்த ஒரு தான் வரான் இந்த ஒரு தான் வரான், எப்படி போகிறது தெரியல, அங்கே திரும்புவோம் இங்கே திரும்புவானே தெரியலையே, அதுவும் அவன் அவ்வளோ ஸ்பீடில் வரான், நான் இப்படி போகிறேன், அவன் ஸ்லோ பண்ணுவானோ பண்ண மாட்டான் தெரியலையோ, இப்போ அந்த மாதிரி கவர் இல்லைங்கடே ஆகும், இப்போவும் பழையது மாதிரி தான் எல்லாரும் வரான், நான் என்ன பண்ணுறேன், ஸ்மூத்தாக வண்டியை ஓட்டு போகிறையே, நான் பழக பழக சூழல்களை என்ன செய்கிறேன், சந்திப்பதற்கு என்றவனாக மாறுகிறேன், நான் நீச்சல் கலை கற்க கற்க கடலோ ஏரியோ அதனுடைய தன்மைகளை மாற்றாமல் இருந்தாலும் கூட நான் என்ன செய்கிறேன், அவைகளினாலே பாதிக்கப்படாதவனாக எல்லாவற்றையும் சந்தித்து கடந்து செல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவிக்குரியவளாக வளர வளர வளர உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்கள் மாறாமல் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, யூ ஆர் ஏபிள் டு ஸ்டாண்ட், எல்லாம் விட்ஸ்டாண்ட் பண்ண முடியுது உங்களால், உங்களால் வந்து ஓவர் கம் பண்ண முடிகிறது, இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட். அல்லேலூயா. ஏதோ நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணது ஜெபத்தை அளந்து அளந்து அளந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அந்த பக்கம் மாறிச்சா இந்த பக்கம் மாறிச்சா கிழக்கு பக்கம் மாறிச்சா வடக்கு பக்கம் எல்லாம் ரிமைனிங் சேம். ஆனால் ஆவிக்குரியவளாக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை என்ன செய்கிறது, வித்தியாசப்படுகிறது. சரி, இப்போது இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் சில விஷயங்களை பார்க்க போகிறோம், மாற வேண்டும், வி மஸ்ட் சேஞ்ச், வி மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இனி நிறைய சபைகள் ஆராதனையில் மக்களை பழக்கி வைத்து பழக்கி வைத்து பழக்கி வைத்து நல்ல ஆராதனை எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, தம்பிக்குவார் ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, அப்புறம் வந்து ஊழியகத்தில் ரொம்ப பழக்கவங்களாக மாறிடுறாங்க. ஆனால் மாறுவது எதில், ஆவிக்குரிய அனுபவத்தில், தேவனை அறிகிற அறிவில், தேவ உறவில், தெய்வ பிரசன்னத்தில் வாழ்கிறதுல நம்ம என்ன செய்யணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதில் எந்த இடங்களில் மாறணும், முதலாவதாக எங்கே மாறணும் நீங்களே சொல்லுங்களேன், நான் பாயிண்ட் கரெக்டாக தானே ஆர்டர் பண்ணிக்கணும் பார்த்துக்கலாம், எங்கெங்க முதல்ல மாறணும், ஆ சத்தமாக சொல்லுங்க, ஆ மைண்டு இதில் எல்லாம் காமனாக தான் இருக்கிறீங்கல்ல, பரவாயில்ல ஒத்த கருத்து, அப்போ நானும் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் அதுதான் முதல் பாயிண்டாக வச்சுருக்கிறேன், புரிகிறதா, எங்கே மாறணும். அப்போ சில உண்மைகள் எல்லாருக்கும் தெரியுது, ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சது ஒன்றும் கிடையாது, அப்போ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருக்கிறனால நாம் வந்து இதை சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், வி மஸ்ட் சேஞ்ச் இன் அவர் மைண்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு தான். மனசு எப்படியோ வாழ்க்கை அப்படியே, உங்கள் மனசு எப்படியோ அப்படி தான். உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, அதுவல்ல, வாட் அபவுட் யுவர் மைண்ட், ஹவு இஸ் யுவர் மைண்ட், தட் இஸ் என்ன செய்ய, தட் இஸ் அதாவது டிசைடிங், தட் இஸ் டெட்டர்மைனிங், அது உங்களுடைய இதை தீர்மானிக்குது. அப்போ முதலாவது உங்களுடைய மனநிலை என்ன? அப்போ சரி, பவுல் சொல்கிறது ஒன்று குறுந்தீர் ரெண்டாம் அத்தியாயத்துடைய கடைசி வசனத்தில், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, வி ஹவ் த மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட், வி ஹவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ஆவிக்குரியவர்கள் சொன்ன நம்ம ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம்ல, ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம். அதனால் நம்ம இந்த பரிசுத்தாவி குறித்த நிச்சயமுடையவளாக இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டாலும் நிறைய வருஷம் அந்த அனுபவத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்தாவி குறித்த நிச்சயமற்றவளாக இருக்கிறாங்க. சரி, நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம், இன்னும் வரகாலம் அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போது பரிசுத்தாவி நமக்குள்ளே வருகிற பொழுது அதுதான் அந்த மைண்ட் சேஞ்ச். இப்போ நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் கலாத்தியர் 5:16 பார்க்குறோம். கலாத்தியர் 5:16 வாசிப்போம்.
1: இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்.
0: அப்போ ஆவிக்கேற்றபடி ஹோலி ஸ்பிரிட் படி நடந்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் ரோமர் 8:14 வாசிக்கும் பொழுது, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ முதலாவது மாற வேண்டிய இடம் இது மனம். மனம் எப்படிங்க மாறும், மனம் எப்படி இருக்கணும், நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும். முக்கியமாக மனதை வைத்து கொள்ளுகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம எல்லாவற்றையும் அதை நம்ம டீட்டெயிலில் பார்க்க போனால் அது வந்து பல நாட்கள் வேணும். நாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். நம்முடைய மனதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், தலைப்பு மறந்துட்டீங்களா? ஆமாம், மாற மாற மாற மாற மாற. என்னடா இது இவருக்கு என்னாச்சுது, ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாம், நாம் மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வந்து கொண்டு இருக்கும். தேவ சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம் நம்ம வாழ்க்கையில் பெருகிட்டு இருக்கோம். அதில் முதலாவது மாற வேண்டியது நம்முடைய மனம். மனம் எப்படி மாறுறது, முக்கியமாக மனிதர்கள் விஷயத்தில் தான் நம்முடைய மனம் அதிகமாக கரெக்ட் ஆகுது. பொருட்கள் விஷயத்தில் கரெக்ட் ஆகுது, சூழல்கள் விஷயத்தில் கரெக்ட் ஆகுது, நிறைய இருக்குது. தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுறது எதுன்னு சொன்னால் மனிதர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையிலே சம்மந்தப்பட்ட மனிதர்கள், அந்த மனிதர்களை குறித்த எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் தான் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுது, அதை வந்து டிசைட் பண்ணுது. அப்போது மனிதர்களை குறித்த நம்முடைய சிந்தனை நிலை எவ்விதமாக இருக்கிறது? சிலரை நீங்கள் கோபமாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் எரிச்சலாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வருத்தமாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வெறுப்பாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வைராக்கியத்தோடு தான் சிந்திக்க முடியும். சம்திங் ஹேப்பன், சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க, நான் அவங்கள பற்றி ரொம்ப நினச்சி சந்தோஷப்பட முடியாது. சிலர் நினைக்க முடியும், எனக்கு வருத்தம் வருது, கோபம் வராத இடத்துல என்ன வந்துடுது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் மேலே ஒரு கோபமும் கிடையாது, ஆனால் வருத்தம் இருக்கும். அவங்க சொன்னது உண்மை தான், கோபம் எல்லாம் கிடையாது, என்ன இருக்குது, வருத்தம் இருக்குது. சிலருக்கு வருத்தம் இருக்காது, கோபம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது நெகட்டிவாக. மனிதர்களை குறித்த எதிர்மறையான பார்வை நிலை, ஹவு வி ஆர் வியூவிங் த பீப்புள், மக்களை, மனிதர்கள் யாருக்கலாம், அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ அக்கா தங்கச்சி மாமா மாமியார் யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹியூமன் பர்சனாலிட்டி, அவர்களை குறித்த மனம், நம்முடைய மனம் எப்படி இருக்குது. ஏன்னா நம்முடைய மனதில் அதிகமான நேரங்கள் மனிதர்களை குறித்து சிந்திக்க நேரிடுகிறது. அப்படி தானே, நான் சொல்கிறது பொய்யா உண்மையா, கொஞ்சம் போய் கொஞ்சம் உண்மையா, உண்மைதான், அப்படி தானே. நிறைய விஷயங்கள் வேறு சிந்திக்கிறோம், பொருட்களை பற்றி சிந்திக்கிறோம், வேலையை பற்றி சிந்திக்கிறோம், வீட்டை பற்றி சிந்திக்கிறோம், ஹெல்த்தை பற்றி சிந்திக்கிறோம், வாகனத்தை பற்றி சிந்திக்கிறோம், ஊர் ஓரத்தில் நடக்கிறத பற்றி சிந்திக்கிறோம், அரசியலை பற்றி சிந்திக்கிறோம், நிறைய விஷயம் சிந்திக்கிறோம். ஆனாலும் அதிகமாக அவைகளெல்லாம் வேடிக்கைக்க தரமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதனுடைய நிலையை வந்து தீர்மானிக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் மனிதர்களை குறித்த பார்வை. அப்போது நீங்கள் சிலரை வந்து கோபமாகத்தான் உள்ள சிந்திக்க முடிந்தால், நீங்கள் கோபமாகவே சிந்தித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கோபமாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய சமாதானம் உங்களுக்குள்ளே செயல்படாது. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறதில்ல, இதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கோப மனநிலை சந்தோஷ மனநிலைக்கு எதிரானது. வருத்த மனநிலை சந்தோஷ மனநிலை எதிரானது. அதிருப்தி மனநிலை சில நினைக்கும் போது பொறாம மனநிலை வரும். யார் யாருக்கெல்லாம் பொறாம இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குள்ளே தெரியும் பொறாம வருதா வரலையா அப்படின்னு. நம்ம விட்டு பையனும் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கான், நான் அடுத்த விட்டு பையனும் பத்தாம் கிளாஸ் படிக்கிறான், அவன் மார்க் வாங்கிட்டு வரான், நம்ம பையனும் மார்க் வாங்கிட்டு வரான், அப்போ தான் தெரியும் யார் யாருக்கு பொறாம இருக்குது. அவனை விட நம்ம பையன் அதிக மார்க் வாங்கினா நமக்கு பொறாம வராது. நம்ம பையனை விட அவன் அதிகம் வாங்கினா என்ன வரும்? பொறாம வரும். சரி, அப்போ பொறாமை மனம் சிலரை குறித்து நம்ம எப்படி சிந்திப்போம்னா எப்போவுமே தாழ்வாகவே சிந்திப்போம். ஏன்னா அவங்க தாழ்வாகவே, அதாவது அவங்க வந்து அப்படி ஒன்றும் பெருசாக நினைக்க முடியாத ஆட்கள் கிடையாது. அவங்க போய் ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. அப்போ அது பெரிய ஆட்களாக இல்லைன்னா நம்ம அவங்கள எப்படி நினைப்போம்? சாதாரணமாக நினைப்போம். சிலரை மட்டமாக நினைப்போம். சிலரை எப்போவுமே சந்தேகமாகவே நினைப்போம். அவங்கள நம்பவே மாட்டோம். அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருப்போம். ஏன் இதாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது? அவங்க வந்தாலே சந்தேகம், இவங்க கூட ஏதாவது இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்களா, கூட ஏதாவது ஆவி வந்திருக்கா. இந்த பிற மதங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில நம்பிக்கைகள் உண்டு. எப்படி நம்பிக்கை? அதாவது இந்த வாசு சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், நம்ம வெளியே போகிறவள்ள வந்து எதையா பார்த்தா அதனுடைய அடிப்படையில் நல்லது கிட்டது அமையும், எந்த நேரத்தில் கல்யாணம் வைக்கணும் வைக்கக்கூடாது, எந்த நேரத்தில் வீடு கட்டணும் கட்டக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டுமில்லை, கிறிஸ்தவங்களுக்கும் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும், சில குடும்பங்களை பார்த்திங்கன்னா ஒரு மருமகள் வராங்க, மருமகள் வந்த பிறகு இவங்க குடும்பத்தில் பெரிய பணக்காரர் ஆகலைன்னா என்ன சொல்லிடுவாங்க? இந்த மணமாக வந்த பிறகு தான். ஆமாம், இல்லைன்னா வேறு யாராவது மேல் பக்கம் வாடகை இருக்க வந்தாங்கன்னு வச்சுங்களாம், இவங்க ஒரு ஃப்ளோரை வாடகை விட்டுருப்பாங்க, அவங்க வந்ததுலேருந்து இவங்களுக்கு முன்னேத்தே இருக்காது. இவங்க எப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க? என்றைக்கு மேலே ஒருத்தங்க வந்தாங்களோ அன்னிலேருந்து என்ன இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்க வந்த பிறகு தான் நாங்கள் கார் வாங்கினோம், ஆனால் இவங்க வந்த பிறகு தான் நாங்கள் காரை விற்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூழ்நிலை நடக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க? இதுதான் நம்ம வாழ்க்கை நல்லது கெட்டதை டிசைட் பண்ண நினைப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க இதிலெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம ஃபார்வர்ட் டைப். ஆனால் இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது, புரிகிறதா? நான் நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் படித்தேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டருடைய மனைவியை, ஒரு பாஸ்டர் ஏற்கனவே டைவோர்ஸ் ஆகி அவரை வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணால் சரி பரவாயில்ல வாழ்ந்துட்டு போகணும், அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஏற்கனவே இருக்குது, அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் இந்த இதை பண்ணிச்சு என்ன நினச்சுன்னா பரவாயில்ல ஒரு பாஸ்டர் இவட்ட ஒரு அபிஷேகம் அது சொல்லுது, நான் அபிஷேகம் இருக்கு நம்பி தான் இவரை கல்யாணம் பண்ணேன், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குது. இந்த அபிஷேகம் நம்பி என்ன பண்ணிடுறாங்க, அபிஷேகம் இருக்கு நம்பி தான் கல்யாணம் பண்ணேன், அவருக்கு ரெண்டு பிள்ளை வேறு இருக்குது, சரி ஒரு கர்த்தரை ஊழியத்தை செய்கிறாருன்னு வந்தேன், அப்புறம் என் வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு, அதனால் சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் வந்த அம்மா வந்ததுலேருந்து அவருடைய சபை என்ன ஆகிடும், டிக்ளைன் ஆகிட்டே இருந்தான், நிறைய பேர் விலை விலை என்ன செஞ்சிட்டாங்களாம் போயிட்டாங்களாம். அதிலிருந்து இவர் என்ன முடிவுக்கு வந்தாருன்னு சொன்னால், இந்த இவங்க வந்ததுனால தான் எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, விசுவாசிகள்லாம் போயிட்டாங்க, ஆண்டுலேருந்து இவங்களை வெறுக்க ஆரம்பித்தாங்களாம், அப்புறம் பேசுறது நிறுத்திட்டாராம், அப்புறம் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒன்றா என்ன செய்ய மாட்டாங்களாம், பேச மாட்டாங்களாம், அப்புறம் அது அப்படியே போயிட்டு போயிட்டு போயிட்டு பெரிய மனவேதனைக்குள்ளே மாறி போச்சுது. அப்போ தான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஓஹோ மற்றவங்க இப்படியெல்லாம் சிலர் சிலர் சிலர் விஷயத்தில் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. கிறிஸ்தவங்கள்ட்டே என்ன இருக்குது? சிலர் அப்படி தான், யாராக உள்ளே வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆவி வந்துச்சு, அவங்க வந்துட்டு போன பிறகு தான் எங்கள் பையனுக்கு காய்ச்சல் வந்தது, அவன் வந்துட்டு போன பிறகு தான் எனக்கு கணவனுக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, புரிகிறதா? அவங்க வந்தாங்கல்ல, அவங்க எப்போல்லாம் வருவாங்களோ அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு அடுத்த ரெண்டு நாளைக்கு பிரச்சனையாக தாங்க இருக்கும். இப்படி சொல்கிற கேட்டிருக்கீங்களா? நிறைய கேட்டிருப்பீங்க, நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், ஐயோ அவங்க மறுபடியும் வரேன் சொல்கிறாங்களே, அப்போ அடுத்த மூணு நாளைக்கு நமக்கு பிரச்சனை வருமே, ஆயத்தமாகணுமே, எப்படி கட்டி ஜெபிக்கிறது? இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்களோட மனிதர்களை குறித்த எண்ணங்கள், ஒரு சந்தேக பார்வை. சிலர் வந்தால் எப்போவுமே அவங்க எதையா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போனால் அவங்க பின்னாலேயே பின்தொடர்றது, எப்போவுமே என்ன செய்கிறது, ஒரு சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணும், உட்காந்தாலும் கண்ணுக்கு தெரியாமலே என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்போ சந்தேக பார்வை, கோப பார்வை, வருத்த பார்வை, கசப்பு பார்வை, பொறாமை பார்வை, எரிச்சல் பார்வை, இப்படி பல பார்வை இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பார்வை இருக்கா இல்லையா அதை முதல்ல யோசிப்போம் உட்காந்து. அடுத்த இரண்டு நிமிடங்கள் நமக்குள்ளேயே நாம் யோசிப்போம். யாரை குறித்தாலும் நமக்கு கோபமான ஒரு பார்வை இருக்குது, எப்போவுமே அவங்கள நினைச்சாலே கோபம்தான், நினைச்சாலே வருத்தம்தான், நினைச்சாலே எரிச்சல் தான், நினைச்சாலே வெறுப்பு தான், நினைச்சாலே சந்தேகம்தான். நம்பவே முடியாது, நம்பவே இயேசுநாதரே அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தாலும் இவர் பக்கத்தில் இருக்கிறனால அது அவர் இயேசுநாதர் கிடையாது. அது யாராக இருப்பார்? ஒளியின் தூதனுடைய வேஷம். நான் பார்த்தேன் இயேசுனா, இயேசுனா இவன் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை என்னை நம்ப மாட்டேங்கிற யாரோ, நீர் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்சி கொடுன்னு சொன்னால் அவரே வந்துட்டார். வந்து நின்று ஒளிவட்டமாச்சுது, நம்ப வேண்டியவங்க என்ன செய்யலை. அது உண்மைதான், பார்த்துருந்தேன் இயேசுனார் பக்கத்தில் இருந்தார். அந்த எந்த இயேசு வேதம் கொடுக்குற இயேசுவோ அது தெரில. அது என்ன வயசு? அப்போது உங்களுக்கு சந்தேகம் மனநிலை வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு அதை மாற்றுறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் இவைகள் உங்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் யூ வில் நெவர் என்ஜாய் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் வெள்ளை பேப்பர் எடுத்து நல்லா எழுதுகிற பேனாக வச்சு நல்லா எழுதி கீழே கையொப்பம் போட்டு டேட்டை எழுதி வச்சுங்க. நான் சொன்னது புரிஞ்சா? யார் யார் வெள்ளை பேப்பர் வச்சுருக்குறீங்க? இல்லை ஞாபகத்தில் வச்சு வீட்டில் போய் என்ன செய்யுங்க. நான் சொன்ன இந்த விதமான மனநிலை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் எழுதி சிக்னேச்சர் போட்டு டேட்டு போட்டு வச்சிங்க, நான் இப்படி சொன்னதை கேட்டேன்னு. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும். உங்களுக்கும் ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யாது. அது அப்படின்னு ஆண்டோட ஆசீர்வதிக்கல அர்த்தம் கிடையாது. எல்லாம் ஆயத்தமாக தான் இருக்குது, பட் யூ கேனாட் என்ஜாய். நீ அதை அனுபவிக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய மனம் என்ன செய்கிற? எதிர்மறை மனம். ஆக மனிதர்களை குறித்த எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். அதுதான் மாறுறது. டெய்லி ஜெப் பண்ணுறவொன்னும் நமக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது. டெய்லி பைபிள் படிக்க டிஃபிகல்ட்டி கிடையாது. நம்ம அடிக்கடி உபவாசம் இருக்கலாம், அடிக்கடி கோயிலுக்கு போகலாம், அடிக்கடி ஊழியங்களுக்கு போகலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். இதுக்கெல்லாம் நமக்கு வி டோன்ட் ஹேவ் மச் டிஃபிகல்ட்டிஸ். இந்த மனசை என்ன செய்யணும்? அப்போ தேவ கிருபையை தேடி, தேவ இரக்கத்தை தேடி, தேவ ஐக்கியத்தை தேடி இந்த மனதை என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். எபேசியர் 4:31 வாசிப்போம்.
1: சகலவிதமான கசப்பு,
0: சகலவிதம் அவர் பார்த்தார். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு தான் நமக்கு எழுதுறது முடியாது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிட்டர்னஸ், சகலவிதமான கசப்பு. அப்புறம்
1: கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது.
0: உங்களை விட்டு நீங்க கூட, நீங்க நிறைய பேரை பார்த்து கோபமாகவே நடக்கல, நல்லா சிரிச்சுட்டு தான் அவங்களை சந்திச்சு பேசுனீங்க. அவங்களுக்கு தெரியாது உங்க பேர்ல அவங்க எவ்வளவு கோபமா இருக்கிறாங்கன்னு. உங்கள்கிட்ட நல்லா சிரித்து தான் பேசியிருக்கிறாங்க, அப்புறம் வருத்தமாக உங்கள்கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் அந்த வசனம் என்ன சொல்கிறது? மூர்க்கம் பேசுகிறவள சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், போய் தொலைய மாட்டேங்கிறாள். நானும் இதோடு நிறுத்திட்டு போவா, இதோடு நிறுத்தி ஒன்று பார்த்துட்டே இருக்கிறேன். புதுசு புதுசாக ஒன்று மேட்டர் தொடங்கிட்டே இருக்கிறான். ஆனால் நாம் என்ன பண்ண? சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களை ரொம்ப அவசரம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். மனம் என்ன சொல்லுது? போய் தொலைய மாட்டேங்குது. ஆக நம்முடைய மனம் என்ன செய்கிற? வசம் என்ன சொல்லுது? சகல விதமான கசப்பு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சில வேளை உங்களுக்கு நியாயங்கள் இருக்கலாம். சிலரை கசப்பாக நினைக்கிறது, வருத்தமாக நினைக்கிறது, கோபமாக நினைக்கிறதுக்கும் யூ மே ஹாவ் சம் ரீசன்ஸ், குட் ரீசன்ஸ். ஆனால் இது உங்கள் தேவ ஆசீர்வாதத்திற்கு தடை. நீங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது. எனவே தான் யாக்கோபு எழுதுகிற பொழுது கூட 3:14 யாக்கோபு நிருபத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 3:14 பார்க்கலாம்.
1: உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
0: அப்போ உங்க இருதயத்துல கசப்பான வைராக்கியம் சும்மாவா வருது? ஏதோ ஒரு சூழல் தான் வந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் வந்தது நமக்குள்ளே இருக்கிறவையில், அது நமக்கு என்ன செய்கிற? பெரிய மனவேதனையை ஏற்படுத்துகிறது, ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. அப்போ மனிதர்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நடுநிலையாக பாருங்கள். சிலர் மோசமாக இருக்கக்கூடும், ஆனால் உங்களுக்கு ஒரு மோசமும் பண்ணலையும். அவங்களால ஒரு மோசம் வருகிறது வரைக்கும் அவங்கள நடுநிலையாக பாருங்கள். அவன் மோசக்காரன், அவன் மோசக்காரன் அப்படியே பார்த்து கொண்டாதருங்கள். நீங்கள் சந்தேகிக்கும் விதமாக ஒன்று இதுவரை நடைபெறவில்லையே, எதோ நடந்ததா? நடந்தால் நடக்கலையா? நடக்கலைல்ல. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒரு வார்த்தையை விட்டால் வேறு ஒன்றும் வராதா? நடுநிலையாக இருக்கணும். என்னைக்கா தப்பு பண்ணி மாற்றவில்லை பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, நம்ம ஞானமாக இருக்க வேண்டாம். ஞானமாக இருங்க. எப்படி ஞானமாக இருக்கிறதுக்காக எப்போவுமே ஒருத்தரை எதிர்மறையாக பார்க்கணும் கட்டாயம் இல்லை. ஒருத்தர் மோசமாக இருக்கக்கூடும், ஒருத்தர் ஃப்ராடாக இருக்க முடியும், ஒருத்தர் ஏமாற்றுக்கிறவராக இருக்க முடியும், ஒருத்தன் தப்பு செய்கிறானா, ஒருத்தன் திருடுகிறான். ஆனால் அவன் திருடுவானா, திருடுகிறத குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் எப்பவும் அவன் திருடன், திருடன், திருடன் பார்த்தா அவன் திருடாமலே என்ன செஞ்சு நீங்கள் அவனை திருடனாக்குவேன். அவன் திருடாமல் தான் உங்கள் வீட்டு வெளியே போன, அவங்க வீட்டில் ஒன்று காணா போச்சு. திருடன் யார்? உங்கள் பையன். உங்கள் வீட்டு பையன் தான் திருடனான். ஆனால் அந்த மனுஷன் பாவி மனுஷன் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போனால் இவரை பற்றி நிறைய சொல்லி எங்கே போனால் ஏதாவது திருடுவான்னு சொல்லியிருக்காங்க. நாம் அதே மைண்டில் வச்சுருந்தோம். அவர் போன பிறகு நம்ம வீட்டு பொருள் காணோம். நம்ம வீட்டு பொருளை திருடுறது யார்? நம்ம வீட்டு பையன். இப்போ பேர் வாங்குறது யார்? ஏன் வந்து வந்தது? நான் உண்மையில் யார் திருடுன்னு பார்க்கல. திருடுனா யார் தான் திருடியிருப்பான்? அவள் தான் திருடுவான். அப்போ மனிதரை குறித்த ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, நான் இவரை இப்படித்தான் பார்ப்பேன், இவரை குறித்த என்னுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும், இந்த வைராக்கியத்தோடு தான் இருப்பேன், இந்த கோபத்தோடு தான் இருப்பேன். ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா பார்க்குறது ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட இவர் வந்து இவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவர் வந்து சரியில்லைன்னு. அதனால் இவரை சரியில்லாத பார்ப்பேன். சிலரை பார்க்கணும், மட்டமாக தான் பார்ப்போம். அருண் பெரிய ஆள், அவர் சாதாரண ஆள் தானே. என் கண்ணு முன்னாலே வந்து இது பண்ணவர் தானே அவர். அவர் சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் அவரை நடுநிலையாக பாருங்கள். நீங்கள் அவரை ராஜாவாக பார்க்க வேண்டாம், ஆனால் பிச்சைக்காரனாக பார்க்காதீங்க. புரிகிறதா? நீங்கள் அவர் நீதிமானாக பார்க்க வேண்டும், ஆனால் ரொம்ப தப்பானவனாக பார்க்காதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருக்கிற என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தான் நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அதற்காக ஒரு 100 பேர் வராங்கன்னா திருடர்கள் எச்சரிக்கைன்னு சொன்னால் 100 பேரையும் திருடனாக பார்க்குறதா? இப்போ நம்ம கோயில் உலகெல்லாம் போகிறோம்ல, திருடர்கள் எச்சரிக்கை. பஸ்ஸில் போனால் அங்கே போடுறான், ட்ரெயினில் போனால் அங்கே போடுறான், மெட்ரோவில் போனால் அங்கே போட திருடர்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் பக்கத்தில் ஒரு திருடர் உட்காந்துருக்குறான், அவங்க எழுதியே போட்டிருக்கிறா, திருடர்கள் எச்சரிக்கை. ஆமாம், இங்கே ஒரு திருடன், இங்கே ஒரு திருடி, எல்லாரும் திருடன். அத்தனை பேரும் நான் ஒரு தான். யார் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தூங்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் உடமைகளை கவனமாக என்ன செய்யுங்க, வச்சிட்டுருங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கலவரப்பட வேண்டாம். அவன் திருடனாக இருந்தால் அவன் திருட வரவில்லை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற நம்ம என்ன செய்வோம்? அதுக்காக அவனை திருடனாகவே பார்த்துக்கணும் கட்டாயம் கிடையாது. மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நடுநிலையாக பாருங்கள். அவர்களை குறித்து உங்களுக்கு எதிர்மறை உணர்வுகள் ஏற்படும் விதமாக அவங்கள பிராண்ட் பண்ணி பார்க்காதீங்க. அவங்க கெட்டவங்களை இங்கே நல்லவங்களாக பார்க்கணும் தேவை கிடையாது, ஆனால் கெட்டவங்களாகவே பார்த்துட்டு இருக்காதிங்க. எங்க ஒருத்தர் வந்து மிக மோசமானவர், அவரை நான் எப்படி பார்க்கணும்? சொல்லி கொடுப்பாங்க நல்லவராக பார்க்க தேவையில்லை. அவரை நீங்கள் மோசமானவரன்னே பார்த்துட்டு இருக்காதிங்க. நடுநிலையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கணும். அல்லேலூயா. மனம் மாற வேண்டும். மனிதர்கள் தொடர்பாக நம்முடைய மனநிலைகள் மாறாத பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பக்கத்தில் ஆயத்தமாக தான் இருக்கிறது. பட் நாம் என்ன செய்ய முடியாது? வி கான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதை நம்மால் என்ன பண்ண முடியும்? தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள்? இப்போ மனசை பார்த்துட்டோம். அடுத்த நம்முடைய சுபாவம், குவாலிட்டிஸ். இது வந்து மைண்ட் செட்டுங்கிறது நம்ம மனது உள்நிலை, மனசுக்குள்ளே எப்படி சில விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோங்கிறது. அடுத்த பார்த்திங்கன்னா நம்முடைய கேரக்டர், சுபாவ நிலைகள். நம்முடைய சுபாவ நிலைகள் எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய சுபாவங்களை நம்ம கவனிக்கணும். நம்ம ஜபத்தையே கவனிச்சுட்டு இருக்கிறதில்ல. நான் இன்றைக்கி ஜபம் பண்ணிட்டேன், பைபிள் படித்தேன், சர்ச்சுக்கு போயிட்டேன், காணிக்கு கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன், நிறைய விஷயங்கள் நல்லவன நடந்திருக்கிறேன். அவைகளே கவனிக்கிறேன். உங்களுடைய சுபாவங்களை கவனியுங்கள். உங்களுடைய சுபாவங்கள் என்றால் என்ன? உங்களுடைய தாழ்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய உண்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நீதியை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நேர்மையை குறித்து கவனியுங்கள். கசப்பு, பகமை, வெறுப்பு, விரோதம், இது போன்ற சுபாவ நிலைகளை கவனியுங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? இந்த சுபாவ நிலைகள் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் நிர்ணயிக்கிறது. இப்போ யோவான் 15 மத்தேயத்தினுடைய 7 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது 8 வசனத்தில் என்ன சொல்லுனா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுனா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ யார் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும்? அவருடைய வார்த்தைகளை பெற்று கனி கொடுக்கிறவன். உங்களுடைய சுபாவங்கள் சரியற்றவைகளாக இருந்தால் உங்களுக்கு மிகுதியான வருமானம் வரலாம், மிகுதியான செல்வங்கள் வரலாம், நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் சம்பாதிக்கலாம், விரும்புகிறபடியெல்லாம் வீடுகளை கட்டி கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் நீங்கள் அனுபவிப்பு நிறைய பெற முடியும். ஆனால் ஆசீர்வாதமாக இராது. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஹெல்த் இல்லைன்னா அர்த்தம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் தேர், ஆசீர்வாதம் இல்லை. வீடு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், பொருள் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஹெல்த் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், உறவு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய சுபாவங்கள் எப்படியோ அப்படித்தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறதுங்கிற சுபாவ நிலை வளர்ச்சி தான். நம்ம இன்னும் எவ்வளோ கூட தாழ்மையில் இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ நம்மளால் பொறுத்து கொள்ள முடிகிறது, இன்னும் எவ்வளோ எவ்வளோ தாழ்ந்து போக முடியும், விட்டு கொடுக்க முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவர்களை குறித்த கசப்பு கோபம் இவ்வளோ விட முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பேச முடியும், இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக போக முடிகிறது, இவைகளை நம்ம என்ன செய்யணும், வி ஹவ் டு அப்சர்வ், வி ஹவ் டு வாட்ச். சுபாவ நிலைகள், இப்போ சில நேரத்தில் வந்து நான் அந்த சுபாவ நிலைகளை பேசுகிறவெல்லாம் எனக்கே ஒரு கேள்வி வரும், சரி நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க இல்லையா? இப்போ சுபாவங்களை பற்றி பேசுகிறவெல்லாம் பேசுகிறவரை பற்றி என்ன நினைப்பாங்க மக்கள்? அதெல்லாம் இருக்கட்டுங்க, இவர் என்ன பெரிய சுபாவக்காரரா? யோசிப்புகளாக யோசிக்க மாட்டிங்களா சிஸ்டர்? என்ன ஆச்சரி போகிறது பாருங்கள். சுபாவங்களை குறித்து பேசும் பொழுது பல நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா சொல்லுகிறவங்க, இப்போது எனக்கே நல்ல சுபாவம் இருந்து வச்சிங்களா, இது உங்களுக்கு எப்போ தெரியும், இல்லை என்ன விட்டுருங்க, ஒரு மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் எக்ஸ் எங்கே இருக்கார், எங்கேயோ இருக்கிறார். இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து ரொம்ப தங்கமானவர், அடுத்தது மிஸ்டர் ஒய்னு ஒருத்தர் இருக்குது, அந்த மிஸ்டர் ஒய் வந்து மிஸ்டர் எக்ஸை எப்போ தங்கமானவராக பார்க்க முடியும், அவர் சொல்கிற தங்க நல்ல சுபாவக்காரன்னு. ஆனால் இவர் வந்து அவருடைய சுபாவத்தை எப்போ அனுபவிக்க முடியும்? பழகும் பொழுது. சரி, ஐக்கியமாக இருந்தால் சரி. அப்புறம் அதாவது ஒருவருக்கு சுபாவம் இருந்தாலும் அவர் சுபாவக்காரர்தானே இல்லையா என்பதை யார் கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி விட்றேன் அவ்வளோதான். அதை சத்தமாக சொல்லுங்கள், நல்ல சுபாவங்கள் உங்களுக்கு இருந்தால்தான் ஒருவர் நல்ல சுபாவக்காரராக இல்லையா என்பது தெரிய வரும், புரிகிறதா? ஏனென்றால் உங்களுடைய மனம் எவ்விதமான சுபாவங்களோடு இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் மற்றவர்களை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு நல்ல சுபாவக்காரராக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பானவன்னு வச்சிங்களா, பெரும்பாலும் நம்ம சுபாவம் வரவில்லை, இதுதான் பேசுகிறோம், அன்புன்னு பேசுகிறோம், அன்பானவர். இப்போ இவர் அன்பானவருங்கிறத நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் அவரை எப்படி அன்பானவர் கண்டுபிடிப்பீங்க? அன்பான காரியங்கள் செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு அவர் அன்பான காரியம், ஆனால் உங்களுக்கு அவர் அன்பான காரியம் செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், வித்தியாசமாக இருக்கிறீங்க, புரியுதா? இப்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம வெளியே போகிறோம், போயிட்டுருக்கிற வெள்ளை வந்து ஒருத்தரை பார்த்தோம், பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே போயிட்டோம், போயிட்டோம் அவரை திரும்பி பார்க்கல, விஷ் பண்ண நல்லா கவனிங்க, பிரசங்கத்தை முடிக்க போகிறேன், உடனே இல்லை கொஞ்சம் லேட்டாக. அப்போ அவரை பார்த்துட்டு வந்து என்ன செய்ய, நான் அப்படியே பார்க்காம என்ன செய்யப்பட்டேன், இப்போ நேற்றி கூட நான் சாயங்காலம் லாஸ்பேட்டை போக்கும் போகிறவெல்லாம் ஒரு தடவை பார்த்தேன், அவர் கொஞ்சமாவது என்ன தெரிங்கிற மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி காட்டேன், அவரை பார்த்து விஷ் பண்ணலாம் பார்த்து அவர் இப்படி ரெண்டு மூணு பார்வை பார்த்து நல்லா தெரிஞ்சவர், ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், அவருடைய நண்பரோடு பேசிட்டுக்கார், சரி பேசி தொலைங்கன்னு நான் போயிட்டேன். இப்போது நாம் ஒரு தடவை பார்த்தோம், பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம், நல்லா கவனி இதை மட்டும் கரெக்டாக கவனிச்சிங்க, பார்த்தோம் பார்த்துட்டு போயிட்டோம், புரியுதா? இப்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், பார்க்காம போகிறான். அந்த நபர் வந்து இன்னொரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறவர்கள் இந்த நபர் என்ன சொல்ல, நாம் ஒருவர் இவர் பார்த்து என்ன செய்யணும், அன்பு காட்ட வேண்டும், அன்பாக பேச வேண்டும், அன்பாக நடந்துக்கிட்டு இவர் பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ அவர் என்ன சொல்வார், உதாரணத்தை கரெக்டாக கவனிச்சிங்களா, அன்னைக்கு இவன் என்ன பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போனான், அவன் போய் சொல்கிறான் பாருங்கள், நம்ம ஒருவரை ஒருவர் பார்த்து கவனித்து என்ன செய்ய வேண்டும், அன்புக்கு நற்கரி ஏவப்படும்படி ஒருவர் என்ன செய்யணும், இவன் இவ்வளோ வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணானே இவன் என்ன பார்த்துட்டு போக பார்க்காமலே போயிட்டான், இது என்ன உண்மை தெரியுமா, உண்மை தான், பார்த்துட்டு பார்க்காம தான் போனான். இப்போ அந்த நபர் இவனை பார்க்கும் பொழுது இந்த நபர் எப்படி தெரிகிறார், இவன் பிரசங்கம் பண்ணுறான், என்னை பார்த்துட்டு என்ன செய்கிறான், பார்க்காம போகிறான், ஆனால் இவன் ஏன் அவனை பார்த்துட்டு பார்க்காம போகிறான் தெரியுமா, இவனை பார்த்தாலும் அவன் சிரிக்க மாட்டான், ஹலோ ஒரு என்ன எப்படின்னு கேட்டோம், அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கேட்டால் எனக்கு அவசரம் நான் போகணும்பான், அவனை பார்க்காம தான் போகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஏன் பார்க்காம போனேன்? எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவனை பார்த்த மாதிரி காமிச்சு அவன் சந்தோஷப்பட மாட்டான். இது என்னடா, நாம போட போகிற ரூட்டில் இவனும் வராமான் இல்லையா? சந்தோஷப்பட மாட்டான், நான் விஷ் பண்ண அவன் விஷ் பண்ண மாட்டான், நான் தொடர்ந்து ஏதாவது விசாரித்தா பதில் சொல்ல மாட்டான். புரிகிறதா? அப்போ அப்படிப்பட்டவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு தான் இருப்போம். இப்படி போயிட்டு இருக்கிறவர் வந்து பிரசங்கம் பண்ணால் அவனுக்கு நான் எப்படி, அந்த நபர் எப்படி? புரிஞ்சிட்டிங்களா? உதாரணத்தை புரிஞ்சிட்டாலே பிரசங்கம் புரிஞ்சிடும். புரிகிறதா? அப்போ சிலர் வந்து நீங்கள் சரியாக இல்லை என்றால், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து நல்லது செய்ய போகிறீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு கெட்டது செய்கிறதே யோசனை பண்ணி இருக்கிறார், இவனுக்கு எப்படி தீங்கு செய்யலாம் அப்படின்னு. நீங்கள் ஒருத்தர் அன்பாக பேச போகிறீங்க, அவர் உங்களுக்கு எப்படி சூடனால் வார்த்தை சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அவருக்கு இப்போ அன்பான வார்த்தை பேச முடியுமா? நல்லா கவனி, சீரியஸாக கவனிங்க. முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் தீமையே செய்து கொண்டிருக்க சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் நன்மையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, பிளாக் பண்ணோம்.

0: நல்லதை பெற முடியும். இல்லை என்றால் உங்களுடைய மனமும் உங்களுடைய சுபாவம் அவர்கள் என்ன செய்யும், எதிர்த்து நிற்கும். எனவே உங்களுடைய சுபாவங்களிலே நீங்கள் மாற வேண்டும். ஒரு கெட்டவன் எப்பொழுதுமே ஒரு நல்லவனை அடையாளம் கண்டுகொள்ளவே மாட்டான் என்றால் அவன் நல்ல அந்த கெட்டவன் ஒருபோதும் இவனை நல்லவனாக பார்க்கல. ஏன்னா பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. புரிஞ்சிட்டீங்களா? புரியலைன்னா பிரசங்கம் முடிஞ்சவரை தனியாக வந்து கேளுங்க. அது என்ன சொன்னீங்க, ரொம்ப நேரம் பேசி ஒன்று விளங்கல அப்படின்ட்டு விளக்கமாக சொல்கிறேன். ஆக சுபாவங்களிலே வளருவோம், பண்புகளிலே வளருவோம், அதில் தான் ஆசீர்வாதங்களும் வளரும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன, என்ன மாற்றம், வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள், எபேசியர் 4:29 சீக்கிரமாக படிங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வேற என்ன புறப்படலாம்? ஆ, அது ஏன் அந்த உண்டானாலும் போடுறாரு? எப்பா கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாத, அப்படி பேசுறதா இருந்தால் பக்தி விருத்திக்கு எதுவா நல்வார்த்தை உண்டானா பேசு, இல்லை வாய் முடிச்சுமா உட்காரு. புரிகிறதா? பக்தி விருத்திக்கு எதுவான நன்மையான வார்த்தை இருந்தால் அதை பேசு, இல்லைன்னா உங்கள்கிட்ட வார்த்தை இல்லை, வாயை மூடிக்கிட்டு உட்காந்துரு. உன் வார்த்தையினால ஒருவருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ கெட்ட வார்த்தை என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வீட்டில் பழம் கெட்டு போச்சுது, வாழைப்பழம் கெட்டு போச்சுது, இல்லை குழம்பூச்சம் கெட்டு போச்சுது, அதை என்ன பண்ணுவோம்? தூக்கி வேதான் நம்ம ஏரியாவுக்கே தூரமாக கொண்டு போடுவோம்ல. ஏன்னா அது இருக்கிற இடமே என்ன செஞ்சிடும், நாட்டம் அடிக்கும், கெட்டு போயிடும். அப்போ நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆரோக்கியமானதாக நலமானதாக இருக்க வேண்டாம். அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, எப்படி நம்முடைய வார்த்தையின் தரம் இருக்குது, வாட் ஆர் த குவாலிட்டி ஆஃப் அவர் வேர்ட்ஸ், நாம் எந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். சிலருடைய வாயை திறந்தாலே பரிகாச வார்த்தைகள் தான், சிலர் வாயை திறந்தாலே கோபமான வார்த்தைகள் தான், சிலருடைய வாயை திறந்தாலே காமெடி வார்த்தைகள் தான். எப்பொழுதுமே தங்களுடைய சிலர் வாயை பார்த்தால படத்தை பற்றி பொருளை பற்றி தான் பேசும், ஆரோக்கியமான வார்த்தைகள் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லலாம், நீதிமொழிகள் 18:21 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21,
1: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
0: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம், நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ஒருவருக்கு சாவை கொடுக்குற அதிகாரமும் இருக்குதான். அதுக்காக நீங்கள் வார்த்தையை பேசி மற்றவங்களை சாகடிச்சலாம் முடிவு பண்ணிடாதுங்க. நல்லதாக போச்சு. இப்போ நான் யாராவது ஒரு தடவை சாகடிக்கணும்னா வார்த்தை, அது ஒரு உதாரணத்தை சொல்லப்படும். அதான் வார்த்தையுடைய எஃபெக்டை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்போ நான் யாராவது ஒரு சாகணும்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படியெல்லாம் சாக மாட்டாங்க. ஆண்டவர் தான் டிசைட் பண்ணுறது. ஆனால் அவரை நீங்கள் சாகடிப்பீங்க. சில நேரம் சிலருடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது, மற்றவர்களை செத்து போக வைத்து விடுகிறது. சில வார்த்தை உயிர்ப்பிக்கிறது இல்லையா, அவன் செத்து போய் கிடப்பான், சோர்ந்து போயிருப்பான், அப்படி அவனால் ஒரு இன்ச்சு எலும்பு கூட முடியாது. ஒரு வார்த்தை உள்ளவர்கள் என்ன ஆகுது, பயப்படாதப்பா, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா, தைரியமாக பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை சொல்கிறவள அவன் என்ன பண்ணுறான், உற்சாக முடியல, ஜீவன் வந்துடுது. அதுவரையில் அவன் சோர்ந்து போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு, ஓ இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை அப்படியும் நினைத்து கொடு. இதுக்கு மேலே நிறைய வாழ்க்கை இருக்குப்பா, எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறான், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் வாழ்க்கையை முடிந்ததுன்னு எண்ணிக்கொண்டுறது என்ன பண்ணுறான், இதுதான் ஜீவன். புரிகிறதா? அப்போது வாழ்க்கை வாயினுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் மற்றவங்களை சாகடிக்கவும் செய்யலாம், செத்து போயிருக்கிறவங்களும் என்ன செய்யலாம். இன்றைக்கி எந்த மாதிரி வேலை நம்ம வார்த்தைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். எனவே தான் கொலோசியர் 4:6 வாஸ்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வசனம், வசன வார்த்தை, யுவர் வேர்டு, அது கிருபை பொருந்துறதாக இருக்கட்டும். அப்போது நம்ம வாயிலிருந்து இன்னும் எந்த தரமான வார்த்தை, சிலர் சிலர் பேசுகிற வார்த்தையை ஒருபோதும் நம்ப முடியாது. ஏன் தெரியுமா, அவங்க நம்பத்தக்க வார்த்தையை பேசுகிறதே இல்லை. அவங்க எதையாவது பேசுவாங்க, அதனால் அவங்க வார்த்தையை என்ன செய்ய நம்ப முடியாது. அப்போது கெட்ட வார்த்தை, கோப வார்த்தை, பரியாச வார்த்தை, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளுக்கும் நமக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் நகைச்சுவாக பேசுகிறதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒன்று எப்போவுமே சீரியஸாக பேசியிருக்க முடியாது. நகைச்சுவை வேணும், ஆனால் நகைச்சுவையாகவே இருந்தால் சினிமா காமெடி மாதிரி ஆகிடுவோம்ல, முழுசுக்கு முழுக்க நகைச்சுவையாக மாறிடும். அப்போ நம்முடைய வாயினுடைய வார்த்தை, ஏன்னா தேவ உறவில் வளர வளர நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்கிறது, மாறுகிறது. இந்த செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணி நாங்கள் வீட்டில் வச்சோம், எங்கள் வீட்டை அம்மா பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சொன்னாங்க, 8 பாயிண்ட் வச்சுருக்குறீங்க, 8 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று சொல்லிக்கிட்டு 11 ஆக்கிட போகிறீங்க. நான் நினச்சேன் அப்படிலாம் கிடையாது, நான் ஞானமானவன், கரெக்டாக பிளான் பண்ணி சொன்னால் இப்போ நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்குது. இதே லெவலில் போயிட்டுருந்தா பதினொன்னே காலையில் முடியாது.

0: போல் இருக்குது. அதனால் என்ன செய்கிறேன், பெரியவங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம் ஒன்று சொல்லுவோம், அது அதிகமாக பேசாமல் இருக்கிறது, அதில் கொஞ்சம் குறைத்து கொள்கிறேன். இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்தோம், முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க வேண்டுமென நாம் என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய நிலைமைகளில் வளரணும், வெறும் வழிபாட்டு நிலையில் வளர்றதில்லை. அப்போ மனம், முதல்ல மனதை கவனிக்கணும், எப்படி அது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு. இரண்டாவது நம்முடைய கேரக்டர், மூன்றாவது நம்முடைய வார்த்தை, வாயை திறந்து பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டாக இருக்குது நம்முடைய வார்த்தையை மற்றும் மதிக்கத்தக்கதாக இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு கரெக்டாக அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்போமாருங்க அப்படிம்பாங்க. நாம் 5 மணிக்கு வந்து வாசலை எட்டி பார்த்தோம், 5:30 பார்த்தோம், 6 மணிக்கு பார்த்தோம், 7 மணிக்கு பார்த்தோம், 8 மணி தான், 8:30 வந்து நிற்கிறார். இவர் நாளைக்கு சொல்கிற வார்த்தையை நான் நம்புவேனா? இங்கே நீங்கள் நம்புறீங்க நம்பலை, 2 நாளில் கொடுத்துட்றேங்க, கரெக்டாக 2 நாள். ஆனால் 2 வருஷமே ஆகிப்போச்சு, 2 நாளில் கொடுக்குறேன்னு சொன்னது. நான் உனக்கு எப்படி அடுத்த கடன் கொடுக்க முடியும், இருந்தால் கூட கொடுக்க முடியுமா? உன் வாயின் வார்த்தை, நீ என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு கடன் கொடுக்க 2 வருஷத்தில் திருப்பி தரேன்னா தரவும் மாட்டீங்க. உங்கள் பலவீனத்துக்காக தான் நாங்கள் பேச வேண்டியது வர இருக்குது, இது ஒரு பிரச்சனை. நீங்கள் வந்து நான் 2 வருஷத்துக்கு தான் தர முடிஞ்சோட தருவீங்களா? உங்கள் கையில் இருக்கிறத நான் வாங்குறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது? 2 நாள் தான் சொல்ல வேண்டியிருக்குது, 1 வாரம் தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் பல நேரங்களில் இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் அவன் தரதுக்கு வில்லிக்காக தான் தர மாட்டான். ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா மகாத்மா காந்தி கணக்கில் தான் எழுதி வைக்கணும், அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வார்த்தைகள் உண்மையாக இருக்கும், அதனால் பேசுதை அளந்து பேசுங்க, செய்ய முடிஞ்ச ஆமென்றும் இல்லை என்றும் பேசுங்க, அப்படி தானே, உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று. காலைல வருவீங்கன்னு சொன்னால் வரேன்னு சொன்னால் காலையில் சொல்லுங்கள், இல்லைனா மாலை வர ஆகும்னு சொல்லுங்கள். நான் செலவில் சொல்லுவேன், 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே வந்துடுறேங்கம்ப, அவங்கள குழப்பணும் எல்லாம் போட்டு. ஆமாம், ஆக இயன்ற வரைக்கும் வார்த்தைகளை கண்டபிடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகளில் மாற்றங்கள் வேணும். உலகத்தில் இருக்க நம்ம எல்லாருக்கும் ஆசை வரும், உடை மீது ஆசை, உணவு மீது ஆசை, இடத்தின் மேல் ஆசை, காசு மேல் ஆசை, வாழ்க்கையின் மேல் ஆசை, நல்ல வாழ்க்கை முறைகள் மேல் ஆசை, நிறைய ஆசைகள் வரும். ஆசைகள் வருவது தப்பல்ல, ஆனால் ஆவிக்குரியவர்களாக வாழ்கிற பொழுது எப்பொழுதும் பணத்தின் மேல்தான் ஆசை இருக்கிறது, பொருளின் மேல்தான் ஆசை இருக்குது, தொழில் மேல் தான் ஆசை இருக்கிறது, வீட்டின் மேல் தான் ஆசை இருக்கிறது, நிலத்தின் மேல் தான் ஆசை இருக்குது, கோல்டின் மேல் தான் ஆசை இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் நிறைய இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆவிக்குரியவளுடைய ஆசை எதுவாக இருக்கணும், நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரணும், பெருகணும், உயரணும், தேவன் அறிகிற அறிவில் நான் இன்னும் முன்னே போன, இந்த ஆசைகள் வேணும். இன்றைக்கி அநேக இடத்துல இந்த ஆவிக்குரிய ஆசையே இல்லை, பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நான் பாவம் செய்யாமல் வாழணும், உண்மை இல்லாத உலகத்தில் உண்மையில் நான் வாழணும், பொறுமையற்ற உலகத்தில் நான் பொறுமையாக வாழணும், பரிசுத்தம் இல்லாத உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழணும், தேவனை அறியாத உலகத்தில் தேவன் அறிந்தவனாக வாழணும். இந்த ஆசையில் எப்போ பார்த்தாலும் நாம் எப்படி சாப்பிட்றது, எப்படி உடுக்கிறது, எப்படி வீடை கட்டுறது, எப்படி சொத்து வாங்கிறது, எப்படி சேர்க்கறது, எப்படி நகை வாங்கிறது, வாழ்கிறது, போகிறது, வருகிறது, இதே தான் ஆசை. ஆசை ஆசை எப்போ பார்த்தாலும் ஆசை தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஆசையுடையவளாக மாறுங்கள். எனவே கொலோசியர் 3:2 மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல. தேவன் விரும்புகிறவைகளை நீங்கள் ஆசைப்படுங்க, உங்கள் வாழ்க்கையின் அவர் வைத்திருக்கிற ஆசைகளை அறிந்து கொண்டு நீங்கள் ஆசைப்படுங்கள். அதுபோல் வாழ்க்கையில் வழிகள், உங்கள் வழிகளெல்லாம் தேவனுக்கு ஏற்ற வழிகளாக இருக்கட்டும். ஒன்றை விரும்பி நீங்கள் அடைய செல்லுகிற பொழுது அடைவதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற வழி என்ன? சில வழிகள் எளிதாக நீங்கள் அடைய விரும்புகிறத அடைய உங்களுக்கு உதவி செய்யும். சில வழிகள் பாருங்கள், 2 வருஷத்துக்கு பின்னால் அடைய வேண்டிய அந்த உயர்வை 6 மாதத்திலே அடைய வைக்கும். ஆனால் அது சரியான வழி அல்ல, அது தேவனுக்கேற்ற வழி அல்ல. நீங்கள் அடைய விரும்புவது தவறல்ல, உங்கள் இலக்கில் இருப்பது தவறல்ல, ஆனால் அவைகளை அடைவதற்கு எப்படிப்பட்ட வழிகளை பின்பற்றீர்கள் அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆக சில முக்கியமான காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது மனதில் மாறுவோம், இரண்டாவதாக சுபாவங்களிலே மாறுவோம், மூன்றாவதாக வார்த்தைகளிலே மாறுவோம், நான்காவதாக ஆசைகளிலே மாறுவோம், ஐந்தாவது வழிகளில். நம்ம என்ன பண்ணாலும் அந்த எந்த வழியில் போகிறோம் அதுதான் முக்கியம். சரி, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பிரசங்கம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு பகுதி முடிஞ்சிச்சு. இப்போ மனசில் மாறணும், சுபாவத்தில் மாறணும், ஆசையில் மாறணும், வழியில் மாறணும், மாறுமா? இது மாறாது மாறாது மனமும் குணமும் இதெல்லாம் நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டதுனால பரவாயில்ல பரவாயில்ல பிறகு எனக்கு நேற்றை ஒன்றும் தெரியாமல் இருந்தது. இப்போ பிரசங்கம் கேட்டதுனால எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், இனிமேல் போட்டு நான் என்ன பண்ணுவேன், மனமெல்லாம் மாறிடும், வார்த்தையெல்லாம் மாறிடும், ஒன்றும் மாறாத அப்படி. ஆக முதலாவது நம்முடைய மனதை யோசிக்கணும். இப்போது இது மாதிரிப்பட்ட பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? மூன்று விதங்களில் நம்முடைய மனநிலை இருக்க முடியும். ஒன்று, நான் என்ன பிரசங்கம் கேட்டாலும் ஐ ஆம் சாரி, நான் எப்படி வந்தேனோ அப்படியே திரும்பி போவேன். அதனால நிரூபிச்சோம், வந்தபடி நாங்கள் திரும்பி சொல்லாதபடிக்கு அப்புறம் வந்தபடி வச்சு திரும்பி சொல்லாதபடி எப்படி போகிறது? நிறைய பேர் வந்தபடி திரும்பி போகிறதில்ல, கொண்டு வந்தது போட்டு போவாங்க இல்லையா. சரி, நிறைய பேர் பிரசங்கம் கேட்குறவங்கள பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொள்கை உடையவங்க. நமக்கு 1000 பிரசங்கம் கேட்போம் பிரதர், அதுக்காக 1000 பிரசங்கம் மாறிட்டே இருக்க முடியுமா? நாம் கர்த்தரை மாதிரி இருக்கணும், கர்த்தர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்மளும் கர்த்தரை மாதிரி இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா. அதனால் பிரசங்கங்கள் பலவிதமாக இருக்கும். அவங்க ஒரு டாப்பிக்கை உருவாக்குவாங்க, ஒரு வாரமாக யோசனை பண்ணி என்ன பண்ணுவாங்க, புதன்கிழமை என்ன பேசுகிற, ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசுகிறேன்னு. அவங்க பேசட்டும், அவங்க கடமை அவங்க செய்யட்டும், நாம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு கம்ஃபர்டபுளாக என்ன செஞ்சுருவோம். இந்த மாதிரி நிறைவேறிய வாழ்க்கையில் என்ன பிரசங்கம் கேட்டாலும் கேட்க நேரத்துக்கு மட்டும் ஒரு ட்ராமா பார்க்குறது மாதிரி, ஒரு சினிமாக்கை பார்க்குறது மாதிரி, ஒரு சீரியல் பார்க்குறது மாதிரி. இது வாழ்க்கையை தொடர்றதே கிடையாது. உணர்வில்லாத மக்கள் கூட்டம், இவர்களுக்கு இன்னும் உணர்வுள்ள மனம் வரவே இல்லை. இரண்டாவது கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க மாற்ற முயற்சிப்பாங்க, மாறாது, கவலைப்பட மாட்டாங்க. முதல் கூட்டம் என்னது? நினைக்கிறதே இல்லை, முடிஞ்சாச்சா, கச்சிதமாக 4 பேரை பார்த்தவங்க கொண்டுமா பேசிட்டு போயிட்டே இருக்கணும், கறிக்கடை சந்துக்கு போடுவோம், இல்லைன்னா கீதா புரோட்டீனுக்கு, இல்லை மாமல்லாவுக்கு போயிட்டு இன்றைக்குள்ள விஷயத்தை என்ன செய்வோம் பார்ப்போம். ஆனால் இன்னொரு குரூப் என்னென்னா, கேட்குறவள்ள ஆண்டவர் எனக்கு தான் பேசினார், எனக்கு தான் பேசினார், எனக்கு தான் பேசினார். ஆமாம் சிஸ்டர், இன்றைக்கி கேட்ட பிரசங்கம் எனக்கு ரொம்ப மனசுக்கு இதாக இருந்தது சிஸ்டர் அப்படின்னு. அப்போ என்ன பண்ண வரும்னா மாற்ற விரும்புகிறாங்க, அவ்வளோதான், மாற்ற விரும்புகிறாங்க, ஒன்றும் மாற மாட்டேங்குது. மாறதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது, ஆசைப்பட்டோம் முடியலை அப்படியே இருப்போம். அடுத்த பிரசங்கம் இந்த மாதிரி ஒரு நாள் வரும், எங்கே போட போகுது? ஆக மாற்றத்தை விரும்பாத மனம், அடுத்தது மாற முடியாத மனம். முடியாத பற்றி இல்லை, முடியாத பற்றி என்ன செய்யலை. அப்போது மூணாவது மனம் என்ன, இதுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறது கிடையாது. ஏன் நம்மளால் மாற முடியலை, ஏன் நமக்கு உணர்வு இல்லை, நாம் ஏன் என்ன பிரசங்கம் கேட்டாலும் இப்படியே இருந்துகிட்ருக்கிறோம், இதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அப்போது இந்த பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மனம் இப்படி இருக்குதா இல்லையா புரிஞ்சுட்டு என்ன பண்ண அடுத்தது. பிரயாசப்பட வேண்டும், we have to strive. மனம் மாறணும், சுபாவம் மாறணும். மாறலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க இயலாதது, 8 தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் எதையுமே வந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினும் அல்ல, தேவ ஆவியில் தான் கூடும். அப்போ எப்படி நமக்குள்ள இந்த மாற்றத்தை கொண்டு வருன்னா, மூன்று முக்கியமான வழிகள். ஒன்று, விசுவாசத்தினாலே மாற்றம். நான் மறுபடியும் பிறந்தவன், நான் மறுபடியும் பிறந்தவள், நான் தேவாவியை பெற்றவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கேட்கிற வசனத்தின்படி என்னால் மாற முடியும். கேட்குறவெளியே சிலர் என்ன பண்ணுவாங்க, அவர் பிரசவம் பண்ணி போவார், இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ண முடியும், இவங்க எங்கே மாறுவாங்க? மாற முடியாது, கேட்குற நேரத்துலேயே விசுவாசம் இல்லை இல்லையா. அவர் ஒரு பிரசங்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுவார், நம்ம மாற முடியுமா பிரதர்? அது மாதிரி எவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்குது. விசுவாசம் பை ஃபெய்த், நாட் பை செல்ஃப் எஃபர்ட்ஸ். நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணுறதில் இல்லை, ஒரு விசுவாசம். நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கிறார், இதன்படி நான் வாழ முடியும் என்பதனால தான் அவர் சொல்லியிருக்கார். இரண்டாவதாக, தேவ உறவோடு வாழணும், தேவ உறவோடு வாழணும். ஒவ்வொரு நாளும் தேவ உறவை நீங்கள் அனுபவிக்க தான் மாறுவீங்க, இல்லைன்னா உங்கள் மனம் மாறாது. கேட்டதன்படி வாழ்வதற்கு பிரயாசப்படாதுங்க. யூ கெனாட் ஃபைண்ட் சக்ஸஸ், அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பழகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவ உறவின் அனுபவங்கள் இருக்கணும். தேவ உறவு சும்மா வராது, அதுக்கு என்ன வேணும், காணிக்க கொடுக்கணுமா? இல்லை, நேரம் கொடுக்கணும். காணிக்க கொடுக்கணும் ஈஸி, போனால் போது காசு ஒதுக்கி கொடுத்துருவோம், நேரத்தை தான் கொடுக்க மாட்டோம். யூ ஹேட் டு ஸ்பெண்ட் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபித்த மனிதனாக தாவீதை நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? சரி, அவர் தாவீது பண்ணுவாருங்கிறதுக்க நாங்கள் எல்லாம் தாவீதை பின்பற்றது கிடையாது. இயேசுநாதர் டெய்லி 3 நேரம் பண்ணாரங்களெல்லாம் சொல்லலை. நாங்கள் தாவீதை பின்பற்ற, அவர் பழைய ஏற்பாட்டாள், அவர் அதிகாலையே போய் என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணார். நாம் எப்போ பண்ணுறோம்? அவர் அதிகாலையில் ஜெபம் பண்ணார், நாம் மிட் நைட்டில் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அப்போ நேரம் கிடைச்சது, எல்லாம் பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்து சாப்பிடலாம் சாப்பிட்டு செய்யலாம் செஞ்சு முடிச்சா டைம் இப்போ தான் கிடையாது, மிட் நைட். தேவ சமூகத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடணும். இன்றைக்கு 1 மணி நேரம் தினமும் நீங்கள் குறைந்தபட்சம், நான் சொல்கிறது இதை வச்சு நீங்கள் 1 மணி நேரம் நினச்சிடாதீங்க, 1 மணி நேரம் டெய்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் செலவு செய்யறவளாக இருக்கிறீங்களா? இல்லைன்னா கனவு காணாதீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சம்பந்தம் ஒரு நாளும் வராது. நான் சொல்கிற சாபம் இல்லை, விவரத்தை சொல்கிறேன். 1 மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர்களாக நீங்கள் உங்களை ஆவிக்குள்ளே சொல்லிக்கொள்ளாதிருங்கள். என்றால் 1 மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர் ஒரு தேவ உறவு தேவரால் மறுபடியும் பிரதமராக இருக்க வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ். பக்திமானாக இருப்பான், அதனால தான் முடியல. நீ மறுபடியும் பிரதமராக இருந்தால் உனக்கு ஒரு உறவின் உணர்வு இருக்கும். 1 மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியலை, ஆண்டவர் வந்து 24 மணி நேரம் என்னை பாதுகாத்துக்கணும்னா நீ 1 மணி நேரம் அவரை தேட மாட்டேன், அவர் 24 மணி நேரம் ஒன்றா என்ன செய்யணும், கண்ணின் கண்மணி போல் என்ன செய்யணும், பார்த்துக்கணும், கண்ணின் கண்மணி போல் போகையிலும் வருகையிலும். ஆமாம், உனக்கு செக்யூரிட்டி கார்டு வேலை பார்க்குறதுக்கு வந்தார் அவர். இரவும் பகலும் கண்ணுறங்காமல், கண்ணுறங்காதென்னையே கருத்துடன் காப்பவரே, நான் தூங்கிடுவேன். எனக்கு ஜபம், அதாவது எனக்கு ஜபிக்கிற நேரம் கிடைக்காது, கிடைச்சாலும் ஜபத்திலே தூங்கிடுவேன். 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுவதற்கு உங்களால் இயல, நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்ல நியாயப்பிரமாணம் சொல்லலை, நல்லா புரிஞ்சிங்க, நான் உங்கள் அனுபவத்தை செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அட்லீஸ்ட் 1 ஹவர் உங்களுக்கு தேவ சமூகம் செலவிட முடியலையா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற என்னால் நம்பவே முடியலை, ஐ எம் ஸோ சாரி. பக்தி இருக்கலாம் உங்களுக்கு, நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவ உறவில் இல்லை. தேவ ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன் டைமை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? டைமை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேவ உறவின் வழியாக தான் ஆசீர்வாதம் வருது, அதுதான் ட்ராக். அதில் தான் சமாதானம் வரும், அதில் தான் சந்தோஷம் வரும், அதில் தான் நம்பிக்கை வரும், தைரியம் வரும். தேவ உறவுடையவர்கள் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். சும்மா சுய முயற்சி அல்ல, ஆண்டவரை அறிய அறிய அறிய உங்கள் மனம் மாறும். தேவனை அறிய அறிய அறிய உங்கள் சுபாவம் மாறும். தேவனை அறிய அறிய உங்கள் வார்த்தை மாறும். தேவனை அறிய அறிய உங்களுடைய வழிகள் மாறும். மாறுகிற எதனால்? உங்களுடைய சுய முயற்சினால் அல்ல, செல்ஃப் எண்டவர்னால் அல்ல, பிகாஸ் யூ ஆர் நோயிங் காட் மோர் அண்ட் மோர். அவர் அறிய அறிய அறிய உங்கள் ஆத்மா பலமடைகிறது, உங்களுடைய கண்களுக்கு கர்த்தருக்கேற்ற வழிகள் தெரிகிறது, நீங்கள் நடக்கிறீங்க. ஆக இந்த 3 காரியங்கள், 1 விசுவாசத்தினாலே மாறுங்கள், தேவ உறவினால் மாறுங்க, தேவனை அறிகிற அறிவினால் மாறுங்கள், அங்கே தான் மாற்றங்கள் வருகிறது. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் தேவனை அறியுங்கள். நான் சொல்வது நிறைய இன்ஃபர்மேஷன் அறிகிறல, பர்சனலி யூ மஸ்ட் நோ காட். அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெருகிட்டே இருக்கும், சமாதானம் பெருகிட்டே இருக்கும். தினமும் ஆண்டோடைய சமூகத்தில் கணிசமான நேரங்களை செலவிட்டு உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டோட சொல்லுங்கள். நீங்கள் போய் உங்களுக்கு முடியாதெல்லாம் கூட நீ சொல்லிட்டீங்களா, அதே போதுங்க, அதே உங்களை முடியும்படி ஆக்கும். இப்படியெல்லாம் என்னால் வாழ முடியலை, பேச முடியலை, நடக்க முடியலை, சிந்திக்க முடியலை, என் மனசை வைக்க முடியலை, 10 முறை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. முடியலை முடியலை ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் மனுஷங்கிட்ட போய் சொல்லி சொல்லி உங்கள் அவிசுவாசம் அவங்களுக்குள்ளே போகுது. இவர் சொல்கிற முடியலாம் பிரசங்கம் பண்ண வாழ முடியுமா பிரதர், 4 முறை சொல்லி பாருங்கள், அவங்க கொஞ்சோண்டு வாழ்றத நீங்கள் கெடுத்துருவீங்க. என்ன பிரதர் அவர் அப்படி இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு, நம்ம அப்படிலாம் வாழ முடியுமா பிரதர், 4 முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறத நீங்கள் குட்டிச்சுவராக்கிடுவீங்க. ஆண்டவிட போய் சொல்லுங்கள், என்னால் வாழ முடியலை, நிச்சயம் என்ன செய்வீங்க, வாழ்வீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மாறிக்கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும்.
1: அன்பானவர்களே, ஜீவன் நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

வந்து கலைஞர் சீபன் அவர்கிட்ட வந்து ஏகே 47 கன்மேன் கொண்டு போய் அவர் பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் 4 வருடம் அங்கே பணிபுரிஞ்சேன். 89 நான் எஸ்பிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே 47 கொண்டு வராங்க. பரலோகத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலை இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணசீனப்படுத்தி தான் நான் பேசினேன்.

0: கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுப்பி ரட்சித்து தமக்கென பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் நாம் ஒரு விசேஷித சாட்சியை கேட்கப் போகிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் இன்றைக்கும் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் சாட்சியாக அறிவிப்பார்கள். நிச்சயமாக அது நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்தி செல்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சாட்சி இந்த உலகத்துக்கு அறிவிக்கப் போகிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உங்களை ஆண்டவர் ரட்சித்ததை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்தப் போகிறார்கள். அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படப் போகிறது. முதலாவதாக உங்கள் சிறு வயதில் நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்கள், வளர்ந்தீர்கள், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத லைட்டை சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம். சொல்லுங்கள்.
1: எனது சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்குளம் குக்கிராமம். என்னுடைய தகப்பனார் வியாபார ரீதியாக வேலையாட்களை வைத்து வியாபாரம் செய்து மளிகை கடை, விறகு கடை, ஃபர்னிச்சர் கடை, அரசு ரேஷன் கடை, இப்படியாக பல தொழில்களை செய்து எங்களுடைய கிராமத்தில் பொன்னு என்ற பெயர் யாவருக்கும் அறிமுண்டாக கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்களை பெற்றெடுத்தது. நாங்கள் நான்கு சகோதரர்கள், நாங்கள் நான்கு ஆண்கள், ரெண்டு பெண்கள். இந்த சூழலில் நாங்கள் இந்து மார்க்கத்தில் தனியாக கோயில் வைத்து பூஜை பரிகாரங்களை நான் அப்பாவே வழி நின்று நடத்தி ஒரு செல்வந்தர் போல் காட்டிக்கொண்ட காலம் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் நல்ல செல்வந்தர்களான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய சகோதரி சிறுமதி புஷ்பம் மூத்த சகோதரிக்கு திருமணம் விசேஷமாக செய்த காரணத்தினால் என் அப்பா கொஞ்சம் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு என்னுடைய தாயார் மனவியாதி பட்டு சாமித்தோப்பு என்ற கோயிலில் என்னுடைய தாயாரை விலங்கு மாட்டி நிறுத்தி வைத்து எங்கள் குடும்பம் சின்னா பின்னமாக சிதறி உற்றார் உறவினர் அனைவரும் கைவிட்டு நாங்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக என்னுடைய தகப்பனார் அவருடைய வியாபார தொழிலை எல்லாம் விட்டு அவர்கள் வழிபடுகிற அப்பொழுது அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த உலக வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியமான அந்த கோயிலில் அப்பா அங்கே அம்மாவை கவனித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய அண்ணன் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். இந்த வியாபார தொழில் இனி நமக்கு உதவாது என்று சொல்லி நடராஜன் என்பவர் பெயர் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்தது இரண்டாவது அண்ணன் கோபாலன், அவரும் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்ததாக என்னுடைய வயது 12 வயது, என்னுடைய தம்பியினுடைய வயது 8 வயது, என்னுடைய தங்கையினுடைய வயது 5 வயது. இப்படியாக எங்களை வந்து எங்களுடைய வீடு அப்பொழுதே ஒரு ரெண்டு முற்றம் பெரிய வீடாக இருந்த வீட்டில் நாங்கள் யாரும் தங்க முடியாத ஒரு சூழலில் என்னுடைய தம்பியை சித்தி அக்கா வீட்டிலும் என்னுடைய தங்கையை பாட்டி வீட்டிலும் என்னை சித்தி வீட்டிலும் கொண்டு நிறுத்தி அவர்கள் எங்களை என்னுடைய அம்மாவுடைய வியாதி முடியும் வரை அவர்கள் வீட்டிலே நாங்கள் வளர்ந்தோம். பின்பு அந்த வழிபாடில் எந்தவித முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் கொண்டு சென்று அம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைத்து அந்த நோய் மனவியாதியை வந்து தீரும்படியான காரியங்கள் நடந்தது. இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய சகோதரர் இரண்டாவது சகோதரர் கோபாலன் என்பவர் அவர் இயேசுவை பற்றி இராணுவத்தில் வந்து இராணுவத்திலிருந்து லீவு விடுமுறையில் வந்து இயேசு பற்றி அங்கு அவர்கள் பயிற்சியில் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால் நாங்கள் லுத்தரன் சபை கீழ்குளம் பறவை லுத்தரன் சபையில் ஞானஸ்தானம் பெற்று நாங்கள் இயேசுவை பழைய வழிபாடுகளை நிறுத்தி இயேசுவை பின்பற்றுகிறோம்.
0: இப்போது சிறு வயதில் நீங்கள் நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறீங்க, பிறகு இந்த சூழ்நிலையில் மொத்தம் எல்லாம் இழந்து போனீங்க, பிறகு இவங்க உங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சரியாயிட்டா?
1: சரியாயிடும், வழிபட்ட கோயிலில்
0: சரியாகல. அப்போ நீங்கள் வந்து அந்த தேவர்களுக்கு வழிபட்டீங்களா? உங்கள் பயபக்தி எல்லாம் எப்படி இருந்தது? அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருந்ததா சிறு வயதில்?
1: அந்த சிறு வயதில் வந்து எனக்கு அந்த அளவு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியும் எங்களால் என்னால் முடியவில்லை. ஏதோ நம் ஒரு வழிபாடு போகிறார்கள், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ஏதோ இயேசு என்று சொல்லுகிறார்கள்.
0: அதில் அதற்கு முன்பதாக நீங்கள் 14 வயது வரைக்கும் அப்படி இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னால் உங்களுடைய பயபக்தி எப்படி இருந்தால் அந்த தெய்வத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா?
1: நிச்சயமாக முழுமையான நம்பிக்கை.
0: நம்பிக்கை,
1: ஆமாம்.
0: எப்படி விடுதலை கிடைக்கும்?
1: ஆமாம், முழுமையான நம்பிக்கை. அதுதான் நாங்கள் அந்த குறி பிடிச்சிட்டு அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இதில் தான் முழுமையான நம்பிக்கையில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் என் அம்மாவை வந்து அங்கே அந்த கோயிலில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாரு.
0: அப்போ இனிமேல் விடுதலை கிடைக்காது என்ற சூழ்நிலை எப்படி உங்களுக்கு உருவாச்சு? நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறீங்க இல்லையா?
1: ஆமாம், அது என தகப்பனுடைய செயல்பாடு. அவருடைய எனக்கு அந்த வயது பக்குவம் இல்லை. தகப்பனாருக்கு வந்து இது முடியாது என்ற ஒரு உணர்வு வந்ததுனால அவர் வந்து இந்த மருத்துவமனை கொண்டு சென்றிருப்பார் என்று
0: நினைக்கிறீங்க? சரி, அங்கே சரியாயிட்டு.
1: சரியாயிட்டு.
0: இப்போ உங்களுடைய படிப்பு காரியங்கள்லாம் எப்படி? இப்படிப்பட்ட அலைச்சல் இருந்திருப்பீங்க, உங்களுடைய படிப்பு காரியங்கள்?
1: இப்படிப்பட்ட சூழலில் எங்களுடைய குடும்ப வருமானம் நலிவடைந்து நிலப்புலங்களில் இருந்தாலும் அதனுடைய வருமானங்கள் சரியானபடி இல்லாத காரணத்தினால் நான் படிப்பு காரியங்களுக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அம்சி ஹைஸ்கூலில் படித்து 11வது வகுப்பு வரையும் படித்தோம். ஆனால் கடினமான ஒரு சூழல் தான் எனக்கு இருந்தது. அந்த படிப்புக்கெல்லாம் எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். இருந்தாலும் நாங்கள் கௌரவமாக வாழ்ந்ததுனால யார்கிட்டையும் போய் நாங்கள் எதுவும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. எங்கள் சொந்த பந்தங்களும் அவ்வளவு வந்து எங்களை இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பிறகு நீ அண்ணனும் என்னுடைய அண்ணனுக்கு ரெண்டு பேரும் அந்த போலீஸ் இராணுவத்தில் சேர்ந்ததால் எனக்கு இனிமேல் எனக்கு அந்த போலீஸுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு.
0: எதுவரை படிச்சீங்க? ஆர்வம் வந்தது
1: 11வது வகுப்பில் படிக்கும் போது. 9வது வகுப்புல இருந்தே நாங்கள் சில சேட்டைகள் எல்லாம் செய்வோம்.
0: சரி சரி.
1: ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் விளையாடி சேட்டைகள் எல்லாம் பண்றதுனால அங்கே ஸ்கூல் பீப்புள் லீடர் அது இதுன்னு நான் அப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு இதில் இருந்து பக்குவப்பட்டு போனதுனால அந்த போலீஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசில் எப்பவுமே போலீஸ்னா ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது அப்படின்ற நான் அந்த ஸ்கூல் பீப்புள் லீடருக்கு எலெக்ஷனு நின்று அப்படி நிற்கும்போது வந்து போலீஸுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. போலீஸ் வந்தால் ஹெட்மாஸ்டர் வந்து வந்து உட்கார வைப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, எழும்புவாங்க. இந்த ஒரு எண்ணம் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும் என்ற ஆர்வம் வந்துச்சு.
0: சரி, அது போலீஸில் சேர்றதுக்கு உங்களை வழிகாட்டினவங்க யாரும் உண்டுமா?
1: என்னுடைய பெரிய அண்ணன், அவர் போலீஸில் தான் இருந்தார்.
0: சரி, வயசு அவங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு.
1: ஆமாம், ஈஸியாக.
0: எத்தனை வயசுல நீங்கள் வேலையை ஜாயின்
1: பண்ணீங்க? வேலை வந்து 19 வயசுல சேர்ந்து 20 வயசுல சேர்ந்து 21 வயசு 6வது மாசத்துல நான் வந்து ட்ரைனிங் போயிட்டேன்.
0: ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா இப்படி?
1: நான் முதல்ல தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் ஒரு 4 வருடம் அங்கே பணிபுரிந்து.
0: சரி,
1: அங்கே வேலை செய்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
0: சரி, அப்படி முதல்ல டெல்லி அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்புறமா நம்ம தமிழ்நாட்டு வந்தீங்களா?
1: அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு 1985 எனக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது குழுவை சேர்த்து ஒரு வாய்ப்பு, ஒரு 1000 பேருக்கு பயிற்சி பண்றவங்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த உணவுக்கு நான் தான் பொறுப்பாளியா இருந்தேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப குழு அமைப்பது எப்படி என்பதை வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயிற்சி கிடைச்சிச்சு.
0: சரி, இப்ப இயேசுவை நீங்க அறியல, அப்ப சின்ன பருவத்தில் இருந்து உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் அப்படி ஏதாவது இருந்ததுண்டா?
1: எல்லா பழக்கமும் எனக்கு உண்டு. நான் வந்து 16 வயதுலே இந்த பணம், கல், அரிஷ்டம், சாராயம் இதெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக தெரியாமல் ரகசியமாக சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. பிறகு டிபார்ட்மெண்ட்டை டெல்லியில் போன பிறகு குளிர்கள்லாம் இருக்கிறதுனால அங்கே அதை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்படியாக குறைவில்லாத ஒரு எந்த இதுலேயும் வந்து நான் தவறுதலான வழிகளை வந்து செய்துக்கிட்டு தான் இருந்தேன்.
0: சரி சரி, இப்போ திருமணம் எப்போ ஆயிட்டு?
1: திருமணம் வந்து எனக்கு 1985 நடந்துச்சு.
0: அப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க?
1: அப்போ நான் வந்து ஸ்பெஷல் போலீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: அப்போ வந்து கெட்ட பழங்களும் உடல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல?
1: இல்லை
0: இல்லை. அப்போ எப்படி அவங்க உங்களை எப்படி விசாரித்து என்ன முறையில் எப்படி பண்ணாங்க?
1: அவங்க வந்து நான் ஒரு எப்பவுமே நல்ல நீட்டாக ட்ரெஸ் இப்போ போடுற சவாரி தான் போடுவேன். எங்கள் குடும்ப பேக்ரவுண்டை வச்சு என்ன அதிகமாக வந்து யோசிக்காம அவங்க வந்து நல்ல ஃபேமிலி, இவங்க அண்ணன் எல்லாம் வேலையில் இருக்காங்க, அப்பா எல்லாம் இருக்காங்க, நிலப்புலன் எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சூழலில் வந்து என்ன அதிகமாக பார்க்காம அவங்க வந்து கல்யாண திருமணம் பண்ணி கொடுத்தாங்க.
0: திருமணம் பண்ண பிறகு இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்போ அதில் ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகளோ வேறு சூழ்நிலைகள் வந்ததா?
1: நான் அப்படி கெட்ட பழக்கம் சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு வந்து நான் வீட்டுக்கு தேவையானதை எல்லாம் செய்கிற ஒரு பழக்கம் இருந்தால பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் போயிடுச்சு,
0: பிரச்சனை இல்லாமல் போச்சு. சரி, வேலை ஸ்தலங்களில் ஏதாவது நெருக்கடிகளை அனுபவிச்சிங்களா?
1: வேலை ஸ்தலங்கள்லன்னா நான் என்னுடைய பணி வந்து அடுத்தது நான் 86 பயிற்சி ஆசிரியராக இருந்தேன், போலீஸ் பயிற்சி ஆசிரியர். 89 நான் எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே பாடிசவனை கொண்டு வராங்க. அப்போது வந்து பத்மநாபா கொலை வழக்கில் பத்மநாபா கொலையில் வந்து கொடம்பாக்கம் பிரிட்ஜில் ஃபயர் பண்ணதுனால அந்த வெப்பன்ஸை வந்து மிலிட்ரிக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை நான் பண்ணதுனால என்னை வந்து கலைஞர் சீபன் அவர்கிட்ட வந்து ஏகே பாடிசவன் கண்மேன் கொண்டு போய் அவர்கள் பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். செய்து அந்த சிறப்பை பெற்று அந்த பணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் என்ன ஆசீர்வாதமும் ஒரு ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் என்னை நிறுத்தி விட்டார்.
0: சரி சரி,
1: அது கர்த்தருடைய காரியம்.
0: அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை?
1: இல்லை,
0: கொள்ளலை.
1: இல்லை.
0: சரி, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்குரிய முகாந்திரங்கள் வந்திருக்குமே?
1: ஆமாம்,
0: சொல்லுங்க.
1: இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பக்கம் என் மனைவி வந்து ஜபிப்பாங்க, என்னுடைய குடி, என்னுடைய சிகரெட் பழக்கம், என்னுடைய கோபங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து என் மனைவி வந்து உபவாசம் இருந்து ஜபிப்பாங்க. அந்த ஜபத்துலேயும் நான் எதுவும் கலந்து கொள்வது கிடையாது. அவங்க சபைக்கு போகிறாங்கன்னா சபை வரைக்கும் நான் கொண்டு போய் விட்டுட்டு டியூட்டிக்கு போயிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருந்தேன். அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு சில பிரச்சனை வரும்போது, கோபம் வரும்போது என் வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய போட்டா, கன்னிமரியாளுடைய போட்டா இருந்துச்சு, அதையெல்லாம் உடைச்சிட்டேனே. இப்படிப்பட்ட கோபம், எனக்கு இப்படி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு என்னை குடும்பத்தில் எல்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்களே, என்னை வந்து யாருமே எனக்கு உதவி செய்ய வரலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு வெறுப்பில் நான் வந்து அந்த காரியத்தை எல்லாம் செய்திருக்கேன்.
0: சரி, அப்புறம் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது?
1: இப்படியாக நான் ஒரு 2003 எனக்கு வந்து இருதய பலகீனம் வருது. இந்த பலகீனத்தினால வந்து நான், எனக்கு இனி வாய்ப்பு இருக்கா, இனிமேல் நான் வந்து பிழைக்க முடியுமா, இந்த எல்லாரும் இருதயம் வந்து இருக்கும்போது பிழைக்கிறது கஷ்டம், கை கால் விழுந்துடும், இப்படிப்பட்ட சூழலில் வந்து ஏதாவது நம்ம இறந்துட்டால் நம்ம குடும்பம், நம்ம சொந்தங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, மனைவி வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, என்னுடைய தகப்பனார் வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, யாருமே எனக்கு உதவி இல்லை, இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, மனைவியினுடைய நிலைமை என்ன, அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நான் ஒரு கௌரவமாக வந்து மது அடித்தாலும் ரகசியமாக தான் அடிப்பேன், சிகரெட் பிடிச்சாலும் ரகசியமாக தான் பிடிப்பேன், இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடில் இருந்ததுனால எனக்கு ஒரு வெக்கம், எனக்கு நாளைக்கு எனக்கு பிள்ளைகள் அனாதையாக நிற்குமோ அப்படின்ற ஒரு சூழலில் நான் ரொம்ப பயந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி ஆஞ்சுவை பார்த்தாங்க. ஆஞ்சுவை பார்க்கும்போது ஒன்று ஹார்ட்டு ஒன்றும் பிரச்சனை, பம்பிங் கம்மியாக இருக்குது, அதுக்கு உங்களான மாத்திரை அவங்க எனக்கு கொடுத்து அதில் நான் மாத்திரை கண்டினியூ பண்ணேன். அந்த கண்டினியூ பண்ண நேரத்தில் வந்து இது ஆண்டவர் தான், இதை ஆண்டவருடைய சூழல் தான், என்னை புடமுடுறார் என்று எனக்கு அப்போ தெரியாது. அப்போ நான் என் பயந்து என்னுடைய உடல்நிலைக்காக நான் அந்த சிகரெட்டை ஃபஸ்ட்டு நிறுத்தினேன். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போன உடனே மதுபானத்தை கொஞ்சம் நிறுத்தினேன். இப்படி மதுபானமாக சிகரெட்டாக இப்படி வாழ்க்கையே ஒரு அதே ஒரு குழப்பத்தில் எனக்கு இருந்தது. எனக்கு குழப்பம் அதே ஒரே குழப்பம்தான், அது தேவையா இது தேவை இதெல்லாம் இல்லாமல் இருக்க குழப்பம் வரும்போது இப்படியே இருக்கும். ஆனாலும் என்கிட்ட ஒரு உறுதித்தன்மை எப்பவுமே இருக்கும், ஒன்று வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா வேணும், அதுக்கப்புறம் நான் அது தொடவே இல்லை. இப்படியாக இருக்கும்போது எனக்கு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு ஊழியம் கிடச்சிச்சு. ஊழியத்துக்கு வந்து என்கிட்ட சொல்லி அந்த கமிட்டியில் வந்து என்னை சேர்த்த

0: இனி ஏதாவது ஆயிடக்கூடாது அந்த சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறேன்.
1: சரி சரி,
0: நாளைக்கு ஏதாவது ஆயிடும் எல்லாம் பயங்காம வேப்பா சிகரெட்டு குடிச்சுக்கிறதுனால நீ தண்ணி ஓவர் அடிச்சா மூச்சு திணறி செத்துருவேன், இப்படிப்பட்ட ஒரு சூழல்
1: உருவாங்க.
0: பிறகு அப்போ ஆண்டவரை நான் அது வரைக்கும் செஞ்சா ஏற்றுக்கொள்ளலி.
1: ஆமாம், அதுதான். இப்போ இந்த டைம்ல வந்து என்ன ரங்கில் இருந்தீங்க?
0: அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து அந்த நேரத்தில் D2 அண்ணா சாலை, அதில் வந்து குற்றப்பிரிவில் வந்து ரெண்டு கோடு கிரேட் 1 போலீஸாக இருந்தேன்.
1: சரி சரி. அப்போ அப்படி இருக்கும்போது சரி, நீங்கள் எப்படி போயிட்டுருக்கிறீங்க? CSI நைட்டாக போயிட்டுருக்கிறீங்க. இப்போ இந்த டைமில் எல்லாம் நீங்கள் டியூட்டியில் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் டியூட்டியில் ஏதாவது நெருக்கடிகள் வந்து அப்படி ஏதாவது வந்தது உண்டா?
0: அப்போ தான் எனக்கு வந்து டியூட்டியில் அந்த நேரத்தில் வந்து நான் CS ஒரு அண்ணா சாலை அண்ணா சமாதி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆக்சிடென்ட் விங்குக்கு நான் போனதில் நான் கொஞ்சம் வெளி விவகாரம் எல்லாம் பார்ப்பேன். கொஞ்சம் வெறும் போலீஸ் மட்டும் இல்லை, நட்பு வட்டாரங்களை எல்லாம் கொஞ்சம் பழகி எனக்கு குடும்பத்தில் எல்லாம் என்ன அது கண்டுக்காததுனால நான் வந்து நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் தேடி போகிறதுனால அவங்க ஏதாவது என்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்காக போகும்போது ஒரு நண்பர் வந்து எனக்கு அம்சியில் இருந்த மோகன் என்பவர் ஒரு நண்பர், அவர் ஒன்றிய செயலாளர் இருந்தார், அதிமுக ஒன்றிய செயலாளர், காதி கிராஃப்ட் டைரக்டராக இருந்தார். அவர் சொன்னார், எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து இந்த ஒரு 14 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு ஏமாற்றிட்டாங்க. அந்த ஏமாத்தல் வந்து அந்த மக்கள் எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. அது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து FIR போட்டால் அந்த காசு லேட்டாகும். நீங்கள் ஏதாவது சார் ஏதாவது நீங்கள் பண்ணி ஏதாவது பண்ணுனா நமக்கும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும், அவங்களும் பிரயோஜனமாக இருக்கும், ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் அப்போ சரி, அப்போ ஒரு ஆர்வம் அந்த இதில் எல்லாம் இருக்கும்போது சரி நான் அந்த ஃபேமிலி அந்த ஆளை வந்து நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு டியூட்டியாக கோர்ட்டு டியூட்டியாக போகிறேன். போய் நான் அந்த இடங்களை சொல்ல முடியாது, இயலாது. ஏன்னா அந்த பர்டிகுலராக சொல்லும்போது அந்த இடத்துக்கும் பிரச்சனை வரும், அந்த ஆலையும் சொல்ல வேண்டியிருக்கும். நடந்த உண்மை எனக்கிட்ட இருக்குது, இதுதான் என்னுடைய ரெக்கார்டு. அந்த இடத்துக்கு நான் போய் கோர்ட்டு வேலையை முடித்து அந்த நபர், அந்த ஏமாத்தின நபர், அந்த பணம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஏமாத்தின நபரை ஃபோன் பண்ணி அவர் அந்த என்னுடைய லாட்ஜ், அந்த லாட்ஜில் நான் அவரை அழைச்சேன். அவர் ஒரு வக்கீலோடு வந்தார். வந்தவுடனே 2000 ரூபீஸை என்னுடைய கட்டிலில் போட்டார். எதுக்கு ஐயா இதெல்லாம் கேட்டேன். இல்லையா, நீங்கள் போலீஸாக வந்திருக்குறியா, போலீஸ்காரங்களுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் வந்தால் ஏதாவது செய்வோம், நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்குதியான்னு சொன்னார். வேண்டாம், அந்த ரூபாய் எடுங்க, நான் போலீஸ் டியூட்டி உங்களுக்காக வரல, நான் கோர்ட்டு வேலையை வந்துடுறேன். இதை ஒரு நண்பர் சொன்னதுனாலும் நீங்கள் அந்த காசை கொடுப்பியான்ற ஒரு இதில் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே வந்து சொன்னாங்க, நான் வாங்கல, அவங்க தான் எங்கள்கிட்ட இருந்து எங்கள் ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஏமாற்றி என்னை தூக்கிட்டு போய் ஊரில் கூட்டிகிட்டு போய் வெறும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்க, அதனால் வந்து அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. இந்த சூழலை வந்து ஒரு நபர் மொத்த பணத்தையும் வாங்கி இல்லைன்னு சொல்லும்போது நான் போலீஸ் டியூட்டியாக இருந்தால் அவங்கள ஏதாவது ஃபோர்ஸ் மூலியமாக இது பண்ணலாம், நான் அப்படி செய்ய முடியாது, முடிஞ்சால் எனக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது டியூட்டியில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ வேற ஒரு டியூட்டியில் போகும்போது இந்த விஷயத்த பார்க்கும்போது எங்கள் மேலதிகாரிகள் பிரச்சனை வரணும்னா சரி வாங்கினா கொடுங்க, அவங்க வாங்கினா பாருங்கன்னு நான் சொல்லி அதை கட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். வந்து என்னுடைய எனக்கு கொடுத்த அந்த மோகன் என்பவரிடம் சொன்னேன், இந்த காசு அவங்க தர்றது மாதிரி இல்லை, நீங்கள் காசு வாங்கின மாதிரி சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து DCP டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் பார்த்துங்க, வேறு வழியே இல்லைன்னு சொன்னேன். அந்த வழியே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த குறிப்பிட்ட நபரை வந்து தேடி போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து அவங்கள வந்தவொடனே அவங்க அப்காண்டி ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிடுச்சு. 3 வருடமாக இந்த காசை பற்றி போலீஸ் ஸ்டேஷன் போகலையே அவங்க, இந்த ஆள் வந்த பிறகு தான், அந்த ஆசைகேன்றவங்க போலீஸ் வந்த பிறகு தானே நம்மக்கிட்ட இந்த மாதிரி போலீஸ் வந்துச்சு, அப்போ இந்த ஆள் தான் அவங்களுக்கு இந்த வழிகாட்டியாக இருந்த

0: தொடர்பான என்ன என் மேலே வந்து புகார் கொடுக்க அந்த காவல் நிலையத்துக்கு செல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் இந்த 14 பேர் இந்த வழக்கில் அந்த 14 பேர் பணம் கொடுக்க வேண்டும் என்ன முதலியதிரியாகவும், 14 பேர் வந்து 1, 2, 3, 15 பேராக புகார் கொடுக்குறாங்க. இவங்க இந்த லாட்ஜில் தங்கியிருந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களை அடித்து லூட் பண்ணி எங்கள்கிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை காவல் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலை, உடனே ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட் டைரக்ஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டவுடனே என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வராங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி வரும்போது அந்த இடத்துல வந்து தேவன் வந்து எனக்காக ஒரு பாத்திரத்தை அங்கே அமர செய்திருக்கிறாரு. நான் இந்த பயிற்சி காலத்தில் உதவி ஆய்வாளராக இருந்து பயிற்சி கொடுத்த நேரத்தில் பரமசிவன்ற ஒரு ஆய்வாளர் அங்கே இருக்கிறாரு. அப்போ வந்த இன்ஸ்பெக்டர்ட்டையும் வந்த போலீஸ்கிட்டையும் அவர் சொல்கிறாரு, இது இவர் அது மாதிரி ஆள் கிடையாது, நான் எனக்கு வாத்தியார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணாமல் பெயில் பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து உடனே லீவ் வாங்கிட்டு உடனே அப்சாண்டி ஆகிட்டேன். அப்போ அந்த இடத்துல என்னை கைது செய்யாமலும் அந்த இடத்துல என்னை சஸ்பெண்ட் ஆகாமலும் தேவன் அந்த இடத்துல இடைப்பட்டிருக்காரு. அப்பவும் எனக்கு தேவன் தான் செய்கிறாருன்றது தெரியாது, ஆனால் தேவன் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆள் நியமிச்சிருக்கிறாருன்றது எனக்கு தேவனை அறிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியுதே தவிர, அந்த நேரமும் நான் மனித வாழ்க்கையில் தான் இருந்தேன், மனிதனுடைய சப்போர்ட்டிங்கில் தான் வாழ்கிறேன்றது தான் நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன்.
1: ஆண்டவர் ஜெயத்தை தந்தார்,
0: ஜெயம் வந்து தந்தாருன்னு சொல்கிற விட ஜெயம் வந்து சாதாரண ஜெயம் இல்லை, தரிசனமாகவும் தொடுதலாகவும் வெளிப்படுத்தினார். நாம் வந்து அந்த நேரத்தில் அப்காண்டி பெயில் போட்டு ஹைகோர்ட்டில் பெயில் போட்டுட்டு ஊருக்கு போய் மறைந்துரு தலைமறைவாயிருக்கேன். அந்த நேரத்தில் பெயில் எனக்கு கிடச்சிச்சு. கிடச்ச உடனே நான் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன். சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது பெயில் கிடைச்சா நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டான்ற தைரியத்தில் நான் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன். விழுப்புரத்தில் வரும்போது என்னுடைய மனைவி வந்து கைபேசியில் என்னுடைய கைபேசிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள். நான் நேற்று சபைக்கு சென்றிருந்தேன், சபையில் நான் கண்ணீரோடு இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்நேரம் பரலோகத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிக்கிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலையும் இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா, A1 அக்யூஸ்டை எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணசீனப்படுத்தி தான் நான் பேசினேன். நான் எவ்வளோதோட பேசினேன், என் மனைவி அழைத்தவரை பேசினா நான் கோவப்படுவேன். இப்படியே நான் வந்து கொண்டிருந்தேன், செங்கல்பட்டு வந்து கொண்டிருந்தேன். செங்கல்பட்டு வந்து வரும்போது என்னை எந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்ய வந்தாரோ அவர் என் கைபேசியில் வராரு. அவர் வந்து எங்கே இருக்கீங்க ஐயா, இந்த மாதிரி நான் பெயில் போய் வாங்கிட்டேன், நான் இப்படி செங்கல்பட்டில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னார். இப்போ எங்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களை அந்த கேஸில் இருந்து எடுத்துட்டேன், டெலிட் பண்ணிட்டேன், சார்ஜ் ஷீட்டில் உங்களை கொண்டு வரல, நீங்கள் அந்த லாட்ஜில் தங்கினது மாதிரி யாராவது கேட்டால் நான் வரல தங்கலைன்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி சார்ஜ் ஷீட்டை கொண்டுட்டேன், வேறு உள்ள 14 பேருக்கு நான் வாரண்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்றைய தினம் அந்த நிமிடம் நான் வந்து இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினேன்.
1: அப்புறம் அடுத்தது நீங்கள் எப்படி சர்ச்சைகள் எப்படி உங்களோட ஆராதனை விலங்குகளை வித்தியாசம் ஆயிட்டு வாழ்க்கை தரங்களை எப்படி மாறுச்சு?
0: நான் இந்த சூழலில் வந்து இந்த சூழலில் ஒரு இயேசுனுடைய ஒரு பெரிய வெறி எனக்கு உருவாயிடுச்சு. இப்படி ஒரு தெய்வம் இருக்கா? ஒரு மனிதனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி தீர்ப்பில் சொல்கிற தீர்ப்பை வந்து என் பரம தேவன் அதை எடுத்துட்டாருன்னு அதுக்குன்னு ஒரு தூதர்களை எல்லாம் அனுப்பி அந்த இடத்துல வந்து என்ன அந்த வழக்கிலிருந்து விடுதலை பண்ணி இப்படி எங்கள் இது பண்ணிட்டான்னு ஒரு பெரிய வெறி பக்த நான் இயேசு கிறிஸ்துவ மேலே. அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தின் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு எப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஊழியம் கிடைக்கும், என்னுடைய பணி நெருக்கடி, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் வந்து பிள்ளைகளுடைய திருமண விஷயம் இப்படி எல்லா சூழ்நிலையிலும் என்ன சரியானபடி ஊழியம் என்ன அதிகாரியை வந்து ஒரு நம்பிக்கையானவன் சொல்லி என்ன இன்சார்ஜ் ஆஃபீஸராக வைப்பாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு, இதனால் எனக்கு எங்கேயும் நகர முடியாத இயேசுவை விசுவாசிக்க முடியும், ஒரு சபைக்கு எப்படி போக வர அப்படி தான் முடியுமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன அதிகாரியை வந்து சபைக்கு அனுப்புவாங்க ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இதை பண்ணேன். அப்படி வரும்போது எனக்கு அந்த சபையில் வந்து ஒரு தண்ணி ஊழியம் தண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும், அதை வந்து அபிஷேகமான ஒரு சபை, அது சபை அந்த சபையை வந்து அபிஷேகத்தில் வேர்த்து கொட்டி விடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கார்பரேஷன் தண்ணி சரி இருக்கான்னு. ஏன்னா அந்த சபையில் வந்து முழு பொறுப்பையும் என்ன கொடுத்தாங்க, 1000-2000 பேர் வந்த சபை அது. அப்படி எந்த ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன், எங்கனக்கும் எனக்கு மனைவிக்கும் அது ஒரு திருப்திகரமாக இருந்துச்சு. அதுக்குண்டான காசு ஆண்டவர் வந்து எங்களுக்கு தேவையானதை செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்தார். எங்கள் பிள்ளைகளையும் வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு உயர்வை கொடுத்துக்கிட்டே வருகிறாரு. அதுக்கு பிறகு எனக்கு சில வருமானங்கள் எல்லாம் வர தொடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு வந்து இப்படியே நான் ஒரு அதே சபையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என் தலையில் கை வச்சு ஒரு வைப்ரேஷன், அது வந்து உலகத்தில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் பெற்றுக்கொள்ள அந்த 5 விரல் எனக்கு தலையில் வந்து பதிஞ்ச நேரத்தில் வந்து இப்படி ஒரு அதிசயமான ஒரு கை, எத்தனையோ பேர் தகப்பன் கை வைக்கலாம், வேறு யாராவது ஜெபம் பண்ணலாம், இப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, எனக்கு அது மாதிரி தெரியலை. இது ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் உணர்ந்தேன் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு எனக்கு என்ன அவரே எனக்கு ப்ளஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இன்னும் மேலும் தீவிரமான ஒரு சூழ்நிலையில் என்னை ஆண்டவர் செய்தார். இந்த வழக்கு சம்பந்தமான ரெக்கார்டெல்லாம் இந்த இருக்குது. இந்த ரெக்கார்டு வந்து நான் எப்போவுமே கொண்டு பத்திரப்படுத்திடுறேன். இது ஒரு பொக்கிஷம், இது பரலோகத்திலிருந்து வந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷனை நான் எங்கே போனாலும் இதை நான் கையிலே வச்சுக்குவேன். எங்கே போனாலும் என்ன அட்வொகேட் வரலாம், காவல்துறையில் வரலாம், அவங்க சில வேளை சந்தேகமாக கேட்டால் நான் என்னுடைய பெயில் பெட்டிஷன் என்னுடைய கோர்ட்டினுடைய ப்ராசஸ் அத்தனையும் இதில் இருக்குது. நான் என்ன டெலிட் பண்ணது எல்லாமே இருக்குது கேஸில் இருந்த வழக்கு. அப்படியாக ஆண்டவர் அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்க என்னுடைய பழைய காரியங்கள் பழைய பாவங்களை நான் விட என்னை வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஏதோ ஒன்று இவனுக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அதாவது இயேசுவில் நான் பைத்தியமானேன் பவுல் சொல்கிறது போல இயேசுவில் நான் பைத்தியமானேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து இயேசுனுடைய எப்பவுமே அவருடைய காரியத்தில் பைபிள் படிக்க தொடங்கினேன். பைபிள் படித்து 1 டைம் படித்தேன், 2 டைம் படித்தேன், 3 டைம் படித்தேன். இந்த 3வது டைம் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்து இந்த சாட்சிகளை அங்கங்கே பகிர எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம், என் பிள்ளைகள் ஒரு நல்ல அதிகாரிகளாக அதிகாரிக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்களுடைய குடும்பத்தை மேலும் அசுர வளர்ச்சி என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதில் வளர்ச்சின்னு இவனா இவன் இப்படியா, காவல்துறையை சொல்லும்போது ஏதோ லஞ்சம் எங்கேயோ கிடச்சிச்சு அப்படின்னு தான் சோதிச்சுப்பாங்க. அந்த வளர்ச்சி கிடையாது. நான் உழைச்சேன், வேறு நான் தொழில் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு அதெல்லாம் எனக்கு கை கொடுத்துச்சு. சொத்து வாங்கினேன், அது விற்க விற்க எனக்கு அது 3 மடங்காக பெருகும். 10 லட்சத்துக்கு வாங்கினேன்னா 30 லட்சம் விற்கும், ஒரே வருஷத்தில் விற்கும். இப்படியாக எனக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உதவி செய்து என்னுடைய காரியங்களை முழுமையாக என்னை உயர்த்தி கொண்டு வந்து எங்கள் குடும்பம் எங்களை எப்படி எங்களை வந்து உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் திரும்பி பார்ப்பதற்கு இருக்கிற ஒரு சூழல் என் மகாராஜா என்னை உருவாக்கி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தில் நாங்கள் ஒரு அடிமைகளாக, இயேசுக்கு அடிமைகளாக, அடிமை என்று சொல்வது அன்பின் அடிமை, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் இன்னைக்கு அவரோடு கட்டுண்டவராக, அவரோடு நாங்கள் பிணைக்கப்பட்டவராக, நானும் என்னுடைய குடும்பமும் அவரோடு இணைந்து செயல்பட்டு எந்த சபையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, எந்த சபையில் ஒரு 10 பேர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐயாவினுடைய ஒரு சாட்சி மெசேஜை பார்த்து அதனுடைய தொடர்பு வந்து எப்போ நான் கன்னியாகுமரி போக முடியும், எப்போ நான் கன்னியாகுமரி போடுவோம், ஐயாவோட எப்போ நான் பேச முடியும், எப்போ நான் பேச முடியும், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அவர் குடும்பம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்தவுடனே நான் அதுக்கு ஆயத்தமே இல்லை, உள்ளபடியே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரல. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சாட்சி இந்த மாதிரி ஒரு சாட்சி நிச்சயமாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஐயா இல்லை நான் தேவன் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, நான் நேற்றுக்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு இது ஒரு பொக்கிஷன் அல்லவா, இது ஒரு பெரிய காரியம் இல்லையா? இதை விட விசேஷம் என்னென்னா, இது இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு விசேஷம், என்னுடைய மகனும் மருமகளும் வந்து ஐடியில் சென்னையில் வேலை செய்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் கனடாவுக்கு நாங்கள் போகிறோம், பிஆர் வந்துச்சுன்றாங்க. கனடாவுக்கு போகிறாங்க, அங்கே போனால் மருமக சொல்கிறா எனக்கு விக்டோரியா மாகாணத்தில் எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சின்றான், ஏன்னா மகன் வேலை கிடச்சி ஐடியில் வேலை கிடச்சின்றான். அடுத்த வருஷம் திரும்ப பார்த்தா சொல்கிறான், அப்பா நான் 6 கிரவுண்டில் 4 வீடு வாங்கியிருக்கேன், 6 கோடி ரூபாய்க்குன்றான். இது என்ன ஒரு விசேஷமான ஒரு விஷயம், இது எப்படி நடக்க சாத்தியமா? கோடியை பார்க்குறதே எட்டி எட்டி பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருந்தவன் 6 கோடி ரூபாய்க்கு என் மகன் வந்து வீடு வாங்கிட்டேன், நான் 3 வீடை வந்து வாடகை கொட்டிருக்கேன்னு சொல்லும்போது, அவர் தகப்பனுக்கு ஒரு பேரான், அந்த தகப்பன் எனக்கு எவ்வளோ தூரம் இதை செய்திருப்பார். அந்த இடத்துல வந்து இந்த கொரோனா சீசனில் என் மகன் வந்து அவன் போகிற சர்ச்சைக்காரங்க அந்த சர்ச்சையை மூடின நேரத்தில் இவங்க வாங்கின இடத்துல தான் டெண்டு போட்டு சபை நடத்தினாங்க. அதான் அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருப்பான். இதை விட எனக்கு என்ன பேரானந்தம்? இப்போ நான் இயேசுவோட இருக்கிறது ஒரு பேரானந்தம், இப்போ ஐயா வந்து சபையில் வந்து நான் இப்படி ஒரு சாட்சி கொடுக்குறது ஒரு பேரானந்தம். ஒரு அழுக்காக இருந்து, ஒரு கந்தலாக இருந்து, ஒரு குப்பையாக இருந்து, ஒரு புழுவாக இருந்து, தற்கொலை பாடலில் போய், மரணக்கட்டில் போய், எத்தனையோ பேர் நேரத்தில் நான் தற்கொலைக்கு போய், எத்தனையோ நேரத்தில் என் வேதனையில் என் வேதனையை சொல்லி, எனக்கு நீ வாழ்வுண்டா, நான் இப்படியே மடிஞ்சு போயிடுவேனா, இப்படியே தோற்று போயிடுவேனா, இப்படியே என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமா, இது என்ன நிர்மூலமான சூழ்நிலை? அப்பன் இயேசு என்னை இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து என்ன இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறான்னா, நான் அவருக்கு என்னுடைய ஜீவனுள்ள காலையெல்லாம், என்னுடைய ஜீவன் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும், என்னுடைய உயிர் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும், அவருக்காக நான் எப்பவுமே அவருடைய பைபிளை தூக்கிட்டு நான் ஒவ்வொரு சபையாக போய், ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்கறது தான் என்னுடைய பணியாக தொடர்றேன். தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேறு இனி எந்த ஆசையும் கிடையாது. என் அப்பாவோட இருக்கணும், இப்படிப்பட்ட ஐயாவோடு சேர்ந்து நாங்கள் ஏதோ பணி செய்யணும். எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி சபை நடத்துறதுன்னு எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சென்னை மெட்ரோ மினிஸ்ட்ரி ஃபெலோஷிப்பில் நான் வந்து ஒரு அட்வைசராக இருந்தேன், அதில் 50 சபை ஊழியர்கள் இருந்தார்கள், அதில் அட்வைசராக இருந்தேன். ஒவ்வொரு சபையும் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பாடுபடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒரு இராணுவ கமாண்டரில் லடாக்குக்கு போய் சேவை கொண்டு போகிறது போல அவங்களுடைய பயிற்சி, அந்த லடாக்குக்கு போய் இராணுவத்தை கொண்டு போய் அந்த பனிக்கட்டியில் கொண்டு நிறுத்துறது மாதிரி தான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் இவங்க கொண்டு போய் உண்மையான ஊழியக்காரங்க கொண்டு போகிற கஷ்டம், அவர்களுக்கு நான் வந்து உதவியாக இருக்கிறோம், அவருடைய கஷ்டத்தில் நான் பங்கு கொள்ளணும். வெறும் ஊழியம் பார்த்துக்கிட்டு ஐயா சோத்துறோம் ஐயா சோத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டத்தை பார்க்காத தான் பிரியாணி சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிச்ச சோறை கொடுக்கறது எனக்கு யோசனை கிடையாது. அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும். அது ஒரு சபை இல்லை, எந்தெந்த இடத்துல உண்மையான ஒரு ஊழியங்கள் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இயேசுக்கு செய்கிற ஒரே காரியம் எனக்கு தான். அந்த ஒரு சூழலில் தான் என்னுடைய இயேசுவால் நான் ஒரு பைத்தியமாக இருக்கிறேன் பவுல் சொல்கிற மாதிரி. நான் எப்பவுமே எனக்கு சிந்தனையே எழும்புனா அதுதான் சிந்தனை, நடந்தா அதுதான் சிந்தனை, தூங்கினா அதுதான் சிந்தனை. நான் ஊழியத்துக்கு உதவிகரமாக இருக்கணும் அந்த சூழலில் தான் நான் இருந்துட்டு.
1: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப எனக்கு ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் தேவன்கிட்ட கேட்டு நீங்கள் இந்த ஒரு சபையில் வந்து இவ்வளோ கண்ணியமாக உங்களுடைய ஊழியத்தை பற்றி நான் பார்த்ததில், வாரம் வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குறீங்கன்னு, அது உணவு வழங்குறதா நான் சொல்கிறாங்க, வாரம் இப்படிப்பட்ட சபைகளில் வருகிற ஆத்துமாக்களை வந்து இணைச்சி அவங்களோட ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர சபையில் நான் இன்னைக்கு இந்த சாட்சியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இயேசுப்பாவும் நன்றி, உங்களுக்கும் கோடான கோடி நன்றி.
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த ரேங்கில் இருந்தீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருக்கோம்.
0: ரிட்டையர்ட் ஆகும்போது நான் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் தான் இருந்தேன். சப் இன்ஸ்பெக்டராக 10 வருட காலமாக சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். காவல்துறையில் நான் 7 பிரிவில் வேலை செய்தேன். 7 பிரிவில் என்னன்னா, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸு, அடுத்தது வந்து டெல்லி சிறப்பு படையில் டெல்லியில் சிறப்பாக அங்கே ஜெயில் டூட்டி உதவி ஜனாதிபதி வீடு அங்கெல்லாம் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பயிற்சி ஆசிரியராக இருந்தேன். அடுத்தது வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்ட 2 வருஷம் இருந்தேன். அடுத்தது வந்து சட்டம் ஒழுங்கு பிரிவில், அடுத்தது வந்து ஆர்மடு போலீஸில் வந்தேன். அங்கே எஸ்எம் சித்திக்கு, ராஜீவ்காந்தி கொலை அவ கொலையை பார்த்த அந்த எஸ்எம் சித்திக்கு கண்மேனாக இருந்தேன். அடுத்தது வந்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது வந்து குற்றப்பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது போக்குவரத்து பிரிவில் பணிபுரிந்தேன். மீண்டும் இறுதியாக வந்து குற்றப்பிரிவில் பணிபுரிந்து சிறப்பாக பணிபுரிந்து 37 ஆண்டுகள் பணிபுரிந்து நிறைவு பெற்று அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஓகே, நன்றி. ஆண்டோடைய பிள்ளைகளே, ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியாகிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்து இனிமேலுடைய விஷயங்கள்லாம் கேட்டீங்க, எங்கெல்லாம் அவங்க பணிபுரிந்தாங்க, நல்லா செய்தாங்கன்னு, இவ்வளோ தூரத்துக்கு பணிகளை செய்து அநேக பிரச்சனைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொன்னதை பார்த்தீங்க, கிறிஸ்துவுக்கு பைத்தியம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்காக சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு உள்ளத்தோடு இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டதை நீங்கள் கேட்டீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு அதிக பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவங்களுக்கு ஒரு காரியத்தை கேட்குறேன். இந்த சாட்சி மொத்த மக்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண விரும்புங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம். அது
0: மக்கள், நம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்தாக இருக்கும்போது கிறிஸ்துவால், கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் வணங்கா கழுத்தாக இருக்கும்போது 400 வருடங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலைகள் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தினுடைய நடத்தினுடைய கண்காணிப்பாளர்கள் வந்து எவ்வளோ கடினமான சூழலில் வந்து அந்த மோசே, ஆரோன் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு இணைந்து செயல்பட்டு, அந்த செயல்பட்டு அவருடைய காலங்கள் முடிந்த பிறகு அந்த மக்கள் வந்து வழிபாடுகளை விட்டு மீண்டுமாய் பழைய வழிபாடுகளுக்கு தொடங்கி, ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஏதாவது வாய்ப்பு எங்கே கிடைக்கும் என்று நம்பாதபடி, என் உயிருள்ள வரைக்கும் ஜீவன் இயேசு கிறிஸ்து இருந்தவர்கள் 11 பேரும் வந்து ஒரு நல்ல இறப்பாக இறக்கவில்லை. வைராக்கியமாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நிறைய ஸ்கூல் பிள்ளைகளை போல விளையாடி இருந்தவங்க, இயேசு கிறிஸ்து மரணத்திலையும் அப்படி இருந்தவங்க, மீண்டுமாய் அவர் வந்து இறந்த பிறகு அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஏற்று எந்த தண்டனை வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சூழலில் இருந்தது போல், நம்முடைய ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள், ராப்போஜனம் பெற்ற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவில் ஒரு பைத்தியமாக நீங்கள் இருக்கணுமே தவிர, உலக ஆசைக்கு நீங்கள் வழிபட்டு போய் எங்கேயாவது நீங்கள் சிதறண்டு கொலைஞ்சு போயிடாதீங்க. நிச்சயமாக இதுதான் நாம் மக்களுக்கு வருகிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் திரும்பவும் வந்தத பழைய வழிபாடுகளுக்கு போய் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தில் விழாமல் இருப்பதற்காக நீங்கள் முதல்ல கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதுதான் பணமோ பொருளோ, இது ஆண்டவரே உம்மை நான் இன்மையிலும் மேன்மையிலும் நான் உம்மோடு இருப்பேன் என்ற தைரிய வைராக்கியமாக இருந்து அந்த ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருந்து ஒரு நல்ல ஒரு உண்மையும் உத்தவமாக இருந்து வேதத்தை திறந்து பார்த்து இரகசியங்களை அறிந்து அந்த இரகசியத்தின்படி அதை உட்கொண்டு அதை மெல்ல மெல்ல தின்று நம்ம இருதயத்தில் உள்ள பாவ கரைகளை நீக்கி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் கிறிஸ்தவ மக்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிற வார்த்தை.
1: ஓகே, இந்த சாட்சியை கேட்ட ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வைராக்கியம் என்ற சாட்சியை கேட்டீங்க. நீங்களும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழுங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இப்போ நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
0: ஹல்லேலூயா.
1: இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய ஜீவனோட சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். நெடுந்தூர தூரத்தில் சென்னையிலிருந்து வந்து இந்த காரியங்களை செய்திகள் கூட பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார், சுகபலனை தருவாராக, தீர்க்காயசு தருவார், உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் சித்தமும் என்று சந்திப்போம். காட் பிளஸ் யூ.

ஏழாவது கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் அன்புடனே வரவேற்கிறோம். நீங்கள் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய கூட்டத்தில் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபெலன் கூட்டத்திலே என்ன செய்ய போகிறார், என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் சத்தியத்தை கேட்கிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலே கேட்கிறோம், கூட்டங்களிலே நாம் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவையானது ஒன்று, அது என்னவென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, யார் யாருடைய சூழ்நிலைகள் என்ன, எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வருடத்தின் நடுவிலே இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க அவர் நமக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரினியூ, நியூ லைஃப், நியூ ஸ்ட்ரெங்க், கிறிஸ்துவுக்குள் புதுபெலன், ஒரு சரீரப்பிரகாரமான பலத்தை குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கவில்லை. ரினியூ ஸ்ட்ரெங்க் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எப்படி நமக்கு அந்த பலன் உண்டாகிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அதற்கு ஆதாரமாகத்தான் நாம் ஏசாயாவின் புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறபடி 40வது அதிகாரத்திலே கடைசி வாக்கியத்தை 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்றும், 31வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, தே தட் வெயிட் அப்பான் த லார்ட் ஷால் ரினியூ ஸ்ட்ரெங்க், தே ஷால் ரினியூ ஸ்ட்ரெங்க், அவர்கள் தங்கள் பலனை என்ன செய்வார்களாம், புதுப்பித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், ஆண்டவர் நம்மை பரிசுத்தாவினால் அபிஷேகித்தார், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதே நேரத்தில் நாம் வெறும் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு என்ன செய்கிறவர்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஏன் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்பதைதான் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை புதிதாக்குகிறார், அது எப்படி இது சாத்தியமாகும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு. புதிதாக்குதல் என்றால் என்ன அருமையானவர்களே? புதிதாக்குதல் என்றால் ஏதோ உடைந்து போன அல்லது
சற்று பாழாய் போனவைகளை எல்லாம் சற்று ரிப்பேர் என்று சொல்வார்களே, அப்படி சரி செய்வதல்ல. புதிதாக என்று சொன்னால் முற்றிலுமாக அப்படியே எல்லாவற்றையும் மாற்றி போடுவதுதான். அது ஒரு பெரிய மறுரூபம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுதான் புதிதாக்குதல். ரோமருக்கு நிருபம் 12:2 வாசிக்கும் பொழுது அதிலே நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தேவ ஜனமே, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவ செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகிவிடுங்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த வார்த்தையை மற்றவர்கள் யாருமே சொல்ல முடியாது, கர்த்தர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவரால் மாத்திரம்தான் நம்மை மறுரூபமாக்க முடியும். வேறு யாராலும் மறுரூபமாக்க முடியாது. அவர் மறுரூபமாக்குகிற தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறுரூபமாக்குகிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு வல்லமையான செயல் என்று பிலிப்பியர்கள் நிருபம் 3:21 நாம் வாசிக்கிறோம். தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. மறுரூபப்படுத்துவார் அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த மாம்ச சரீரத்திலே முடிந்து போவதில்லை. நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நாம் நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம். இந்த சரீரத்தில் அல்ல, மறுரூபம் அடைந்த சரீரத்திலே நாம் மாறப்போகிறோம், வாழப்போகிறோம். அந்த மறுரூபமான சரீரத்தை நம்முடைய தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியமாக இருந்தாலும் இப்பொழுது தேவன் எதை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார்? அதே வல்லமைதான், அதே வல்லமை. அவர் வல்லவர். அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார்? எப்படி மறுரூபப்படுத்துவார்? தம்முடைய வல்லமையான செயலின்படி. அது ஒரு வல்லமையான செயல், அது அவருடைய வல்லமையான செயல். அந்த வல்லமையான செயலின்படி அவர் மறுரூபப்படுத்துவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற செய்தி என்னவென்றால், நிச்சயமாகவே நித்திய ஜீவன் அடையப் போகிற நமக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையான செயலின்படி நம்ம எல்லாம் ஒரு நாள் மறுரூபப்படுத்த போவது உண்மையானால், அதே வல்லமையான செயலின்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை பாதையிலும் நம்மை அவர் மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார். எதற்காகவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம் மாம்ச சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய சுபாவத்தோடு பிறந்து விட்டோம். இந்த பூமிக்குரிய சுபாவத்தில் இருக்கிற நம்மால் இந்த தெய்வீக மறுரூப மகிமையை நிச்சயமாகவே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அப்படி மறுரூபப்படுத்துவது எதற்காகவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையான செயலை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக. அல்லேலூயா.
ஆண்டவருடைய பரிசு. இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் யாராலும் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியாது. அது அவ்வளவுதான், ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையிலே உன் சூழ்நிலை காணப்படுகிறது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சில வியாதி இருக்கிறது, டாக்டர்கள் சொல்வார்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அதே போல சில நேரங்களிலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மனிதர்கள் கைவிரித்து விடுவார்கள். இன்னும் சில நேரங்களிலே அருமையானவர்களே, இந்த உலகம் நம்மை கைவிட்டு நம்மை தனியாக நிற்க வைக்கும் பொழுது என் வாழ்க்கை எப்பொழுது மாறும், எப்பொழுது மாறும், எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 15வது தேதியில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்தியா தேசம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதருடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் இல்லை. அவர்கள் இன்னும் பாவத்திற்கு அடிமையாக, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக, பயங்கரமான பாவர்ட்டி தரித்திரத்திற்கு அடிமையாக, கண்ணீர், கொலை, வேதனை இவைகளின் அடிமைத்தனத்திலே மனிதர்கள் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதை நான் நிச்சயமாகவே மாற்றுவேன், அதை நான் மறுரூபமாக்கி விடுவேன். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திற்குள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். உனக்கு இந்த நாளிலே இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் முடிந்து போவதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய மறுரூபம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் இப்படியே ஏதாவது ஆண்டவர் செய்து எனக்கு இருக்கிற பிரச்சனையை அப்படி மாற்றி விடுவாரா, ஒரு அற்புதம் நடந்து விடுமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நிச்சயமாகவே உன் சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் ஏதோ ஒரு அற்புதத்தினால் மாத்திரம் அல்ல, முதலாவதாக உனக்குள் இருக்கிற உன்னுடைய மனநிலைமை, உன்னுடைய மனநிலை மாற வேண்டும். அதை தான் மனம் புதிதாகிறதுனாலே மறுபாங்க. மனநிலை, எப்படிப்பட்ட மனநிலையில நீங்கள் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? பயம் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பதற்றம், இன்னொரு பக்கம் கவலை. அநேகருக்கு தூக்கத்திலே ஒரு விதமான பதற்ற நிலைமை, கெட்ட கனவுகள், எதிர்காலத்தை குறித்த ஒரு திகில், எப்படி நாளை நான் எப்படி சந்திப்பேன் என்கிற பல கேள்விகள், இதெல்லாம் தான் மனிதனுடைய பயங்கரமான மனநிலைகள். இந்த மனநிலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதை முதலாவதாக நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் மனநிலைமையை நான் முதல்ல மாற்றுகிறேன். அல்லேலூயா. உன் மனம் சரியான நிலைமையில் இருக்குமானால் உன் வாழ்க்கை சரியான நிலைமையில் இருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பலவிதமான மனநிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆலயத்துக்கு வரும்பொழுது நன்றாக உற்சாகமாக இருக்கிறது, செபிக்கும் பொழுது தைரியம் வருகிறது, ஆனால் கஷ்டம் வரும்பொழுது பயம் வந்து விடுகிறது, சந்தேகம் வந்து விடுகிறது, குழப்பம் வந்து விடுகிறது. அதை தான் டபுள் மைண்ட், இருமனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் அவ்விசுவாசம், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தைரியம், இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அது டபுள் மைண்டட்னஸ். இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறார்களாம், நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் உன் மனதை
மறுரூபப்படுது. எந்த காரியத்தை நீ செய்வதற்கு முன்பதாக உன் மனதை கர்த்தர் மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி செய்வார் என்பதை நாம் ஒரு சில வேதத்தில் நடந்த சில சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்ரியாம புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே மோசே குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயை அழைத்து, நீ போய் எகிப்துக்கு போ என்று அவனை எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்ப போ என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயோ என்னால் முடியாது, என்னால் பேச முடியாது, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, வேறு யாரையும் அதை அனுப்புங்க ஆண்டவரே என்று அந்த மோசே கதறுகிறார். நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன், அது போதும், அது போதும், எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, என் கையில் ஒரே ஒரு உலர்ந்த கோல் இருக்கிறது, அவ்வளோதான், இந்த கோலை வச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன், எனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் பல லட்சக்கணக்கான என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவைகளை மீட்க வேண்டுமானால் எனக்கு ஒரு மனிதன் தேவை, அது நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து கர்த்தர் சொல்ல, மகனே மகளே, உன் குடும்பத்திற்கு ஆண்டவர் உன்னை ஒரு தூணாக வைத்திருக்கிறார், சபைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார், சமுதாயத்திலே ஆண்டவர் உன்னை பிரகாசிக்கிற நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். நீ சாதாரணமான மனிதன் அல்ல, ஆனால் அதே நேரத்திலே உன்னை நீ என்ன நினைக்கிறாய், எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு அவ்வளவு திறமைகள் இல்லை என்று மோசே சொன்னது போல சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் திறமையோ உன்னுடைய அறிவோ உன்னுடைய புத்திசாலித்தனமோ இல்லை, ஆண்டவர் கேட்கிறார், உன் கையிலே என்ன இருக்கிறது? என் கையில் என்ன இருக்குது? ஒரே ஒரு கோல் இருக்குது, அது ஆடு மேய்க்கிற கோல். அதை எடுத்துட்டு போனா எகிப்தில் இருக்கிற மக்கள் அந்த ராஜா எல்லாமே என்ன எப்படி பார்ப்பாங்க, அருவறுப்பா பார்ப்பாங்க. ஏனென்றால் ஆடு மேய்க்கிற உத்தியோகம், ஆடு மேய்க்கிற வேலை எகிப்தியருக்கு ஒரு அருவறுப்பான ஒரு வேலை, ஆகவே என்னை கீழ்த்தரமாக நினைப்பார்கள். ஆண்டவர் அதை தான் நீ எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? இங்கேதான் அவருடைய மறுரூபத்தினுடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற ஒரு சாதாரணமான கோல் தானே, அதை கீழே போடு என்று சொல்லுகிறார். அவன் கீழே போடுறான், போட்ட உடனே அது பாம்பாக இருந்தது, உடனே அதை கண்டு விலகி ஓடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்ற, அது பிடி என்றார். பிடிக்கிறான், அது மறுபடியும் கோலாகிவிட்டது. ஒரு கோல் பாம்பாக மாறுகிறது, அந்த பாம்பு மறுபடியும் கோலாக மாறுகிறது. கோல் பாம்பாக மாறினதும் ஒரு மறுரூபந்தான், பாம்பாக இருந்த கோல் அந்த கோலாய் மாறினதும் மறுரூபந்தான். கடைசியிலே அந்த சாதாரணமான கோல் எங்க போய் முடிகிறது என்றால், அதை எப்படி மறுரூபமாக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய கோலை தேவனுடைய கோலாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அவன் நினைக்கவே இல்லை ஆடு மேய்க்கிறதுக்கு தான் கோல் உதவும் நினைச்சிட்டு இருந்தார். அது தேவனுடைய கோல். அதே யாத்திரை நம்ம 4வது அத்தியாயத்தில் படித்து பாருங்க. இந்த தேவனுடைய கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கோலை கீழே போட்ட உடனே பாம்பு வந்த உடனே அதை விலகி ஓடுறான். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதையாவது நீ செய்த உடனே எப்படி கோல் பாம்பாக மாறினதோ அது போல திடீரென்று உன் பிரச்சனை பாம்பாக படம் எடுத்து ஆடுகிறது. நீ பயந்து ஓடுகிறாய், பிரச்சனையை கண்டு விலகி விலகி ஓடுகிறாய். ஆண்டவர் சொல்ற, விலகி ஓடாத, அதை பிடி. அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு விலகி ஓடாத, பிடி, பிடிச்சு பார்.
அது பாம்பாக இருந்த அந்த பாம்பு கோலாக மாறும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்த வல்லவர். அல்லேலூயா. வல்லவர், அவர் வல்லவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மோசேயை பார்த்து, உன்னை குறித்து நாம் பேச முடியாதவன், எனக்கு என்னுடைய நாவு, என்னுடைய வாய், இதெல்லாம் தொத்து நாவு என்று சொல்லாதே. இனிமேல் உன்னை குறித்து தரக்குறைவாக நினைக்காதே. உன்னை பார்க்காத, உன் கையிலே நான் உனக்கு கொடுத்திருக்கிற கோலை பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள், மறுரூபமாக்கி விடு. ஹல்லேலூயா. தைரியமா போ, ராஜா முன்னால போய் நில், அவன் ஏதா பேசினா கோலை கீழே போடு. ஹல்லேலூயா. மோசே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். அதே போல ராஜா நேரத்தில் போறாரு, கோலை கீழே போடுறாரு. உடனே ராஜா சொல்றாரு, இது என்ன பெரிய காரியமா, எங்க மந்திரிகள்லாம் கூட மந்திரக்காரர்கள் போடுறாங்க பாருங்கன்னு போட்டாங்க, அவங்களும் பாம்பு வர வச்சாங்க. அப்ப நடந்தது என்ன, மோசேயின் பாம்பு அந்த மந்திரவாதிகளின் பாம்பை விழுங்கி போட்டு விட்டது. அல்லேலூயா. அவங்களும் பாம்பு வரவழைப்பாங்க, அவங்களும் உனக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க, ஆனால் நீ தான் மேற்கொள்வாய், நீ தான் ஜெயிப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மனநிலைமையை மாற்ற சொல்லி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விரோதமாக யாராவது பேசினா, நமக்கு விரோதமாக யாராவது பொல்லாத வார்த்தைகள் சொல்லும் பொழுது, அல்லது யாராவது நம்மை புறங்கூறும் பொழுது, உன்னுடைய மனதை புண்படுத்தும் சில வார்த்தைகளை அம்பு போல் உன் மேல் பாய்ச்சும் பொழுது, உடனே உன் சரீரம் பாதிக்கப்படாது, சரீரத்தில் ஒரு மாறுதலும் வராது. அதை எதிர்கொள்வது யார் என்றால் உன்னுடைய மனம் தான் எதிர்கொள்கிறது. உன்னுடைய மனம் என்ன செய்கிறது என்றால் பதறுகிறது, உன் மனம் குழம்புகிறது, திகைக்கிறது. உன் மனதில் என்ன இல்லை தெரியுமா, உறுதி இல்லை, அன்ஸ்டேபிள் மைண்ட். உன் மனம் உறுதியற்ற நிலைமையில் இருக்கிறபடினாலே அதை எதிர்கொள்ள முடியல. உன் மனம் சோர்ந்து போகும் பொழுது உன் சரீரம் சோர்ந்து போய் விடுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் அம்புகள் பாய்ந்து வரும் பொழுது அதை எதிர்கொள்ள உன் மனதை உறுதிப்படுத்திக்கொள். மன உறுதி தான் அவசியம். ஹல்லேலூயா. ஆகவே உன் மனதை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார், புதிதாக்கி கொண்டிருக்கிறார். உன் பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள், உன் பழைய சிந்தனையை மாற்றிக்கொள். இனி நீ நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறபடி தான் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ போடுகிற திட்டத்தின்படி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறதான் காரியங்கள் வாய்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி கர்த்தர் காரியங்களை மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தை கூட நாம் சீக்கிரமாய் பார்க்கும். வேதத்தில் யாத்ரியாம புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், யாத்ரியாம புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில், இஸ்ரவேல் மக்கள் வழிநடந்து வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது 3 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் நடந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது தண்ணி எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும் பார்க்குறாங்க. கடைசியில் எங்கு பார்த்தாலும் வெறும் பாறைகளும் கற்பாறைகளும், எங்கு பார்த்தாலும் வெறும் வனாந்தரமாக இருக்கிற அந்த இடத்துல தண்ணி எங்கேயும் இல்லை. ஆனால் ஒரு இடம் வந்தது, ஒரு தண்ணீர் நிற்கிற ஒரு இடத்தை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தண்ணீர் கிடைத்து விட்டது என்று. ஆனால் அந்த தண்ணீரை குடிக்க அவர்கள் அள்ளி பருகும் பொழுது
அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா? கசப்பா இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே அந்த இடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள். உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? கவனிங்க பிரியமானவர்களே, உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? மோசேக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். அதுதான் உடைய மனநிலை. மனநிலை தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில கசப்பான சில அனுபவங்கள் வரலாம். தண்ணி வந்துருச்சு, தண்ணி இருக்குது, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்வு வந்துருச்சு என்று நீ எதை நினைத்து மேன்மை பாராட்டுகிறாயோ அதுவே உனக்கு ஒரு கசப்பான தண்ணீராய் மாறி இருக்கும். உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீ அந்த தண்ணீரை தான் நம்புகிறாய, ஒழிய அந்த தண்ணீரை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனை நீ நம்பவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் அநேகர் குழந்தை பிறந்தாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, வீடு கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, முதலாவது அதை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள், கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுங்கள். அந்த ரோமர் 12 மூன்று காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அதை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஒப்புகொடு, புதிதாக்கு, பின்பு கர்த்தர் மறுரூபமாக்குவார். இன்றைக்கு அந்த தண்ணீர் நிறைந்த இடத்துல எப்படி முறுமுறுத்தார்களோ அது போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக இருக்கும் என்று பார்த்தேன், ஆனால் எனக்கு என் சூழ்நிலை வேதனை தரக்கூடியதாய் அமைந்து விட்டதே என்று நீ அந்த கசந்த மாறாவை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறாய், முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். எனக்கு யாரும் உதவி செய்ய முடியல, என்னை ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார், ஏன் இங்கே ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், பதறி கொண்டிருக்கிறாய். ஆனால் மோசே என்ன செய்தார் தெரியுமா? முறுமுறுக்கவில்லை, பதறவில்லை, கதறவில்லை. அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே அவருக்கு என்ன பதில் வந்தது? கசந்த மாறாவை குறித்து அவர் சொன்ன உடனே மோசேக்கு தேவன் ஒரு மரத்தை என்ன செய்தார்? காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு மரத்தை காண்பித்தார், இந்த மரத்தை அதில் போடுப்பா, அவ்வளவுதான். வாழ்க்கை கசக்கும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, குடும்பத்தில் தகராறு வரும் பொழுது, உன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, உன் வாழ்க்கையிலே உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களின் மத்தியிலே நீ முறுமுறுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார், அவர் ஒரு மரத்தை உனக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மரத்தை நீ நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மரத்தை கர்த்தர் வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது வெட்டி போட வேண்டாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. போட்ட உடனே தண்ணி எப்படி மாறுச்சு தெரியுங்களா? குடிக்கிற தண்ணீரா மாறல, என்ன தண்ணீரா மாறுச்சு? மதுரமான தண்ணீர். அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க, எந்த தண்ணீரை குறித்து நீ முறுமுறுத்தாயோ அதே தண்ணீர் உன் வாழ்க்கையில என்னவாய் மாறும்? மதுரமாய் மாற்ற தேவன் வல்லவர். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டைரியில, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இப்பொழுது உன் வாழ்க்கை ஏதோ ஒரு கசந்த நிலைமையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் அதை மறுரூபமாக்குகிற நேரம் வரும் பொழுது அது சாதாரணமான தண்ணீராய் இருக்காது, அது மதுரமான தண்ணீராய் மாறிவிடும். த பெஸ்ட். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் தரக்குறைவான ஒன்றை கொடுக்க மாட்டாரு, உனக்கு பெஸ்ட தான் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற? அவங்களுக்கு நல்லதா கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, இங்க எப்படி நடக்குது, எனக்கு தான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு தெரியாது, உனக்கு தான் ஆண்டவர் பெஸ்ட கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. மதுரமான ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது என்ன தெரியுங்களா? அங்கே அவர்களை கர்த்தர் சோதித்தார், சோதித்தார். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யும் பொழுதெல்லாம், உன்னை உயர்த்தும் பொழுதெல்லாம், உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் நீ யாருக்கு மகிமையை கொடுக்கிறாய்? உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் போய், ஐயோ இந்த தண்ணீர் ரொம்ப கசப்பா இருந்துச்சு, மோசே ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு, உடனே மதுரமாயிருச்சுங்க, நீங்களும் இந்த மாதிரி மரம் எங்க இருக்குதுன்னு பார்த்து வெட்டி வச்சுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் மரத்தை தான் வெட்டி போட சொன்னேன் ஒழிய, அந்த மரம் அல்ல, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு மனுஷனை வச்சு உனக்கு உதவி செய்வேன், யாரை கொண்டாலும் உனக்கு உதவி செய்வேன். நீ மருந்து மாத்திரை கூட சாப்பிடலாம், நீ எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம், ஆனா அதல்ல உனக்கு சுகம் கொடுக்கிறது, கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அவர் தான் உன்னுடைய பரிகாரி, அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறதான எப்படிப்பட்டதான கைவிடப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஏன் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மறுரூப அனுபவத்தை கொண்டு வருகிறார்? மறுரூபம் என்றால் என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டு காரியம் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரெண்டு காரியத்துல எப்படி அந்த மோசேயின் கோல் பாம்பாய் மாறி தேவனுடைய கோலாய் மாறிற்று, எப்படி கசந்த மாறா மதுரமாய் மாறிற்று, எப்படி கர்த்தரை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம், என் தேவன் உன் வாழ்வை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் 114வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறேன்னா, கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறாராம். அல்லேலூயா. கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். சங்கீத புஸ்தகம் 114வது சங்கீதம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் மாற்றுகிறார், கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். கர்த்தர் மறுரூபம் ஆக்கும் பொழுது கற்பாறையை தான் நீ பார்க்கிறாய், ஆனா கற்பாறையிலிருந்து நீ என்னதான் உடைச்சா கூட ஒரு சொட்டு தண்ணி வராது, ஆனா என் தேவன் அந்த கற்பாறையை என்னவாய் மாற்றுகிறாராம், நீரூற்றாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் உன் வாழ்வை மறுரூபமாக்குகிற தேவனாய் இன்றைக்கு மாலையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் அற்பமான சரீரத்தை என்னுடைய வல்லமையான செயலின்படி நான் மறுரூபமாக்குவேன். உன் வாழ்க்கையிலேயும் கூட நீ சாதாரணமாய் அற்பமாய் நினைத்துக் கொண்டிருக்கிற எந்த காரியத்தையும் நான் மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் வல்லவர், அவர் வல்லமை பெரியது. அது எப்படிப்பட்ட வல்லமை? அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவில் புதுபலன் என்றால் உன் வாழ்க்கையிலே எங்கே இருந்து இந்த வல்லமை உண்டாகிறது என்றால் கிறிஸ்துவில் இருந்து வருகிறது. பவுலப்போஸ்தலனுக்கு

கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கியிருக்கும்படியாக. அல்லேலூயா. நம் எல்லாருமே பலவீனர்கள் தான். புதுபலன் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் பலனை இழந்து கொண்டிருக்கிறோம். வயதாக வயதாக பலன் போகலாம். அருமையானவர்களே, இந்த கொரோனா வியாதி வந்து எத்தனையோ பேரை பலவீனர்களாக மாற்றிவிட்டது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு போனார்கள். சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. பலனை இழந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே என் பலனாய் இருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சமும் ஜீவனின் பலனானவர். யாருக்கு நான் அஞ்சுவேன்? அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் அவருடைய பலத்தினால் இடைக்கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்வை மறுரூபப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான போராட்டங்களின் மத்தியிலே நீ தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் உன் வாழ்விலே ஒரு புதுபலனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு அநேகருடைய எண்ணத்திலே என்ன எண்ணம் வருகிறது என்றால், கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே, இனிமேல் எப்படி, கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே என்று நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது எப்படி நடக்கும் என்பது உனக்கு தெரியாது, உன் கற்பனைக்கு கூட எட்டாது. ஆனால் நான் காரியங்களை வாய்க்க பண்ணும் பொழுது நீ ஆச்சரியப்பட போகிறாய். உதாரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். அது ஒரு மறுரூபம் தான். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றும் பொழுது அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு ஏற்பட்டது. திராட்சை ரசம் அங்கே இல்லை, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார், நிரப்பினாங்க. மொண்டு கொடுங்கன்னு சொன்னார், கொடுத்தாங்க. அப்போ அங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை கொடுக்காமல் வைத்திருந்தீர்களே, இந்த நல்ல ரசத்தை ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? முந்தி கொடுத்த ரசம் அவ்வளவு ருசியா இல்லை, இப்ப 2வது கொடுக்கிற ரசம் எப்படி இருக்குது? நல்ல ரசமா இருக்குது. அல்லேலூயா. இது பிந்தின ரசம், முந்தின ரசம் ருசியா இல்லை, இந்த பிந்தின ரசம் மிக ருசியா இருக்கிறதே என்று சொல்லி அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இது எங்கே இருந்து வந்தது? அல்லேலூயா. என்ன கேள்வி? இது எங்கே இருந்து வந்தது? அதுதான் கேள்வி. எங்குமே திராட்சை ரசம் இல்லை, கடைகளும் இல்லை. மணவாளனை கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்கேயா வச்சிருந்தீங்க இந்த ரசத்தை? இன்னைக்கு டைரியில் எழுதி வச்சுங்க, அடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை. உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கேட்பாங்க, இவ்வளவு நாள் இல்லாமல் எங்கேருந்து இவ்வளோ பெரிய காரியம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்று அநேகர் ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? மனுஷனுக்கு தெரியாது, உலக ஞானிகளுக்கு தெரியாது, கல்விமான்களுக்கு தெரியாது, ஜோசியக்காரனுக்கு தெரியாது. போய் அநேக ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அவனால சொல்ல முடியாது. ஆனா என் தேவனுக்கு தெரியும். உன் வாழ்க்கையில அடுத்து என்ன நடத்த போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே, முந்தின ரசத்தை பார்க்கிறோம், இந்த பிந்தின ரசம் ருசியா இருந்தது போல, இவ்வளவு நாள் உன்னோட வாழ்க்கையிலே நீ உபயோகப்படுத்தியிருந்த எல்லாவற்றை காட்டிலும் ஆச்சரியப்படும்படியான காரியம் இது எங்கே இருந்து வந்தது என்றால், இதுவரைக்கும் நீ உபயோகப்படுத்தின ரசம் மனுஷன் செய்த ரசம். இது 2வது வந்த பிந்தின திராட்சை ரசம், அது இயேசு கிறிஸ்துவால் வந்தது. அல்லே

0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான இந்த செய்தியிலே இதை நீ தீர்க்க தரிசனத்தை நீ ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பி. அநேகர் கேட்பார்கள், இது எங்கே இருந்து வந்தது என்று. அப்படிப்பட்டதான ஒரு புது பலன் உன் வாழ்க்கையில கர்த்தர், புது வாழ்வை கர்த்தர் கொடுக்க போகிறார், புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார், புது கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதுசாக்குறாருன்னு நீங்க கேட்கலாம், எதுக்காக தெரியுங்களா? என்னுடைய ஆண்டவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை குறித்து எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவர், அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர், எப்பொழுதுமே புதுசாக தான் இருப்பார். உனக்கும் புதிய காரியத்தை செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது தோன்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலை வேளையிலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த கஷ்டம் உன்னை விட்டு தீரவில்லையோ, பாழ் நிலத்தை என் தேவன் வளமான நிலமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தையும் கூட நான் சீக்கிரமாய் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவன் நடந்து வருகிறார். எரிகோ என்கிற பட்டணத்தில் வரும்பொழுது அங்கே இருக்கிறதான சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இருக்கிற மக்கள், ஐயா இந்த எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், ஆனால் அங்கே நிலப்பாடு இருக்கிறது, அங்கே தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்கிறது, இதை எங்களால் ஒன்று செய்ய முடியல என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எலிசா என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு புது தோண்டிய நேரத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு புது தோண்டியை கொண்டு வர, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல தண்ணீரோ கெட்டது, நிலம் பாழ் நிலம், அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். எல்லாரும் சொல்லுங்க, இனி சாவு வராது நிலப்பாழ் இராது. 3 முறை சொல்லுங்க. ஏன் இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அல்லேலூயா. ஆரோக்கியமாக்கினேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்கள் அநேகருடைய சரீரத்திலே சௌக்கியத்தை நீங்கள் காண்பீர்கள். நிலப்பாழ் உங்களை விட்டு நீங்குகிறது, அழிவு உங்களை விட்டு நீங்குகிறது, விடுதலை உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிறது. நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஓரா பாலாபா சந்தர பௌரியாபா ஓரா கபார பாலாபாரபா சந்தர பௌரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே அநேக காரியங்களை இப்படி நான் சொல்லிக்கொண்டு போக முடியும். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிதான அனுபவத்தை உண்டாக்குகிறார் ஏன் என்றால், கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறார். நாம் பூமிக்குரியவர்களாய் மண்ணுக்குரியவர்களாய் மண்ணுக்குரிய சுபாவத்தோடு காணப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அந்த மண்ணிலிருந்து நம்மை எடுத்து நம்மை தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டு வருகிறார். அதுதான் மறுரூபம். எப்படி? ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு ஒரு மண்ணுக்குரிய சாயலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தேவனுடைய நோக்கம் என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீ தப்பு செய்தாலும் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை நொறுக்குகிறார், உன்னை உடைக்கிறார். எதற்காக? நீ குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இருக்கிறாய். எரேமியா 18வது அதிகாரத்தில் உன்னை என்ன செய்கிறார்? அவர் அந்த பாத்திரம் கெட்டு போன உடனே உன்னை மறுபடியும் வேறே பாத்திரமாக வரைகிறார். அல்லேலூயா. வேறே பாத்திரம்னா என்ன? இப்பொழுது நீ கோபாக்கினின் பாத்திரமாக இருக்கிறாய். நீ கோபாக்கினின் பாத்திரமாகவே இருப்பது தேவ சித்தம் அல்ல. ரோமர் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 9வது அதிகாரத்தில் உன்னை கிருபா பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் மறுரூபம். இந்த பூமிக்குரிய சாயலை நாம் களைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சாயலை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டு வருகிறார். இந்த மறுரூப அனுபவத்தை நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தமை உடைத்து நொறுக்கி நம்மை அவருடைய சித்தம் செய்வதற்காக நம்மை சாயலை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரூபம் எப்படிப்பட்ட ரூபம்? தேவனுடைய தற்சுரூபம். அவர் தேவனுடைய தற்சுரூபமாயிருக்கிற அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தாராம்? இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார். உனக்காக எனக்காக மனுஷர் ரூபமாய் காணப்பட்டார். அவர் பாவ மாம்சத்தின் சாயலை ஏற்றுக்கொண்டார். உன்னையும் என்னையும் தேவ சாயலாக மறுரூபப்படுத்துவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா? உன் மனதை கர்த்தர் மறுரூபமாக்கி புதிதாக்கி உன்னை மறுரூபப்படுத்தி உன்னை அவருடைய சாயலாக மாற்றிக்கொண்டு வருகிறபடியினாலதான் போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அநேக உபத்திரத்தின் பாதையிலே உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறார். அவருடைய பாத்திரமாக மாற்றிக்கொண்டு வருகிறார். நீ அந்த பாத்திரத்தை ஆண்டவர் உடைத்து தூர தூக்கி போட்டு விடலையே, ஆண்டவர் வேறே பாண்டமாக கிறிஸ்துவின் பாத்திரமாக ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னை மறுரூபப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுமி நிற்போம். இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் கட்டப்பட்ட நிலைமையிலே, போராடி கொண்டிருந்த நிலைமையிலே, நீங்கள் காணப்பட்டு கொண்டிருந்த நிலைமையிலே ஆண்டவர் உங்களை விட்டுவிடாமல் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுரூபமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கசந்த மாறா மதுரமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வேளையிலே உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவார், வல்லமையை ஊற்றுவார். ஓ ஷபாரபார, உங்களுக்காக விசேஷித்த விதமாக ஜெபிக்க போகிறேன். இந்த ஜப நேரத்தில் ஆண்டவர் அநேகரை தொடுவார். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், யார் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் அவர்களை தொடுவார். உங்களையும் ஆண்டவர் தொடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த ரசம் எங்கே இருந்தது என்று தெரியவில்லையே என்று அநேகர் கேட்பார்கள். ஓ ஹல்லேலூயா. ஒரு சிறந்த ருசி உள்ள ஒரு சிறந்த பாத்திரமாக ஆண்டவர் உன்னை மாற்ற உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஓ ஷபா ரபா லபா கீரபா, கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமையினாலே நீங்கள் மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஓ ஷபா ரபா லபா கராபா தீனா ஒரு ஸ்தோத்திரம். இசாயஸ் வந்து ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமான எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் ஆவிக்குள்ளாய் மாறும். ஹல்லேலூயா,
1: மிடிப்போம் ஆண்டவரே, சாட்டால் பிள்ளைங்களை மிடிப்போம் ஆண்டவரே. கொம்பு போல பாவமா போய் மாறுகிறக்கா சீவிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவின் பரிமளமாக இருப்போம். ஒரு பகிர குட்டிகளை ஆசீர்வித்தோம், வேற ஆத்மா பலப்படுத்தும் ஆண்டவரே. திருவை நடக்கடுவாப்பாஹா சுக்கரவு கலாபா இயேசுவே நாமத்தைய கிருபையா நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பலத்தை தருவாப்பா திருப்பி ஒரு பலக்கா கத்தாவே. காக்கீர பெரியவராக இருக்கிறார், உனக்கு இருக்கிற உங்களை பெரியவர் ஆண்டவரே. இருக்கிற கத்த பெரியவராக இருக்கிற ஆண்டவரே. அவஹ ஐசாக்கு போல
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கணவனை இழந்து சொந்த பந்தங்களை துறந்து தன் நாட்டிலிருந்து யூதயா நாட்டிற்கு வந்த ரூத் என்ற இளம் விதவை தனக்கு அடைக்கலம் தேடி போவாஸ் என்ற செல்வந்திட வருகிறாள். போவாஸ் உமது நேசத்தின் அடையாளமாக போர்வையால் என்னை மூடும் என்று வேண்டிக் கொண்டாள். இதை ரூத்தின் புத்தகம் 3:9 வாசிக்கிறோம். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை மலர்ந்தது. இந்த போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆதரவற்ற நிலையில் அலைந்து திரிகிற மகனே மகளே, இதோ நமக்கு ஒரு போவாஸ். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. கலங்காதே, இன்றே தன் நேச போர்வையால் அவர் உன்னை மூடுவார்.

இதோ துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பவுல் வெற்றி முழக்கமிடுகிறார். கொலோசையர் 2:15.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாராவது எதிர்த்து பேசிட்டா இல்லாட்டி உங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நானா வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த சண்டையை விட மாட்டேன். நீங்க சண்டைக்கு போவீங்களா இல்லாட்டி ஐயோ பாவம் ஏதோ தெரியாம சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்களா? பதில யோசிச்சுக்கிட்டே நிகழ்ச்சியை பாருங்க.
1: செல்விக்கு தன்னுடைய கொழுந்தனுக்கு தன்னுடைய தங்கச்சிய மனம் முடிச்சு கொடுக்கலையேன்னு ரொம்ப வருத்தம். ஒரே வீட்டுல ரெண்டு பொண்ணு வேண்டாம்னு அவளுடைய மாமியார் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. கொழுந்தை விஜய்க்கு இன்னொரு இடத்துல உறுதி பண்ண உடனே செல்வி தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னான். பொண்ணு அம்மா அப்பா ரெண்டு பேரும் டாக்டர்ஸ், அம்மா கைனகாலஜிஸ்ட், அப்பா கண் டாக்டர். அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு, இவா தான் மூத்தவா, பேரு வினயா. இவளுக்கு டாக்டருக்கு படிக்கிறது பிடிக்கலையா, எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கா, ஹோம் மேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா, தங்கச்சி எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கலாம். இதை கேட்ட அம்மா ரொம்ப பெரிய இடமா தெரியுதுன்னு சொல்ல இவா அதான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொன்னான். திருமணமாகி வினயாவும் இங்க வீட்டுக்கு வந்துட்டா. செல்வியும் அவ கணவன் நிர்மலும் மேல மாடியில குடியிருக்க வினயாவும் அவள் கணவன் விஜயும் கீழே அத்த மாமா கூட கூட்டு குடித்தனமா இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி செல்வி கீழே ஏதோ வேலையா வர அத்த அவா கிட்ட, வினயா இன்னைக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தியும் பனீர் மசாலாவும் பண்ணியிருக்கா, இப்படி நான் சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. உங்க மாமா எப்பவும் ராத்திரி ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, இன்னைக்கு மூணு சாப்பிட்டாங்க, செல்வி நீயும் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதுக்கு செல்வி இல்லத்த நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னான். உடனே வினயா என்னக்கா பண்ணுனீங்கன்னு கேட்டா. அதுக்கு செல்வி உன்னை மாதிரி எனக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி எல்லாம் பண்ண தெரியாதுமா, சிம்பிளா இட்லி பண்ணி சாப்பிட்டேன். ஆமா, சப்பாத்திக்குள்ள உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கியான்னு கேட்டா. அதுக்கு வினயா மாமா அத்தை ராத்திரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெவியா இருக்கும் இல்லையா, அதனால பச்சைப்பட்டாணி, பட்டர் பீன்ஸ், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கொஞ்சம் கீரை இதெல்லாம் குக் பண்ணி சப்பாத்திகளை வச்சு பண்ணினேன்னு சொன்னான். அத்தை உடனே ஊட்டச்சத்துள்ள ஆரோக்கியமான உணவா வினயா சமைக்கிறா, ஆனா அதே சமயம் டேஸ்டியா பண்றா. வினயா உனக்கு டயர்டா இருக்கும், நீ வேணா உன் ரூம்ல போய் படுத்துக்கோமா, உனக்கு பாலாத்தி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்கோமான்னு சொல்ல செல்வி அத்தா நான் போறேன்னு சொன்னான். அதுக்கு வினயா போறேன்னு சொல்லாதீங்கக்கா, வர்றேன் அல்லது போயிட்டு வரேன்னு சொல்லுங்கக்கான்னு சொல்ல செல்வி அப்படின்னு சொல்லிட்டு மாடி ஏறினான். ஒரு வாரம் கழிச்சு அத்தை வினயாவை கூப்பிட்டு, என்ன அத்தன்னு வினயா வந்தா, நான் தான் காலையிலேயே துவைக்கிறேன்னு சொன்னேனம்மா, நீ நானே துவைக்கிறேன்னு சொல்லிட்ட, வாஷிங் மிஷினில் போட்ட துணியை எடுத்து எதுக்குமா வாளியில் எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு வினயா இல்லையே அத்தை, நான் காலையிலேயே வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிட்டு அது துவைச்சி ஆஃப் ஆன உடனே எல்லா துணியையும் எடுத்து கொடியில் காயப்போட்டேனே, நான் போட்ட நேரத்துக்கு இந்நேரம் துணி காஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொன்னான். அத்தை அவளை கூப்பிட்டு வாளியில் தண்ணிக்குள்ள இருந்த துணிகளை காமிச்சாங்க. வினயா ஐயோ இயேசுவே, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே, நான் துவைச்ச துணி எல்லாத்தையும் யாரு மறுபடியும் வாளிக்குள்ள தண்ணியில முக்கி வச்சதுன்னு ஆச்சரியப்பட்டான். அதுக்கு அத்தை, சரி வினயா, நீ துவைக்க மறந்துருப்ப, நீ உள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடு, நான் துவைச்சிடுறேன்னு சொல்ல டைனிங் ரூம்ல இருந்து மாமா சத்தம் கேட்டுச்சுது. குழம்ப என்னமா இப்படி வச்சிருக்க, இந்த குழம்ப கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னாரு. வினயா கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, தூ வாயில வைக்க முடியலையே, காரமா இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கு மாமா தெரியாம கை தவறி மிளகாப்பொடி குழம்புல விழுந்துட்டுதான்னு கேட்க, இல்லையே மாமா, நான் செஞ்ச உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேனே, நல்லா தானே இருந்துச்சுதுன்னு சொன்னான். அதுக்கு மாமா பரவாயில்லம்மா, நான் மோர் ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன், அந்த குழம்ப வேணா கொட்டிருமா, ரொம்ப காரமா இருக்குது, சாப்பிடவே முடியாதுன்னு சொல்ல, பார்த்து பார்த்து செஞ்சனே மாமா, எப்படி இப்படி ஆச்சுதுன்னு குழம்புனான். அடுத்த நாள் செல்வியும் வினயாவும் கோயில நடக்கிற கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. மாமா அத்தை கிட்ட, வினயா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, அன்னைக்கு அவங்க ரூம்ல உள்ள டேபிள் லேம் சுக்கு நூறா உடஞ்சு கிடக்குது, தான் உடைக்கலன்னு உறுதியா சொல்றா, அவ உடைக்கலன்னா யார் உடைச்சிருப்பா? உடனே அத்தை, எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணுவா, அன்னைக்கு அவ நைட்டி பின்னால கிழிஞ்சிருக்கு, முதுகு அப்படியே தெரியுது, அவ பாட்டுக்கு அதை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்கிறா, நல்ல வேலை நீங்க யாரும் பார்க்கல, நான் அதுக்குள்ள அவளை வேற நைட்டி போட சொன்னேன், இது புது நைட்டி எப்படி கிழிஞ்சதுன்னு என்கிட்ட கேட்கறா, தன்னறிவு இல்லாம இவளே பிளேட வச்சு கிழிச்சிருப்பாளோ என்னவோ, இப்படி ஒரு பைத்தியக்கார பொண்ணை நம்ம தலையில வச்சு கட்டிட்டாங்களே, கல்யாணத்துக்கு முன்னால இந்த பிரச்சனை இல்லாமலா இருந்திருக்கும்னு கேட்டான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மூத்த மகன் நிர்மல் அங்க வந்தான். செல்வி எங்கம்மான்னு கேட்டான். செல்வியும் வினயாவும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரையும் ஏமா தனியா விட்டீங்க, நீங்களும் கூட போயிருந்திருக்கலாம் இல்லையா? வினயா நம்ம வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து செல்வி பொறாம தீயில வெந்துகிட்டு இருக்கா. என் கிட்ட அவளை திட்டிக்கிட்டே இருக்கா. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொன்னான். அதுக்கு அவன் அம்மா, ஆனா வினயா கிட்ட நல்லா தானே பேசுறான்னு சொல்ல, நிர்மல் எல்லாம் நடிப்பு. அன்னைக்கு வினயா இவா கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் குழந்தை இல்லை, எங்க அம்மா கிட்ட வேணா கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுங்க, எங்க அம்மா கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சாதாரணமா சொல்லியிருக்கா. இவளுக்கு பயங்கர கோபம் வந்துட்டுது. கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. என்கிட்ட வந்து அவ என்னைய டாக்டரை பார்க்க சொல்றா, நான் அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேனா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னான்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சுது. அப்போ இதெல்லாம் செல்வியோட வேலையா இருக்குமோன்னு அவன் அப்பா கேட்க, எதெல்லாம்னு எதிர்கேள்வி கேட்டான் நிர்மல். வினயா துவச்ச துணியெல்லாம் வாளிக்குள்ள தண்ணியில முக்கி இருந்ததையும், குழம்புல 7-8 கரண்டி மிளகாப்பொடி போட்டிருந்ததையும், டேபிள்ல உடைஞ்சிருந்ததையும், வினயா போட்டிருந்த புது நைட்டி கிழிஞ்சிருந்ததையும் பற்றி அவங்க மாறி மாறி சொல்ல, நிர்மல் இவா செஞ்சிருப்பாமா, அன்னைக்கு என் ஷேவிங் பிளேடு வாஷ் பேசின்ல இருந்துச்சு, நாங்க வைக்க மாட்டேன், நீ எதுக்கு என் பிளேட எடுத்தேன்னு அவகிட்ட கேட்டேன், நகை வெட்ட எடுத்தேன்னு சொன்னா, அதுக்கு எதுக்கு புது பிளேட எடுத்தேன்னு கேட்டேன், எப்பவும் நெயில் கட்டுற வச்சுதான் வெட்டுவா, இப்போ என்ன புது பழக்கம்னு கேட்டேன், பதிலே சொல்லாம போயிட்டான்னு சொன்னான். அதுக்கு அவன் அம்மா, அந்த பிளேட வச்சுதான் வினயா நைட்டிய விமலா கிழிச்சிருப்பா, ஏன்னா அந்த கிழிசல் பிளேட வச்சு வெட்டினது மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லவும் அவன் அப்பாவும், எனக்கு இப்போ ஞாபகம் வருது, விமலா கீழே வந்தா, வினயாவை பார்க்க வந்தேன்னு அவன் ரூமுக்குள்ள போனா, கொஞ்ச நேரத்துல திரும்பிட்டா, என்னம்மா வந்துட்டேன்னு கேட்டேன், வினயா தூங்கிக்கிட்டு இருக்கா மாமான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொன்னாரு. அதுக்கு நிர்மல் அம்மா, அவ தூங்கும்போது அவ போட்டுக்கிட்டு இருந்த நைட்டி பின்பக்கத்தை இவ லாகவமா பிளேட வச்சு கிழிச்சிருக்கா, எவ்வளவு திமிரு, அப்போ குழம்புலயும் இவாதான் மிளகாப்பொடி போட்டிருப்பான்னு சொல்ல, நிர்மல் இவளை உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னு கோபமா சொன்னான். அதுக்கு அவன் அம்மா, பொறுமையா இரு நிர்மல், உடனே முடிவெடுக்காத, கர்த்தர் நல்லவர், அவர் சரியான நேரத்துல நம்ம கண்ணை திறந்தாரு, இந்த பிரச்சனையை எப்படி தீக்குறதுன்னு அவரே நமக்கு வழிகாட்டுவாருன்னு சொன்னான். அடுத்த நாளும் செல்வியும் வினயாவும் கன்வென்ஷனுக்கு போக நிர்மல் அவசர அவசரமா அம்மா அப்பா கிட்ட வந்தான். வினயா ரொம்ப அறிவுள்ளவா அம்மா, அதோட நல்ல குணசாலியான பொண்ணு, தேவனோட அன்பு அவ மனசுல பொங்கி பெருகுதுன்னு சொல்ல அவன் அம்மாவும் அப்பாவும், எதை வச்சுதான் அப்படி சொல்றன்னு கேட்டாங்க. நிர்மல் நீளமா பதில் சொன்னான். வினயா எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கிறதுனால எதையும் அலசி ஆராய்ஞ்சு பாக்குற திறமை அவளுக்கு இருக்குது, மனுஷங்களையும் சரியா எடை போடுறா, நம்ம வீட்டுல சில விஷயங்கள் வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்ததுனால அவளுக்கு யார சந்தேகப்படுறதுன்னு தெரியல, முதல்ல செல்வி மேலதான் அவ சந்தேகப்பட்டிருக்கா, ஆனா சாட்சி இல்லாம அவளை சந்தேகப்படவும் அவ மனசு இடம் கொடுக்கல, தகுந்த சந்தர்ப்பத்துக்கு காத்துக்கிட்டே இருந்திருக்கா. ஒரு நாள் வினயா தன்னோட ரூம்ல படுத்திருக்கா, செல்வி உள்ள நுழைஞ்சிருக்கா, உடனே இவ தூங்குறது மாதிரி கண்ணை மூடிட்டா, இவ தூங்குறான்னு நினைச்சு ஸ்டாண்ட்ல கிடந்த சேலைய செல்வி கத்திரிக்கோல வச்சு வெட்டி இருக்கா, அது நீங்க அவளுக்கு வாங்கி கொடுத்த சேலையா. உடனே வினயா எழும்பி செல்வியை கையும் களவுமா பிடிச்சிட்டா. செல்விக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வினயா அவளை கூட்டிட்டு மாடிக்கு எங்க வீட்டுக்கு போயிருக்கா, அங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசி இருக்காங்க. வினயா செல்விய முழுதுமா மன்னிச்சதா சொல்லி இருக்கா, தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட இத பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்கா, அது மட்டும் இல்ல எனக்கு அக்கா இல்லாத குறைய கர்த்தர் உங்க மூலமா நிறைவேற்றி வச்சிருக்காருன்னு சொல்லி இருக்கா, இவளுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வேற கொடுத்துருக்கான்னு சொன்னான். உடனே அவன் அம்மா, அன்னைக்கு ஒரு நாள் நான் வினயா கிட்ட நான் வாங்கி கொடுத்த சேலையை கட்டிட்டு வான்னு சொன்னேன், அதுக்கு அவ அதுக்கு இன்னும் ஃபால்ஸ் வச்சு தைக்கலன்னு சொன்னான், செல்விய காட்டி கொடுக்கவே இல்லை. சரி இதெல்லாம் செல்வியே உன்கிட்ட சொன்னாளான்னு கேட்க, நிர்மல் நான் கோபத்துல அவ கிட்ட கத்திட்டேன், அவங்க வீட்டுக்கு அவளை அனுப்பிடுவேன்னு சொன்னேன், உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டா, இப்போ அவளும் வினயாவும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு சொன்னான். இன்னொன்னு முக்கியமானது, அத்தைகிட்டையும் மாமா கிட்டையும் இதை பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொன்னான்னு சொன்னான். உடனே அப்பா, நாங்க இதெல்லாம் தெரியாதது மாதிரியே இருந்துக்கிடுறோம், உறவு தான் முக்கியம், அது மேம்படணும், அதுதான் நமக்கு வேணும், ஒருத்தரோட குறைய சொல்லி காமிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க, அம்மா வினயா நம்மளை விட எவ்வளவு சின்னவா, அவளே எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டா, நாமும் அப்படி இருக்க வேண்டாமான்னு சொன்னாங்க. உடனே நிர்மல் அப்பா, வினயா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது கர்த்தரோட பெரிய கிருபை, செல்வியும் இவளை பார்த்து நல்லவளா மாறினதும் ஆண்டவரோட பெரிதான கிருபைதான்னு சொன்னாரு. அதுக்கு நிர்மல் அம்மா, ஆமா இதுக்காக நாம அவருக்கு நம்ம வாழ்நாள் முழுசும் நன்றியுள்ளவங்களா இருக்கணும்னு சொன்னான்.
2: வணக்கம் தோழியரே, எப்படி இருக்கிறீங்க? கதையை பார்த்தீங்களா? இந்த கதையில நம்ம ரெண்டு மருமகள்களை பார்க்கறோம், செல்வி வினயா. ரெண்டு பேருமே வித்தியாசமா இருக்கிறாங்க இல்லையா? வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன், இவா கெட்டவா இவா நல்லவா அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா நம்ம யாரையுமே இவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. சில நல்ல குணங்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அவங்க அப்படி கெட்ட குணமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை அறிஞ்சு அதை நம்ம அவங்ககிட்ட சரிப்படுத்திட்டு அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக பழகிட்டோம் அப்படின்னா அவங்க நல்லவங்களாயிருவாங்க. அதைத்தான் இந்த கதையில் வினயா செய்கிறார். சரி, இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் சில்வியா ஃப்ராங்க்லின் வந்திருக்கிறாங்க. சில்வியா ஃப்ராங்க்லின், வணக்கம்.
3: வணக்கம்க்கா.
2: நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்.
3: எனக்கும் சந்தோஷம்க்கா.
2: சரி, கதையை பார்த்தீங்க இல்லையா? செல்வி வினயா அப்படின்னு ரெண்டு மருமகள்களோட கதை தான் இது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா, அதாவது ரியல் லைஃப்பில் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஆக்சுவலாக அது இந்த செல்வியை பார்க்கும்போது அவ வந்து ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா, நல்ல ஃபேமிலிலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கையை தன்னோட தங்கச்சிக்கும் கிடைக்கணுன்ற ஒரு ஆசை அவளுக்கு, ஒரு அன்பு, அப்படி ஒரு அன்பான ஒரு மகள் தான் அவள். அப்போ என்ன பண்ணுறா, அவளோட குழந்தை விஜய்க்கு அவங்க தங்கச்சியை அப்ரோச் பண்ணுறா. அப்போ என்ன ஆகுது, அவங்க மாமியார் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறா, அது வந்து என்ன ஆகுது, அவளால் ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலாக அதே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறா. அப்போ என்ன ஆகுது, அவளோட தங்கச்சியோட இடத்துல வினயா வரா. ஸோ இது வந்து என்ன ஆகுது, அவளுக்கு ஒரு பொறாமையை கிரியேட் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ இந்த பொறாமை வந்து எப்படின்னா, அது ஒரு சின்ன சீடு வந்து என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. இது எப்படி வளர ஆரம்பிக்குதுன்னா, தன்னோட அதாவது தன்னோட தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல வினயா இருக்காளே அப்படின்ற ஒரு பொறாமை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க மாமியார் மாமனார் வந்து கேஷுவலாக தான் அவளை பாராட்டுறாங்க. அது இவளுக்கு வந்து பொறுத்துக்க முடியல ஆக்சுவலாக. அதாவது கலாத்தியர் 5:26 ஒரு வசனம் அழகாக சொல்கிறாங்க, அதாவது ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிள் சொல்லுது ஆக்சுவலாக. பொறாமன்றது வந்து என்னென்னா, ராபர்ட் ஏ ஹெயின்க்ளீன் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு போயட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெலசி இஸ் அ டிசீஸ் அப்படிங்கிறாரு. அவர் வந்து இந்த அந்த பொறாமன்றது என்ன என்ன ஆகுது, அவகிட்ட வந்து அப்படியே அது வந்து ஒரு அந்த அந்த எலும்புருக்கி நோய் மாதிரி சின்ன சின்ன அதை கேஷுவலாக நடக்குது அவளோட ஃபேமிலியில். ஆனால் அது வந்து அவளை அப்படியே உருக்குது ஆக்சுவலாக. நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு இது பார்த்தேன், அது என்னென்னா ரொம்ப ஜோக்காக தான் இருந்துச்சுக்கு அது. ஆக்சுவலாக ஜப்பான்காரன் வந்து வேலை செய்யாமல் இருந்தால் செத்துருவானாம், சீனாக்காரன் வந்து சூதாடாமல் இருந்தால் செத்துருவான், ஆனால் நம்ம சொந்தக்காரன் சந்தோஷமாக இருந்தால் செத்துருவானான். இது எவ்வளோ பெரிய உண்மை இல்லைக்கா?
2: அடுத்தவே சந்தோஷம்.
3: அதான், அதாவது அவ சந்தோஷமாக இருக்கலை, அதாவது அவள் தங்கச்சி வர முடியல, பட் வினயா சந்தோஷமாக இருக்கிறது அவளால் என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அது வந்து அந்த பொறாமை வந்து அவளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அவளை என்ன ஆகுது, அது வந்து அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு அவளை கொண்டு போகுது ஆக்சுவலாக. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்குன்ற போது எப்படி பார்க்குறோம்னா, வினயாவை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவளை ஒரு ஒரு பைத்தியக்காரி அப்படின்ற ஒரு ஒரு நேமை வந்து அவளுக்கு வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு அவ்வளோ ஒரு வெறிக்கு போயிடுறா. ஆக்சுவலாக அவள் வந்து ஒரு கோ சிஸ்டர் தான், பட் ஆனால் அந்த அன்பு எல்லாமே என்ன ஆயிடுது, அவளுக்குள்ளே தணிஞ்சு போய் அந்த பொறாமை வந்து மேலோங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நான் செல்வியோட லைஃப்பில் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக.
2: வினயாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
3: வினயா வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரெண்டு டாக்டர்ஸோட பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸு. ஸோ அப்படின்னா மோஸ்ட்லி அவள் வந்து ஒரு நல்ல ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலியிலேருந்தான் வந்திருப்பா. ஆனால் என்னென்னா அது வந்து கொஞ்சம் கூட அவளோட ஆக்டிவிட்டீஸில் தெரியவே இல்லை. அவள் வந்து ரொம்ப அழகாக அவங்க மாமியார் மாமனாருக்கு என்ன பண்ணுறா, ஸ்டஃப்டு பரோட்டா செய்கிறா, அதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலாக. அழகாக செய்கிறா, அழகாக அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக, அதாவது அவங்களுக்கு பார்த்து பார்த்து, அதாவது அவள் சொல்லும் போது கூட அழகாக இருந்துச்சு. அந்த ஸ்டஃப்டு பரோட்டாவில் உருளைக்கிழங்கு வைக்கலை, ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கேஸ்ன்றதுக்கு பதிலாக கோஸு, அதாவது கேபேஜ், அப்புறம் பீஸ் அந்த மாதிரி செலக்டடாக அவள் வந்து ஃபைப்ரஸ் இதானதை அவள் என்ன பண்ணுறா, அது வச்சு கொடுக்குறா. ஸோ அதுலேருந்து அவளோட அன்பு வந்து தெரியுது. ஸோ கிறிஸ்தவ அன்பு வந்து இதுதான் ஆக்சுவலாக. நம்ம கிட்ட ஆண்டவரோட அன்பு இருக்கும்போது அது வந்து நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லயும் என்ன பண்ணுது, வெளிப்படுது. செல்வி வந்து ஆக்சுவலா என்ன பண்றா, அவளை வந்து பைத்தியக்காரின்னு ஆக்குறது ஒரு ஒரு சின்ன சின்ன, அதாவது துணி துவைக்கும் போது துணி துவைச்சு அவ காய போட்டுறா, ஆனா என்ன பண்றா திருப்பியும் அதே துணியை என்ன பண்ணிடுறா, பக்கெட்ல வச்சிடறாங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நீங்க கதையை கேட்கும் போது பாத்திருப்பீங்க. ஸோ அப்படி போகும்போது அவ லாஸ்ட்ல அவங்க மாமியார என்ன பண்ண, இப்படி ஒரு பைத்தியக்காரிய என் பையனுக்கு கெட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவளை வந்து ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டாங்க. ஆனா அந்த வினயா வந்து இதெல்லாம் தெரிஞ்சிச்சோ தெரியலையோ, தெரிஞ்சப்புறமும் ஒன்னும் செய்யல, தெரிஞ்சிருக்கிறது முன்னாடியும் ஒன்றும் செய்யல. அந்த கடவுளோட அன்பு, இயேசுவோட அன்பு அவகிட்ட இருந்ததுனால அதை வந்து அழகா அவ என்ன பண்றா, மன்னிப்பு அப்படின்ற ஒரு இதுல அவளுக்கு கொண்டு வரா. ஸோ மன்னிப்பு வரும்போது அவ வந்து அழகா அவங்க அக்காவை என்ன பண்றா, அது செல்வியை என்ன பண்ணிடுறா, அழகா மன்னிச்சிடுறா. மன்னிச்சது மட்டும் இல்லாம அவ கூட என்ன பண்றா, நல்லா அழகா மிங்கிள் ஆகுறா, நல்லா அவ கூட கன்வென்ஷன் போறது. ஸோ மன்னிக்கிறது ஈஸி, ஆக்சுவலா மன்னிக்கிறது எல்லாருமே செய்யலாம், நம்ம உலக பிரகாரமா மன்னிச்சிடலாம். ஆனா வந்து அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம்.
4: செல்வி அப்படிங்கிறப்ப பொறாமை அப்படின்னு சொல்றீங்க, வினயா வந்து மன்னிப்பு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ரெண்டு கேரக்டர்ஸோட அசோசியேட் பண்ண.
3: ஆமா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்க அவங்களுக்கு மன்னிச்சா இயேசு உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பாரு. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்க மன்னியாதிருந்தா இயேசு உங்களோட தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அப்படின்னு மத்தேயு 6:14 அழகா இயேசு சொல்றாங்க. ஸோ இப்ப வந்து இவ வந்து என்ன பண்றா, வினயா வந்து மனுஷருடைய தப்பிதங்களை, அதாவது செல்வி தெரிஞ்சோ தெரியாமலோ பொறாமையினாலோ எந்த காரியத்தினாலும் அவ செய்ததுனால் அதை வந்து அவ மன்னிச்சு அதை வந்து என்ன பண்ணிட்டா, மறந்துட்டா. ஸோ மறந்துட்டா நம்ம இன்னொரு வசனமும் நம்மளுக்கு நம்ம பார்த்துருப்போம், அதாவது நம்ம காணிக்கை வைக்க போகும்போது உன்னோட சகோதரர் மேல எந்த ஒரு பொறாமையோ இல்லை எந்த ஒரு தப்பிதங்களோ இருந்தா அந்த காணிக்கை என்ன பண்ண, அதே இடத்துல வச்சுட்டு நீ என்ன பண்ண, உன்னோட சகோதரன் கிட்ட என்ன பண்ணிடணும், நீ வந்து யுனைட் ஆயிட்டு என்ன பண்ண, அந்த காணிக்கையை செலுத்துன்னு இயேசு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு சின்ன காணிக்கை விஷயத்திலயும் ஆண்டவர் சொல்லும் போது இவங்க லைஃப் லாங், அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியோ, அதாவது நியூக்ளியர் ஃபேமிலியோ, அவ செல்வி மேல் வீட்டில் தான் இருக்கா, இவ கீழ் வீட்டில் தான் இருக்கா, எப்படினாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் பார்க்கணும். அதை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து மறந்துட்டா, அதுதான் அந்த இயேசுவோட குவாலிட்டி வந்து அவகிட்ட வந்து வருது. ஸோ நம்மளும் வந்து ஒரு, அதாவது நீதிமொழிகள் அழகாக சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார், அவளுடைய விலை வந்து முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்கிற அன்பை நம்ம மனசுக்குள்ளேயே வைக்காம அந்த அன்பு தான் என்ன ஆகுது, மன்னிப்பா என்ன ஆகுது, வெளியில வருது. ஸோ காட்லி கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம வந்து அதை நம்மளுடைய செயல்கள் மூலம் நம்ம காட்டும் போது அதுதான் நம்மளை வந்து என்ன பண்ணுது, இவங்க இயேசுவோட பிள்ளை அப்படின்றத என்ன பண்ணுது, விட்னஸ் பண்ணுது. ஸோ அதை தான் நான் வினயாவோட லைஃப்ல நான் பார்த்தேன். ஆக்சுவலா பியூட்டிஃபுல் கேரக்டர் அது. ஆக்சுவலா
4: சின்ன பொண்ணா இருந்தாலும் ஒரு மெச்சூர்டா பிஹேவ் பண்றா. செல்வியுமே மாத்திட்டான். அது மாதிரி நம்மளோட நல்ல குணங்கள்னால மத்தவங்க வந்து கெட்ட குணம் அப்படின்னு நம்ம சொல்லாம கூட அவங்களுக்கும் என்ன ரீசன், அவளுக்கு ஒரு ரீசன் இருக்குது, தான் தங்கச்சி இடத்துல இவ வந்துட்டா அப்படிங்க, அதை நினைச்சு அதை கண்டுபிடிச்சு அதை அறிஞ்சு அவட்ட அழகா பேசி வர்றது வந்து ரியலா ரொம்ப மெச்சுவர்டா ஒரு முதிர்ச்சியா.
3: செல்வியும் அதுக்கப்புறம் அழகா ரெக்கன்சைல் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃபை பார்த்தோம்னா நல்லாவே இருந்திருக்கும் கண்டிப்பா, நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. ரொம்ப அழகான ஒரு சிஸ்டர்லி லைஃப் அப்படியே அழகா அமைஞ்சிருக்கும்.
4: இதுல இருந்து நீங்க நம்ம தோழிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
3: ஸோ ஒரு குடும்பம்னு இருந்தா கண்டிப்பா அதுல வந்து, அதாவது என்ன சொல்றது, சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த குறைகளையே நம்ம வந்து அதை நினைச்சிட்டே இருந்தோம்னா அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதை வந்து கடவுளுடைய அன்பை வச்சுதான் நம்ம பண்ண முடியும். மற்ற வேர்ல்டி இதுல போனோம்னா கண்டிப்பா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ கடவுளுடைய அன்போட நம்ம வந்து போகும்போது இந்த சின்ன குறைகள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, அது வந்து பெருசா தெரியாது. ஆக்சுவலா நம்மளுக்கு அழகா என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான ஒரு லைஃப் என்ன பண்ணலாம், நம்ம வாழலாம். அததான் நான் நினைச்சேன்.
4: சோ மன்னிக்கும் மனப்பாங்கு நமக்கு இருக்கும் பொழுது குறைகள் பெருசா தெரியாதுங்கிறீங்க இல்லையா. குறை இல்லாத மனுஷங்க யாரு உலகத்துல இல்லையா. சரி, சோ நல்ல பொறாமைய பத்தியும் மன்னிப்பை பத்தியும் நல்லா கிளியரா எங்களுக்கு விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. இது நம்முடைய தோழிகளுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். இனிமேல் மன்னிக்கும் குணம் அவங்க வந்து மன்னிக்குப்போம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அன்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மன்னிப்பு வந்துடும் இல்லையா. நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
3: தேங்க்ஸ்க்கா.
4: என்ன தோழியரே, டிஸ்கஷனை கேட்டீங்களா? மூத்த மருமகா செல்வி வினயா மேல பொறாமப்பட்டான். நம்ம தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல இவா வந்துட்டாளேன்னு வருத்தப்பட்டா. இதெல்லாம் மனுஷங்களாகிய எல்லாருக்கும் சாதாரணமா ஏற்படுறதுதான். ஆனா அவ வினயாவ அந்த வீட்டில இருந்து விரட்டணும்னு முடிவு கட்டி அவளுக்கு பைத்தியக்கார பட்டம் வாங்கி கொடுக்க நினைச்சது பெரிய பாவம். அது மன்னிக்கவே முடியாதது. ஆனா அதையும் வினயா மன்னிச்சிட்டான். மன்னிச்சது மட்டும் இல்ல, அதை யார்கிட்டையும் சொல்லி செல்வியோட பேருக்கு களங்கம் கற்பிக்க மாட்டேன்னு சொன்னது பெரிய குணம். தேவன் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் இப்படிப்பட்ட செயலை செய்ய முடியும். தேவ அன்பு நமக்குள்ள இருந்தா தான் தனக்கு துரோகம் செய்ய நினைச்ச செல்விய அக்காவா நினைச்சி பாசம் காட்ட முடியும். நம்ம வீட்டுல உறவு முறைகள் எப்படி இருக்குது? அடுத்தவங்க செஞ்ச குற்றத்தை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கோமா? அடுத்தவங்க நமக்கு எதிராக செஞ்ச தவறுகளை மன்னிக்க முடியாதபடி நம்முடைய இருதயம் இறுகிக்கிட்டு இருக்குதா? மத்தேயு 6:14 இயேசு தெளிவா சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். எவ்வளவு பயங்கரமான தண்டனை பாருங்க. பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்காட்டி நம்முடைய கதி என்ன? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்து. அதனால தான் Mark 11:25-26 மறுபடியும் இது சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் ஒரு உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஒரு தடவை மன்னிச்சா போதாது, ரெண்டு தடவை மன்னிச்சா போதாது, மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா? மத்தேயு 18:21-22 சொல்றேன் கேளுங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 மாத்திரம் அல்ல, 70 மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு தெளிவா இயேசு பேதுருக்கிட்ட சொல்றாரு பாத்தீங்களா? அதனால எபேசியர் 4:32 பவுல் சொல்றது மாதிரி நடப்போமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம கிறிஸ்தவங்கன்னு சும்மா சொல்லிக்கிட்டு அலையறதுல பிரயோஜனமே இல்லை. நாம கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்துவை உடையவங்க. கிறிஸ்துவை உடையவங்கன்னா நம்ம கிட்ட கிறிஸ்துவோட குணங்கள் காணப்படணும். நாம எப்படி இருக்கணும்? கொலோசையர் 3:12-15 உள்ள வசனங்களை வாசிச்சு மனப்பாடம் பண்ணி இதை நம்முடைய பழக்கத்துக்கு கொண்டு வருவோம். அந்த வசனங்களை இப்போ சொல்றேன் கேளுங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கன்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். Luke 6:27-29 வசனங்கள்ல இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. இந்த வசனங்கள் நம்ம மனசுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியாங்க? சரி, எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வர்றீங்க, ரொம்ப நன்றி. இதை யூடியூப்பில் கூட கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்கள் கமெண்ட்ஸுக்காக ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லி அவங்களையும் கேட்க சொல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: இப்ப நம்ம உடனே பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லாரும் பைபிள் எடுத்து கொலோசியர் 3:12-15 வரைக்கும் வாசிப்போம். மறுபடியும் மறுபடியும் வாசிச்சு அதை மனப்பாடம் பண்ணுவோம். அதை வாசிக்கிறதோட நிப்பாட்டிராம அதை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிப்போம். பரிசுத்தமான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.
2: ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லலாம், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபையே நம்மை தாங்குகிறது. நம்ம எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக, அவருடைய கிருபையை நாம் உணரும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, மங்கி எரிகிற திரி அணையாத தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, எங்களை எரிய செய்கிறவரே, எங்க தீபத்தை அணையாதவரே, இம்மட்டுமாய் காத்த நேசரே, ஓ ரபனசியந்தரா, சிருஷ்டிப்பின் தேவனே, உருவாக்குகிறவரே, ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி கத்தரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஓ எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டுகளில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களுக்கு ஆதரவா இருக்கிறவரே, பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களுக்கு ஆதரவா இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உமை நோக்கி பார்க்கிறோம், எங்களை பாதுகாக்கிறவரே. எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா நெருக்கங்களுக்கும், சஞ்சலங்களுக்கும், தவிப்புகளுக்கும் எங்களை பாதுகாத்து மீட்டெடுக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்மை துதிக்கிறோம். அப்பா உங்க வல்லமை உள்ள கரம் எங்கள் மேல் நீட்டப்படுவதாக. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க வல்லமை உள்ள கரம், எங்களை தூக்கி எடுக்கிற கரம், சிருஷ்டிப்பின் கரம், உருவாக்குகிற கரம், எல்லா

எல்லார கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி உங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. We love you Jesus. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன். அவரில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கேதுவாய் முடியும், நன்மைக்கேதுவாய் முடியும். அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை, அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை. அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு சஞ்சலம் இல்லை.

ஸ்துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரானவரே, இந்த மாலை வேளைங்களை ஒரு விசையாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்க கரம் இருக்கட்டும் அப்பா. ஜெபங்களுக்கு நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள், சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உற்சாகத்தின் ஆவினாலைங்களை நிரப்புங்க, ஒரு விசையாயங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ரத்தத்தினாலைங்களை சுத்திகரிங்கப்பா, எண்ணங்களை கழுவுங்க ஆண்டவரே. உங்க நித்திய வழியில் எங்களை நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்மை உருவாக்கின் ஆண்டவர், அவருடைய கைகளிலே தான் நாம் இருக்கிறோம். மீண்டுமாய் ஒருவேளை உடைக்கப்பட்ட அனுபவங்கள் இருந்தால், உடைக்கப்பட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உருவாக்க உண்மை உள்ளவர். உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம், வார்த்தையினால் உடைக்கப்பட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உருவாக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கா? ஒருவேளை எந்த காரியம் எனக்கு தெரியாது, நீங்க எதுல உடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் கிட்ட அந்த அனுபவத்தை கொடுங்க, அந்த காரியத்தை கொடுங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் மீண்டுமாய் உருவாக்க அவர் உண்மை உள்ளவர். அவர் குயவன், நம் களிமண். ஆண்டவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையை சீரமைக்க அவர் உண்மை உள்ளவர். ஹாலேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும், வியாதி பலவீனங்கள் இருந்தாலும், சரீர அவயங்கள் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், ஆண்டவரால் மீண்டுமாய் உருவாக்க ஜீவனை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் சிருஷ்டிப்பின் தேவன், அவர் சிருஷ்டிப்பின் தேவன். நீங்க ஒன்னே ஒன்னு தான் ஆண்டவரை விசுவாசிங்க. இந்த மாலை வேளை நாம் விசுவாசித்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.

ஹல்லேலூயா. மரண பயங்களை ஆண்டவர் இந்த மாலை வேளையில நீக்குகிறார். ஒருவேளை வியாதியை குறித்து மரணத்தின் பாதையில மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் இந்த பாதையை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஓ ரீமா ஷிகா பரனா, எங்கள் வீடுகளிலே, ஓ நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம், நீதிமானுடைய கூடாரங்கள், ஓ கம்பீர சத்தம், ரட்சிப்பின் சத்தம், ஆனந்த பாடலின் சத்தம், துதியின் சத்தம், ஓ ரபந்தரா. ஒருவேளை உங்கள் வீட்டுல இதுவரைக்கும் அழுகையின் சத்தம் துணித்து கொண்டிருந்திருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் அந்த அழுகையின் சத்தத்தை துதியின் சத்தமாய் மாற்றப் போகிறார். நீ துயரப்பட்ட நாட்கள், நீ கஷ்டத்தின் நடுவில் நடந்த நாட்கள் கர்த்தர் ஓய பண்ணுகிறார், முடிவுக்கு கொண்டு வருகிறார்.

ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் அவர் சிறந்தவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், புறாவின் கண்கள் உடையவர், கேதுரும் மரம் போல் ஆனவர், ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர். கையை உயர்த்தி சொல்ல முடியுமா, என் நேசர் என்னுடையவர், என்னுடையவர், எனக்குரியவர், நான் அவருடையவன். எத்தனை பேரால சொல்ல முடியும், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வானாதி வானம் கொள்ளா, கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவன் அல்லோ, என் இதயத்தின் ராஜா நீர்தான் ஆண்டவரே. ஆமென். இந்த வரிகளெல்லாம் நாம் உணர்ந்து பாடலாம், இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடலாம், அர்த்தங்களை புரிந்து கொண்டு பாடுங்க. ஏதோ பாடலாம் இல்லாம இந்த வரிகளை நாம் புரிந்து கொண்டு உண்மையாய் உள்ளத்திலிருந்து நாம் பாடும்போது ஆண்டவருடைய நேச அன்பு நமக்குள்ள பொங்கிக் கொண்டே இருக்கும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா?

இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் அந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வருகையை எதிர்நோக்கி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஆனந்தமா இருக்கும். அவர் வருகையை எதிர்பாராதவர்கள், எதிர்நோக்கி இல்லாதவர்களுக்கு அவருடைய வருகை ஒரு அதிர்ச்சி. ஆமேன், ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆண்டவர் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவர் வருகைக்காக. ஆண்டவரே, உம்முடைய வருகை இப்பொழுது இருக்குமானால், ஆண்டவரே, உம்முடைய வருகையில நான் காணப்பட எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இந்த இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? ஆண்டவரே, உம்முடைய வருகை ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிறேன்ப்பா. உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ரபந்தரலா, சொல்லுங்க, என்ன பரிசுத்தமாக்குங்க. ஓ பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் எல்லையை வைக்கவில்லை. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். சொல்லுங்க, இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தமாய் இருக்கிறன் ஒருவரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க, இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க. எந்தெந்த காரியத்துல நான் விழுந்து போயிருக்கிறனோ ஆண்டவர், அந்த காரியத்துல நான் பலப்பட கிருபை செய்யுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. எந்தெந்த காரியங்களை நாங்கள் தள்ளாடி நடந்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்துல நாங்கள் பலப்பட பரிசுத்தமாக்குங்கப்பா. பரிசுத்தத்தின் பாதையிலே, நீ ஜீவ பாதையிலே எங்களை நேர்வழியாய் நடத்துவீராகப்பா. எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். மகிமையின் ராஜாவாக வரப்போகிறார், மகிமையின் ராஜாவாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ரமியாந்தரா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகையை குறித்த ஒரு பாடல், மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமீதில். ஹல்லேலூயா! இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஓ ஹல்லேலூயா! மகி

போகிறார். ராஜாதி ராஜாவாக ஆனந்தமாய் இருக்கிறவங்க இந்த பாடலை பாடும் போதே ஆண்டவர் வருகை வந்துட்டது போல இருக்குல்ல. எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நம்ம இம்மை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம், பூரணமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஓ ரபஷந்தரா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஓ இந்த எக்கால சத்தம் எங்க காதுகளிலே தொனிக்கட்டும் அப்பா, இந்த எக்கால சத்தம் ஓ எங்க காதுகளை தொனிக்கட்டும் ஆண்டவரே. செவிகளை திறந்தருளுவீராக, அந்த சத்தம் எங்கள் காதுகளில் தொனிக்கட்டும்.

ஆராதனைக்குரியவர், துதிக்கு பாத்திரர், கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறவர். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிறவர், உன்னதமானவரே. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்றைக்கு அந்த நாமத்தை அறிந்திருக்கிற நாம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நிச்சயமாய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஓ ரபனஷந்தரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் எனக்கு போதும் அப்பா, நீர் எனக்கு போதும். அவன் இடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமா? எந்தெந்த காரியத்துல விடுதலை வேணுமோ ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் நாமத்தை விசுவாசிக்கணும், ஆண்டவர் மேல வாஞ்சையா இருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். அவன் என் மேல் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவன் நான் விடுவிப்பேன். நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஓ ரமணசந்தரா,

போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். இந்த மாலை வேளையில நம் எழும்பி நின்றோம், முழங்கால் படியிட்டோம், ஆண்டவருக்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உன் பாதமே எங்களுக்கு தஞ்சம், யாரிடத்தில் ஆண்டவரே போவோம், ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே, யாரிடத்தில் ஆண்டவரே நாங்கள் போவோம், நித்திய வழி, ஜீவ வார்த்தை, வாழ்வு தருகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே. ஹல்லேலூயா, உம் கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அன்று பவுல் கர்த்தரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும், ஆண்டவரே நீங்க செய்யும், இந்த முள் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த முள் எனக்கு வேண்டாம். பவுல் மூன்று முறை ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இனி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, உங்க கிருபை போதும் ஆண்டவரே. ஓ, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபையே. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி காலையில் உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க. ஓ ரபசந்தர, சீனாய் மலையில இயேசு கர்த்தர் மோசேக்கு வெளிப்பட்ட போது, தம் நாமத்தை கூறின போது, நான் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்தவர் என்று சொன்னாரே. கிருபை நிறைந்த ஆண்டவர் அவர். இந்த கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்கிற உங்க கிருபை, உங்க கிருபை. ஹல்லேலூயா.

0: கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை எங்களை தாங்கட்டும், எங்களை நடத்தட்டும். நீ கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: நாம் முழந்தற்படிட்டு காலை வேளையில் அப்பாவுக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். ராஜாவே,

ராஜா, ஒவ்வொரு நாளும் உமக்குள் வாழவும் உமக்குள் வளரவும் ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. வாழணும் வளரணும், நாங்கள் வாழணும் வளரணும் உமோடு இணைந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் வாழ வளர ராஜா உதவி செய்யுங்கப்பா. ராஜாவே, உங்க ஆத்ம பாரத்தின் அளவு என்ன என்பதை புரிந்து ஒவ்வொரு நாளும் செயலாற்றுகிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. உங்க அன்புல நாங்கள் வேறு ஊன்றணும். உரைநடை கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, நடைமுறை கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சூழல் எல்லாம் நன்றாக போகும் வரைக்கும் நடைமுறை கிறிஸ்தவம் போல தோன்றுகிறது, சூழல் மாறுபடும் போதோ ராஜாவே வெறுமனே உரைநடையாக வாழ்கிறோமே தவிர நடைமுறையில் பயிற்சி பெறாத அளவிற்கு அவல நிலை பல நேரம் எங்களுக்குள் காணப்படுகிறதப்பா. ஒரு விசையாக இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜாவே. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் உம்மோடு கூட இருக்க, அதுதானே கண்டிஷன் சொன்னீங்க. பிசாசு துரத்தத்தை இருக்கட்டும்ப்பா, பிரசங்கம் பண்றது இருக்கட்டும், அற்புத சுகமளிக்கிற வல்லமை இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி

அவர் தம்மோடு கூட இருக்க. தெரிந்து கொண்டது போல ராஜாவே, உங்களோடு அதிகமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களோடு இருக்க இருக்க எங்கள் சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமே. உங்கள் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் ஆகாப்பி அன்பில் நாள்தோறும் வளர உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் மீது பற்றற்ற மக்களாக, உம்மீது பற்று உடையவர்களாக, ஊற்றாய் ஊறுகிறவர்களாக, பொங்குகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவீராங்கப்பா. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ராஜாவே, நாங்கள் அதிகமாய் உம்மோடு வாழ, உமக்குள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் இன்ப பிரசன்னத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏதோ நாம் நல்லவர்கள் என்பதால் அல்ல, அவர் நல்லவர் என்பதால் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவர் நீதி உள்ளவர் என்பதால். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அமர்ந்த நிலையில் அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் உடலில் கொடுக்கணும், உள்ளத்தை கொடுக்கணும், ஏதோ கொடுக்கணுமேனு இல்லை, உற்சாகமாய் கொடுக்க ராஜா உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு மணி நேரம் உங்கள் சமூகத்தில் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அனுதினமும் உமக்கு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி தந்தை அவர்கள் பாடிய பாடல். அப்பா வெறுமனே அது பாட்டா பாடலை, அதுதான் அப்பாவுடைய வாழ்க்கை. ஆண்டவருக்கு தன்னையே கொடுத்து விட்டார்கள். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமா என்று சொல்லி பாடி அப்பாவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதிலே தேவன் பிரியப்படுகிறார். எதிலே பிரியப்படுகிறார்? அப்பாவோடு கூட இருக்கிறதுல தானே அவர் பிரியப்படுகிறார். சந்தோஷமாய் அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம்.

0: என் உடையவர்களையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அர்ப்பணித்து நம்மை ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்தி நோக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், அர்ப்பணித்தன் விளைவுதான். அன்னாள் எனக்கு என்னை நினைந்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன், சவரகன் கத்தி அவன் தலைமேல் படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் பாருங்களேன். அன்னாளின் அர்ப்பணத்தின் விளைவு சாமுவேலை கர்த்தர் எழுப்பி தான் முதல் பெயர் செபா மட்டும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்பதை விளங்க பண்ணினாரே. ஒரு அன்னாள் அர்ப்பணத்தினால் அர்ப்பணத்தின் விளைவு பெரிய தேசத்திற்கு சாமுவேல் எனும் தீர்க்கதரிசியை கர்த்தர் தந்தாரே. அதுபோல ஒவ்வொரு நாள் அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவர்களை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவைகளை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணத்தின் வாழ்வு நாம் வாழும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்வின் மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேசத்திற்கு தேவன் அருளி செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்பா எத்தனை நெருக்கடி வந்தாலும் நெருக்கடி வேளையில் பதில் அளிக்கிறவர், நம்மை காக்கும் கேடகமாக இருக்கிறவர். அப்பாவை பார்த்து நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவா, உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் நடத்திடுவார். போருக்கு போகிறார் தாவீது, மக்கள் எல்லாம் பார்த்து வாழ்த்துகிறார்கள், தாவீதே எத்தனை நெருக்கடி உனக்கு வந்தது, ஒன்றா இரண்டா பட்டியலிடுகிறார்கள். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான், பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், சவுல் வந்தார்கள், எத்தனை அகித்தோப்பில் எழும்பினார்கள், சீமையை எழும்பினான், மகன் அப்சலோம் எழும்பினான். அப்பப்பா தோள் கொடுத்து உதவின மெய்காப்பாளனாகிய எத்தனை பேர் யோவா எழும்பினார், பட்டியல் எடுக்கிறார்கள். ஒன்றும் பதறாத இவ்வளவு நாள் கூட இருந்து நடத்தினாரே, இனிமேலும் நடத்தாமலையா போயிடுவாரு அப்படின்னு மக்கள் போருக்கு போகிறார் தாவீது, வாழ்த்துகிறார்கள் தாவீதை பார்த்து. காலை நேரத்திலையும் நெருக்கடியோடு கூட தாவீதை போல சூழல்ல தான் இருந்து நான் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு சொல்றேன் நல்ல செய்தி, எத்தனையோ கடந்த நாட்கள்ல விடுவித்தாரே நெருக்கடியின் பாதை நின்று அந்த தெய்வம் இந்த காலை வேளையில் உங்களை விடுவித்து, நெருக்கடி வேளையில் உங்களை விடுவித்து தலை நிமிர பண்ண போதுமானவர். சந்தோஷமாக தேவ சமூகத்தில் எழும்பி நின்று உற்சாகமாய் நம்ம அறிக்கையிட்டு பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நெருக்கடி வேளையில் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எனக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி சந்தோஷமாய் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம்.
1: நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நட

பாதுகாத்து நடத்திடுவான். உங்களோடு கூட உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவான்.

அப்பா உங்கள் அகாப்பி அன்புக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

0: ஹல்லேலூயா.
1: இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமாதானத்தின் பாதையில் நம்மளை நடத்துகிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
0: ஆமென்.
1: அவர் நமக்கு தருகிற சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல, அது நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு சமாதானம். ஆமென்,
0: ஆமென்.
1: மன்னிக்கணும். எல்லாம் தனக்கு இருக்கிறப்ப ஒரு மனுஷன் நான் ரொம்ப சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். எல்லாம் நல்லா இருக்கிறப்ப நான் எப்படி இருக்கிறேன்,
0: சமாதானமாக இருக்கேன்
1: அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். நான் நம்மளை சுற்றி சூறாவளியும் புயலும் பிரச்சனைகளும் கடும் சூறை காற்று நம்ம மேலே வீசுகிறப்ப அந்த அனுபவத்தின் மத்தியில் நமக்குள்ளே காணப்படுகிற அந்த சமாதானம் இருக்கு பாருங்க, அது மனுஷங்களுக்கு அது வராது, தேவ மனுஷங்களுக்கு மட்டும்தான் வரும்.
0: ஆமென்.
1: அவரோட சஞ்சரிக்கிற, அவரோடு உறவாடுகிற, அது அப்பா பாடினாங்க பாருங்க, என்ன வந்தாலும் கலங்கிடாமல்

0: சமாதானம் தான் ஒரு கவசம் மாதிரி நமக்கு,
1: ஆமென்,
0: ஒரு கேடகம் மாதிரி. இந்த ப்ரொடெக்ஷனுக்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒன்று பேதுரு 3:8-11 முடிய. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அகாப்பே அன்பை குறித்து ஆண்டவரே, அது எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் எங்களோடு இந்த காலனியில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு உங்களுடைய மகனையும் உங்கள் மகளையும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்குறோம், எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த காலை தியானம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த நாள் முழுவதும் எங்களது எங்களுடைய தியானமாக இருப்பதாக, நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இங்கே மையமே பாருங்க, ஏன் பொல்லாப்பை விட்டு, பதினாறு வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி
1: நன்மை செய்து
0: சமாதானத்தை தேடி
1: அதை பின்தொடர கடவன்.
0: அப்ப எது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்? சமாதானம் தான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நாம ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, ஆண்டவரோட நாம உறவாடி அவருடைய சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்கிற பொழுது அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ள காணப்படுவது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இந்த சமாதானம் இருந்தால் தான் ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமாக இருக்க முடியும்.
1: எஸ்.
0: ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமாக இருக்கணும்னா அதுக்கு யாரோட சமாதானம் வேணும்?
1: அவருடைய சமாதானம்.
0: அப்போ அவரோட உறவாடி அவருடைய சமாதானம் யாருக்குள்ளே ஊற்றெடுக்குதோ அவங்க தான் சக மனுஷரோட சமாதானமாக இருக்க முடியும்.
1: எஸ்.
0: ரகசியம் புரியுதா? சக மனுஷனோட ஏன் சமாதானமாக இருக்க முடியல?
1: அவருடைய
0: சமாதானம் உள்ள ஊற்றெடுக்கல. அவருடைய சமாதானம் உள்ள இருந்தா சக மனுஷனோட ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு சமாதானம் வந்துடும். சமாதானத்தை தேட ஆரம்பிச்சிருவோம், அதை நாட ஆரம்பிச்சிருவோம். அவருடைய சமாதானத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவோம்.
1: ஹல்லேலூயா.
0: அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்த உடனே அது செய்யற முதல் காரியம் மற்றவங்களை பூரா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சது.
1: ஆமென்.
0: யாருடைய சமாதானம்? கிறிஸ்துவின்
1: சமாதானம்.
0: சமாதானம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஆண்டவரே, அவனை பிளஸ் பண்றேன், இவனை பிளஸ் பண்றேன், இவனை ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தீமைக்கு தீமைய, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாம
1: அதற்கு பதிலாக
0: ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் நினைச்சு என்ன செய்யறான்?
1: ஆசீர்வதிக்கிறப்பா.
0: சமாதானத்தை விரும்புறேன் பூரா என்ன பண்ணுவான்?
1: ஆசீர்வதிப்பான். ஹல்லேலூயா.
0: அப்ப அடுத்தவனை ஆசீர்வதிக்கணும்னா நமக்கு யாருடைய சமாதானம் வேணும்?
1: அவருடைய சமாதானம்.
0: அவருடைய சமாதானம், அவரோட உறவாடி அவருடைய சமாதானத்தினால நம்ம நிரம்பி இருக்கிறப்பதான் நாம ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்க முடியும். எவ்வளவு அவருடைய சமாதானம் நமக்கு காரியங்கள் எல்லாவற்றையும்
1: லகுவாக்கியிருக்கு.
0: சமாதானம் அவரோட நாம உறவாடுகிற பொழுதுதான் நமக்குள்ள ஊற்றெடுக்குது. சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லாம தவிக்கிறீங்களா? பேசாம அவரோட உறவாட போயாச்சுன்னா அவருடைய சமாதானம் நமக்குள்ள என்ன செய்கிறது?
1: ஊற்றெடுக்கிறது.
0: அவருடைய சமாதான ஊற்று நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: அவருடைய சமாதானம் பொங்குகிற ஒரு உள்ளத்தை அவர் உங்களுக்கு எனக்கு அருளி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அந்த சமாதானத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவ்வளவு லோவா நம்மளால இறங்க முடியல. இறங்கி போனா எதை இழந்துருவேன்?
1: சமாதானத்தை.
0: எனக்கு எது முக்கியம்?
1: சமாதானம்.
0: சமாதானம் முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: மனுஷங்களோட சமாதானமா இருக்கணுங்கிறத அந்த முயற்சியை நம்ம விட்டுட்டு பேசாம அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க நாம அவரோட உறவாடி அவருடைய சமாதானத்தை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை நான் சரி செய்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா சக மனுஷங்களோட நான் இயல்பாவே சமாதானத்தை நாட ஆரம்பிச்சிடறேன்.
1: ஆமென்.
0: இவனோட நான் சமாதானமா இருக்க நாடுறேன். அவன் என்னோட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட நான் சமாதானமா இருக்க
1: நாடுகிறேன்.
0: இப்ப யாருடைய சமாதானம் எனக்குள்ள வந்துருச்சு?
1: கிறிஸ்துவின் சமாதானம்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: சோ மனுஷங்களுக்கு இடையில சமாதானத்தை உண்டாக்குற அந்த அந்த அந்த காரியம் எங்க இருக்குன்னா கிறிஸ்துனுடைய சமாதானத்துக்குள்ள இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு
1: வைத்து போகிறேன்.
0: வைத்து போகிறேன். நமக்கு அவர் வச்சுட்டு போன ஆசீர்வாதம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனாரு?
1: சமாதானம்.
0: என்னோட சமாதானத்தையே.
1: ஆமென்.
0: வச்சுட்டு போயிரு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்தோன்னு சொன்ன முதல் மெசேஜ் என்னையா?
1: உங்களுக்கு சமாதானம்.
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சமாதான
1: பிரபு,
0: காரணர். அவர் சமாதான
1: காரணர்.
0: பாருங்க குயிலாம் வருது பாருங்க, காலையில குயில் சத்தம். சமாதான காரணர், சமாதான பிரபு. பிரிமணியாக நின்ற சுவரை தடுத்து சமாதானத்தை உண்டாக்கி
1: ஆமென்.
0: ஜீசஸ் நமக்கு வச்சுட்டு போன பெரிய பிளஸிங்
1: ஆமென்.
0: அவருடைய
1: சமாதானம்,
0: ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரோட என்ன ஆயிடுவோம்?
1: சமாதானமாயிடுவோம். ஹல்லேலூயா.
0: அப்ப ஆண்டவர் நமக்கு கடந்த நாட்கள்ல சொன்ன காரியம், உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பற்று இருக்கு, ஆனா ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்க தேவையான
1: ஊற்று,
0: ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய தேவையான ஊற்று இல்லையே. ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யறதுக்கு ஒருவர் மேல் ஒருவர் பற்று வேணுமா, அல்லது அவருடைய ஊற்று வேணுமா?
1: அவருடைய ஊற்று வேணும். ஹல்லேலூயா.
0: ஊற்று அப்படின்னு வர்றப்பதான் அந்த ஊழியங்கிற மனோபாவமே நமக்குள்ள வருது.
1: எஸ்,
0: ஆமென் சொல்.
1: ஆமென்.
0: என்ன மனோபாவம்?
1: ஊழியம் என்கிற மனோபாவம்.
0: இந்த மனுஷனுக்கு இப்ப நான் வந்து ஒரு நன்மை செய்கிறேன் அப்படின்னா, நான் அவருக்கு இப்ப நான் செய்கிறது அன்பினால ஒரு ஊழியம் செய்யறேன்.
1: ஆமென்.
0: கலத்தியர்ல அதான் நம்ம வாசிச்சோம், 5:13. அன்பினாலே ஒருவருக்கொருவர்
1: ஊழியம் செய்யுங்க,
0: ஊழியம் செய்யுங்க. ஸோ ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யறதுக்கு உள்ள என்ன வேணும்?
1: ஊற்று வேணும்,
0: ஊற்று வேணும். பற்று இருந்தால் நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாம். நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாங்கிறத விட நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? பிள்ளை மேலே பிரியம்
1: வச்சுக்கலாம்,
0: பிள்ளையோட தேவையை சந்திக்கலாம், பிள்ளையை சுற்றி சுற்றியே வரலாம். பிள்ளைக்கு ஒன்றுனா புழுவா என்ன செய்யலாம்?
1: துடிக்கலாம்,
0: துடிக்கலாம். இந்த மாதிரி அது வேற. நாம் நேசிக்கிறவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஸ்நேகிக்க முடியும். என்ன இருந்தா? பற்று இருந்தா. ஆனால் ஊற்று இருந்தா என்ன பகைக்கிறவனை என்னால் ஆசீர்வதிக்க முடியும்.
1: ஆமென்.
0: எனக்கு என்னை துன்பப்படுத்தின மனுஷனுக்காக என்னால் ஜெபம் பண்ண முடியும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அதான் அதான் அதான் ஊற்றோட சேஷம். மலைப்பிரசங்க எல்லாமே மனுஷங்க மேலே மனுஷங்களுக்குள்ள பற்றுனால செய்கிற காரியம் இல்லை. அவருடைய ஊற்று இருந்தா தான் அந்த மலைப்பிரசங்கத்தை வாழவே நம்மளால.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கைமாறுகிறதாம உதவி செய்யுங்கன்றதுக்கு பற்று வேணுமா, ஊற்று வேணுமா?
1: ஊற்று வேணும்.
0: ஒரு மைல் தூரம் நடக்க பரவந்த மன்றவனோட 2 மைல் தூரம் நடக்கிறதுக்கு என்ன வேணும்?
1: ஊற்று வேணும்.
0: ஒரு கணத்துல அரைஞ்சவனுக்கு மறுகணத்தை திருப்பி கட்டுறதுன்னா என்னது? ஊற்றெடுக்க செய்கிறார். நமக்கு நமக்கு பிரியமா இருக்கிற நம்முடைய பிள்ளைய பிறருக்கு அறிமுகம் செய்ய நாம தயங்குறதே இல்லை. என் மகன் பாருங்க, நல்ல என்ன செஞ்சிட்டான்? வளர்ந்துட்டான். தோளுக்கு மேல என்ன பண்ணிட்டான்?
1: வளர்ந்துட்டான்.
0: தோல் கொடுக்க என்ன செஞ்சிட்டான்?
1: வளர்ந்துட்டான்,
0: ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, அருமையான பிள்ளை, தங்கமான பிள்ளை. இந்த பிள்ளையை பெறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி மகனுடைய வாழ்க்கையில சில நல்ல விஷயம் இருக்கிறப்ப அவனுடைய அருமை பெருமை ஒரு தகப்பன மாதிரி புகழ யாராலும் முடியாது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நல்ல பிள்ளையை பெற்ற தகப்பன்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, அப்படியே புகழ்ந்துகிட்டே இருப்பார். யாரை குறிச்சு?
1: மகனை குறிச்சு.
0: அது மாதிரி ஒரு அந்த அந்த அந்த பிள்ளைக்குள்ள காணப்படுற நல்ல காரியத்தை புகழ்றதுல அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேல உள்ள பற்று சொல்லி முடியாது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அந்த கெட்டவமாரே மாதிரி உதாரியமா இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஒரு பிள்ளைய வந்து புகழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உதாரியமா இந்த குறிச்சு புகழ்ச்சியா சொல்றதுக்கு
1: ஒண்ணுமே இல்லை,
0: ஒண்ணுமே இல்லை. அவனை குறிச்சு மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் எதுவுமே
1: இல்லை.
0: ஆனாலும் பாருங்க, மகிழ்ச்சி அடைய ஒண்ணுமே இல்லை, ஆனா சொல்றாரு நாம் சந்தோஷமா இருக்க
1: வேண்டுமே.
0: சந்தோஷத்தை கொடுக்காத, சந்தோஷத்தை கெடுத்த ஒருத்தன் வீட்டுக்குள்ள வர்றான். திரும்ப வந்தவனை பார்த்து சராசரி மனுஷன் என்ன சொல்லியிருப்பான், ஏண்டா இதுவரை கெடுத்தது போதாதுன்னு இப்ப இதுக்கடா வந்திருக்கிற, இந்த கிழவனை கொண்டு விடுறது கடா நீ என்ன செஞ்சிருக்கிற,
1: வந்த
0: இந்த வயசான காலத்துல என்ன நிம்மதி என்ன செய்ய மாட்டியாடா,
1: இருக்க விட மாட்டியாடா,
0: இதுவரை என் சந்தோஷத்தை கெடுத்தது பார்த்தாதுன்னு இன்னும் என்னடா இருக்கு என்கிட்ட கெடுக்கிறதுக்கு, ஏண்டா வந்த நீ, இந்த மாதிரி தான் ஆக்சுவலா பேசியிருக்கணும். ஆனா தன்னுடைய சந்தோஷத்தை, தனக்கு எந்த விதத்திலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காத ஒரு மகனை மகிழ்ச்சியோட பார்த்தாரு. அது பற்றில் வந்த நேசம் இல்லை, ஊற்றிலிருந்து பொங்குன நேசம்.
1: ஆமென்.
0: ஆனபடினா
1: நாம்
0: சந்தோஷமா இருக்க வேண்டுமே.
1: ஆமென்.
0: அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட
1: தொடங்கினார்கள்.
0: வீட்டில் ஒரே கீத வாத்தியம், நடன கழிப்பு, பூரம் விருந்து, சும்மா திருவிழா மாதிரி ஆக்கிட்டார்.
1: ஆமென்.
0: வீடு என்ன செய்யுது,
1: திருவிழா கோலம்,
0: வீடு அப்படி களை கட்டுது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அதுவரை அவர் சொல்றாரு களை இல்லாம இருந்துச்சுடா வீடு, வீடு எப்படி இருந்துச்சு
1: களை இல்லாம.
0: ஆனாலும் இன்னைக்கு ஏண்டா வீடு இப்படி களை கட்டுது அப்படின்னா, ஒருத்தன் வந்திருக்கிறான்.
1: ஆமென்.
0: எங்கிருந்து வந்திருக்கிறான், அமெரிக்கால இருந்தா,
1: பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கான். ஹல்லேலூயா.
0: அமெரிக்கால இருந்து வர்ற மகனை, அல்லது வெளிநாட்டில இருந்து பயங்கரமா சம்பாரிச்சுட்டு அப்படி வர்ற மகனை வந்து வரவேற்க அப்படி உள்ள இருக்கிற பாசமெல்லாம் என்ன செய்யும்,
1: கொட்டும்,
0: கொட்டும், பொங்கும். ஆனா இங்க பாருங்க,
1: அந்நிய தேசத்தில் பன்றியை மேய்த்து விட்டு வருகிறார்.
0: அவனை பார்த்தவொன்னே இங்க பொங்குது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: பொங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை.
1: எஸ்,
0: அவனை பார்த்தா பொங்குற மாதிரி எதுவுமே அவன்கிட்ட இல்லை. ஆனாலும் இங்க என்ன செய்யுது,

0: ஹல்லேலூயா.
1: அந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன்.
0: எஸ்
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற பிள்ளைய, நம்ம பேரை கெடுக்கிற பிள்ளைய வந்து நம்ம யார்ட்டையும் இவனுக்கு நான் தான் அப்பன்னு சொல்லிக்கிறே மாட்டோம். அந்த கஷ்டம் இருக்குல்ல. ஏன்னா சமுதாயம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுறான், ஏப்பா நீ எவ்வளவு நல்ல மனுஷன், உனக்கு போய் அப்படி ஒரு பிள்ளை என்ன செஞ்சு
0: பிறந்துச்சு,
1: உன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்து என்ன செஞ்சிருக்கானேப்பா,
0: பிறந்திருக்கிறானேப்பா.
1: இந்த மாதிரி நாம ஏற்கனவே காயத்தில் இருக்கிறப்ப சமுதாயம் நம்மளை மேலும் காயப்படுத்திடும் நினைச்சு பயந்துக்கிட்டு தான் சில பொது இடங்களுக்கு போறதையே தவிர்த்துருவாங்க.
0: எஸ் ஹல்லேலூயா.
1: பிள்ளை நிமித்தம் பாதிக்கப்பட்டவங்க எங்க போறதை தவிர்த்துறாங்க
0: சில பொது இடங்களுக்கு. ஹல்லேலூயா.
1: ஆனா ஊற்று நமக்குள்ள இருக்கிறப்ப நம்முடைய இருதயம் எப்படி பொங்குதுன்னா, இளையகுமாரன் சொல்றான், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன்
0: அல்ல என்று சொன்னான்.
1: அண்ணா அவர் சொல்றாரு, அடே அது நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நான் இன்னும் உனக்கு அப்பாவா தான் இருக்கிறேன்.
0: எஸ்
1: நீ இன்னும் என்னுடைய மகன் தான். ஸ்டில் ஐ வாண்ட் யூ. இன்னும் நீ எனக்கு தேவை, இன்னும் நான் உன்னை விரும்புறேன், இன்னும் நான் உன்னை நம்புறேன்டா.
0: எஸ்
1: விரும்ப முடியாதவனை விரும்புறதுக்கு தான் அகாப்பே
0: அன்பு.
1: இதெல்லாம் பற்றுல வராது, ஊற்றிலிருந்து வருகிற காரியம்.
0: ஹல்லேலூயா.
1: நான் உனக்கு அப்பனா இருக்கிற வரைக்கும் அந்த தகுதி நீ இழக்கிறதே
0: இல்ல
1: இல்லடா.
0: ஹல்லேலூயா.
1: ஏன் அவரு குரதம பாவம் பண்ணி நாம அவருக்கு பிள்ளைங்கிற தகுதியை ஏன் இன்னும் இழக்காம இருக்கிறோம்?
0: அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறதுனால.
1: அப்பனுக்குள்ள ஊற்று இருந்தா புள்ள அவருக்கு மகங்கிற தகுதிய எப்பவுமே இழக்கிறது இல்ல. அப்பாவுக்கு புள்ள மேல பற்று இருந்தா அதை இழந்துருவான். ஆனா எந்த அப்பனுக்குள்ள ஊற்று இருக்கோ அந்த அப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த புள்ள அவருக்கு மக என்கிற தகுதிய இழக்கிறதே இல்ல.
0: ஆமென்.
1: எவ்வளவு எவ்வளவு ஊற்று எப்படி உறவுகளை பாதுகாக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஆசீர்வதிக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஊன்ற கட்டுது பாருங்க. ஊற்று எப்படி சகிச்சு நேசிக்குது பாருங்க. ஊற்று எப்படி சுமக்க முடியாதவன சுமக்குது பாருங்க. தகப்பன்மாரெல்லாம் நம்ம என்ன கேட்கணும்னா, அவனுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு இல்லைன்றதை விடுங்க ஆண்டவரே. முதல்ல எனக்கு அவனுக்கு தகப்பனா இருக்க தேவையான ஊற்று சுரப்பதாக,
0: ஊற்று சுரப்பதாக.
1: ஹல்லேலூயா. ஆமென். சோ தான் பிள்ளை தனக்கு தீங்கு செஞ்சாலும் தான் பிள்ளைக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு அந்த தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: தேவனோடு நெருக்கமா சஞ்சரிக்கிற ஒரு தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: தேவனுடைய சமூகத்துல பலப்படுகிற அனுபவம் உள்ள ஒரு தகப்பனுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: பிறருக்கு நமக்கு பிறர் நமக்கு தீங்கு செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு தேவனோடு உறவாடுகிற தேவ மனுஷங்களுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது. தேவன் இருக்கிறாரு, மனுஷன் இருக்கிறான். தேவனோட மனுஷன் உறவாடுறப்பதான் அவன் தேவ மனுஷனாகிறான்.
0: ஆமென்.
1: ஆனா பிசாசு என்ன பண்றான், தேவன் தேவனா இருக்கட்டும், மனுஷன் மனுஷனாவே இருக்கட்டும், மனுஷனாக்கி நீ தேவனோட உறவாடி தேவ மனுஷனாயிராத. நீ தேவ மனுஷனாயிட்டேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள அவருடைய நிறைவு சுரக்க ஆரம்பிச்சிடும். அவருடைய ஊற்று சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ எடுத்தோன்னு எல்லாரையும் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிருவ, உன்னை சபிச்சவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவ, உன்னை துன்பப்படுத்தின மனுஷனுக்காக நீ என்ன பண்ணிருவ, ஜோமன ஆரம்பிச்சிருவ, நீ ரொம்ப விசேஷமா நாளா மாறிடுவ, உன்னை நேசிக்கிறவங்களே நேசிக்காம உன்னை பகைக்கிறவனே நீ ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவ, நீ அவர் மாதிரி ஆயிருவ. அதனால தேவன் தேவனா இருக்கட்டும், மனுஷன் மனுஷனா இருக்கட்டும், மனுஷன் தேவனோட உறவாடு தேவ மனுஷனா இருக்கக்கூடாது. ஏன் மனுஷன் தேவ மனுஷனா கூடாதுன்னா, அவனுக்குள்ள எது சுரந்துரும், அவருடைய
0: ஊற்று
1: ஊற்று சுரந்துரும். அவருடைய ஊற்று சுரந்தா அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிடும், அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனை சுத்தி இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஒரு இடத்துல ஒரு ஊற்று சுரக்கிறப்ப சுத்தி இருக்கிற நிலம் எல்லாம் காஞ்சு போய் கிடக்கும்
0: இல்லை,
1: வறண்டு போய் இருக்குமா?
0: இருக்காது.
1: அந்த இடம் முழுசு எப்படி இருக்கும்?
0: பச்சை பசேல்.
1: அந்த இடம் முழுசு ஏன் பச்சை பசேல் இருக்கு? அங்க ஒரு ஊற்று இருக்கு.
0: ஆமென்.
1: யாரெல்லாம் யாருக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய ஊற்று சுரக்கிறதோ அவன் சுத்தி இருக்கிற எல்லாமே பச்சை பசேன்னு இருக்கும்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: உங்க ஊழியத்துல ஆண்டவருடைய ஊற்றிலிருந்து நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா உங்க ஊழியம் பச்சை பசேன்னு இருக்கும்.
0: ஆமென்.
1: உங்க ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைவரும் எப்படிதான் இருப்பாங்க? பச்சை பசேன்னு.
0: ஹல்லேலூயா.
1: ஏன் ஊழியம் பச்சையா இல்ல? ஊற்றிலிருந்து ஒண்ணு வரல.
0: எஸ்.
1: எங்க பார்த்தாலும் வெடிப்பு, காஞ்சி போய் அவ்வளவும் வறண்டு போய் இருக்குன்னா முதல்ல நான் எதை செக் பண்ணணும்? என்னோட ஊற்றை செக் பண்ணணும். ஸோ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்குள்ள ஊற்று இருக்கு அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற, எனக்குள்ள இருந்து பொங்குற நிறைவு என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். அதனால எல்லாரும் எப்படி இருப்பாங்க?

0: அப்ப எங்களை மாதிரி ஊழியர்கள் சும்மா வீசினகையும் வெறுங்கையுமா பீடத்துக்கு வந்தோம்னு வைங்களேன், உங்க மேல இருக்கிற பற்றுல நாங்க ஊழியம் செய்யறோம்னு வைங்களேன், என்ன ஆகும் கதை? ஒண்ணு வராது.
1: எஸ்,
0: எப்படி பிரசங்கம் பண்ணும்? உங்க மேல நாங்க ரொம்ப பிரியமா இருக்கோம், நீங்க சந்தோஷமா இருக்க, என்ன தியாகம், உங்களையும் என்னையும் குறிச்சுதான் பேசுவேன் ஒழிய
1: அவரை குறிச்சு பேச முடியாது.
0: ஒருத்தன் பிரசங்கம் பண்றப்ப அந்த பிரசங்கத்துல ஏன் முழுசா அவர் இருக்கிறாருன்னா, வர்ற வார்த்தையெல்லாம் ஊற்றுல இருந்து வருது.
1: ஹல்லேலூயா.
0: அவர் எப்பவுமே ஊற்றுல இருந்து தான் வருவார்.
1: ஆமென்.
0: பற்றுல இருந்து வரமாட்டார்.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி ஒரு நிறைவோட நாம பீடத்துல வந்து நின்று நம்முடைய உள்ளத்துல அவருடைய வார்த்தைகள் ஊற்றெடுக்கிற பொழுது கேட்கிற எல்லாருக்குள்ளயும் தண்ணி பாயுது. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தோட்டம் எப்படி இருக்கு இப்போ? அதுக்காக எல்லா இடத்துலயும் ஊற்று எழுப்பணும்னு ஜெபம் பண்ணுங்க.
1: ஆமென்.
0: ஊர் ஊருக்கு ஒவ்வொரு சபையும் ஒரு ஊற்று. ஆமென்.
1: ஆமென்.
0: அந்த ஊற்று அந்த அந்த அந்த ஸ்தல சபை அந்த பகுதி முழுவதும் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஆசீர்வதிக்கத்தக்க விதத்துல சபை ஊற்றா இருந்தா தான் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும்.
1: ஆமென்.
0: சபை ஊற்றா இருந்தா தான் வருகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவரே பிறர் ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு ஊற்றை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நான் ஊற்று என்கிற பார்வை எனக்கு அருளி செய்வீராக. அப்பதான் பிறர் ஆசீர்வதிக்க முடியும், பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க என்னால
1: முடியும்.
0: முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம என்ன செய்யணுமா? சரி கட்டாம விட்டுருன்னு சொல்லிட்டாரா?
1: இல்ல.
0: தீமைக்கு தீமையை உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமா விடுறேன் போட விடுற அவனை அப்படின்னு சொன்னாரு?
1: சொல்லல.
0: ஊற்று ஒருபடி மேல போய் யோசிக்குது. அதற்கு பதிலாக
1: நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.
0: அவன் யாருங்கிறத விடு, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்க.
1: ஹல்லேலூயா.
0: பிறர் யாருன்னு தெரியறதுனாலதான் நமக்கு கசப்பு வருது. ஆனா நாம யாருன்னு தெரிஞ்சிட்டா
1: ஆசீர்வதிச்சிருவேன்.
0: நமக்கு அடுத்தால் மேல ஏன் கசப்பு வந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்த உறவுல ஒருத்த மேல ஏன் நமக்கு கோபம் வருது? அவன் யாருன்னு
1: தெரிஞ்சதுனால.
0: இப்படி நினைக்கலடா உன்ன, நான் இப்படி ஏமாத்திட்டா, அப்படி நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் நம்பி இருக்கே மாட்டேனடா. சோ அவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு அவன் மேல என்ன வருது? ஒரு அவன் யாருங்கிறத விடுறா, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்கோ. நீ யாரு? என் ஊற்று. என்னோட ஊற்று உனக்குள்ள இருக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து
1: ஆசீர்வதியுங்கள்.
0: நம்ம எல்லாம் யாருன்னு அறிஞ்சும் அவரால் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுது? அவரு தாம் யாருங்கிறத அறிஞ்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நீ மண்ணுடா.
1: எஸ்.
0: நீ யாரு?
1: மண்ணுடா.
0: மண்ணுடா. பேதுரு யாருங்கிறத அறிஞ்சிருந்தோம். பேதுருவம் ஏன் தேடி போய் நேசிச்சாரு? அவர் தான் யாருங்கிறது அவர்
1: தெரிஞ்சிருச்சு.
0: அப்ப நல்ல கவனிங்க, பிறருடைய பலவீனம் தெரிஞ்ச உடனே, பிறருக்குள்ள இருக்கிற குறைகளை அறிஞ்ச உடனே, பிறர் நமக்கு செஞ்ச தீமையை அறிஞ்ச உடனே, நமக்கு தானாவே அவங்க மேல ஒரு கசப்பு வந்துருது. பிறரு குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற குறைவுகளை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பலவீனங்களை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பாவத்தை குறிச்ச அறிவு அவங்க மேல நமக்கு ஒரு விருப்பையும் கசப்பையும் கொடுக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, முதல்ல நீ யாருங்கிறத நீ அறிஞ்ச அப்படின்னா, எனக்குள்ள நீ யாரா இருக்கிறங்கிறத நீ அறிஞ்சிட்ட அப்படின்னா, இதெல்லாம் மேற்கொண்டு அவங்கள ஆசீர்வதிச்சிடலாம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த உன்னதமான அனுபவத்துலதான் நான் யாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறப்பதான், கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற அந்த வெளிச்சம் எனக்கு வர்றப்பதான் தீமைக்கு தீமையை சரி கட்டுறதை விட்டுட்டு அதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன்?
1: ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன்.
0: நல்லா இரு சாமி, நல்லா இருக்கணும். உனக்கு ஒரு குறை என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது சாமி
0: அப்படின்னு சொல்லி அவனை நான் ஆசீர்வதிச்சுட்டு போறேன்னா அதுக்கு காரணம் அவன் நல்லவங்கிறதுனால இல்ல, எனக்குள்ள இருக்கிற நல்லவன் என்ன இப்படி செய்ய வைக்கிறாரு.

0: ஆண்டவரே பிறர் யாராய் இருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை நான் அறிகிற பொழுது உமக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற சத்தியத்தை நான் விசுவாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. கசப்புகளை மேற்கொள்ள இதை தவிர வேற வழி இல்லை. நான் கிறிஸ்துக்குள்ள அவருடைய ஊற்று, அவருடைய ஊற்று எனக்குள்ள இருக்கு என்கிற இந்த வெளிப்பாடு நம்மளை கம்ப்ளீட்டா வேறு மனுஷனாக்கிறது. ஊற்றிலிருந்து நிறைவு பொங்குறப்ப தான் ஒரு மனுஷனா இருந்து என்னால செய்ய முடியாத செயல்களை நான் செய்ய
1: ஆரம்பிச்சிடறேன்.
0: மனுஷனா இருந்து நம்மளால செய்ய முடியாத செயல்களை செய்யணும்னா நமக்குள்ள இருக்கிற ஊற்றிலிருந்து கிறிஸ்துனுடைய நிறைவுகள் பொங்கணும்.
1: ஆமென்.
0: அதுதான் நம்மளை வேறு மனுஷனாக்கும், அதுதான் நம்மளை தேவ மனுஷனாக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பற்ற மையமா வச்சு, சுமூகமான உறவை மையமா வச்சு செயல்படுறவங்க ஏதாவது குறை நேரத்தை குறை தெரிஞ்ச உடனே உறவை விட்டு கொடுத்துருவாங்க. சட்டி சுட்டதடா,
1: கை விட்டதடா,
0: கை விட்டதடான்னு உதறிடுவான். அவனுக்கு சட்டி முக்கியம் இல்லை,
1: கையு
0: கையு தான் முக்கியம். அதனால பட்டுன்னு போட்டு சட்டியை உடைச்சு என்ன செஞ்சிருவான். ஏன் முக்கியம், ஏன் சட்டி உடஞ்சு,
1: கை முக்கியம்,
0: என் கையை சுட்டதுனால நான் விட்டுட்டேன், அதனால எது உடஞ்சு,
1: சட்டி உடஞ்சிச்சு.
0: ஹல்லேலூயா. ஆனா கவனிங்க, இந்த ஊற்ற மையமா வச்சு அவருடைய சமூகத்துல பலப்படுற மனுஷன் சட்டி சுட்டாலும் கையை விடுறதே இல்லை.
1: Hallelujah.
0: சட்டி சுட்டாலும்
1: விட்டு கொடுக்கறது.

0: உள்ள ஊற்று இருக்குன்னா அவ்வளவு ஈஸியா நம்மளால யாரையும் விட்டு கொடுக்க
1: முடியாது,
0: முடியவே முடியாது. பல சமயங்களில் நாம ஏன் இன்னும் நிர்மூலம் ஆகலைன்னா, நாம நம்மளை நம்பாம நம்மளை ஆசீர்வதிக்கிற அவருடைய ஊற்றை நம்புறதுனால தான் பொழைச்சு கிடக்கிறோம்.
1: ஆமென்.

0: தன்னை நம்பின பேதுரு சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லாரும் உங்களை விட்டு போனாலும்
1: நான் உங்களை விட்டு போக மாட்டேன்.
0: உங்களுக்கு ஒரு பாடி கார்டா இருந்து உங்களை காப்பாத்துவேன்.
1: எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன்.
0: எல்லாரும் ஓடிடுமா,
1: நான் ஓட மாட்டேன்.
0: எதுக்கு தெரியுமா? உங்களை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் வேணும்,
1: பாடி கார்டு. ஹல்லேலூயா.
0: பேதுருக்கு அப்படி ஒரு பற்று, யாரு மேல?
1: இயேசப்பா மேல,
0: ஆண்டவர் மேல. ஆனாலும் பாருங்க, மறுதளிச்ச பேதுரு ஆசீர்வதிச்சது அவருடைய ஊற்று.
1: எஸ்,
0: அவர் தான் தேடி போய்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஸோ நாம் ஏன் நிர்மூலம் ஆகலை அப்படின்னா, நம்ம மாம்சத்து மேலே நம்பிக்கை வச்சு ஊழியஞ்சிறதுனால இல்லை, நமக்குள்ள பொங்குற அவருடைய ஊற்றுனால தான் நாம் நிர்மூலம் ஆகலை. அப்படி இப்படி இருந்தாலும் ஊற்று வாரி சுருட்டிட்டு போயிருது நம்ம. இதுல எங்க நான் தான் சொல்றதுக்கு அங்க என்ன இருக்கு?
1: ஒண்ணுமே இல்ல.
0: போப்பா, உன் லட்சணம் என்னன்னு எனக்கு என்ன செய்ய
1: தெரியும்பா?
0: நிறுத்துப்பா, அப்படி பேசுறத முதல்ல என்ன செய்யப்பா? நீ
1: நிறுத்துப்பா.
0: முதல்ல ஊற்றுல இருந்து ஆசீர்வதிக்கப்படுப்பா.
1: ஹல்லேலூயா.
0: நாம நிர்மலமாகாததுக்கு காரணம், நாம நம்மளை நம்பினது இல்ல, அவரது ஊற்றை நம்பினதுனாலதான் ஆசீர்வதிக்கப்படுறேன்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு நாள் காலையிலயும் பாருங்க, வர்றப்ப ஏதோ நமக்கு பிரசங்க திறமை இருக்குன்னா நாங்க வர்றோம்.
1: இல்லை,
0: இதை நம்பி டெய்லி டிவோஷனை நாங்க ஸ்டார்ட் பண்றோம்.
1: அவருடைய ஊற்றை நம்பி.
0: எப்படி அந்த ஊற்று கைவிடாது நம்மள? காலையில ஏதாவது சொல்றதுக்கு நமக்குள்ள பொங்கிடுவாரு. இல்ல, நம்ம மைண்ட்ல இருக்கிற அறிவை வச்சு செய்ய முடியுமா? இல்ல, நமக்குள்ள பொங்குற நிறைவை வச்சு செய்ய முடியுமா?
1: நமக்குள்ளே பொங்குகிற நிறைவை வைத்துதான்.
0: ஒவ்வொரு நாளும் செய்தியை ரெடி பண்றதுக்கு பேப்பர் அது இதுவும் வாசிச்சு, எனத்தையே புத்தகத்தை வாசிச்சுட்டு வந்து செய்தி கொடுத்தா என்னத்துக்காகவும் நினைக்கிறீங்க? எங்க நிலைமை,
1: செய்திகள் வாசிப்பது ஆர் வெங்கடரமணன் சொல்லுவீங்க நீங்க.
0: அப்ப நேத்து அதை சொல்லிட்டோம், இன்னைக்கு இதை சொல்லிட்டோம், நாளைக்கு என்னடா சொல்றது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வராது, மனசுல ஒரு அழுத்தம் வராது, அதுலயே தூக்கம் போயிடாது. ஆனா பாருங்க, எதை குறிச்சும் கவலையே இல்லை. நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுவோங்கிற எந்த அழுத்தமும் உள்ள
1: இல்லை.
0: என்ன, எதை நம்பியாச்சு?
1: ஊற்றை.
0: ஊற்று இருக்கியா? ஒரு வருஷமா பொங்குதியா?
1: வரக்கூடிய மார்ச் 28ஆம் தேதியோடு நாம் டிவோஷன் ஆரம்பிச்சு ஓராண்டு காலம் நிறைவு பெற போ.
0: வாரத்துக்கு ஒரு நேரம் பொங்குனது டெய்லி பொங்குதியா?
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. எந்த அளவு ஊற்று நம்மளை நம்ப வைக்குது பாருங்க.
1: எஸ்.
0: விட்டீங்க. நமக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்லணும். ஆனா அந்த விசுவாசம் வந்தா மத்தியானம் என்ன மாதிரி
1: ஆயிரும்.
0: எனக்கு இருக்கிறப்ப தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப கடிச்சிருவான். கடிச்ச உடனே இவருக்கு வலி என்ன செய்யுமா? அவ்வளவு வலிக்குமா? அவனு விவரம் தெரியாம குழந்தை இல்ல, அவன் நினைச்சிருவான் கட்டிச்சிருவான். கட்டிச்சவன உடனே என்னதான் தோணும்? அடிச்சா பாரு அப்படின்னு. கட்டிச்ச பிள்ளைய அடிச்சா பாருன்னு. அவன் கட்டிச்சா பல்ல கடிச்சுக்கிட்டு அடிச்சா பாரு. அவன் கடிச்சா நான் பல்ல கட்டிச்சுக்கிட்டு அடிச்சா பாரு. அப்படித்தானே வரும்.
1: அவரை
0: சில நேரங்கள் அவரை

0: ஹல்லேலூயா.
1: அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிழைத்ததும் வாழ்வதும் எதனால?
2: அவர்
1: அவருடைய ஊற்றிலிருந்து நாம ஆசீர்வதிக்கப்படுறோம்.
2: ஆமென்.
1: அந்த ஊற்றை நமக்குள்ள வச்சிட்டாரு. ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: அந்த ஊற்றை சார்ந்து வாழ்வேன்னா உன்னை சுத்தி இருக்கிறவன் எல்லாரும் பிழைப்பான், வாழ்வான்.
2: எஸ்,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: உடஞ்ச மனசு இனி எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்முடைய பாதத்தில் வந்து என்ன செய்யும்? விழுந்து கதறியாலும். ஆனால் உருக்கமுள்ள மனசு, ஊற்றெடுக்கிற மனசு அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி தூக்கி நிறுத்தும். அவர் நம்மளை தூக்கி எடுத்தாரா, தூக்கி தூக்கி எடுத்தாரா?
2: தூக்கி தூக்கி எடுத்தார்.
1: தாங்கி நடத்துறாரா, தாங்கி தாங்கி நடத்துறாரா?
2: தாங்கி தாங்கி நடத்துகிறார்.
1: ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நாம வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற வலிமை அவனுக்கு உண்டு. அவனுக்குள்ள ஊற்றெடுக்கிற அந்த அகாப்பே அன்பு இந்த வலிமையை அவனுக்கு தந்துருது. இதுதான் அவனுடைய ஆன்மீக பலம். திரும்பவும் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துக்கு நாம வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு வலிமை, மன வளம் அவனுக்கு உண்டு. இதுதான் ஊற்ற சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். எதையும் தாங்கக்கூடிய உங்களுடைய நிறைவுகள் அன்று எங்களுக்குள்ள அதிக அதிகமா ஊற்றெடுக்க கிருபை செய்ய ஆண்டவரே. நம்மளை சுத்தி மனுஷங்க குறையோடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவர்களை நேசிக்க தேவையான நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காதது தான் பிரச்சனை. நம்ம ஆங்கிளில் பார்க்கறத விட்டுருவோம், அவரோட ஆங்கிளில் பார்ப்போம். சும்மாவா அடுத்து ஒன்று ஆசீர்வதிக்க சொல்றாரு, அதை நம்மளால் செய்ய முடியுமா? மனுஷனுக்கு வரவே வராது. ஆனா மனுஷனுக்கு வராத அந்த செயலை செய்யறதுக்காக தான் மனுஷனுக்குள்ள எதை வச்சுட்டாரு? ஊற்று வச்சுட்டாரு. ஓசியில் ஒன்றும் செய்யாது சாமி, உனக்குள்ள பொங்குற என்னுடைய நிறைவை எடுத்து பிளஸ் பண்ணு.
2: என்னமோ
1: உன்னுடைய இதை எதை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன். பிறனுக்கு உன்னை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க வச்சிடறாரு.
2: ஆமென்.
1: அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க செய்து நம்மளை ஆசீர்வதிச்சு இப்ப உனக்குள்ள ஊற்றெடுக்கிற என்னுடைய இந்த நிறைவு எடுத்து அவனை பிளஸ் பண்ண. இதுல நான் எங்க நஷ்டப்படுறேன் சொல்லுங்க பாப்போம். இல்லை இல்லை, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா?
2: சொல்ல.
1: அவர் திரும்ப கேட்பார், உன்னுடையதை கொடுக்க சொல்கிறேன், உனக்குள்ள பொங்குற என்னுடைய தானப்பா கொடுக்க சொல்கிறேன், என்னமோ பெருசாக உன்னுடையதை எடுத்து நான் அடுத்தவனுக்கு கொடுக்க சொல்கிற மாதிரி நீ என்ன செய்கிற யோசிக்கிற? உனக்குள்ள பொங்குற என்னுடையதை எடுத்துக்கொடு, நான் உன்னுடையதை கேட்கல. உன்னுடையதை நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லவே என்ன செய்யும்
2: தெரியும்
1: தெரியும். அதனால உனக்குள்ள பொங்குகிற என்னுடைய எடுத்து ஆசீர்வதி.
2: எஸ், ஹல்லேலூயா.
1: அதனாலதான் மற்றவங்க தனக்கு விரோதமா செய்கிற தவற மன்னிக்கிற இருதயம் அவர்கள் நிமித்தம் தனக்கு உண்டான நஷ்டத்தை கணக்கு பார்க்கறதே இல்லை.
2: ஹல்லேலூயா.
1: நம்முடைய உள்ளத்துல ஆண்டவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்காததுனாலதான் எப்பவுமே நான் கணக்கிலேயே குறியா இருக்கிறேன்.

0: கணக்கிலேயே
1: கணக்கு பார்க்கறதுல புலியா இருக்கிறேன். கணக்கு பார்க்கறதுல
0: புலி
1: புலி. ஏண்டா கணக்கு பார்க்கறதுல புலி அப்படின்னா, உள்ள எதை ஊற்றெடுக்கல, பிறருடைய குறைவுகளை குறித்த கணக்கு நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குன்னா, அவருடைய நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காததனுடைய விளைவு அது, நேரடி விளைவு அது.
0: ஹல்லேலூயா.
1: மனுஷனா இருந்தா கணக்கு பார்க்கறதுல புலியா இருப்போம். யாரா இருந்தா?
0: மனுஷனா இருந்தா
1: எதுல புலியா இருப்போம்?
0: கணக்கு பார்ப்பதில்.
1: ஆனா தேவ மனுஷனா இருந்தா வலியை தாங்கி மன்னிக்கிறதுல மிக விசேஷமான பாத்திரமா.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஸோ நமக்குள்ள ஊற்று இருக்கிறத நாம எந்த அளவு அறிகிறோமோ, நமக்குள்ள ஊற்று இருக்கிறத எந்த அளவு நாம கொண்டாடுகிறோமோ, அந்த அளவுக்கு தான் பிறரை குறிச்ச குறைகளை கணக்கு பார்க்குற அந்த குறுகிய மனோபாவம் என்னை விட்டு அகலுது.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: மன்னிப்பதால இப்ப நான் எதுலையும் குறைபட போவதில்லைங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே கணிஞ்சிருது. இந்த எண்ணம் நமக்குள்ள வராது. ஆனா ஊற்று சுரக்கிற பொழுது இந்த எண்ணம் மட்டும்தான் வருது.
0: ஆமென்.
1: வேற என்ன செய்கிறது இல்லை,
0: வருவதே இல்லை.
1: ஊற்று நமக்குள்ள சுரப்பதற்கு காரணமே அவரது எண்ணம் மாத்திரம் நமக்குள்ள ஓங்கி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஊற்றே சுரக்குது.
0: ஆமென்.
1: நீ ஒதுங்க, ஒதுங்கடா, நீ ஒதுங்கி நில்றா. நான் உனக்குள்ள ஓங்கி நிக்க விரும்புறேன்.
0: ஆமென்.
1: நீ ஒதுங்க. நான் ஒதுங்க மாட்டேன்னு என்ன செய்யும் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவருடைய நிறைவு எனக்குள்ள ஊற்றெடுக்க வச்சு அவர் மாத்திரம் என் வாழ்க்கையில அவர் எனக்குள்ள ஓங்கி நிற்கிற பொழுது நான் ஆட்டோமேட்டிக்காவே
0: ஒதுங்கிறேன்.
1: எனக்கு அங்க வேலை இல்லை. நமக்கு எந்த வேலையும் இல்லாத அளவுக்கு அவருடைய ஊற்று நமக்காக எல்லாவற்றையும் செய்ய விரும்புது.
0: ஆமென்.
1: ஏப்பா உனக்குள்ள என்னுடைய ஊற்று பொங்க விட்டேன்னா நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ எதுவுமே
0: செய்ய வேண்டாம்.
1: உனக்குள்ள பொங்குற ஊற்று எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும்.
0: ஆமென்.
1: லைஃப் கடினமான வாழ்க்கையை ரொம்ப லகுவாக்கிட்டாரு. ஆனா மனுஷனுக்கு தான் யாருன்றது தெரியல.
0: எஸ்.
1: தான் ஒரு ஊற்றுங்கிற ரகசியம் மனுஷனுக்கு புலப்படாமலே இருக்கு. அப்படியே புலப்பட்டாலும் அத அந்த ஆக்சஸ் அதிகமா யூஸ் பண்றது இல்ல.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: அஸ் எ பிரீச்சர் சில சமயங்கள் எல்லாம் ட்ரையா இருக்கும் பாருங்க, பீடத்துக்கு வர்றதுக்கே பயமா இருக்கும். ஐயோ ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, நான் எப்படி போய் என்ன செய்யறது,
0: நிக்கிறது,
1: ஏதாவது ஏதாவது யாரையாவது பிளஸ் பண்ணணும்னா கூட ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே. ஆனா அந்த மாதிரி பயத்தெல்லாம் எது ஓவர் கம் பண்ண வைக்கிதுன்னா, ஏ ஒன்றும் இல்லை, ஆனால் உள்ள ஊற்று இருக்கு.
0: எஸ்.
1: போய் நில்லு, வரோம், வந்திருக்கு.
0: ஆமென்.
1: என்ன செஞ்சிருக்கு?
0: வந்திருக்கு.
1: ஹல்லேலூயா. அப்ப இந்த அனுபவத்துல நமக்கு தர்றப்ப நம்ம எதை கொண்டாடுற மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லைனாலும் கவலை இல்லப்பா, உள்ள என்ன
0: இருக்கு?
1: ஊற்று இருக்குப்பா. கொண்டாடுறா ஊற்று.
0: ஆமென்.
1: ஆமென் சொல்லு.
0: ஆமென்.
1: எதை கொண்டாடு?
0: ஊற்றை கொண்டாடு.
1: திண்டாடுறதை நிறுத்திட்டு கொண்டாடுறா ஊற்று.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஊற்ற கொண்டாடாதனாலதான் நிறைவே பொங்க மாட்டேங்குது.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: சோ நஷ்டப்பட்டாலும் பிறரை மன்னிச்சிடணும். இந்த காரியத்தை நாம செய்கிற பொழுது எனக்கு என்ன பாஸ்டர் பலன்? எனக்கு நஷ்டம் உண்டாக்குறவனா மன்னிக்க சொல்றீங்க, நிறைய வருது, மன்னிச்சிட்டேன். அப்ப எனக்கு என்ன? அவங்க நிமித்தம் நமக்கு உண்டான நஷ்டத்தோட அதிகமா நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நல்ல கவனிங்க. மன்னிப்பதன் மூலமா நான் எதையும் இழந்துடல, நான் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுறேன்.
0: எஸ்.
1: அதிகமாக ஆசீர்வதிக்கப்படணுமா? மன்னிச்சிருங்க.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: இவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்குனா அவனை ஏன் மன்னிக்க முடியல? நஷ்ட கணக்கு தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. சேத கணக்கு கண்ணு முன்னாடி நிக்குது. இவ்வளவு பாதிப்பை உண்டாக்குனவனை எப்படி நான் மன்னிக்கிறது? முடியல. ஆண்டு சொல்றார், மன்னிச்சிரே. அவன் உனக்கு உண்டான சேதத்தை விட அதிகமா நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன்.
0: ஆமென்.
1: அந்த காரியத்தை நிமித்தமா உனக்கு உண்டான பாதிப்பை விட நீ அதிகமா என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
0: எஸ் ஹல்லேலூயா.
1: என் ஆண்டவர் இழப்பை ஈடு செய்கிறவர் அல்ல, இழப்பை மாத்திரம் ஈடு செய்கிறவர் அல்ல, எதை இழந்தமோ அதை மாத்திரம் தந்து நமக்கு காரியத்தை ஈடு செய்கிறவர் அல்ல.
0: எஸ்
1: அதை விட பல மடங்கு அதிகமா நம்மளை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணுகிறார்.
0: ஆமென்.
1: அதனால மன்னிச்சிரேன். நமக்குள்ள காணப்படுகிற கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம் இழந்திரவே இதான் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தோட வாழ்க்கையில் காணப்படுகிற உறுதியான நிலைப்பாடு. எதுக்காகவும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற அவருடைய சமாதானத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன்,
0: இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா.
1: ஆனா அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள எதை வேணும்னாலும் இழக்கிறதுக்கு நான் ரெடி. இறங்கி போய் யாரோட வேணும்னாலும் உறவாடுறதுக்கு நான் ரெடி. அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள யார மன்னிக்கிறதுக்கு நானு. உங்களிடத்துல இருந்த அநேக நன்மைகளை பிறர் நிமித்தம் உங்களுக்கு உண்டான பாதிப்பினால நீங்க இழந்து போனதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றை இழந்தாலும் நீங்க இன்னும் உங்க சமாதானத்தை இழக்கல.
0: தன்னுடைய
1: எல்லாவற்றையும் இழந்தும் தன்னுடைய சமாதானத்தை இன்னும் இழக்காது இருக்கிற மனுஷன் அவன் ஆட்கொண்டிருக்கிறது அவனுடைய சமாதானம் அல்ல, அவருடைய
0: சமாதானம்.
1: நஷ்டப்பட்டாலும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற உங்க சமாதானத்தை நான் இழக்கலாண்டுறேன். அவமானப்பட்டாலும் பிலிப்பு சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அவமானப்பட்டு அடிக்கப்பட்டாங்க, ஆனாலும் அவங்க சமாதானத்தை தன்னுடைய மரண தருவாயிலையும் ஸ்தேவான் தன்னுடைய சமாதானத்தை இழக்கல.
0: ஹல்லேலூயா.
1: எதை இழந்திருக்கலாம், என்னென்னமோ பாதிப்பு உண்டா இருக்கலாம், ஆனாலும் எனக்குள்ள மாசம் பண்ணுகிற உங்களுடைய சமாதானத்தை நான் இன்னும் இழக்கலங்கிற அந்த நிலைப்பாடு, அந்த ஸ்தானத்தில், அந்த அனுபவத்தில் நீங்க இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஊற்று, நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். உங்களுக்கு உண்டான பாதிப்பை விட அதிகமா தேவன் உங்களை பிளஸ் பண்ண போற. அதனால நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், நான் அவ்வளோ நல்ல நிலைமையில் இருந்தேன், முந்தின வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்தா என்ன மாதிரி வாழ்ந்தவன் யாருமே என்னன்னா
0: இல்லை
1: இல்லை அப்படி இப்படின்னு இந்த பஞ்சதேலக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது,
0: விடவே கூடாது.
1: ஏய், நிறுத்துப்பா, உன் பல்லவி என்றார் ஆண்டவர்.
0: ஹல்லேலூயா.
1: இழந்துட்டேன் இழந்துட்டேன், ஆனால் நம்மளை ஆசீர்வதிச்சு பிந்தின வாழ்க்கையை தருவார் பாருங்க. முன்னாடி உள்ள வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை.
0: எஸ் ஹல்லேலூயா.
1: நான் ஒரு ஒரு காலம் வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து சின்ன வயசுலே நான் அப்படி உழைச்சேன், அப்படி கடை வச்சுருந்தேன், அப்படி சம்பாதிச்சேன், எங்கள் அம்மாவெல்லாம் வேலைக்கு போகாமல் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சுட்டேன், தங்கச்சிங்களை நான் படிக்க வச்சேன், நான் புல்லட் வாங்கிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், சொசைட்டியில் எனக்கு அப்படி ஒரு மதிப்பு, நான் பேங்க்கில் போனாலே மரியாதை, இந்த மாதிரி சில்லறத்தனமாக பேசிட்டு சில்லற புத்தி ஆண்டவர் பொறுத்துக்கிட்டார். ஊற்றுனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இப்ப திரும்பி பார்த்தா ஐய என்னத்தை நம்ம என்ன செஞ்சு இதை போய் நம்ம பெருசா என்ன
0: செஞ்சிட்டோமே.
1: இழப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னப்ப தேவன் கொடுத்தது என்ன தெரியுமா? அவருடைய சமாதானத்தை மட்டும்.
0: ஆமென்.
1: அந்த அந்த சமாதானத்தை காத்துக்கொண்டு அந்த சமாதானத்துக்குள்ள வாழ துவங்கின பொழுது சுரந்த அந்த ஊற்றிலிருந்து பிறந்த நிறைவுகள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கைக்கு ஒருபோதும் ஈடாகாது. அதை விட அது பல மடங்கு பெரிய ஒரு வாழ்க்கை, பெரிய மனுஷனுடைய வாழ்க்கை. முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் அது ஒரு வாழ்க்கை. ஆனா இப்ப வாழ்ற வாழ்க்கை சொல்லுங்க, பெரிய மனுஷன் வாழ்க்கை.
0: பெரிய மனுஷன் வாழ்க்கை.
1: அடிக்கடி நாங்க டீம்ல பேசிக்கிறோம், நம்ம வாழ்ற வாழ்க்கை கனவு வாழ்க்கையா?
0: எஸ்.
1: இந்த அபிஷேகத்தை நினைச்சு பார்த்தோமா?
0: இல்லை.
1: இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து பிறக்கும்னு எங்கேயாவது கற்பனையாவது பண்ணிருப்போமா?
0: இல்லை.
1: மத்தவனுக்கு கனவு, ஆனா இது எங்களுக்கு வாழ்க்கை.
0: எஸ்.
1: ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு மத்தவனுக்கு கனவா இருக்கிறதா ஆசீர்வதிக்கப்பட்டவனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை.
0: ஆமென்.
1: உலக மனுஷனுக்கு கனவா இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய ஊற்றுகளுக்கு வாழ்க்கை.
0: ஆமென்.
1: அனுதின வாழ்க்கை.
0: ஹல்லேலூயா.
1: சம்பாதிக்கிற மனுஷங்களே, இவ்வளவு நன்மைகளை திரும்பவும் சம்பாதிக்க முடியும்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவ்வளவு அதிகமா இழந்ததை விட சுதந்திரிக்க முடியும்.
0: ஹல்லேலூயா.
1: சம்பாதிக்கிறவனுக்கு எவ்வளவு நன்மை என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளவு நன்மை, சேர்க்கிறவனுக்கே இவ்வளவு பொங்குறது எவ்வளவு அதிகம்.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: சோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும். திரும்ப சொல்றேன், கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும். தன்னுடைய காத்துக்கொள்ள மனுஷங்களோட என்ன செய்யல, போராடல. தன்னுடைய ஊற்ற காத்துக்கொள்ள மனுஷங்களோட என்ன செய்யல,
0: போராடல.
1: இயேசுக்கு சித்தனை வந்தப்ப போங்கப்பா நீ என்ன செஞ்சுக்க வச்சுக்க அப்படின்னு விட்டுட்டு விட்டுட்டு போனா பாருங்க, அவன் தோன்ற இடமெல்லாம் தண்ணி சுரந்துச்சு.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: விட்டு கொடுக்கறவன் எங்க தோண்டினாலும் அவனுக்கு தண்ணி சுரக்கும்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: நீங்க தோண்டினதை எத்தனை பேர் தூற்று போட்டாலும் உங்களுக்கு ஊற்று சுரக்கும்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: தூற்று போட்டாலும்
0: ஊற்று சுரக்கும்,
1: எங்க தோண்டினாலும் சுரக்கும்.
0: ஆமென்.
1: இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன எத்தனை முறை கத்தரிச்சாலும் திரும்ப திரும்ப தலைச்சிருவான். எனக்கு ஒரு ஒரு தம்பிக்கு ஒரு கடை வச்சிருக்கான். இந்த கடை வச்சவனுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி. இவனுக்கு போட்டிக்கு கடை வச்சாங்க, கடையில் இருக்கிற வாடகையை கூட்டினாங்க. இவனை தொழில் செய்ய முடியாத அளவுக்கு சுத்தில் இருக்கிறவன்லாம் சேர்ந்து போட்டி போறாமல் தொழில என்ன பண்ணி போட்டான், மூடைக்கு போட்டான். அவனுக்கு எப்பெல்லாம் ஜெபிக்கிறப்போ அப்பெல்லாம் ரெகபோத் ரெகபோத்னே சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இப்ப கடையே இல்லை, கடையை காலி பண்ணியாச்சு, எல்லாத்தையும் சுருட்டி மூட்டை முடிச்சு வச்சாச்சு. ஆனா வாடகை கொடுத்து முதல் போட்டு பல மணி நேரம் கடையிலேயே உட்காந்துருந்து சம்பாதிக்க முடியாத ஒரு வருமானம். இப்ப எந்த விதமான கடை இல்லாம அவன் பண்ற முதல் அவன் பண்ற தொழில வருது. காரணம் என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவன முடக்கினாலும் அடைச்சாலும் அவனுக்கு சுரந்துகிட்டு தான் இருக்கான். ஆசீர்வதிக்கப்பட்டவன எங்கனங்கன வெட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப தலைச்சு செழிச்சு

0: உயருவான்.
1: இப்பதான் கொஞ்சம் வளர்ந்தேன் பாஸ்டர், வெட்டி விட்டாங்க மதுரை பாஷையில், வெட்டி விட்டாங்க, கத்தரிச்சு விட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊற்றல நாட்டப்பட்ட ஒரு செடிங்கிறதுனால எத்தனை முறை வெட்டினாலும் வளருவேன். ஒரு விட்டு தானே விழுந்திருக்கு, பல வெட்டு விழுந்தாலும் நீ
0: தாங்குவேன்.
1: ஒரு வெட்ட தாங்க முடியலன்னு சொல்ற, நீ பல வெட்ட தாங்கக்கூடியவன்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. கத்திரி போட்டானே பல கத்திரியை தாங்குவேன்.
0: எஸ்.
1: அதுக்கான என்ன, நீ எங்க இருக்க? உன் வேர்கள் ஊற்றண்டையில இருக்கு.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. வெட்டுறதுக்கு முன்னாடி ஒண்ணு, வெட்டின பின்னாடி பலது வெடிக்குது பாருங்க.
0: ஆமென்.
1: அந்த மாதிரி வெட்டினதுனாலே செடி பெருகிருது, வெட்டினதுனாலே பல கிளை வருது.
0: எஸ்.
1: ஆமென் சொல்லுங்க.
0: ஹல்லேலூயா.
1: சோ நெருக்கத்தை கொடுக்கறானாலே ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு பெருக்கம் வருதுன்னு அர்த்தம்.
0: ஆமென்.
1: வருத்தத்தை கொடுக்கறானாலே அந்த வருத்தம் பெருக்கமா மாற போகுதுன்னு அர்த்தம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில காணப்படுகிற அனைத்து வருத்தமும் பெருக்கமாய் மாற இந்த தேவன் கிருபை செய்வார்.
0: ஹல்லேலூயா.
1: யோசேப்புக்கு எவ்வளவு வருத்தம், ஒருத்தன் பிறக்கிறான் அவனுக்கு பேர் என்ன
0: வைக்கிறான்?
1: மனாசே. தேவன் வருத்தங்கள் யாவற்றையும்
0: மறக்க பண்ணினார்.
1: சரி, வருத்தத்தை மறக்க பண்ணிட்டு போப்பண்ண விட்டாரு,
0: எப்ராயிமை கொடுத்தார்,
1: எப்ராயிமை கொடுத்து பழகி வருக செய்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் வாழ்க்கையில வருத்தங்களை மாத்திரம் ஆண்டவர் மாற்றுகிறது இல்ல, வருத்தங்களை மறக்க செய்து அந்த வருத்தம் இருந்த இடத்துல இப்போ அவர் தம்முடைய பெருக்கத்தை வைக்கிறார்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: யோசேப்பு தான் ஒரு ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சதுனாலதான் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிட்டான். குடும்பத்தை ஆசீர்வதிச்சான், வம்சத்தை ஆசீர்வதிச்சாரு, சகல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது, ஒரு ஊற்று அகில உலகத்தை ஆசீர்வதிக்குது.
0: ஆமென்.
1: மக்கள் இருக்கிற ஊற்று என்ன ஊற்று?
0: தேசத்தையா?
1: தேசங்களை, தேசங்களை, கண்டங்களை ஆசீர்வதிக்கிற ஊற்று.
0: ஹல்லேலூயா.
1: சோ இந்த சில்லறத்தனமான காரியங்களை எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஆண்டவரே நீங்க இருக்கிறதுக்காக நான் மனதார எல்லாரும் என்ன செய்ய ஆண்டவரே
0: ஆசீர்வதிக்கிறேன்.
1: அந்த அந்த அன்பு எங்களுக்குள்ள இந்த நாள்ல ஊற்றெடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்குள்ள இருந்து ஊற்றெடுக்கிறோம் நிறைவுகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த நிறைய வச்சு நான் எல்லாரையும் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. எதுலயும் நான் குறைஞ்சு போவது
0: இல்லை.
1: ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்தில் மற்றவங்க யாருங்கிறத விட்டுரு, ஆனா எனக்குள்ள நீ யாரா இருக்கிறங்கிறத தியானின்னு சொல்றீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. பிறருக்குள்ள காணப்படுகிற குறைகள், பலவீனங்கள், அதை பார்த்த உடனேதான் எங்களுக்கு அவங்க மேல ஒரு வருத்தம் வந்துருது. ஆனா எங்களுக்குள்ள உமக்குள்ள நாங்கள் யாரா இருக்கிறோம், எங்களுக்குள்ள உங்க ஊற்று இருக்கு, அதுலேருந்து உங்க நிறைவு சுரக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நாங்கிறத அறிஞ்ச மாத்திரத்தில், அறிஞ்ச மாத்திரத்தில் தான் நாங்கள் தேவ மனுஷனாகி மற்றவங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இது போல நாங்கள் பிளஸ் பண்ணுறப்ப நாங்கள் இழந்ததை விட அதிகமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். எங்கள் வருத்தங்கள் எல்லாம் மறைந்து வருத்தம் இருந்த இடத்துல உங்களுடைய பெருக்கங்கள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறதுங்கிறத சொல்லி எங்களை பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி. இன்னும் இந்த காரியங்களை குறித்த நாளைக்கு எங்களோட பேசுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். God bless you. God bless you.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். விசுவாசத்தின் வல்லமை ஊழியம் மகிழுடன் வழங்கும் அன்பால் கவர்ந்தவர் என்ற 5வது சீடியை வெளியிட உதவி செய்த தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். இப்பாடல்களை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்கள் தாங்க.

சொல்வதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

தொண்ணூத்தோராம் சங்கீதத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். சங்கீதம் தொண்ணூத்தொன்றுக்கு நாம் எல்லாரும் திருப்போம். நாம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம், பிறகு ஏழாம் வசனத்தை படிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய் என்று சொன்னால் அது ஒரு கட்டளை. பயப்படாதே என்று சொல்லுவது போல ஒரு கட்டளை. அது மட்டுமல்லாமல் நீ கர்த்தருக்குள்ளாக வாழ்வாயானால், கர்த்தரை உன்னுடைய மறைவிடமாக கொண்டிருப்பாயானால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பாயானால், அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வாயானால், அவருடைய நிழலிலே தங்குவாயானால், பயப்படாமல் நீ இருப்பாய் என்கிற ஒரு சத்தியத்தையும் அறிவிக்கிறது. அது ஒரு கட்டளை மட்டுமல்ல, பயப்படாதே என்று சொல்லுகிற காரியம் மட்டுமல்ல, நீ பயப்படாமல் இருப்பாய் என்றும் சொல்லுகிறது. பயப்படாதே என்கிற கட்டளை மட்டுமல்லாமல் நாம் பயப்படாமல் இருப்போம் என்கிற சத்தியத்தையும் அது விளக்குகிறது. ஏன், போன வாரத்தில் பார்த்தோம், தேவன் நம்மை சுற்றி வேலி அடைத்து காக்கிறார். சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வெறும் சிறகுகளாலே மூடுறதில்ல, நம்மை காம்பவுண்ட் வால் போடுகிறது போல, நம்மை சுற்றி வேலி அடைக்கிறது போல அவர் வேலி அடைத்து நம்மை காக்கிறார் என்று போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வேலிக்கு வெளியே நின்று கொண்டு சாத்தான் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். உள்ளே நாம் செழிப்பாவதை, இந்த வேலிக்குள்ளாக நாம் பாதுகாப்பாக இருப்பதை, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதை, நன்றாக இருப்பதை சாத்தான் காண்கிறான். யோபுடைய உதாரணத்தை சொன்ன வெளியே இருந்து சாத்தான் யோபு பார்க்கிறான். சாத்தான் வந்து தேவனிடத்தில் முறையிடுகிறான். அவன் ஏன் உம்மை ஆராதிக்கிறான், அவன் ஏன் உம்மை அவ்வளவா நேசிக்கிறான் என்று சொன்னால், ஆண்டவரே, அவனை சுற்றி வேலியை போட்டு அடைச்சிருக்கிறீர், அவனுக்கு ஆசீர்வாதத்தை ஏராளமாக கொடுத்திருக்கிறீர், அவனை பெரிய ஆளாக்கி இருக்கிறீர், அதுவும் இல்லாமல் யாரும் அவனை நெருங்காதபடி, யாரும் அவனை அழிக்க முடியாதபடி அவனை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு நீ பாதுகாக்கிறீர், அரணாக நின்று பாதுகாக்கிறீரே என்று வெளியே நின்று சாத்தான் சொல்றான். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. சாத்தான் வெளியே நின்றுட்டு தான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். வெளியே நின்று உள்ள பார்க்கறான், நீங்க அந்த வேலிக்குள்ளாக இருக்கிறீர்கள், பத்திரமா இருக்கிறீர்கள், ஆசீர்வாதத்தோடு இருக்கிறீர்கள், நீங்க கையிட்டு செய்கிற காரியம் பெருகி கொண்டே போகிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். சாத்தானுக்கு இது ஒரு பெரிய சோதனை. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, எனக்கு தாங்க பெரிய சோதனை, உங்களுக்கு இல்ல சோதனை, சாத்தானுக்கு தான் அது. நீங்கள் செழிப்பாகுவதையும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதையும் பார்த்தவனுக்கு பொறுக்க முடியல. வெளியே பார்த்துக்கிட்டு முறையிட்டு கொண்டிருக்கிறான், ஐயோ இவனை தொட்டா போதும், இவனை நான் நாசமாக்கினா போதும், இவனை எப்படியாவது நான் அழிச்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ள நுழைய முடியுமா சாத்தான்? உள்ள நுழைய முடியுமாங்க? முடியாது. கர்த்தர் போட்ட வேலி அது, உள்ள அவன் நுழையவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரணத்தினால் அவன் நுழைய முடியும். என்ன அது காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க சத்தமா. பயம். அப்படி சொல்லுங்களேன், பயப்படாதீங்க. இப்பதான் பயத்தை குறித்து பேசிட்டே இருக்கும், பயந்து பயந்து சொல்றீங்க, பயப்படாம சொல்லுங்க. பயம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வேலிக்குள்ளாக ஒரு வழி உண்டாகி விடுகிறது சாத்தான் வர்றதுக்கு. அதையும் யோபில இருந்து காமிச்சோம். கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார் என்பதை யோபில இருந்து காமிச்சோம். சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறார், அதை விளக்கினேன். எபிரேய மொழியில எப்படி அது வேலி என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று, சிறகுகளாலே மூடுவார் என்று சொன்னால் வேலி என்கிற அர்த்தத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று, யோபிலிருந்து காண்பித்தோம் கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார் என்று. பிசாசே சொல்றான் கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார். அவன் சொன்னா நிச்சயமா அது சத்தியமா இருக்கணும். அவன் சும்மாவா சொல்றான்? வேலி போட்டிருக்கிறான்னு அவனே சொல்றான், சாத்தானே சொல்றான். விசுவாசிகள் இன்றைக்கு விசுவாசிக்கிறது இல்ல, ஆனா சாத்தான் அவ்வளவு பெரிய சத்தியத்தை சொல்றான், கர்த்தர்களை சுற்றி வேலி போட்டிருக்கிறார். வெளியே நின்று பார்க்கிறான், உள்ள வர முடியல. ஒரே ஒரு காரணத்தினாலதான் உள்ள வந்தான். எந்த காரணம்? பயம் என்கிற காரணத்தினால் உள்ள வந்தான். நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று யோபு சொல்கிறார். எல்லாவற்றை குறித்தும் பயந்தார். பிள்ளைகளுக்கு என்ன அமௌன் பயந்தார், வீட்டுக்கு என்ன அமௌன் பயந்தார், ஆடு மாடுகளுக்கு என்ன அமௌன் பயந்தார், பயந்ததெல்லாம் ஆயிடுச்சு, எல்லா நாசமோசமும் வந்துச்சு. அந்த பயத்தின் மூலமாக வாசல்களை உண்டு பண்ணி விட்டார் அந்த வேலிக்குள்ளாக பிசாசனுடைய. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பயப்படவில்லை, அது என்ன? தன்னுடைய உயிர் போயிடுமே பயப்படவே
இல்ல. என்ன சொல்றாரு? என்னுடைய மாம்சம் அழுகி மண்ணுக்கு மண்ணா போனாலும் நான் ஒரு நாள் எழுந்திருப்பேன். என்னை அவர் எழுப்புவார். இயேசு வருகிறார், என்னை எழுப்புவார். நான் உயிரோடு கூட நின்று என்னுடைய கண்களால் அவரை காண்பேன். ஆகையால் அவன் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருந்ததுனால மரணத்து குறித்து பயப்படவே இல்ல. ஆகியால் தான் பிசாசி எல்லாத்தையும் தொட்டான், எல்லாவற்றையும் நாசமாக்கிறான். அவனுடைய உயிரை நாசமாக்க முடியவில்லை. ஏன்? உயிருக்கு அவன் பயப்படவில்லை. உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அப்பொழுதே பெற்றிருந்தான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? பயப்படாதிருப்பாய். ஏன் பயப்படாதிருப்பாய் அவ்வளவு முக்கியமா சொல்லியிருக்கிறான்? பயந்தா அந்த வேலைக்குள்ள பொத்தல் உண்டாயிடுது, பயந்தா சாத்தானுக்கு ஒரு வாசல் உண்டாகிறது. எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு பயந்து, அதையே பேசி அதையே சிந்தித்து அதையே தியானித்துக் கொண்டு பயத்தை வளர்த்து கொண்டிருந்தால் சாத்தானுக்கு ஒரு வழி உண்டாகி விடுகிறது. சாத்தானுக்கு வழியை உண்டாக்காதீர்கள், சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சாத்தானுக்கு எப்படி இடம் கொடுக்கிறோம்? பயத்தினால்தான் நாம் இடம் கொடுக்கிறோம். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், யார் பயப்படுறாங்களோ அவங்கள வந்து பிடிப்போம் என்று பயந்து நம் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த பயத்தை குறித்து ஒன்றின் வார்த்தைகளை சொல்லிவிட்டு பிறகு ஏழாம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் தெளிவும் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த பயம் வந்து தேவனிடத்திலிருந்து வர்றதில்லை. பயம் இருக்கிறவங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க, பயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்ல. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், பயத்தின் ஆவியை தருகிறது இல்லை. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. பயம் ஒரு வெர்ச்சு அல்ல, ஒரு நல்ல காரியம் அல்ல. வாழ்க்கையில பயம் என்கிறது ஒரு நம்மை முன்னேற வைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நம்மை பின்தங்க வைக்கக்கூடிய ஒரு காரியமாய் அது இருக்கிறது. பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. பயம் வரும்போது நீங்க உடனே நினைக்கணும், இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. எங்கிறது வந்திருக்குது? பிசாசினிடத்திலிருந்து வந்திருக்குது. வாழ்க்கையில எதை குறித்து பயம் வந்தாலும் உடனே நாம் அதை கண்டுகொள்ள வேண்டும், எங்கிருந்து அது வந்திருக்கிறது என்று. அது பிசாசினிடத்திலிருந்து வந்த ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கல. என்ன சொல்றார்? நாம் புதிதாக ரட்சிக்கப்பட்ட வேளையிலே, நாம் புது மனுஷர்களாக ஆக்கப்பட்ட வேளையிலே நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அது என்ன ஆவி? பயத்தின் ஆவி கிடையாது. எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கீங்க? எப்போ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவர்கள் கைகளை உயர்த்தி காண்பிப்போம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வேளையிலே உங்களுக்கு ஒரு ஆவி உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆவி? பயத்தின் ஆவி அல்ல. வாசிப்போம் ரோமர் 8 என்ன ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம். ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, அதாவது முன்ன பயந்துகிட்டு இருந்தீங்க, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எந்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? திரும்பவும் பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி. நல்ல கவனிங்க, பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி. ஏன் பயப்படுகிறதும் அடிமைத்தனமும் ஒன்னா சொல்லி இருக்குது? பயப்படுகிற மனுஷன் எதை குறித்து பயப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். நல்லா விளங்குச்சா? எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அதற்கு நாம் என்னவாயிருக்கிறோம்? அடிமையாயிருக்கிறோம். அது நம்மை ஆட்கொள்ளுகிறது, அது நம்மை அவ்வளவோ பாதிக்கிறது, அதனுடைய வல்லமைக்குள்ளாக நம்மை வைக்கிறது. நாம் எதை கண்டு பயப்படுகிறோமோ அதுக்கு அடிமையாய் விடுகிறோம் நாம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பிறகு நடத்துது. நம்முடைய வாழ்க்கைக்கு எஜமானாக அது மாறிவிடுகிறது, அந்த பயம் மாறிவிடுகிறது. அநேக பேர் பாருங்க, எல்லாமே பயத்துல தான் செய்யறாங்க. காலையில் எந்திரிச்சு கிளம்பி பண்றது எல்லாமே பயத்தினால் நிறைஞ்சு செய்யறாங்க. ஏதாவது ஒரு பயம், அந்த பயம் அவர்களை செய்ய வைக்கிறது, பயம் அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்துகிறது. எதற்காக ஒரு மனுஷன் பயப்படுகிறானோ அதற்குள்ளாக அவன் அடிமைத்தனத்துக்குள்ளாக ஆகிறான். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு ஆவியை பெற்றீர்கள். அது மறுபடியும் பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி அல்லாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அப்பா பிதாவே என்று தைரியமாய் பிதாவினிடத்தில் வந்து அப்பா என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் தைரியத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் எப்படி வர்றோம்? தைரியமாக வரோம், பயந்து நடுங்கி கொண்டு வரவில்லை, தைரியமாக நாம் வருகிறோம். லூக்கா 21 எடுங்க. கடைசி கால சம்பவங்களை குறித்து வேதம் சொல்லும் போது, இயேசு சொன்ன போது, கடைசி காலத்தில் எப்படி மக்களை தேவதூதர்கள் வந்து இரண்டாக பிரிக்க போகிறார்கள், வெள்ளாடும் செம்மறியாடுமாக, வெள்ளாடை இடதுபுறமாகவும் செம்மறியாடுகளை வலதுபுறமாகவும் பிரிக்க போகிறார்கள் நியாய தீர்ப்பு நாளிலே என்பதை குறித்து 25
ஓராம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 21 அதிகாரத்தில் பார்க்கிறோம், நியாய தீர்ப்பு நாளிலே எப்படி ஜனங்கள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் அல்லது இரண்டு விதமாக பிரிக்கப்பட போகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த காலத்திலே பெரிய அடையாளங்களும் அடையாளங்கள் வானத்திலே தோன்றுமாம், பெரிய அடையாளங்கள் வானத்திலே தோன்றுமாம். வாசியங்கள் 25 அதிகாரம், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள், வானத்திலும் பூமியிலும் பலவிதமான அடையாளங்கள், கொந்தளிப்புகள், கடல் கொந்தளிப்பு, சந்திரனிலும் சூரியனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள், பல பயங்கரமான அடையாளங்கள் காண்பிக்கப்படும் கடைசி நாட்களிலே. அப்பொழுது ஆதலால் பூமியின் மேலும் வரும் ஆபத்துகளை ஆபத்துகளுக்கு பயந்து, 26 வசனம், பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். Their hearts will fail them. அவருடைய இருதயம் அப்படியே நின்று போகும் என்கிற அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறது. மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகுமா, படபடுத்தி நின்று போகுமா? ஏன் அவர்கள்

பயம் உண்டாகிறது, பார்க்கும் போது பயமா இருக்கிறது. நல்ல கவனிங்க, பயத்துக்கு ஒரு பெரிய காரணம் சூழ்நிலைகளை பார்ப்பது. அன்றைக்கு அவர்கள் பயப்பட போறாங்க. எதை பார்த்து பயப்பட போறாங்க? வானத்தையும் பூமியையும் பார்த்ததில் நடக்கிற அடையாளங்களை கண்டு பயப்பட போகிறார்கள். இன்றைக்கு அநேகர் பயந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? தங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சகல காரியங்களை கண்டு அஞ்சி பயந்து நடுங்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அன்றைக்கு மட்டும் இருதயம் நிறைய பேருக்கு நிக்க போறதில்ல, பார்த்து இன்றைக்கே நிறைய பேருடைய இருதயம் பயந்து நின்று போயிருக்கு. எத்தனை முறை கேள்விப்பட்டீங்க? சிலர் சொல்லுவாங்க, ஐயோ பயந்து என் இருதயமே நின்று போற மாதிரி ஆயிடுச்சுங்க. அது இன்றைக்கு நடக்கிற காரியம். ஏன் இருதயம் நின்று போற மாதிரி ஆகுது? கடைசி காலத்தில் அந்த அடையாளங்களை பார்க்கும் போது மட்டும் அப்படி ஆக போறது இல்ல, இன்றைக்கும் பயப்படுகிறவர்களுக்கு இருதயமே நின்று போகிறது போல ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளாக உண்டாகிறது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு உண்டாகிறது. வாழ்க்கையிலே பயத்தை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் சாத்தான் உங்களை அதன் மூலமாக சோர்ந்து போக பண்ணுவான், பலனை இழக்க பண்ணுவான். சூழ்நிலைகளை பார்த்தால் பயத்தை உண்டாக்கும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தால் என்னத்தை உண்டாக்கும்? தைரியத்தை உண்டாக்கும். எல்லாரும் சொல்லுவோம், சூழ்நிலையை பார்த்தால் பயம் உண்டாகும், கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை கண்டால் தைரியம் உண்டாகும். இப்பொழுது சங்கீதம் 91 திரும்ப போவோம், 7 வசனத்தை வாசிப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் சொல்லுவோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அருமையான வாக்கு தத்துவம். ஆனால் இதனுடைய அர்த்தம் எவ்வளவா நமக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. அதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய அர்த்தம் என்ன? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறதே, அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வசனத்தை வைத்துதான் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், இது மிலிட்டரி மேன்ஸ் சாம், அதாவது யுத்தத்துக்கு போகிற போர் சேவகர்களுடைய சங்கீதம் இது என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? எல்லா பக்கத்திலும் சாவு, எல்லா பக்கத்திலும் அழிவு, ஆயிரக்கணக்கான பேர் மடிந்து விழுகிறார்கள் யுத்தத்திலே, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்படுகிறார்கள் என்ற அர்த்தத்திலே அவர்கள் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். நல்ல கவனிங்க, வெறும் அந்த அர்த்தத்தில் மட்டுமல்ல, அதை விட இன்னும் ஆழமாக நாம் இங்கே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது? உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்திலே 10,000 பேரும் என்று எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? யார் அது 1000 பேர் 10,000 பேர் விழுகிறவர்கள்? நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராக வருகிற பிசாசனால் ஏவப்பட்டு வருகிற பிசாசன் அசுத்த சக்திகளும், பிசாசனால் ஏவப்பட்டு வருகிற மனிதர்களும் மடிவதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள், உங்களுக்கு எதிராக எழும்பும் பிசாசன் சக்திகள், உங்களுக்கு எதிராக எழுப்பப்படும் எல்லா மனிதர்களும் எல்லா பிசாசன் சக்திகளும் அப்படியே மடிந்து போவார்களாம். அதன் நடுவே நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நிற்பீர்கள். இது ஏதோ எல்லாருக்கும் ஏதோ அழிவு வருது உங்களுக்கு மட்டும் வராது, அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லப்படல. அந்த வாக்கு தத்துவம் வேற இடத்துல நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் உங்கள் வலது பக்கத்தில் 1000 உங்கள் இடது பக்கத்தில் 1000 வலது புறத்திலே 10,000 மடிந்து விழுவார்கள். உங்களை நோக்கி வருவார்கள், உங்களை எதிர்த்து நிற்பார்கள், உங்களை சேதப்படுத்த நினைப்பார்கள். ஆனால் உங்கள் பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 10,000 மடிந்து போவார்கள். ஆனால் நீங்களோ நிற்பீர்கள் என்கிற அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இதை சொல்லுகிறோம்? இது எழுதினவர் மோசே. 91 சங்கீதம் மோசேயின் சங்கீதம் இல்லைங்களா? 91 சங்கீதம் மோசேயின் சங்கீதம். 90-91 சங்கீதங்கள்லாம் மோசேயினுடைய சங்கீதம், மோசே எழுதின சங்கீதம். மோசே இன்னொரு இடத்திலே 10,000 பேரை குறித்து பேசுகிறார். நம்ம அதை வாசிப்போம். அதை வாசிக்கும் போது ஏன் இப்படி நாம் வியாக்கியானம் பண்ணுகிறோம் என்பதை விளங்கும். உபாகமம் 32 மோசே தான் எழுதினார் இந்த சங்கீதத்தை. உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் சொல்கிறார். உபாகமம் 32:30-31 பார்ப்போம். இதை வாசித்தால் நமக்கு விளங்கும். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? மோசே என்ன சொல்லுகிறார்? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் எத்தனை பேர் ஓட்டுவாங்களாம்? 10,000 பேரையும். ஏன் ஒருவன் 1000 பேரும் 2 பேர் 10,000 பேரும் ஓட்டுறாங்க? இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்லுகிறார், அவருடைய யுத்த அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார், அவர்களை எதிர்க்கிறவர்களுக்கு எதிராக இவர்கள் போகும்போது என்ன நடக்கிறது என்று சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்களை எழுத்து நிற்கிறவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் போகும்போது
இவங்க ஒரு நாள் வந்து ஆயிரம்

0: பத்தாயிரம் பேருக்கு ஈக்குவலாம். ரெண்டு பேர் போனா எத்தனை பேருக்கு ஈக்குவலாம்? பத்தாயிரம் பேருக்கு ஈக்குவலாம். யார் சொல்லுகிறது? மோசே சொல்லுகிறார். தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய ஒரு ஆளுக்கு அவருடைய ஆயிரம் ஆட்கள் சமம், நம்முடைய ரெண்டு ஆட்கள் போன அவங்க பதினாயிரம் பேருக்கு சமம். ஏன்? இதற்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருக்கிறதா சொல்லுகிறார். அவர்களுடைய கண்மலை, அவருடைய கண்மலை என்னன்னா நம்ம எதிர்த்து வருகிறவருடைய கண்மலை, தேர் ராக், அவருடைய கண்மலை அவர்களை விற்று போடுகிறதாம். அதாவது அவருடைய தெய்வங்கள், அவர்கள் நம்பியிருந்த அசுத்த சக்திகள், அவருடைய தெய்வங்கள் இவர்களை விற்று போடுகிறது. யுத்தம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போ, நீ சண்டை போட இவங்களை விடாத, இவங்களை எதிர்த்து போன அந்த அசுத்த சக்திகள் தூண்டி தூண்டி விட்டு சண்டைன்னு வந்த உடனே அது ஓடி போயிடுது. அவருடைய தெய்வங்கள் கைவிட்டு விடுகிறது. கொண்டு வந்து யுத்த களத்தில் விட்டு விட்டு அங்கே உதவி செய்வதில்லை, அவைகளை அவர்களை விற்று விட்டு போகிறது என்று சொல்லுகிறார். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும், கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும். எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் ஒரு கண்மலை என்று? எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் என்னுடைய கண்மலை. நம்முடைய கண்மலைக்கும் அவருடைய கண்மலைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? அவருடைய கண்மலை எதிர்த்து நிற்கும் போது அது ஓடி போகுது. அவருடைய கண்மை யாரு? கண்மலை யாரு? பிசாசு. எதிர்த்து நிற்கும் போது பிசாசு ஓடி போகிறான். அவன் குணமே அப்படிதான், எதிர்த்து நின்றால் ஓடி போகிறவன், ஓட ஓட விரட்டுறவன், எதிர்த்து நின்றால் ஓடி போகிறவன், அதுதான் பிசாசு. பயப்படுகிறவர்களை தாக்குகிறான், பயப்படுகிறவர்களை விழுங்கி போடுகிறான், எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு எதிராக நிற்க முடியாமல் பயந்து ஓடுகிறான். நாயை போல, நாய் துரத்த துரத்த ஓடுனீங்கன்னா ஓட ஓட துரத்திக்கிட்டே இருக்கும், இல்லாத கூச்சல் எல்லாம் போடும், ஓன்னு ஊரையே எழுப்பும், கொலைச்சு உங்களை இருதயத்தை நடுங்க வச்சு சட்டையை பிடிச்சி இழுத்து பின்னால் விடாது, ஓட ஓட இன்னும் அதனுடைய கூச்சல் அதனுடைய வீராப்பா அதிகரிக்க தான் செய்யும். கொஞ்சம் அப்படி நின்று பின்னால திரும்பி ஒரு சத்தம் போட்டீங்கன்னா அது ஓடுற வேகத்தை பார்க்கணும். நீங்க ஒரு கல் எடுத்தா போதும், அது தூரமா ஓடி போய் நின்று திரும்பி பார்க்கும். பிசாசு அப்படிதான், ஓட ஓட பயப்படுறவர்களை விரட்டுகிறான், திரும்பி நின்று எதிர்க்கிறவர்களை விட்டவன் ஓடி போகிறான். அவருடைய கண்மலை ஓடி போதான், எதிர்க்கும் போது ஓடி போகிறது. கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும், ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, How will this happen? That thousand chases, one chases a thousand, two chases a 10,000. How will it happen? He says, unless their rock sold them out and our rock shuts them up. எப்படி நடக்கிறது? ஒருவன் ஆயிரம் பேரையும் இரண்டு பேர் பதினாயிரம் பேரையும் துரத்துகிறார்கள் என்ற நம் ஆட்கள் எப்படி நடக்கிறது என்று மோசே சொல்லுகிறார். எப்படி நடக்கிறது என்றால் அவருடைய கண்மலை அவர்களை விற்று போடுகிறது, நம்முடைய கண்மலையாகிய கர்த்தர் அவர்களை அடைத்து போடுகிறார், மாட்ட வச்சிருக்கிறார். ஆகையால் தான் அவ்வளவு பெரிய வெற்றி இஸ்ரவேல் மக்களுக்கு, அவர்களை எதிர்த்து வந்தவர்களுக்கு எதிராக அவ்வளவு பெரிய வெற்றி. ஏன் ஒருவர் ஆயிரம் பேரையும் இரண்டு பேர் பதினாயிரம் பேரையும் துரத்துவது எப்படி? அவருடைய கண்மலை அவர்களை விற்று போடுகிறது என்று மோசே சொல்லுகிறார். இது மோசேயின் சங்கீதம். ஆகையால் அதே பாஷை இங்கே உபயோகப்படுத்துகிறார். உன் பக்கத்திலே ஆயிரம் பேர், உன் வலது பக்கத்திலே பதினாயிரம் பேர் விழுந்தாலும், எதை சொல்றார்? அதை தான் சொல்றார். யுத்தத்துக்கு போகும்போது ஒருவராய் சென்றால் ஆயிரம் பேரையும், இருவராய் சென்றால் பதினாயிரம் பேரையும் அடிச்சு நொறுக்கிறீர்கள். எதிரிகள் உங்களுக்கு எதிராக மடங்கடிக்கப்படுகிறார்கள், மாண்டு போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். ஆனால் நீங்களோ, உங்களுக்கோ ஒரு சேதம் உங்களை அணுகுவது கிடையாது, ஒரு சேதம் உங்களை அணுகுவது கிடையாது. இன்றைக்கும் கர்த்தருடைய மக்களுக்கு எதிராக பிசாசானவன் அநேக காரியங்களை ஏவி விடுகிறான். எத்தனை பேருக்கு தெரியாது? பிசாசானவன் அநேக காரியங்களை ஏவி விடுகிறான். பிசாசு எதிர்க்கிறான் கர்த்தருடைய மக்களை. பிசாசு பயப்படுகிறவர்களை பார்த்து அவர்களை துரத்துகிறான். பல காரியங்கள்னாலே அவர்களை பயமுறுத்துகிறான். நாம் திருப்போம் ஏசாயா 54:17. 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் எழும்புகிற அல்லது உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஒன்னு கிரியை செய்ய முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்படியே பயந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுவோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். அது ஒன்றும் பண்ண முடியாது உங்களை, அது வாய்க்காது, அது உருப்படாது. அந்த ஆயுதங்கள் எழும்புகிற விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதம், தேவனுடைய மக்களுக்கு எதிராக அவன் வருகிற ஒரு ஆயுதம் என்னவென்றால் குற்றப்படுத்துகிற ஒரு நாவு, உங்களுக்கு எதிராக குற்றப்படுத்துகிற நாவுகள் எழும்பும். உங்களுடைய உங்களை குற்றப்படுத்துகிறது, உங்கள்ட்ட அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி செய்றீங்க இப்படி செய்றீங்கன்னு ஏதாவது ஒன்றை குற்றப்படுத்துகிற நாவு உங்களை நியாயம் தீர்க்கும்படியாக, உங்களை குற்றப்படுத்தும்படியாக எழும்புகிற நாவுகள். ஏன் அப்படி எழும்ப வைக்கிறான் பிசாசு? அப்படி எழும்பி நம்முடைய காதுகளிலே அந்த நம்மை குறித்து சொல்லப்படும் குற்றங்கள் எட்டும் போது நமக்குள்ளே ஒரு அதைரியம் உண்டாகிறது, விரக்தி உண்டாகிறது, வெறுப்பு உண்டாகிறது, பகை உண்டாகிறது. நாம் நம்முடைய பொறுமையை இழக்கிறோம், நாம் சோர்ந்து போகிறோம், நாம் கவலை அடைகிறோம். அப்படி அந்த நிலையில் இருக்கும் போது சாத்தான் நம்ம இன்னும் அதிகமாக தாக்க முடியும். ஆகையால் நம்ம காதுக்கு பல வார்த்தைகள் எட்டும்படியாக செய்வான். நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிறது, நம்மை குறித்து விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள், நம்மை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் நம்முடைய காதுக்குள்ளாக வந்து மற்ற மனிதர்கள் மூலமாக போடப்படும்படியாய் செய்வான். ஏன்? உங்களை அதைரியப்படுத்துவதற்கு, பயமுறுத்துவதற்கு, உங்களுக்கு ஒரு சோர்வை உண்டாக்குவதற்கு, உங்களை ஒரு கவலையை கொண்டு வந்து உங்களுடைய உள்ளத்தை வைப்பதற்காக அப்படி செய்கிறான். அதை நீ எடுத்துக்கொண்டீங்கன்னு வைங்க, அதை நம்பி அதை கேட்டு கவலையும் பயமும் விரக்தியும் விரோதமும் பகையும் வெறுப்பையும் வளர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் போக்குறவர்கள் நாம தான். ஆனா சொல்லுகிறார், எந்த நாவையும் நீ உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். என்ன நடக்க போகிறது என்றால், நாம் அமைதலாக இருந்தால் என்ன ஆகும்? எந்த நாவு நம்ம குற்றப்படுத்துதோ அந்த நாவை தேவன் என்ன பண்ணுவார்? குற்றப்படுத்துவார். நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ கடைசியில் அதெல்லாம் அவங்க தான் செய்யறாங்கன்றதாயிடும். நான் அநேக நேரத்தில் பார்த்திருக்கிறேன், அநேக மக்கள் மற்ற மக்களை குறித்து இதுவும் அதுவும் பேசுவாங்க, பல காரியங்களை பேசி அவர்களை குற்றப்படுத்துவார்கள். இது நான் வாழ்க்கையில் கண்ட ஒரு பெரிய சத்தியம். எனக்கு பல உதாரணங்கள் இருக்குது, ஆனால் இது ஆட்களை பற்றி இருக்கிறதுனால நான் சொல்ல விரும்பல. ஆனால் அந்த இதை மட்டும் சொல்றேன், பெரிய காரியம் நான் கண்டது என்னவென்றால், எந்த குற்றத்தை இன்னொரு ஆள் மேல சொல்றார்களோ அதே குற்றத்திற்கு இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஆளாகி விடுகிறார்கள். அவங்க எல்லாம் இப்படின்னு சொல்றாள் பாருங்க, இவன் அப்படிதான் ஆக போறான், கண்டிப்பா ஆயிடும், அந்த நிலைக்கு வந்துடும். அது தேவன் பண்ணுகிற வேலை. அது இவன் குற்றப்படுத்தி படுத்தி படுத்தி கடைசியில என்ன ஆகுது, எந்த குற்றத்தை மற்றவர்கள் மேல இவன் சொல்றானோ அதே குற்றம் இவன் மேல வந்து விழுகிறது. தான் வெட்டின வேதத்தில் இது தெளிவாக போதிக்கப்படுகிறது. இன்னொரு தடவை அதை போதிப்போம். தான் வெட்டின குழியில தானே விழுகிறது, அப்படிதான் விழுகிறது. அது எந்த குற்றத்தை சொல்லி இன்னொருவனுக்கு குழி வெட்டுகிறோமோ அந்த குழியில நாம தான் போய் விழுகிறோம். குற்றம் சாட்டப்படுகிறார் தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை அமைதலா இருக்கும் போது இப்படியாக வருகிறது. இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம். எது? நம்மை எதிர்த்து குற்றப்படுத்துகிற நாவுகளை நாம் அமைதியாக்குவது மட்டுமல்ல, அவர்கள் குற்றவாளிகளாக கூண்டில் நிறுத்தப்படுகிறார்கள் தேவனால். அது தேவனுடைய ஊழியக்காரர்களின் சுதந்திரம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் நாவுகள் அழிந்து போகும், அது ஒழிந்து போகும். அவைகள் குற்றப்பட்டதாய், அவைகள் குற்றம் சாட்டப்பட்டதாய் ஒரு நாளே நிற்க போகிறது. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம்? நம்முடைய ஒவ்வொருவருக்கும், நம் கிறிஸ்தவ மக்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அது. சாதாரண ஆள் இல்லை நம்ம. என்னங்க நம்ம சாதாரண ஆளா? சும்மா இஷ்டத்துக்கு எல்லாம் ஆளு கொண்டு சொல்லிட்டு போறதுக்கு கிடையாது, சொல்லிட்டு போறதுக்குலாம் டேஞ்சர் தான். சாதாரண ஆள் இல்லை. நம்மை குற்றப்படுத்துகிற நாவுகள் குற்ற கூண்டில் நிற்க போகிற நாள் வருகிறது. இது நம்முடைய சுதந்திரம் அல்ல, கவனிங்க. ஊழியக்காரர்கள் சுதந்திரமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களுக்கு அது சுதந்திரமாயிருக்கிறது. இன்னொரு சங்கீதத்துக்கு திருப்போம், 57வது சங்கீதம் 17வது வசனம். 57வது சங்கீதம் 4வது வசனம். என் ஆத்துமா, சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் அப்ப சொன்ன காரியங்கள் இது. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. தாவீது ஓடி சவுலுக்கு தப்பி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன்? இவரை பற்றி நிறைய பேர் சவுலுக்கிட்ட போய் எதையோ சொல்லி அந்த ஆளை மூட்டி விட்டு இவரை விரட்டி சாகடிக்கும்படியா வைத்திருக்கிறார்கள். இதான் பிரச்சனைங்க. அதை விவரிக்கிறார். அவருடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுகிறார், என் ஆத்மா சிங்கங்கள் நடுவில் இருக்கிறது. சத்ரு ஒரு சிங்கம் போல இருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சித்து தெரிந்து கொண்டிருக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். அவன் செய்கிற ஒரு பிரதானமான காரியம் என்ன? தீய நாவுகளால் அம்புகளைப் போல் ஈட்டிகளைப் போல் பாயக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி, கொடூரமான வார்த்தைகளை, உண்மை இல்லாத வார்த்தைகளை, அவதூறான வார்த்தைகளை, குற்றஞ்சாட்டுகிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தேவனுடைய மக்களை, தாவீதை போலுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குற்றஞ்சாட்டுவதற்காக, குறை கண்டுபிடிப்பதற்காக, அவதூறாய் பேசுவதற்காக, அவர்களுக்கு தொல்லை உண்டாக்குவதற்காக அப்படி பேசுகிற நாவுகளை இந்த சிங்கம், இந்த கச்சிக்கிற சிங்கம், பிசாசு ஏவிடுகிறதா இருக்கிறது. தாவீது அதை சொல்லுகிறார், நான் சிங்கங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்றார். பிசாசு அலைந்து கொண்டிருக்கிறான், என்னை எப்படி தாக்கலாமோ என்று அலைந்து கொண்டிருக்கிறான், என்னை குற்றஞ்சாட்டும் முடியாத அநேகரை ஏவி விட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். தீய இறைக்கிற மனுஷருக்குள்ளே கிடைக்கிறேன். யாக்கோபு 3 அதிகாரத்தில் நாவு தீ கொப்பாய் பேசப்படுகிறது, தீய போல இருக்குதுன்னு சொல்றது. சின்ன தீ கொஞ்சோண்டு இங்க பத்துச்சுன்னா முழு காடே எரிந்து போய் விடுகிறது. அந்த தீயை உண்டாக்குகிறவன் சத்துரு. நாவை உபயோகப்படுத்தி அவன் என்ன பண்ணுறான், அந்த தீய வைக்கிறான், பத்த வைக்கிற வேலை அவனுக்கு, பிசாசுக்கு. அந்த நாவை உபயோகப்படுத்தி அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவருடைய நாவு கருக்கான பட்டயம் மாதிரி. எத்தனை பேருக்கு தெரியும் நாக்கு வந்து ஒரு பெரிய பட்டயம் மாதிரி இருக்கும்னு? நீங்க சொல்ற வார்த்தையிலே ஒரு ஆளை வெட்டி எரிஞ்சிடலாம். கத்திய தேவையில்லை, கத்திகள்லாம் என்ன வல்லமை இருக்கு, ஒண்ணும் கிடையாது. நாவை விட கூர்மையானது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு ஆள் அப்படியே நம்பிக்கை இழக்க பண்ணி, சோர்வுடைய பண்ணி, பயமுறுத்தி அந்த ஆள் அப்படியே பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் உங்களுடைய ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு சென்டென்ஸ் மூலமா. தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கு எத்தனை பேர் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் இருக்காங்க? ஏன்னா யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லியிருப்பான். அது இன்னும் 2 மாசத்துக்குள்ள நீ என்ன ஆகிற பாருன்னு சொல்லிப்பான். இவன் அதே போய் நினைச்சு நினைச்சு தியானிச்சு கடைசியில் இவன் 2 மாசத்துக்குள்ள பைத்தியகார ஆஸ்பத்திரியில் இருப்பான். கேட்டான் என்ன சொல்ல, அவன் சொன்னா சார் 2 மாசத்துக்குள்ள உனக்கு என்ன பண்றேன் பாருன்னா, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சுன்னு. வார்த்தைகள் கருக்கான பட்டயத்தை போல இருக்கிறது, ஈட்டிகளை போல, அம்புகளை போல இருக்கிறது. அது பாய்கிறது, மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அது சேதப்படுத்தக்கூடிய ஒன்று. சங்கீதக்காரன் சொல்றான், இது நடுவில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், சிங்கம் சுத்தி வந்துகிட்டே இருக்குது, அம்புகளும் ஈட்டிகளும் பாய்க்கிறவர்களுடைய நாவுகளும் என்னை குற்றம் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனா மோசே சொல்லுகிறார், நாம் 1000 பேரை, ஒருவர் 1000 பேரை துரத்தக்கூடியவர்கள், 2 பேர் 10,000 பேரை ஓட்டக்கூடியவர்கள். அதை விசுவாசிங்க, பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுவார்கள். அப்படி எழும்பி வருகிறவர்கள் விழுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் இதை குறித்து பேசும்போது ஒன்றிலே ஜாக்கிரதையா இருக்க வேணும். சில நேரத்தில் நாம் பார்க்கிறோம் விசுவாசிகள், அவர்களுக்கு எதிராக யாராவது இருந்தா இவங்க உடனே ரொம்ப விசுவாசத்தோட அந்த ஆள் அழிஞ்சு போகணும்னு ரொம்ப கன்ஃபெஷனும் ரொம்ப அறிக்கையும் ரொம்ப வேகமான விசுவாசமும் இங்கே போயிட்டு இருக்கோம். என்ன ஆகுது பார், என்ன இப்படி பேசினா அவனுக்கு என்ன ஆகுது பார், அவன் தலையில் வந்து அக்னி விழும், அவன் தலையில் வந்து இப்படி விழும், அவன் இப்படி ஆவான் அப்படி ஆவான், கத்தர் என்ன பண்ணுறாரு பார், அவனை அழிச்சு போடுறாரு பார், அவனை இப்படி ஆக்குறாரு பார், அப்படி ஆக்குறாரு பார், நான் அதை நம்புற விசுவாசிக்கிறேன், நான் அப்படி அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிற்கிறாங்க. ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நம்முடைய விரோதி ஆட்கள் அல்ல, எந்த ஆளுமே நமக்கு விரோதிகள் அல்ல. யார் நமக்கு விரோதி? சாத்தான் ஒருத்தன் தான். யாரோ ஒருத்தன் நம்மளை பற்றி பேசுறான்னா அவன் நமக்கு விரோதியே கிடையாது. அவன் பாவம் சத்துருவனுடைய ஒரு கருவியாய் மாறிவிட்டான், அவ்வளவுதான். சாத்தான் அவன் நாக்கை உபயோகப்படுத்தலாம், யார் நாக்காவது அவனுக்கு தேவை, சாத்தான் வந்து பேச போறது இல்ல. சாத்தானுக்கு யாருடைய நாக்காவது தேவை? எப்படி ஏதேன் தோட்டத்துல ஒரு பாம்பாக அவன் வந்தானா, அது போல இன்றைக்கு என்ன பண்ணுகிறான், ஒரு மனுஷன் மூலமாக தான் வருகிறான். மனுஷர்கள் மூலமாக, ஆண்கள் மூலமாக, பெண்கள் மூலமாக இப்படித்தான் அவன் வேலை செய்கிறான். சாத்தான் அவளை கருவியா எடுத்து உபயோகப்படுத்துகிறான். விரோதிச்சு பிரயோஜனம் இல்லை, அந்த ஆளை சபிச்சு பிரயோஜனம் இல்லை, அந்த ஆளுக்கு எதிராக நாம் போயும் பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் விசுவாசம் அன்பிலே தான் கிரியை செய்கிறது. அந்த ஆள் நாசமா போகணும், நம்ம அதுக்கு விசுவாசிச்சு அதுக்கு அறிக்கை செய்தால் அது கண்டிப்பா நடக்க போறது கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலத்தில் நான் சிறு பையனாக இருக்கும்போது ஒரு ஊழியக்காரரோடு எங்கேயோ சென்றிருந்தேன். 2 ஊழியக்காரர்களுக்கு சண்டை வந்துருச்சு. 6:30 கூட்டம் ஆரம்பிக்க போது நான் பாட்டு பாடுறதுக்கு தயார், நான் சின்ன பையன். இந்த 2 ஊழியக்காரர்களுக்கு பயங்கர சண்டை. அந்த சண்டை இழுத்தவர் வேண்டாம தான் சண்டை இழுத்தார். எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஏன் அவர் இப்படி பேசினாருன்னு. இவர் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட்டை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறார். இந்த ஆளுக்கு என்ன பைபிளை வச்சுட்டு இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் தேவையா, தற்புகழ்ச்சி நிறைஞ்ச ஆள் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார்னு என்னத்தையும் பேசுறாரு அவர். ஒரு முதிர்ச்சி இல்லாம யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, இவருக்கு என்ன வந்தது, பேசாம வந்துட்டு போக வேண்டியதானே. இதை பேசினாரு, இதை பேசினாரு. ஒருத்தன் வந்து இந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்லிட்டான், யார பேசினாரோ அவர்கிட்ட வந்து ஒரு வாலிப்பு பையன் சொல்லிட்டான், ஐயா போய் நோட்டீஸ் கொடுக்க போனேன், அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார் உங்களை பற்றி, இப்படி போட்டோ எடுத்தாரு, இப்படி பண்ணாரு, இவர் தற்பு வச்சிக்காரு, இப்படி விளம்பரம் பண்றாரு, இப்படி பண்றாரு, உங்களை பற்றி ரொம்ப தான் பேசினார் யார். சாயந்தரம் அந்த ஊழியக்காரர் வந்து அவளும் பேசிட்டு சாயந்தரம் கூட்டத்துக்கு வர்றாரு. அவர் கீழே ரூம்ல உட்காந்துருக்கோம், மேல பள்ளிக்கூடத்துல கூட்டம் நடக்க போகுது, கீழே ரூம்ல உட்காந்துருக்கோம், நான் அக்காடின் எல்லாம் எடுத்துனாங்க, அப்புறம் 16 வயசு இருக்கும், அக்காடின் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு பாட்டு பாடலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிற மேல கூட்டம் கூடிடுச்சு. இவர் வந்த உடனே இந்த ஊழியக்காரருக்கு பொத்திட்டு வந்தது, கேட்க ஆரம்பிச்சார், என்ன அப்படி பேசினியாம அப்படின்னாரு. ரெண்டு பேருக்கு பெரிய தகராறு. இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப கோபம் வந்து, இவர் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், பெரிய கத்தரால் உபயோகப்படுத்தப்படுகிற மனுஷன், கோபம் பொத்திட்டு வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாரு, உன்னை இயேசு நாமத்துல சபிக்கிறேன் பாருனாரு. அவர் பயந்து போய் நோட்டீஸ் பற்றி குறை சொன்னால் பயந்து போய் அப்புறம் பேசணும் இல்லையா. இந்த இவர் போட்ட சாபத்துக்கு அவர் பயந்து நடுங்கி மற்ற ஊழியக்காரங்க வந்து, ஐயா ஏன் சாபம் போடுறீங்க, விடுங்கய்யா பரவாயில்லையான்னு சொல்லி கடைசியில் எல்லாம் சண்டை ஒழுங்கா தீர்ந்தது. பிறகு 6:30 எல்லாம் மேடைக்கு வந்து உட்காந்தாங்க, எல்லாம் மீட்டிங்கும் நடந்தது. மனுஷர் மனுஷர் தான், எவ்வளவு பெரிய ஊழியக்காரலாம் இருந்தாலும் மனுஷர் மனுஷர் தான். ஆனா என்ன, சாத்தான் வந்து அங்க நுழைஞ்சி அந்த ஆளை உபயோகப்படுத்துறான். ஒரு ஊழியக்காரனை, ஒரு ஊழியக்காரனை நாம உபயோகப்படுத்தி இந்த ஆளுடைய அந்த கூட்டம் அன்னைக்கு சாயந்தரம் சரியா போகாம ஏதோ சண்டையாகி தகராறாகி அவர் கெட்ட மூடல மேல வந்து கோபத்தோட உட்காந்து விரோதியோட பக்கத்திலேயே மேல உட்காந்து மேடையில உட்காந்து பிரசங்கம் பண்ண வேண்டியதா போச்சு. கூட்டமே ஒரு மாதிரி அதனுடைய எஃபெக்டிவ்னஸே கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். ஏன்னா இந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கிறோம், இந்த ஆளை சபிச்சுட்டு வந்திருக்கிறோம், இப்ப அந்த 4 நாளையே பிரசங்கம் வேற பண்ணணும். சாத்தான் பாருங்க எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில கொண்டு வந்துடுறோம். அதனால ஒரு ஆள் அப்படியே அழிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம் இல்ல. நல்ல ஒளிக்கார தான், நல்ல மனுஷன் தான். சாத்தா அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டான். ஒரு குற்றத்தை உண்டாக்கி, ஒரு குறைய சொல்லி, ஒரு உணர்ச்சியை கிளப்பி விட்டு, ஏதாவது ஒன்று பேச வச்சு, ஒரு விரோதத்தை உண்டாக்கி, ஒரு பகையை உண்டாக்கி, அந்த இடத்துல ஊழிய நடக்காதபடி பண்ணி விட்டான். அந்த இடத்துல எஃபெக்டிவா ஒரு காரியம் நடக்காதபடிக்கு செய்து விடுகிறான். சாத்தானுடைய கருவியை மற்றவர்கள் மாறுகிறார்கள். நாம வந்து அதற்கு இடம் கொடுத்து அந்த ஆள்கிட்ட போய் நாம சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நாம என்ன ஆயிடுறோம், சாத்தானுடைய கருவியா மாறிடுறோம். நாம என்ன பண்ணோம், அவன் சாத்தானுடைய கருவியா இருந்துட்டு போறான்னு விட்டுற வேண்டியதுதான். நல்லா பேசிக்கப்பா, பேசோ பேசுன்னு பேசிக்கிட்டே போ, என்னமோ பண்ணிக்கோ. சாத்தானுடைய கருவி அவ்வளவுதான். சாத்தானுடைய கருவிகளா இருக்கும் போது அவர்கள் சாத்தானுடைய கருவியா மாறினதுனால அவர்கள் அழிவுக்குள்ளாகிறார்கள். நாம ஒண்ணும் அவர்கள் மேல பெரிய சாபத்தை வரவழைக்கிறது இல்ல. நாம என்னமோ அவர்கள் அழிந்து போகணும்னு விசுவாசி ஜெபம் பண்ணி எப்படியாவது ஆண்டவரே என்ன பற்றி சொல்லிட்டானே இவன் அழிச்சே போடுன்னு சொல்றது கிடையாது. அதனால அவர்கள் மடிகிறதில்லை. இந்த 10,000 பேர் நாம ஏதோ நம்ம பற்றி சொல்லிட்டாங்க, நாம பெரிய ஊழியக்காரர் இல்ல, நாம பெரிய தேவனுடைய மனுஷன், அதனால இவங்கெல்லாம் அழிந்து போகணும் கிடையாது. அப்படி கிடையாது. அவர்கள் ஏன் அழிந்து போகிறார்கள், அவருடைய அவர்கள் பிசாசனுடைய கருவியாய் மாறுகிறதுனால அவர்களுக்கு அழிவு ஏற்படுகிறது. எப்படி அழிந்து போகிறார்கள், அவர்கள் பிசாசின் கருவியாய் மாறுகிறார்கள். பிசாசை தேவன் எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கும் போது, பிசாசு அழியும் போது, பிசாசு தோற்கும் போது, பிசாசு ஓடும் போது, பிசாசு விழும்போது, இவர்களும் விழுகிறார்கள், இவர்களும் ஓடுகிறார்கள், இவர்களும் நாசமாகிறார்கள். பிசாசு தோற்கடிக்கப்படும் போது இவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி உண்டாகிறது. அப்படிதான் தோற்கிறார்கள். ஜனங்களை நாம் துரத்துகிறது இல்ல, ஜனங்களை ஓட்டுறது இல்ல, அல்ல ஜனங்களை நாம் விழ பண்ணுகிறது இல்லை. பல ஏற்பாட்டில் பாருங்க, பல உதாரணங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மக்களை தெரிந்தெடுத்தார், அவர்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக விரோதமாக யார் எழுந்தினாலும் அவர்களுக்கு என்ன ஆச்சு, நாசமா போக வேண்டியதுதான். இஸ்ரவேல் மக்களோட யார் கூடினாலும் அவர்களுக்கு என்ன ஆச்சு, ஆசீர்வாதம் உண்டாகிறது. இது ஒரு பிரின்சிபல், இது ஒரு நியதி. இதை பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர்களை எங்கேயோ கொண்டு போக போகிறார் கானான் தேசத்துக்கு. அவர்களை கொண்டு ஒரு ஜாதி எழுப்ப போகிறார், அந்த ஜாதியின் மூலமாக மேசியா வரப்போகிறார். இப்படி பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதுக்கு குறுக்க எவனாவது நின்னா, இந்த ஜனங்களை அழிக்க எவனாவது நின்னா, இந்த திட்டத்துக்கும் ஆண்டவருடைய தீர்மானத்துக்கும் திட்டங்களுக்கும் விரோதமாக எந்த ஜாதியோ தேசமோ ராஜாவோ பட்டயமோ நாளாவோ எழுந்தினால் அதை தேவன் அழித்து போடுகிறார். ஏன், இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய அழைப்பு. நமக்கு எதிராக ஒருவன் நிற்கும் போது ஏன் அவர்களுக்கு அழிவு உண்டாகிறது என்றால், நம்மை தேவன் தெரிந்து கொள்கிறார், நம்மை நிறுத்துகிறார், நம் மூலமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளும் போது நம்மை ஒருவன் எதிர்க்கும் போது என்ன ஆகிறது, தேவனுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் தேவனுடைய பெரிய நோக்கத்தையும் அவன் எதிர்க்கிறான். என்ன ஒருவன் எதிர்க்கிறது கிடையாது. எதை எதிர்க்கிறான், என்ன எதிர்க்கிறது மூலமாக தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் எழுப்புகிற ஊழியத்தையும் அவர் செய்கிற காரியத்தையுமே எதிர்க்கிறான். தேவனுக்கே அவன் விரோதியாக மாறுகிறான். ஆகையால் தான் அவனுக்கு நாசமும் விளைவுகளும் கடுமையான விளைவுகளும் ஏற்படுகிறது. ஆகையால் தான் ஜனங்கள் அழிந்து போகிறார். ஆகையால் தான் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஏன்? தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறார்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே உதாரணங்கள் நிறைய இருக்குது. ராகாப் எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்து வந்தால் அவள் ஒரு வேசி, ஒரு மோசமான நிலையில வாழ்ந்து கொண்ட, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு பெண். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவளுக்கு கர்த்தர் செய்த பெரிய காரியங்கள் எல்லாம் அறிந்து கேள்விப்பட்டு என்ன பண்ணாள், இந்த தேவனை தன்னுடைய தேவனாய் ஆக்கிக் கொள்ளும்படியாக தெரிந்து கொண்டாள். என்னாச்சு, அவளும் அவளுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது அந்த அழிவிலிருந்து. எரிகோ பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டது, அதனுள்ள மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த வேசியும் அவளுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் இந்த வேசி நம்பி இருப்பாள்னா அவளோட கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்பி இருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஏன் நம்பி இருக்க கூடாது? அதுல ஒரு பெண்ணுக்கு அவள் அறிவு இருக்குது, இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார், அவள் பெரியவர், அவர் நல்லவர், அவர் உண்மையான தேவன் என்று அறிந்து அவளை உபசரித்து அவளுக்கு உதவி பண்ணி இஸ்ரவேல் மக்களுக்கு இவர்கள் பக்கமா இவள் வந்து நிற்பாதானால் இன்னும் எத்தனையோ பேருக்கு தெரிந்திருக்கும், அவர்களும் அந்த தேவனை தெரிந்து கொண்டிருக்கலாம், அவர்கள் முழுவதும் காக்கப்பட்டிருப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். வேதத்துல சொல்லப்பட்டாவிட்டாலும் நல்லா யோசித்து பாருங்க. எரிகோ பட்டணத்துல எல்லா மக்களையும் அழிக்க சொல்றார் ஆண்டவர், என்ன தீர்த்து கட்டுன்றார். ஏன் அவனுக்கு விரோதமா ஆண்டவர் வரல? அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சித்தம் கிடையாது. எல்லாரையும் தீர்த்து, அவன் எரிகோ பட்டணத்துல வாழ்கிறவனா இருந்ததுனால அல்லது புறஜாதியானா இருந்ததுனால அழின்னு சொன்னார் ஆண்டவர் கிடையாது. இவர்கள் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள், உங்களுக்கு முள்ளுகளை போல இருப்பார்கள். என்னைக்கு தொந்தரவு கொடுக்கிறவன் இவனுடைய, இவன் வந்து உங்களை எதிர்க்கிற ஜாதி, ஆகையால் அழித்து போடுங்கள் சொன்னார். தேவன் அந்த மக்களை அழிக்கணும்னு விரும்பல, இந்த மக்கள் தேவனுடைய திட்டத்துக்கும் தீர்மானத்துக்கும் எதிராக நின்று தேவனுடைய மக்களை அழிக்கக்கூடியவர்கள் இவர்கள், ஆகையால் தான் அவனை அழித்து போடு என்று ஆண்டவர் சொன்னார். தேவன் ஜனங்களுக்கு விரோதமா இல்ல, அவ்வளவு மக்களை அழித்து போடுன்னு சொன்ன பிறகு ஆனால் ராகாவின் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினார், அழிவிலிருந்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் நினிவே பட்டணத்தை குறித்தது. நினிவே பட்டணத்துக்கு யோனா அனுப்பப்படுகிறார். அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஏன் அந்த நினிவே பட்டணத்துக்கு பிரசங்கிக்க அனுப்புகிறார்? அந்த அசிரிய பட்டணம் அக்கிரமத்தால் நிறைந்திருந்தது. முழு பட்டணமும் அக்கிரமத்தால் நிறைஞ்சு கொடூரமான அக்கிரமங்களை பாவங்களை இந்த மக்கள் பண்ணி வந்தார்கள். இவர்களுக்கு போய் யோனா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும், அவர்களை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று அனுப்புகிறார். யோனாவுக்கு போறதுக்கு பிரியமில்ல. ஏன் போக பிரியமில்ல? பயம் இல்லை யோனாவுக்கு அங்க போறதுக்கு. இவர்கள் ஒன்றும் கொடூரமானவர்கள் அவர் பயந்துரல. இந்த யூதனாகிய யோனாவுக்கு இந்த அசிரிய பட்டணமாகிய இந்த நினைவே கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த அசிரியர்கள் ரொம்ப தொல்லை கொடுக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற ஜனங்கள். இவர்களுக்கு போய் சொல்றதா நற்செய்தியை, இவர்களை போய் மனந்திருப்பு நடத்துகிறதா, இவர்களை போய் காப்பாத்துகிறதா, இவர்களை போய் திருத்துறதா? வேணாம், கத்தர் இவர்களை அழித்தே போடட்டும் என்று சொல்லி யோனா என்ன பண்ணார், இன்னொரு கப்பல்ல தர்ஷீசுக்கு போற கப்பல்ல ஏறிட்டு வேற பக்கமா போகிறார். அந்த கதை தெரியும் நமக்கு. சரி, கடைசியில் ஆண்டவர் எல்லாம் பண்ணி மீனின் வாயிலிருந்து யோனாவை காப்பாற்றி கொண்டு வந்து கரையில நினைவேல கொண்டு போய் சேர்க்கிறார். நினைவேல கொண்டு போய் யோனா பிரசங்கம் பண்ணுகிறார். நினைவேல ரொம்ப தயக்கத்தோட தான் பண்றார். முதலே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இந்த ஜனங்க அழிஞ்சு போட்டு அவனுக்கு பிரசங்கம் என்ன கேக்குது? இவன் பிரசங்கத்தை கேட்டா உருப்பிட்டு கூடாது, இவன் நாசமா போட்டு தான் யோனா நினைச்சிட்டு இருக்கிறார். பிரசங்கியார் எப்பேற்பட்ட பிரசங்கியார் பாருங்க. இவர் இதெல்லாம் பொல்லாத ஜனங்க, இதோட மொத்தம் கூட்டோட அழிஞ்சு போட்டுன்னு நினைச்சிட்டு இருந்த யோனாவை வேற வழியா தப்பி போலாம் நினைச்ச யோனாவை மீன் வயிற்றுள்ள கொண்டு போய் பிறகு கரையில கொண்டு வந்து சேர்த்து வந்து பிரசங்கம் பண்ணி கட்டாய பிரசங்கம் நடக்குதுங்க. நின்று கொண்டு கட்டாய பிரசங்கம் பண்றாரு ரொம்ப தயக்கத்தின் பேர்ல. அந்த பிரசங்கம் பண்ணியே ஊரே ரட்சிக்கப்பட்டுருச்சு. யோனா ரொம்ப நல்ல பிரசங்கியாரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கட்டாய பிரசங்கம் பண்ணியே தொந்தரவு கொடுத்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ண வச்சு அவ்வளவு ஊரும் ரட்சிக்கப்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷத்தோட பண்ணிருந்தாரு. எப்படி பண்ணிருப்பாரு பாருங்க. அவரு இவங்கெல்லாம் உருப்படக்கூடாது, எல்லாம் அழிஞ்சு போகணும் மனசுல நினைச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்றாரு. ஆனா பிரசங்கத்தை மாத்த முடியாது, மனம் திரும்ப பிரசங்கம் பண்றாரு. அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, அழிஞ்சு போறதுக்கு என்ன பண்ணிட்டான், ஐயா நல்ல காலம் நீர் வந்து சொன்னீரு, நான் இன்னிலிருந்து திரும்பிடுறேன்னு போய் அவனும் எல்லாம் விழுந்து ஜெபம் பண்ணி ரட்டுடுத்தி சாம்பல்ல இருந்து எல்லாம் ஜெபம் பண்ணி சரியாயிட்டான். முழு பட்டணமே மனம் திரும்பிடுச்சு. அந்த கதை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முழு பட்டணமே மனம் திரும்பிச்சு. ஆண்டவர் அதை அழிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தாரு. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, சரி மனம் திரும்பிட்டு அவங்களை ஆசீர்வதிக்கிறேன்ட்டார் கர்த்தர். யோனாவுக்கு ரொம்ப கோபம். என்ன ஆண்டவரே அழிக்கிறேன்னு சொல்லிரு, கடைசியில் அழிக்கல, இதான் உங்க பேச்சை கேட்டு வரவே கூடாது. நீ சொன்னீர் பெரிய அழிவு வருதுன்னு பிரசங்கம் பண்ண சொன்னீர், அழிவு வருது அழிவு வருதுன்னு பிரசங்கம் பண்ணது, நான் சந்தோஷமா போய் பண்ணேன், இவருக்கு மேல அழிவே வந்து தீரட்டும். பொல்லாத மக்கள் அழிவு வரும் அழிவு வரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா கடைசியில் அழிவே வரலையே. என்ன ஆண்டவர், ஏன் அழிவு வரலன்னா ஆண்டவர் அழிக்கிறதுக்காக இல்ல, ஆண்டவர் எச்சரிக்கிறார் அழிஞ்சு போகாதயா, அழிவு வருது, அவருடைய அக்கிரமம் மீதியா இருக்குது, அதுக்குதான் இப்படி தேவனுடைய தாசனை அழுக்கி வைத்திருக்கிறேன், அழிந்து போகாதே, நிறுத்து உணக்கிரமத்தை மனந்திரும்பு அப்படின்னு எச்சரிக்கிறார். அவன் அந்த எச்சரிக்கை கேட்டு மனந்திரும்பின உடனே ஆண்டவர் அழிவ கேன்சல் பண்ணிடுறேன். யோனா கோபம், அழிவை ஏன் உண்டாக்கலான்னு போய் ஒரு மரத்து கீழே உட்கார்ற ராவோடு ராவா வந்த ஒரு செடிக்கு கீழே உட்கார்ந்து கடைசியில் அது காலையில் பட்டு போகுது வெயில்ல, அது பட்டு போய் மேல வெயில் அடிக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குது. ஆண்டவர் நோக்கி அழுகிறான், ஐயா நான் சாகிறேன் நாளை விடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஐயா ராவோட ராவனு எழும்பின இந்த செடி பட்டு போறதை பார்த்தாலே உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்த மக்களை நான் உண்டாக்குறேன், என்னுடைய நோக்கத்துக்காக மனிதனை நான் சிருஷ்டித்தேன், இந்த மக்கள் சந்ததி சந்ததியாக ராஜ்யம் ராஜ்யமாக என்னை பின்பற்ற வேண்டிய மக்கள், இவர்கள் அழிஞ்சு போறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னாரு ஆண்டவர். ஒரு செடி அழிஞ்சு போறதுக்கு அவ்வளவு கோபம் வருது உனக்கு, என்னுடைய மக்கள் இவ்வளவு பேர் அழிஞ்சு போறாங்களே. கர்த்தர் மக்களை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்க, மக்களை அழிக்கல ஆண்டவர், மக்களை திருந்தணும், திருந்த வேண்டும். ஒருவன் தவறு செய்கிறானா நாம தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறானா அவன் திருந்த வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் திருந்தவில்லை என்றால் என்ன ஆகுது, அவன் பிசாசுடைய கருவியாய் அவன் தொடர்ந்து பிசாசுடைய வேலையை செய்து தேவனுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நோக்கங்களையும் வேலைகளையும் எதிர்க்கிறபடினாலே அவனுக்கு அழிவு வருகிறது. 1,000 பேர் 10,000 பேர் விழும்போது இவனும் விழுகிறான். ஏன், இவன் மேல தேவனுக்கு விரோதம் கிடையாது, இவன் கர்த்தருடைய ஒரு ஆயுதமாக மாறிவிட்டான். சோதோம் குமாராவை பாருங்க, இன்னொரு உதாரணம். சோதோம் குமாரா அழிவு, பயங்கர அக்கிரமம், அங்க பலவிதமான அக்கிரமங்கள், கொடூரமான அக்கிரமங்கள் நடக்குது, அழிக்கணும்னு ஆண்டவர் வந்துட்டார். ஆனால் ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார் சோதோம் குமாருக்காக, ஏனென்றால் அவருடைய சொந்தக்காரர் லோத் அங்க இருக்கிறார், பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் 50 பேர் இருந்தா நீதிமன்றம் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்காம விட்டு விடுவீரா என்று சொல்கிறார், விட்டு விடுவேன். கடைசியில கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறைச்சு 10 பேர்ல வந்து நிற்கிறார். 10 நீதிமன்றம் இருந்தா இந்த பட்டணத்தை அழிக்காமல் விடுவீரான்னு ஆண்டவர் சொல்றாரு, விட்டுறேன்னு. ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, 10 பேர் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரு. லோத்துனுடைய வீட்டுல குறைஞ்சது 10 பேராது இருந்து எல்லாம் ஆண்டவர் விசுவாசி நல்ல மக்களா இருப்பாங்கன்னு, கடைசியில அவனும் அக்கிரம பேர் வழியில இருக்கிறாங்க சிலர் எல்லாம். ஆகியால் அந்த பட்டணம் கடைசியில அழிக்கப்படுகிறது. கர்த்தர் ஒரு பரிந்து பேசுகிறவனை தேடுகிறார், அவன் பரிந்து பேசும்போது அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். அழிவு அவருக்கு விருப்பம் இல்ல, ஜனங்களை மடங்கடிப்பது நாசம் பண்ணுவது அவருக்கு விருப்பம் அல்ல. ஆனால் ஒருவன் சத்துருடைய கரத்திலே அவனுடைய கருவியாய் மாறுவானால் கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய நோக்கத்தையும் எதிர்க்கிறவனாய் அதை குறித்து பேசி கெடுக்கிறவனாய் இருப்பான் என்றால் நிச்சயம் அவனுக்கு அழிவு எப்படி ஏற்படுகிறதுன்னா, யாரும் நம்ம ஜோபிச்சு ஏற்படல, அது நம்ம கொண்டு வர அழிவு இல்ல, அது கர்த்தர் கொண்டு வருகிற அழிவு. ஏனென்றால் அவருடைய நோக்கத்துக்கு தடையாய் அந்த மனுஷன் நிற்கிறான். பார்வோனும் எகிப்து மக்களும் பாருங்க, பார்வோனிடத்துல யோ மோசேயும் ஆரோனும் போய் சொன்ன உடனே எங்களை மக்களை போக விடுன்னு சொன்ன, ஐயோ உங்க தெய்வம் பெரிய தெய்வம்யா, அவர் தான் யோசேப்பை இங்க கொண்டு வந்தாரு, யோசேப் பண்ணி சரித்திரத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எப்படி எங்க தேசத்தை ஆசீர்வதிப்பாருன்னு வைத்தாருன்னு, அவ்வளவு பெரிய தேவன், அவருடைய புகழை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்னொரு என்னையோட விட்டுற நீங்க போய் சேருங்கன்னு சொல்லியிருந்தானா, அன்னைக்கு பார்வோனும் அவனுடைய மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதை விட்டு போட்டு அவன் கடின உள்ளவனாகி அவர்களை எதிர்த்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அவர்களை இல்லாமற் பண்ண வேண்டும் என்று திட்டம் போட்டு ஆண் குழந்தைகள் எல்லாம் ஒழிக்க வேண்டும் திட்டம் போட்டு இப்படி ஆண்டவருக்கு எதிராக கிரியை செய்கிறான். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய மக்களை எதிர்க்கிறான், ஆண்டவருடைய நோக்கத்தையே நாசமாக்குறதுக்காக பாக்குறான். பார்வோனை பண்றான், பார்வோன் தான் பண்றான், அவனுக்கு பின்னால யார் பண்றது, அதை பிசாசு. அந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் பிறந்த உடனே அழிச்சிடணும்ன்ற அந்த உத்தரவு வந்து அது பிசாசினால் கொடுக்கப்பட்ட உத்தரவு. ஏன், ஆதியிலேயே தேவன் என்ன சொன்னார், மனுஷனும் மனுஷியும் பாவம் செய்த போது, ஆதாம் ஏவாளம் பாவம் செய்த போது அவர்களுக்கு சாபத்தை கொடுத்து விட்டு பெண்ணை கொடுத்து சாபத்தை கொடுக்கும் போது என்ன சொன்னார், உன் வித்துக்கும் இந்த பாம்பின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், பகையை உண்டாக்குவேன், ஒரு விரோதம் உண்டாக போகிறது. யாருக்கு, இந்த பெண்ணின் மூலமாய் பிறக்க போகிற ஒருவருக்கும் இந்த சத்ருவின் சத்ருவுக்கும் விரோதம் உண்டாக போகிறது. அப்பவே சத்ரு ரொம்ப உஷாராயிட்டான்,
1: ஐயோ இந்த பெண் பெத்தெடுக்க போகிற ஒரு பிள்ளை நமக்கு ஒரு பெரிய விரோதியா வந்து நம்ம தலைய நசுக்க போற பிள்ளையா இருக்க போறாருன்னு அவன் ஏற்கனவே நினைத்து விட்டான். ஆகையால் தான் சந்ததி சந்தையாக பிள்ளை பெறாதபடிக்கு அதுவும் ஆண் குழந்தை பிறந்தால் தடுக்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோட அவன் கிரியை செய்கிறான். ஏனென்றால் ஏதோ ஒரு பிள்ளை வந்து நம்ம நசுக்க போகுது, நம்முடைய தலையை நசுக்க போகுது, நம்ம தோற்கடிக்க கூடியதாக ஒரு மேசியா வரப்போகிறார் என்பதை அங்க ஆதியாகமும் மூணாவதிகாரம் 15 பிசாசுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டு பயந்து போயிருக்கிறான். அந்த பிசாஸ் தான் பார்வோனுக்குள்ள வேலை செய்து எல்லா குழந்தையும் அழிச்சு போடு, இந்த சந்ததியை அழிச்சு போடு, இந்த தேசத்தையே நாசமாக்கு என்று சொல்லி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தேவன் பார்த்தார், கொண்டு வந்த அவ்வளவு பெரிய சமுந்த சமுத்திரத்துள்ள தள்ளினார். 1000-10000 பேர் போய் அதுல விழுந்து சாகிறார்கள். ஏன்? கர்த்தர் அவர்களை பயக்கல, கர்த்தர் அவர்களை நேசிக்காமல் இல்ல, அவர்கள் கர்த்தருடைய திட்டத்துக்கும் கர்த்தருடைய தீர்மானத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எதிராக நின்று கர்த்தர் செய்ய நினைக்கிறதை எதிர்க்கிறபடியினால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை எதிர்க்கிறார். இதே போலதான் கடைசியில ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது. அந்த நியாய தீர்ப்பிலையும் அநேகர் வெளிப்படுத்தல் 20 கடைசி 10 இதை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நியாய தீர்ப்பில் அநேகர் தங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவர்களாக இருப்பவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எங்க தள்ளப்படுவார்களா? அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். இந்த அக்னி கடல் நரகம் ஒன்று இருக்குமான்றது பலருக்கு சந்தேகமா இருக்குது. ஒரு நல்ல தேவன், அன்பான தேவன் எப்படி ஜனங்களை அவ்வளவு பேரை கொண்டு போய் அக்னி கடல்ல தள்ள போகிறார் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்று, ஆண்டவர் தள்ள விரும்பவில்லை. ஜனங்களை எங்க தள்ள விரும்பல? அக்னி கடல்ல தள்ள விரும்பவில்லை. அது தெரியுமா உங்களுக்கு? அக்னி கடல், அந்த நரகம் மக்களுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. திருப்புங்கள் மத்தேயு 25 அது மக்களுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. நரகம் மக்களுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நரகம் அக்னி கடல் மக்களை போடுவதற்கென்று உண்டாக்கப்பட்டது அல்ல. நல்ல கவனிங்க. 25:41 நான் பிரசங்கத்து துவக்கத்தில் ஒன்று சொன்னேன், இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் செம்மறியாடுகளையும் வெள்ளாட்டுகளையும் நிறுத்தி வைக்கிறான். அது இந்த வசனம் தான். 25:41 முதல்ல தவறா சொல்லிட்டேன், இப்போ இந்த வசனம் தான், 41 வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, அந்த நியாய தீர்ப்பு எப்படி நடக்க போகுது, இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள் அவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். நித்திய அக்னி யாருக்கு உண்டாயிருக்கு, உண்டாக்கப்பட்டிருக்கு? நித்திய அக்னி நரகம் யாருக்கு உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. ஒரு ஆளாவது நரகத்துக்கு போய் அந்த அக்னி கடல போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமே கிடையாது. அந்த அக்னி கடல் என்னப்பட்டும் நரகம், கெஹன்னா என்று அழைக்கப்படுகிற அந்த நரகம், நித்திய அக்னி கடல், அது மக்களுக்காக உண்டாக்கப்படவில்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி எல்லாம் நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. மக்களுக்காக உண்டாக்கப்படவில்லை. யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்குது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆனா அதுல மக்கள் போக போறாங்க. ஹலோ, அதுல மக்கள் போக போறாங்க. ஏன் போக போறாங்க? பிசாசுடைய கருவிகளாக அவர்கள் இருக்கிறபடினால. அது மக்களுக்காக உண்டாக்கப்படவில்லை, மக்கள் அதுல போக வேண்டிய அவசியம் இல்லை, அது மக்களுக்காக வைக்கப்பட்டது இல்ல. ஆனா பிசாசை தான் நான் பின்பற்றுவேன், பிசாசுக்காக தான் நான் ஜீவிப்பேன், பிசாசு வழியில தான் போவேன்னு சொன்னா அந்த பிசாசு எங்க போறானோ அங்கதான் அவர்கள் போய் சேர வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் மக்களை நரகத்துல தள்ளணும்னு பாக்கல, ஆனால் மக்களுக்கு ஒரு சாய்ஸ், தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு சக்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை எப்போதும் அவர் மீறுறது கிடையாது. நரகத்துக்கு போகிறேன்னு ஒருத்தர் தீர்மானம் பண்ணா அவன் நரகத்துக்கு தான் போகணும். பரலோகத்துக்கு போகிறேன்னு ஒருத்தர் தீர்மானம் பண்ணா பரலோகத்துக்கு போக முடியும். ஒருவராவது கெட்டு போக கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஒருவராவது அழிந்து போக கூடாது, கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். உங்களுடைய குடும்பங்கள் முழுவதாக, உற்றார் உறவினர் முழுவதாக, இந்த பட்டணத்திலே இந்த தேசத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய திட்டமாய் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், அநேகர் தேவனுடைய காரியங்களை எதிர்த்து அந்த தீர்மானம் செய்யக்கூடிய சக்தியை, the power of will, அந்த வில் தீர்மானம் செய்யக்கூடிய சக்தியை உபயோகப்படுத்தாமல் அந்த தீர்மானத்தை எடுக்காமல் விட்டு விடுகிறபடினால எங்க போகிறார்கள்? நரகத்துக்கு போகிறார். ஏன் நரகத்துக்கு போறாங்க? அவங்களுக்காக அது உண்டாக்கல, பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவர்கள் பிசாசனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே, அதிலிருந்து வெளிவர அவர்களுக்கு சம்மதம் இல்லாதபடினாலே அங்கே போகிறார்கள். கடைசியாக 91 சங்கீதம் ஒன்றை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, எல்லாரும் சொல்லுங்க, அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. என்ன அர்த்தத்தோடு சொல்லி இருக்கிறது? அது உன்னை அணுகாது என்று சொல்லி. கர்த்தர் எப்போதும் ஜெயிக்கிறவர், கர்த்தர் ஒருபோதும் தோல்வியுறுகிறவர் அல்ல, கர்த்தர் ஒருபோதும் மடங்கடிக்கப்படுகிறவர் அல்ல, கர்த்தர் ஒருபோதும் அழிகிறவர் அல்ல, கர்த்தர் எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலே நின்று ஜெயம் எடுக்கிறவர், ஜெயம் அளிக்கிறவராய் அவர் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய கருவிகளாக இருப்போம் என்றால், கர்த்தருக்காக ஜீவிப்போம் என்றால், கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்றால் அது நம்மை அணுகாது. எது நம்மை அணுகாது? இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அங்கு அன்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எதுவுமே நம்மை அணுகாது. இதெல்லாம் என்ன பண்ணுது? யார் மேல வந்து சேருது? பிசாசுக்காக வேலை செய்து பிசாசின் பக்கத்தில் நின்று பிசாசுக்கு ஆதரவு தெரிவித்து பிசாசின் கிரியை நடப்பிக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் எப்படி மடிகிறார்கள், எப்படி விழுந்து போகிறார்கள். தேவன் வானத்திலிருந்து பெரிய ஒன்னு அம்பு ஒன்னு அனுப்ப போறது இல்ல, தேவன் வானத்திலிருந்து மிஷின் வச்சு அவங்களை போய் சுட்டிட்டு இருக்க போறது இல்ல. எப்படி அவர்கள் அழிந்து போகிறார்கள்? பல விதமா அழிஞ்சு போயிடுறார்கள் அவர்கள். எப்படி? இரவில் உண்டாகும் பயங்கரத்தின் மூலமா அழிஞ்சு போறாங்க, பகலில் பறக்கும் அம்பு மூலமா அழிஞ்சு போகிறார்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு கொள்ளை நோயில மாட்டிக்கிறாங்க, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்தினால அழிந்து போகிறார்கள். இப்படி பல விதமான காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது, பல விதமான அழிவுகள் வருகிறது. யுத்தத்தில வர்ற அழிவு, வியாதியில வர்ற அழிவு, இப்படி வர்ற அழிவு, அப்படி எல்லா விதமான அழிவிலையும் அவர்கள் சிக்கிக்கொண்டு அப்படியே போய்விடுகிறார்கள். ஆனால் அவருக்குள்ளாக நாம் வாழ்வோம் என்றால் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. ஏன் அது நம்மை அணுகாது? அவர் பிசாச போல ஓடுகிறவர் அல்ல, அவர் தோற்கிறவர் அல்ல, அவர் நிற்கிறவர், அவர் ஜெயிக்கிறவர், முன் செல்லுகிறவர், ஜெயம் எடுக்கிறவர். பிசாசு கூட சேர்ந்து அவன் ஓடும்போது நம்ம ஓடுறோம், அவன் நாசமாக்கப்படும் போது நாம நாசமாக்கப்படுகிறோம், அவன் தோற்கும் போது நாமும் தோற்கிறோம், அவன் அழியும் போது நாமும் அழிந்து போகிறோம். ஆனால் தேவனோடு நிற்கும் போது, அவர் ஜெயிக்கும் போது நாம் ஜெயிக்கிறோம், அவர் நிற்கும் போது நாம் நிற்கிறோம், அவர் ஜெயம் எடுக்கும் போது நமக்கும் அதுல ஜெயம் இருக்கிறது. அவருடைய பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழும்போது நம்முடைய பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுகிறார்கள். எல்லாரும் ராமன் சொல்லுங்க. ஏன்? நாம் தேவனுடைய பக்கத்திலே நிற்கிற காரணத்தினால். இன்றைக்கு இந்த 7 வசனம் எல்லாருக்கும் கிரியை செய்கிறது இல்லை. இப்படி தேவனை பின்பற்றும்படியாக தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அது கிரியை செய்கிறது. இந்து கொண்டு அவருக்குள்ளாக வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அது கிரியை செய்கிறது. ஒருவர் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் ஓடி போக பண்ணுவார்கள், ஓட்டுவார்கள். 1000 பேர் 10,000 பேர் எதிர்த்து வந்து, நம்மை எதிர்த்து வந்து அவர்கள் விழுவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் அழிந்து போவார்கள். ஆனால் நாமோ அது நம்மை அணுகாது என்கிற விசுவாசத்திலே நாம் நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே,

கடலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.

சகோதரர்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட? உம்மை போல யார் இருக்கிறார்கள்?

பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட உமது ஆவியின் அருள் காண வருகின்ற காலங்கள் உமதாகும்.

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய

0: பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: எருசலேமில் ஆரம்பித்து உலகமெங்கும் பரவியது. அதுபோல கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் மிகப்பெரிய எழுப்புதல் எருசலேமில் தான் ஆரம்பமாகும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அதற்காகவே கர்த்தர் ஜெபிக்க அநேகரை ஏவி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அனுதினமும் அதிகாலையில் எருசலேமிற்காக நான் ஜெபிக்க முயற்சி செய்கிறேன். அதன் விளைவாகத்தான் இந்த பாடலும் பிறந்தது. சங்கீதம் 122:6 எருசலேமின் சமாதானத்திற்காக மன்றாடுங்கள், எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள்.

பட்ட நேரத்துல என் வாழ்க்கையில ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான வேதனையின் பாதை. இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படிய இளம் பிராயத்திலே இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய யார் என்னோடு கூட நிற்க போகிறார்கள் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நான் கண்ணீரோடு கூட கீபோர்டு வாசித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் அடைக்கலமே, என் ஆறுதலே, உம்மையே நான் தேடி ஓடி வந்தேன் என்கிற பாடல். தேவ பிரசன்னத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட கேளுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.

நம்ம கடந்த வாரத்தில் இந்த சபை என்பது என்ன, எதற்காக சபை என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சபை பழைய ஏற்பாட்டில் நிறைய கருத்துக்களாக நிறைய படங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விதமான காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அது என்ன, சபை என்பது ஒரு சரீரம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சரீரம் என்பது எப்படி கிறிஸ்துவனுடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்தை குறித்து தான், அதுதான் வந்து தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட சரீரம், அதுதான் சபை என்பது ஏன் எதற்கு என்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை பார்த்தோம். இந்த நாளில் அந்த சரீரத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா தலை. இப்போ ஒரு குடும்பம்னு இருந்தால் ஒரு தலைவர், அதுபோல் சபை அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு தலைவர். சபை வந்து ஒரு சரீரம் அப்படின்னு சொல்கிறதுனால சபைக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கணும். தலை இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் வேற, சரியா? அதனால சரீரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, தலை கண்டிப்பாக வேணும். தலை மட்டும் இருந்து சரீரம் இல்லாமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த தலை எப்படி இருக்கணும், இந்த தலைமைத்துவம், ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 18:18 பாருங்க. கொலோசியர் 18:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யாரு? கிறிஸ்து தான் சபையான சரீரத்திற்கு தலையானவர். அப்போ இதில் வந்து ஒரு தலை என்பதற்கும் ஒரு தலைமைத்துவம், ஹெட்ஷிப் அண்ட் லீடர்ஷிப், இல்லை லார்ட்ஷிப், ஆளுகை, என்ன ஒன்று தலைமைத்துவத்துக்கும் ஒரு தலையாக இருக்கிறதுக்கும் ஆளுகிறதற்கும், இந்த ஹெட்ஷிப் அண்ட் த லார்ட்ஷிப், இது ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. தலைமைத்துவம் அப்படிங்கிறது, இல்லை ஒரு ஹெட்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையோட ஒரு கூட்டமைப்பில், ஒரு கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடியதான், நம்ம எல்லாம் கூடி வருவதனுடைய தலைமைத்துவம் தான் தலைமைத்துவம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஆளுகை, ஆண்டவராய், ஆண்டவர் என்று சொல்லுவது, நம்மளை ஆளக்கூடியது என்று சொல்லுவது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட சீசன் மேல் ஆண்டவர் ஆளுகை செய்வது. இந்த வித்தியாசம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான், ஆனால் இது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து சபையில் அந்த சரீரத்தில் அந்த தலைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்போம். இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் மற்றவர்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது அவங்களால. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட யாருமே சேர்ந்து வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் அவங்களால் இது பண்ண முடியும்னா, இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டாதான். முதல்ல தலைமைத்துவம், த கெட்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை சொல்லும்போது கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று தான் சொல்லும். சரீரம் என்று வரும்போது, சபையை சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, வேத வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் முழுவதும் எப்போவுமே அவர்தான் தலை என்பது மிக தெளிவாக வேத வசனத்தில் இருக்கும். த பாடிக்கு அவர் தான் ஹெட். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு தலைவர் யாரு? கிறிஸ்து. நம்ம என்ன ஆயிட்டோம்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி நம்ம எங்கே கொண்டு வந்துட்டோம்னா, யாரோட சர்ச்சுங்கிறது கொண்டு வந்துட்டோம். எப்படி? எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே ஒழிய, கிறிஸ்துவினுடைய சபைக்கு போகிறோன்னு போகிறதில்லை. காரணம் என்னென்னா, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாதான் காரணம். அப்போ சபைன்னு வரும்போது, முதல்ல தலை அப்படின்னு சொல்லி வரும்போது அது கிறிஸ்து தான். சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, தலைக்கு தலைன்னு சொல்லும்போது அது கிறிஸ்து தான். எபேசியர் 22:23 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எப்படி கொடுத்தாரு? தலையாக தான் கொடுத்தார். ஒரு சரீரத்தில் தலை மிகவும் முக்கியம், தலைமை தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அதனால் சபைன்னு வரும்போது தலைமை பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாரு? கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு. எபேசியர் 4வது அதிகாரத்தில் 15வது வசனம் பாருங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள். யாரு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்? அதே எபேசியர்ல 5வது அதிகாரத்துக்கு திருப்புங்க, ஒரு அதிகாரம் தள்ளிட்டு பார்த்து 23வது வசனம் பாருங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்போ எபேசியர்லேயே 3 இடத்துல, 1வது அதிகாரம் 22-23, 4வது அதிகாரத்தில் 13வது வசனம், 5வது அதிகாரம், இது எல்லாத்துலையும் என்ன சொல்லுது? அவர் தான் தலை. ஒரு சபைக்கு தலை யார்? ஒரு சரீரம், சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்திற்கு தலை யார்? கிறிஸ்து. கொலோசே 2:18 பாருங்க. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களாக இருந்தால் 19வது வசனம், எஃபீஷியன்ஸ் 2:19 இங்கிலீஷ் பைபிளில், தமிழில் வந்து 18வது வசனம், கொஞ்சம் மாறி இருக்கும். என்ன? அவர் தான் அந்த சரீரமாகிய சபைக்கு தலை. அப்போ ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது சபைக்கு கொடுக்கக்கூடியது. த லார்ட்ஷிப், அதாவது ஆளுகை பண்ணுவது. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ட் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு என்ன? ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை ஆளுகிறவர், என்னை ஆட்கொண்டு என்னை ஆளுகிறவர். ஹீ இஸ் த ரூலர் ஓவர் மீ, ஹீ ரூல்ஸ் ஓவர் மீ, அதான் ஆண்டவர்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஆண்டவர் என்பது என்னன்னா, என்னை ஆளுகிறவர் என்று சொல்லும்போது அது ஒரு தனி நபரை குறிக்கக்கூடியது. இப்போ உங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாய் வாழுவது ஒரு ஆண்டவரால் ஆளுகை செய்பவருடைய வாழ்க்கையில் நடக்கூடிய காரியம். நீங்க மத்தேயு 7வது அதிகாரத்தில் 21-22 பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இப்போ என்ன? கர்த்தா கர்த்தான்னு சொல்கிறது யாரு? ஒரு தனி நபர். ஒரு தனி நபர் சொல்லுவது தான் என்னை ஆளுகிறவர், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 6:46 வசனம் பாருங்கள். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவது என்ன? ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்யக்கூடியது. அதேபோல் அப்போஸ்தல நடவடிக்கை 16:31 வசனம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன? உங்களை இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர். அதனால தான் அவர் ஒரு தனி மனிதனுக்கு, அதே தான் ரோமர் 10வது அதிகாரத்தில் 9வது வசனம் 13வது வசனத்தில் சொல்லும்போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். 1 கொரிந்தியர் 6:17 அதே தான், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ என்னென்னா, நல்ல கவனியா, ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்வது என்பது ஆண்டவர் ஒரு தனி மனிதனை வழி நடத்துவதற்கு அவர் ஆளுகை செய்வதா லார்ட்ஷிப். ஹெட்ஷிப்புங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றோம் பாருங்க, யாரெல்லாம் ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த ஆளுகை செய்கிறவங்கள்லாம் வந்து ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டு, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டு அவர்கள் முழுவதற்கும் தலைமைத்துவம் எடுக்கிறது தான் கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தனி மனிதன், ஒரு சீஷனின் மேல் ஆண்டவராய் இல்லாத ஒரு மனிதனுக்கு தலைமைத்துவம் கிறிஸ்து தலையாக இருக்க முடியாது. இப்போ கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையாக இருக்கணும்னா, அந்த சபைக்கு கீழே உள்ள எல்லாருமே
கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கும்போது தான் அந்த சபைக்கு அவர் தலையா இருக்க முடியும். ஆண்டவராய் இல்லாத போது அவர் தலைவராக இருக்க முடியாது, அவர் தலையா இருக்க முடியாது. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான். இந்த வித்தியாசம் தெரியாததுனால தான் என்னன்னா, இந்த ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க தேவனை தலையாய் ஏற்றுக்கொள்ளாதனால தான் எல்லாரும் கூடி வரும்போது அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியல, ஒருத்தரை ஒருத்தரை அன்பில் தாங்க முடியறதில்ல, ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்த முடியறதில்ல, ஒருவருக்கொருவர் தேவனுக்கென்று காரியங்கள் செய்ய முடியல. ஆனால் அதே ஆள் இப்போ உங்களை வந்து ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து விட்டார்னா, நீங்கள் ஆண்டவரால் ஆளுகை செய்யப்பட்டு கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழாக வந்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்க கூட வேலை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ இந்த கை ஒரு அங்கம், இந்த கை ஒரு அங்கம், இந்த கை கிறிஸ்துவினுடைய தலை, கிறிஸ்துவுக்கு ஆளுகைக்கு வந்துருச்சு, இதுவும் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. ஆனால் இது ரெண்டும் இந்த தலையோட இசைவாய் இணைக்கப்பட்டா தான் இந்த கை ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். இந்த கை ரெண்டும் ஜஸ்ட் த ஆப்போசிட், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முழுவதும் எதிர்மறையானது. இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, எல்லாமே வித்தியாசம். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றும் தனித்தனியாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அந்த ஆளுகைக்கு வந்த எல்லாமே தலையோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்தவங்க கூட வேலை பார்க்குது. அப்போ உங்களால் வந்து மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியுது, உங்களால் வந்து பண்ண முடியும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அடுத்தவங்களுக்காக நீங்கள் உருக்கமாக பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளேயும் வந்துட்டீங்க, அவருடைய தலைக்கு கீழே வந்துட்டீங்க. இஃப் யூ கம் அண்டர் த லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தென் யூ வில் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதில் ரெண்டுலேயும் வரலன்னா நீ உங்களால் வந்து மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய முடியல, நீங்கள் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு அங்கமாக கீழ்ப்படிதலோடு உங்களால் இருக்க முடியலன்னா கிறிஸ்து உங்களுக்கு தலைவராக இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர், அதில் மாறுதல் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சபை வந்து இது இந்த ரெண்டில் இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் நீங்கள் இருந்தால் தான் கிறிஸ்து தலை. இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், அந்த சிஸ்டரு இல்லை அந்த பிரதரு இப்போ தெரியுது அவர் வந்து இன்னும் தலைமை கீழே வரலன்னு உங்களுக்கு தோணும். என்ன பிரச்சனைனா நீங்களும் நிறைய இடத்துல இருக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நம்ம உடனே ரொம்ப குயிக்காக வந்து எனக்கு தெரியும் அந்த சர்ச்சில் அவங்க எப்பயும் அப்படித்தான் கரெக்டு, ஆனால் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, உபவாசமெலாம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் சிரமம் அவங்க கூட வேலை செய்ய முடியாது, இப்படி ஞாபகம் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்மளை பற்றி அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம முழுமையாக தேவனுடைய குமாரனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வரணும். இது நீங்கள் இசைவாக அதுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வழி வரும்போது உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் தலைமை கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு வலிக்கும்போது உங்களுக்கும் வலிச்சதுன்னா கரெக்டு, அப்போ நீங்கள் தலைக்கு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா ஒரு தலைமைத்துவத்து கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது என்ன, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய பணிகள். புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கொருவர் என்கிற பதம் 157 முறை இருக்கிறது. எப்படி? ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கீதங்கள் பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீர்த்தனை பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க, ஒருத்தரை ஒருத்தரை தாங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானம் பண்ணுங்க. இப்படி 157 முறை இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர்னு, டு ஒன் அனதருங்கிற வார்த்தை. எப்போ வரும்? ஜீசஸோட ஹெட்ஷிப்பு கீழே வரும்போது தான். ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம எல்லாம் வந்து என்ன, ஒரு வேலைக்காரனாய் ஒரு அடிமை உள்ள அடிமையாக நம்ம என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக
நாம் எல்லோரும் வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தலைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, கிறிஸ்துவனுடைய தலைக்கு கீழே வர்றீங்க. த சப்மிஷன் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா, நீங்கள் முதல்ல லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கீழே வரணும். அப்போ லார்ட, ஆண்டவரே, கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறது என்ன? ஒரு சீஷனுக்குரியது. தலையாக இருக்கிறாரு, தலைமைத்துவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது எதுக்குரியது? சபைக்கு, கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உரியது. அப்போ யார் தலை, என்ன தலைங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம சபைங்கிறத என்னங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த அடிப்படையே நிறையா பேருக்கு புரியாததுனால தான் அவங்களால் வந்து யாருக்கும் கீழ்படிய முடியறதில்ல, யாரு கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. காரணம் என்ன? இந்த வித்தியாசம் தெரியறதில்ல. நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய தலைமைக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியது. இது வந்து பின்னாடி வர்ற பாடங்களில் நம்ம வந்து பார்ப்போம், எப்படி ஒரு சின்ன லோக்கல் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் சபையில் எப்படி இதனுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பின்னாடி பார்ப்போம். பட் நாம் பேசுகிறது இப்போ உலகளாவிய சபை, அந்த சபையில் கிறிஸ்துவு கீழே இருக்கிறது. சரியா? இந்த கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:23 சொன்னது போல், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். எப்படி? இந்த காலத்தில் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, அதனால் நிறைய பேர் வந்து புருஷன் எப்படி பாஸ்டர் தலைவர், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள்லாம் சமமாக, என்ன இப்போ உமன் லிபரேஷன், அந்த காலத்தில் வந்து புருஷன் அடிச்சுப்பிட்டான்னு பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்போ நம்ம இருக்கிறவங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடிச்சுப்பிட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க நிறையா பேர் இருக்கிறான். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸுங்கிறது ஒரு பெரிய மூவே இருக்குது இந்த நம்ம தேசத்தில், தெரியுமா உங்களுக்கு? பெரிய மூவ் இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லி, ஏன்னா அந்த நிலமையிலே இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவத்துலேருந்து எங்கேயோ போயிட்டோம் நம்ம, பெரிய ஒரு கஷ்டமான காலம். ஆனால் என்ன சொல்கிறாரு வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு புருஷன் வந்து எப்படி குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறானோ, ஒரு தலையாக இருக்கிறானோ, அதே போல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே 1 Corinthians 11:3 பாருங்கள், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு படம் நம்ம போட்டோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சோம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சோம், ஃபேஸ்புக்லேயும் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. ஒரு கொடை படம் போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன கொடையாக போட்டு இதை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணோம். அதில் கூட கொஞ்சம் யோசித்தாங்க எப்படி வந்து இது கீழே இருக்கிறதுன்னு, அது புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? இது வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் கிறிஸ்து தான் வந்து சபைக்கு தலை, அவர் தான் தலையாக சொல்லணும், அவர் சொல்கிறது தான். இப்போது சபையில் வந்து என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தாக்கத்தோடு, கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலோடு சபை நடக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்து சொல்கிறபடி நடக்குதா, இல்லை பாஸ்டர் சொல்கிறவராக நடக்குதா? பாஸ்டர் மூலம் வழி நடத்துகிறார், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலை, மனுஷனை கொண்டு தான் வழி நடத்துகிறாரு. ஆனால் அவர் தேவனால் கிறிஸ்து மூலம் வழி நடத்தப்படுகிறாரா? நிறைய வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் போகிறோம். இதை சொல்லும்போது மன கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் எடுக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. இது கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஓரின சேர்க்கை மற்றும் வேறு அந்த LGBTQ என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய காரியம், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை சபைக்கும் சமுதாயத்துக்கும் வித்தியாசம் காட்ட முடியல. நம்மளால் வந்து அந்த வசனத்தை போதிக்கிற நம்ம அந்த வசனத்தின்படி வாழ முடியாதனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இது கிறிஸ்து சபை இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவன் சொல்கிறவங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக வாழ்வதில்லை. அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எப்படி அவர் தலையானார்னா,
அவர் தன்னை தானே தாழ்த்தி. பிலிப்பியர் 2:5-11 உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு சமமானவராய் தன்னை நினைக்காமல் அவர் என்ன பண்ணார், தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம் கல்வாரி சிலுவை மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால அவரை எல்லா நாமத்துக்கு மேலாக நாமமாக உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நாமத்தை உயர்த்தினது தேவன். அப்போ என்னென்னா, அந்த அளவுக்கு உயர்த்தப்படுறதுக்கு நம்ம தாழ்த்தப்படக்கூடியதா, கிறிஸ்துவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நம்ம வரும்போது தான் அவர் தலையாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னென்னா, நீங்கள் விருப்பப்பட்டு, யோர் வில்லிங்னஸ் டு சப்மிட் டு ஹிம், அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒரு ஒரு சபையாக இருந்து நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கணக்கு கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து இந்த சபையினுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாருன்னா அவர் வழி நடத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து எங்கேருந்து யோசிக்கிறீங்க, உங்கள் தலையிலருந்தான், உங்கள் தலை தான் எல்லாம் சொல்லுது, உங்கள் மைண்ட்லருந்தான் எல்லாமே வருது. அதுபோல் நம்ம சபை வந்து எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும், அதுதான் வந்து தலையினுடைய இது. யார் அவரை தலையாக வச்சா, தலையாக யார் கொண்டு போய் வச்சா, தேவன் வச்சார். பிதாவாகிய தேவன் தான் அவரை தலையாக கொண்டு போய் வச்சார். எபேசியர் 17:17-23 உள்ள வசனங்கள் பாருங்கள். எபேசியன்ஸ் 1:17-23, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள்ள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரவும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இந்த ஒரு ஜபத்தை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரசங்கம் நம்ம சேனல்ல இருக்கு, சரியா? இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஜபம். என்ன, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம அழைத்தார், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுப்பதற்கு நம்மளை புதுப்பித்து பரிசுத்தாவியை நம்மளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை ஒரு நாள் அவரோடு மகிமையில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. இது என்ன, தேவன் இதையெல்லாம் கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு, கிறிஸ்துவ சபையாக வச்சாரு. இதை செஞ்சதெல்லாம் யார், தேவன். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய ரட்சிப்பின் மூலமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவருடைய சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் கிறிஸ்துவை கொண்டு போய் தலையாக வச்சாரு. நம்ம ஆரம்பித்த பிரசங்கம் ஆரம்பித்தது 1:18 ஆரம்பித்தோம். அதில் என்ன, தேவன் தான் கொண்டு போய் தேவன் தான் அவரை தலையாக வச்சார்னு. கொலோசியர் 2:18 பாருங்கள், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளுங்கள். என்ன, தலையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, தலை என்பது ஒரு ஒரு ஆண்டவரை தன்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் கூடி வரும்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்து தலைமைத்துவத்தை கொடுத்து அவரை தலையாக ஏற்றுக்கிறது தான் சரீரம். அதுக்கு கிறிஸ்து தலை, அந்த தலைக்கு தலையாக வச்சது யார், தேவன் வச்சாரு, அதுதான் சரீரம். இந்த சரீரம்,
எது கிறிஸ்துவின் சரீரம் என்ன செய்யும், என்ன செய்யணும், என்ன சபை என்ன செய்யணும், அஞ்சு காரியம். இந்த தலை என்ன செய்யும் சபைக்கு, சரீரத்துக்கு? நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, தலையாக வச்சது யாரு, தேவன். இந்த தலை சரீரத்துக்கு என்ன செய்யும், அஞ்சு காரியம் மட்டும் பார்ப்போம். சரியா? முதலாவது, அதாவது ஆண்டவர் வந்து இந்த தலை வந்து என்ன செய்ய விரும்புதுன்னா, இந்த சரீரம் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்க விரும்புது. தலை எப்படி சிந்திக்குதோ அது போல தான் சரீரம் வரும். உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வருவீங்க. அப்போ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழும்போது நீங்கள் யாருங்கிறது வெளிப்படும். அது கிறிஸ்து யாருங்கிறது யார் மூலமாக வெளிப்படும் இந்த உலகத்துக்கு? சபை மூலமாக தான் வெளிப்படும். முதலாவது நோக்கம். ரெண்டாவது என்ன, நமக்கு இந்த நித்திய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலதனம், நம்முடைய சோர்ஸ் ஆஃப் லைஃபே யாரு, கிறிஸ்து என்கிற அந்த தலை தான். மூன்றாவது, இந்த தலை என்ன பண்ணுது, இந்த சரீரத்தை போஷிக்கிறது, நரிஷஸ் த பாடி. என்னென்ன தேவையோ அந்த ஆகாரம் எல்லாம் யாரு கொடுக்குறா, தலை கொடுக்குது. நாலாவதா, இந்த தலை என்ன பண்ணுது, ஆண்டவர் இங்கே பூமியில் இருக்கும்போது ஊழியம் பார்த்தாரு, இப்போ தன்னுடைய சபையின் மூலமாய் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதா, இந்த சபையை வந்து, இந்த சரீரத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய் சபையை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஐந்து காரியம். சரியா? முதலாவது காரியம் என்ன, அவருடைய குணாதிசயங்களை இந்த பூமியில் அவர் காட்டி கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்து யார் என்பது காட்டணும்னா சபையை வச்சு தான் காட்ட முடியும். ஏன்னா அவரை ஆராதிக்கிறவங்க, அவர் தலைமையில் இருக்கிறவங்க தான். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பாலிசி, ஒரு கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட தலைமைத்துவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கும். அந்த தலைமைத்துவம் சரியில்லைன்னா அந்த கம்பெனி சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து பாருங்கள், அதில் வந்து ஒரு பெரிய நல்ல தலைவர் வரும்போது அந்த கம்பெனியில் வந்து மாரல் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாருக்கும் யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாம் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இது 30, நீங்கள் பில்லு கொடுத்ததுலேருந்து 30ஆம் தேதி தானாக செக்கு உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க தேவையில்ல, அதான் வரும். அப்படி என தலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்தாக இருக்கும். அப்போ கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்க்கணுன்னா, இந்த உலகளாவிய சபை தான் அந்த கிறிஸ்து யார் என்பதை வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவர் அந்த தலை விரும்புகிறார். எப்படி வந்து நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம தலை முக்கியமோ, அதே போல் சபைக்கு கிறிஸ்து முக்கியம். அப்போ இந்த சர்ச் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய தன்மைகளை உணர்த்தி காட்ட வேண்டும். சரியா? ஒன்று கொரிந்தியர் 14:26 வாசிங்க. எப்படி அவர் எப்பொழுதும் தன்னுடைய சரீரம் வந்து அவருடைய தன்மைகளை காட்டி கொடுக்க வேண்டும் என்று. 1 Corinthians 14:26 வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். இது என்ன, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடவுது. என்ன, எல்லாம் செய்யறது பூரா பக்தி விருத்தி உண்டாகி அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது. அதன் மூலமாய் கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியது. ஏன்னா 1 Peter 2:5-10 உள்ள வசனங்கள் நம்ம இந்த ஒரு 3 நாளாக பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம், அவர் வந்து தான் மூளைக்கல், அந்த கல் ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் கெட்டப்பட்ட நம்ம. அப்போ அவரை போல தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்பதாக. எபிரேயர் 10:24-25 வாசங்களே, ஏன்னா சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லக்கூடிய காரியம். மேலும் எதுக்காக, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. என்னன்னா,
நமக்கு நிறையா நேரங்களில் அயலானை நேசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், சகோதரனை நேசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். காண்கிற சகோதரனை சகோதரியை நேசிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. உன் சகோதரனை நேசின்னு தான் சொன்னார் ஆண்டவர். யாரும் கூட சபையில் இருக்க ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வேற எல்லாரையும் நேசிச்சிடலாம், உலகத்தையே நேசிச்சிடும். நம்ம இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்படி பேசிவிட்டாங்களே, என்ன இது, நான் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா, என்னென்னலாம் என்னால் முடிஞ்சது செஞ்சேன் பார்த்தியா, இப்படி சொல்லிவிட்டாங்களே, ஒரே கொதி. ஆனால் என்ன, கூடி வர்றது எதுக்கு, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம விட்டு விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவும். இப்ப பாக்குறோம் எவ்வளவு மோசமான நாள் இருக்குன்னு பாக்குறோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். நமக்கு புத்தி சொல்றது பிடிக்கும், கேட்கறது பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு புத்தி வேணா சொல்லுவோம், நமக்கு சொன்னா உடனே விகுன்னு ஏறிக்கிறோம் நிறைய பேருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம அன்புலையும் நற்கிரியிலையும் ஏவப்படும்படி நம்ம அதுக்கு தான் சபைக்கு வரணும். அப்போ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நற்கிரியல் செய்யும்போது இந்த சரீரத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்கு, இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு கரிசனையாக இருக்கிறாங்க, இதுதான் கிறிஸ்தவ அன்பு என்று சொல்லக்கூடியதாய் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நான் ஒரு கேள்வி பதிலில் கூட சொல்லி கொடுத்தேன், நீங்கள் யாரை குற்றப்படுத்தலாம், கிறிஸ்தவனையா கிறிஸ்தவன் அல்லாதவனையா, சாப்பாடு விஷயத்தில் நான் சொன்னேன் கிறிஸ்தவனை நீ குற்றப்படுத்தாத, கிறிஸ்தவன் அல்லாதவனை குற்றப்படுத்தல தப்பு இல்லைன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஐயோ இவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, எவ்வளோ கனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன, ஒரு ஆசாரியனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் பார்க்குறவங்களா, ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் வெளிக்காட்டுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா, இந்த சபை கூடி வருவது என்ன, ஒருத்தரை ஒருத்தர் எடுத்து கட்டுவது, ஒருத்தரை ஒருத்தர் புத்தி சொல்லி அவர்களை ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவது. அதன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாரும் கூடி வரும்போது தேவன் யார், அவர் மகிமையினுடைய குமாரன், மகிமையான தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு பறைசாட்டக்கூடியதாய் நம்முடைய கூடுகை இருக்கும்போது தான் அந்த தலை அந்த கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த தலை இங்கே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து அவருடைய தன்மைகள் முழுவதும் இதில் சேரக்கூடியதா. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக நல்ல கிறிஸ்தவன். இப்போ யார் கேசியா இல்லை யாருன்னு தெரில, ஒரு பசில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்னையை கூப்பிட்டு விளையாட சொல்லி சொல்லி கூப்பிட்டா. நான் சொன்னேன் எனக்கு பசில்லாம் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்லி விளையாட மாட்டேன்னு சொன்னேன். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கும் போது நிறைய பசில்ஸில் எல்லா பீஸ் பீஸாக எல்லா பீஸ் இருக்கும். ஆனால் அதை காட்டுறதுக்கு ஒரு படம் இருக்கும், அந்த கவரில் ஒரு படம் இருக்கும், அந்த படம் இல்லாமல் நம்மளால் போட முடியாது, அந்த படம் வேணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் பசிலில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கணும். இதில் ஏதாவது ஒரு பீஸ் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், படம் கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பீஸ் இல்லைன்னாலும் படம் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நீங்கள் சபைங்கிற சரீரத்தில் உங்களுடைய பங்கு என்னவோ அதை நீங்கள் செய்யலைன்னா சரீரம் கம்ப்ளீட் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், சரீரம் முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா உறுப்பும் அந்தந்த இடத்துல இருக்கணும், அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு உறுப்பு ஒரு வேலை செய்யலை, ஒரு உறுப்பு இல்லைன்னா அது சரீரம் மகிமையான சரீரம் கிடையாது. இப்போ கண்ணு தெரியலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குருட்டு போகிறான் பாரும்பீங்க, அது மகிமையானதா? இல்லை கை போனவனாக இருந்தா, இல்லை கால் போனவனாக இருந்தா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும்போது தான், அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த தலை வந்து அந்த தலைக்கேற்ற போல் அதனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அப்போ அந்த குணாதிசயங்கள் வெளிப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டிருக்கணும்,
அப்பத்தான் அந்த தலை கௌரவப்படும், அப்போதான் அந்த தலைக்கு ஏற்றாறு போல சரீரம் வெளியே மகிமையை காட்டக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து சபை தான், கிறிஸ்துவனுடைய சபைக்கு தான் அவர் கொடுக்கிறார். கொலோசியர் 3:4 பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. யார் நம்முடைய ஜீவனை? யார்? கிறிஸ்து தான். அப்போ நமக்கு ஜீவன் எங்கேருந்து வருது? நம்ம தலையிலிருந்து தான் வருது. ஒரு சபை வந்து உயிரோடு இருக்குதா செத்த சபையாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, கிறிஸ்துகிட்டேருந்து வருதுன்னா, ஜீவன் வந்தா அது உயிரோடு உள்ள சபை, இல்லைன்னா இல்லை. இப்போ நிறையா சபைகளில் வந்து ஆண்டவர் என்பவர் ஒரு கிரியையும் ஒன்றும் செய்யவே தேவையில்லை, அது அவர் பேரில் நடக்கும். சரி, ஒரு கிரிக்கெட் கிளப்புன்னு வச்சுக்கிறோம். இப்போ வேர்ல்டு கப் நடக்கிறதுனால கிரிக்கெட் எக்ஸாம்பிளே சொல்லுவோம். ஒரு கிரிக்கெட் கிளப்பில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் கூடி விளையாடுவோம்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தால் முதல்ல என்ன செய்வாங்க? விளையாடுறதுக்கு இடம் தேடுவாங்க. விளையாடும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இது வேறு பார்ப்பாங்க. விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றதை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொந்த கதை, சோக கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க. சரியா? இப்போ சபைக்கு வர்றவங்க, இந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வர்றவங்களுக்கும் சபைக்கு வர்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு நிமிஷம் யோசிங்க. இங்கே ஜீவன் இருக்குது, ஏன்னா ஜீவன் சொல்லுவார் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார், அங்கே கிடையாது. இப்போ நிறையா சபைகளுக்கு ஜீவனே இல்லாமல் போயிட்டுருக்கிறது காரணம் என்னென்னா, கிறிஸ்து தலையில்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு காரியம் செய்யணும். நான் ஒரு சபையில் எல்டராக இருந்தேன். எந்த சபை எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அப்போ அதில் நான் போய் சேர்ந்தபோது ஃபஸ்ட்டு டீக்கன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அது ஏப்ரல் மாதம் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸை பற்றி பேசினாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. டேய் அப்பா, ஏப்ரல் இப்போ கிறிஸ்மஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போவே எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மொதல் மீட்டிங்னால் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்தேன். அப்போ அடுத்து சொல்லும்போது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் நான் வந்து ஏசியாவிலேருந்து வர்றேன், எனக்கு பிஸ்னஸில் உள்ள ஆள், நாங்கள் இன்றைக்கி நினச்சா உடனே அடுத்த நாள் காலையில் டிக்கெட்டை வாங்கி நாங்கள் வாட்டுக்கு போய் பிஸ்னஸை பார்த்தோம் வேலையை பார்த்தோம் வந்தோன்னு வந்துடுவோம். இவ்வளவு லாங்காலாம் பிளான் பண்ணுறது எனக்கு இல்லை. பிளான் பண்ணுறது குட்டு தான், பட் ஆனால் இவ்வளவு லாங்காக 9 முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது எனக்கு, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் பக்கத்தில் இருந்த ஜென்டில்மேன் சொன்னார், எப்ரஹாம் ஐ எம் ஸோ சாரி, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இயர், வி ஆர் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்னார். உடனே எனக்கு தூக்கி வாரி போய்டு, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டாருனான்னு கேட்டேன் நான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுறோம். ஒரு பிளானிங் ரொம்ப அவசியம் சபையில், இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே ஒரு ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்யணும். ஒன்று குறைந்த 14:40 சொல்லுது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவிடம் இருந்து கேட்டு சொல்வதை கேட்டு சொல்கிறதுக்கு நம்ம ரெடியா? நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்ம வந்து நாங்கள் 4 தான் பாடுவோம், ஏன் 3 பாடும்போதே ஆண்டவர் வேறு ஏதாவது சொன்னால் செய்ய வேண்டியதானே, இடையில ஜோம் பண்ண சொல்கிறாரு இல்லை இடையில ஏதாவது பண்ண சொல்கிறார் அதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோமா? இல்லை இல்லை, நான் கரெக்டாக 4 பாடி 9:35 கொடுத்துருவேன், 9:40 அப்படி தான் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறது வந்து தலையை கேட்டு செய்கிறோமா பாருங்களேன். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் லைஃப் அவர் ஜீவன். ஐயா, மீதி தெய்வர்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், பார்க்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்போ அந்த தலையோட செய்தி கேட்கக்கூடியதா, அது ஜீவிக்கிற தலை, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நம்ம சபைக்கு எல்லா சபைகளுக்கும் அந்த தலை ஜீவனாக இருந்து சொல்லணும். அதை கேட்டு செய்கிற மக்களாக நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் கலாத்தியர் 2:20 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது யாரு? நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார்.
இது நல்ல வசனம் மட்டும் நம்ம சொல்லுவோம், இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும், இது நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடியில் அடுத்த தடவை வரும்போது வரும். ரோமர் 15:18 பாருங்கள், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாரும் தெரிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். அப்போ என்னென்னா, ஒரு சபையினுடைய தலை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம போகிறவங்களா, அந்த ஜீவன் நமக்கு ஜீவன் எங்கே இருக்குது, கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ சபைக்கு ஜீவன் எங்கே இருக்குது, கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தலை தான் ஜீவிக்குது, அதனால தான் சரீரம் ஜீவிக்குது. ஆஸ்பத்திரியில் பிரெயின் டெட்னா என்ன சொல்லுவாங்க, வெஜிடபிள் மாதிரி தான், சரீரம் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்யாது, தூக்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ நிறைய சர்ச் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பிரெயின் டெட் கண்டிஷன்லேயே இருக்குது, அது பாட்டுக்கு போகும், ஆட்டோமேட்டிக் மோடில் போகும். ஆண்டவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மூணாவது, இந்த தலை என்ன பண்ணுது, கிறிஸ்து என்கிற அந்த தலை என்ன பண்ணுது, அந்த சரீரத்தை போஷிக்கிறதாக இருக்கிறது, தேவையான எல்லாத்தையும் போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:29 வசன வாசிங்க, அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது எது, எபேசியர் 4:16-5:29 பாருங்களேன், அதையும் வாசிச்சிருங்க. முதல்ல ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். யாரு, கர்த்தர். கர்த்தர் என்ன பண்றாரு, சபைக்கு போஷித்து சபைய காப்பாற்றுகிறார், அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் போஷிக்கிறார். அப்ப நம்மளுடைய போஜனம் எல்லாம் என்ன, அவருடைய வார்த்தை, அவர் தான் நமக்கு போஜனம் பண்ணுறாரு. அதனால தான் எல்லா அவயங்களும் கணுக்களும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்பட்டு இசைவாக இருந்து சரீரத்தினுடைய முழு வளர்ச்சி வருவதற்கு சபை

பில்ட் பண்ணி எல்லாம் வெயிட்டை தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சபை வந்து போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வழிநடத்தக்கூடியது. இது யார் செய்வா? தலையாகிய கிறிஸ்து செய்கிறார். இதில் எல்லாமே என்னென்னா, நம்ம அவர் சத்தம் கேட்டு அது கீழ்ப்படுகிற வேலை தான் நம்ம வேலையாக இருக்கும். எல்லாமே அவர் தான் செய்வார். நாலாவது, கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? ஊழியங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தன்னுடைய ஊழியத்தை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்கிறார். கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக பூமியில் இருக்கும்போது செய்த ஊழியத்தை இப்போ ஆவிக்குரிய மனிதனாக மாறி, ஆவிக்குரியவராக மாறி, மாம்ச பிரகாரமாக இருக்கிற நம்மளை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நமக்கு பேரே கிறிஸ்தவன். கிறிஸ்து முன்னாடி என்ன செஞ்சாரோ, மாம்ச பிரகாரமாக என்ன செஞ்சாரோ, அதை இப்போ யார் மூலமாக செய்கிறாரு? சபை மூலமாக செய்கிறாரு. இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நம்ம பைபிள்லேயே ஒரு தனி மனிதனுக்கு அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் தெரியுமா? தியோபோலியஸ் என்று சொல்லக்கூடிய தியோபோலியஸுக்கு தான், ஒரு தனி மனிதனுக்கு தான் லூக்கா சுவிசேஷ நூலை எழுதினார், அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தை எழுதினார். ஒரு தனி ஆளுக்கு, ஒரு தனி ஆளுக்கு எழுதினார். நீங்கள் அப்போஸ்தலன் நடிக்க முதலாவது அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனங்கள் வாசிங்க. தேயோபொலிவே பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் என்ன? அவர் செய்தது, உபதேசித்தது. வாட் ஹி டிட் அண்ட் வாட் ஹி ப்ரீச்ட். எப்பவுமே இது ரெண்டும் சேர்ந்து தான் போகும். உபதேசம் பண்ணுவார், செய்வார், ரெண்டும். அவர் பேச கிரியை நடக்கிறத தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து லூக்கா புஸ்தகத்தை எழுதினேன். இப்போ ரெண்டாவது புஸ்தகம் எழுதுறேன். தியபொலிக்கு தான் எழுதினார். நீங்கள் லூக்கா முதலாவது அதிகாரம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, நீங்கள் எதுக்காக என்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்போஸ்தலன் நடவடிக்கை 10:38 சொல்லும்போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ என்ன, ஆண்டவர் வந்து தான் பூமிக்கு வந்து சபிக்கப்பட்ட மக்களை சாபத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனோடு இசைக்கிற ஊழியத்துக்கு என்னை அனுப்பிச்சாரு. இப்போ அதை யார் செய்யறதா? சபை செய்யுது. யாரெல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் மறித்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு உபதேசித்து அவங்கள அதிலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள ஆண்டவரோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு சபை செஞ்சிருச்சு. அதனால தான் சபை அந்த சரீரம் ஒரு அங்கமாக இருந்து ஆண்டவர் இங்கே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியதா. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து அப்போ யோவான் 20:21 என்ன பண்ணுறாரு, ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ என்ன, என்னையே எதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டாரு, இப்போ நம்மளை என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன? அவர் பூமியில் மாம்ச பிரகாரமாக செய்து முடித்த காரியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருந்து இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவது, இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அதை கேட்கிறாங்க, அதற்கேற்றார் போல கிரியைகள் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்கள் நோட்ஸில். முதலாவது, அப்போஸ்தலனுடைய 8 பிலிப்பு அந்த குதிரை ரதத்து பக்கத்தில் நீ போன்னு சொன்ன மாத்திரத்தில் பிலிப்பு ஓடி போய் அந்த குதிரை ரதத்தில் போய் அவனுக்கு வேதவசனம் வாசிக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்து பவுல் அவனை வந்து அப்போஸ்தல மினிஸ்ட்ரிக்கு அழைச்சது தமஸ்கு ரோட்டில், அப்போஸ்தலனுடைய 9 முதல் 10 வசனங்களை. அடுத்து
அனனியாட்ட அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அனனியாவுக்கு காரியங்களை சொல்கிறார். நீ

0: போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அதற்கு பின்பாக பேதுருக்கு அங்கே கொர்னேலிய வீட்டில் போகிறதுக்கு பேதுருக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாக தரிசனம் வர்றது. அதே போல் கொர்னேலிய வீட்டில் என்ன காரியம் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணார்னு பேதுரு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, அகாபஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியின் மூலமாக எப்படி எருசலேமில் பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி பவுலையும் பர்ணபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து வைங்கள்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் சொன்னதும் சபை அவர் மேலே கை வச்சு ஜபிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது. அடுத்து 16வது அப்போஸ்தலனுடைய 16வது அதிகாரத்தில் ஆசியா மைனருக்கு போகணும்னு சொல்லி ஆசியாவுக்கு போகணுன்னு பவுல் விருப்பப்படுறாரு, ஆனால் அங்கே போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறது. அதே 16வது அதிகாரத்தில் மக்கதோனியாவுக்கு வாங்க என்று சொல்லி தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாய பவுல்கிட்ட ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறது. கொரிந்து சபையில் எப்படி வந்து அப்போஸ்தலனாய பவுல் வந்து தன்னுடைய தரிசனத்தை பார்த்து நடந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே போல் எப்படி அப்போஸ்தலனாய பவுல் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பான்னு சொல்லி அப்போஸ்தலன் நடவடிக்கை 20வது அதிகாரம் 23வது வசனத்தில். அதே போல் அகாபஸ் வந்து மறுபடியும் எப்படி எருசலேமில் வந்து பவுல் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுவார்னு சொல்லி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலன் நடவடிக்கை 22வது அதிகாரத்தில் பவுல் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி எப்படி அவன் வந்து அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 23வது அதிகாரத்தில் பவுல் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் உள்ள முள் எடுக்கப்படணும்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு சொன்னது. அது மாத்திரம் இல்லை, பவுலுக்கு வந்து எல்லா விதமான வழிகளையும் அவனுக்கு ஒரு உற்சாகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணார், எப்படி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரம், கலாத்தியர் 1, 1 கொரிந்தியர் 1, எபேசியர் 4, 1 திமோத்தேயு 1 எல்லாத்துலேயும் எப்படி பவுல் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் உட்காந்து ஒரு நிமிஷம் திரும்ப இருந்து அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆதி திருச்சபை ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே ஆவியானவர் சொல்லி தான் செஞ்சாங்க, சுயமாக யாருமே செய்யலை. எப்படி? ஆவியானவர் தெளிவாக சொன்னார். இப்போ ஏன் சபைக்கு கேட்க மாட்டேங்குது? ஆவியானவர் பேசிட்டு தான் இருக்கார், ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். நான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, காட் வில் நாட் டூ எனி திங் அன்டில் அன்லஸ் ஹி ரிவீல்ஸ் டு ஹிஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் டு ஹிஸ் சர்வன்ட்ஸ். அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் சொல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருந்தால் ஏன் நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடிய காரியம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு எங்கும் புறப்பட்டு போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 20வது வசனம் என்ன பார்க்குறோம், கர்த்தர் அவர்களுடனே கூட சேர்ந்து கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கெட் அப் அண்ட் கோ அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும், எழுந்து போ எழுந்து போ எழுந்து போன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் சபைக்கு ஆண்டவர் எழுந்து போன்னு தான் சொல்கிறார். சீட்டை சூடு பண்ணது போதும், எந்திரிச்சு போ, போய் வேலையை பாரு. அப்போ என்னென்னா, ஒரு சரீரத்தினுடைய தலை என்பது கிறிஸ்து. அந்த தலைமைத்துவத்துக்கு வரணுன்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கூடி வந்து, கூடி வரும்போது கிறிஸ்துவை ஒரு தலைவர் என்று தலையாக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தலை என்ன பண்ணுது, தன்னுடைய கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த பூமிக்கு காட்டக்கூடியதாய் அவர் இந்த பூமியில் செய்து கொண்டிருந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாய் அந்த சரீரத்தை போஷிக்கக்கூடியவராய் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து அந்த காரியங்களை செய்கிறதா இருக்கும்போது அந்த தலை வந்து இந்த சரீரத்தை சரியான வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சபை என்பது சரீரம்னு சொல்லியாச்சு. அந்த சரீரத்திற்கு வந்து யாரு தலை? கிறிஸ்து தலை. அந்த சரீரத்தினுடைய தலை எப்படியோ அப்படித்தான் சரீரம் இருக்கணும். அதனால இந்த சரீரம் என்ன பண்ணணும்? சபையாகிய சரீரம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய். நான் சொல்கிற இந்த சபை என்பது உலகளாவிய சபை. எந்த ஒரு சபையாக இருந்தாலும் எல்லா சபையிலும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய், கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் இருக்க வேண்டும். அப்போத்தான் அவர் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ முதலாவது நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம சபைக்கு யார் தலைவர்? கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலைவர். நம்மையெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வேலை செய்கிற ஆளுங்க. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, யாரும் சின்ன ஆள் கிடையாது. இதனால தான் நீங்கள் நம்ம உள்ளூர் சபைன்னு எடுக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஊழியக்காரங்களை கனப்படுத்துறதுல தவறு இல்லை, ஆனால் என்ன பண்ணிவிடக்கூடாது? அவர்கள் ஏதோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் சபைக்கு களங்கம் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து இந்த சபை வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை மகிமைப்படுத்துவதாய் போயிடுச்சு. எந்த சர்ச்சுக்கு போனால் ஏன் பாஸ்டர் பேரை சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திங்க, ஒரு நிமிஷம் சிந்திங்களேன். ஐயா எந்த கழுதன்னு பேசினாலும் ஆண்டவர் கிரியை செய்வார், இது அவரோட சபைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். அதுதான் ஆண்டவரோட நோக்கம், சபையினுடைய நோக்கம். இப்போ நிறைய நேரங்களில் நான் சும்மா பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் ஏதாவது பார்த்தா, இப்போ ஒரு சில மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற 40 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜோக் அடிக்கிறாரு, 10 நிமிஷம் அவர் சொந்த கதை பேசுகிறாரு, அப்புறம் ஜோக கதை சொல்கிறாரு, அப்புறம் ஒரு அளவைக்கிறாரு, ஒரு சிரிப்பு கதை சொல்கிறாரு, முடிச்சிடுறாரு. இங்கே கிறிஸ்து எங்கே இருக்கிறார் தேட வேண்டியிருக்கு. எது கிறிஸ்து எங்கே இருக்காரு தேட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம சேர்மன் பார்க்குறவங்க கொஞ்சம் பேருக்கு, அண்ணன் நீங்கள் நிறையா வசனம் சொல்கிறீங்க, என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம போதிக்கிறது ஆண்டவரை பற்றி போதிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. தேவன் நாம மகிமைக்காய் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். என் கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவதில் தவறில்லை. ஆனால் சில மெசேஜஸ் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னு தேட வேண்டியிருக்கு. ஃபுல்லாக இவர் தான் இருக்கிறாரு. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவம், ஒரு சபை என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாயும், இந்த பூமியில் கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளியாய் ஒரு சபையாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது அவர்தான் தலை. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

கிறிஸ்துவுக்குள்ளே அன்பு சகோதரி சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக சேனைகளின் கர்த்தராகிய தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்த மாபெரும் அற்புதத்தை சாட்சியாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாபெரும் சாட்சியத்தை கர்த்தர் இன்றைக்கு தந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த சாட்சியம் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நம்பி விசுவாசத்துடன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாட்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகம் 41:52 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு என்கிற பக்தர் தன்னுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை, என் இருதயத்திற்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிறுமையிலே என் தேவனாகிய கர்த்தர் என்னை கண்டவராய், எந்த தேசத்தில் நான் வேதனைப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் பாதிக்கப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் சிறுமைப்பட்டு வேதனைகளை அனுபவித்தேனோ, அதே தேசத்தில் என் தேவனாகிய கர்த்தர் என் சிறுமைகளை கண்ட தேவன், என் வேதனைகளை கண்ட தேவன் என்னை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்ற வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதே போலத்தான் எங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து அவர் தாமே தம்முடைய இரக்கங்களினால் எங்கள் குடும்பத்தை ரட்சித்தார். அதை நான் உங்களுக்கு சாட்சியாய் நான் அறிவிக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் பூர்வீகமாக இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். இயேசு என்றால் யார் என்று கூட தெரியாது. நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் பிறந்தது எல்லாமே தூத்துக்குடி பகுதியில் அருகாமையில் விளாத்திகுளம் என்று சொல்லி ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்திற்கு அருகாமையில சின்னூர் என்று சொல்லுகிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல தான் என் அன்பு அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பிறந்தோம். அந்த இடத்துல தான் நான் சின்ன குழந்தையா இருக்கிற வேளையிலே எங்க அப்பா அம்மா நாங்கள் சின்ன வயதுல இருக்கிற நேரத்திலேயே ஆந்திரா பகுதியில வந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு பகுதியிலிருந்து விளாத்திகுளத்திலிருந்து நாங்கள் ஆந்திரா பகுதிக்காக எங்க அப்பா அம்மா அவங்க எங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து ஆந்திரா பகுதியிலே காளஹஸ்திரி என்ற பகுதி பக்கத்துல ஒரு கிராமத்துல வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவன் என்று யார் என்று தெரியாது ஒரு இந்து குடும்பம் வியாபாரத்திற்காக ஆந்திரா பகுதிக்காக நாங்க வந்தோம். சிறிய வயது முதல் கொண்டு அந்த ஆந்திரா பகுதியில தான் நான் படித்தேன். அங்கதான் நான் வளர்க்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, எங்க அப்பா அம்மா அவங்க எவ்வளவோ ஆசையோடு எதிர்பார்ப்போடு ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். இந்த சிறிய வியாபாரம் நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தது. இந்த வியாபாரம் பழகி பெருகி நன்றாக ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. நன்றாய் சம்பாதிக்க ஆரம்பித்தார் எங்க அப்பா. அந்த நாட்களிலே எவ்வளவுக்கு எவ்வளவு வியாபாரம் பெருகியதோ, பணம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகி கொண்டிருந்ததோ, அதே போல எங்க அப்பாவுக்கும் நண்பர்களும் கூட பெருகினார்கள். இந்த நண்பர்கள் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையிலே அவரை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படியாகவே உலகத்திற்கு நேராக பாவ வழக்கங்களுக்கு நேராக அவரை வழி நடத்தினார்கள். இதனால எங்க அப்பாவுக்கு பயங்கரமான கெட்ட வழக்கங்கள் பழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அகப்பட்டது. இது நிமித்தமாக எங்க அப்பா பலவிதமான பாவங்கள், அதுல விசேஷமாக குடி அடிமைத்தனம், இது வேதனையான காரியம். என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக நண்பர்களோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக குடி பழக்கத்திற்கு அடிமையான எங்க தகப்பனார் ஒவ்வொரு நாளும் அதற்கு அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் பயங்கரமான அந்த அடிமைத்தனத்தில் சிக்குண்டவராய் பயங்கரமான நெருக்கத்தில் உண்டாக்கப்பட்டது எங்க வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா எவ்வளவு எவ்வளவு வியாபாரம் நடந்தாலும் சரி, அந்த பணம் எல்லாம் எடுத்துக்கொண்டு குடிக்கு எல்லாமே இழந்து போகிற நிலைமை. பணத்தை எல்லாம் விருதாவாக்கி விட்டார், பணம் எல்லாம் செலவழித்து விடுவார். குடி அடிமைத்தனம், ஒரு பக்கம் பலவிதமான பாவ காரியங்கள் என் அப்பாவுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டது. எங்க குடும்பமே நடு தெருவுக்கு வர வேண்டிய சூழலாக்கப்பட்டது. ஒரு பக்கம் நன்றாயிருந்த வியாபாரம், ஒரு பக்கம் நன்றாயிருந்த குடும்பம், கொஞ்ச நாட்களுக்குள்ளே எல்லாமே சிதறடிக்கப்பட்டது. என்ன செய்வது தெரியாத அளவுக்கு நொறுக்கப்பட்ட நிலைமை. இப்படிப்பட்ட சூழலில் எங்க அப்பாவுடைய காரியங்களை நினைத்து நினைத்து குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் துக்கம். என் தாயார் வேதனைப்பட்டு அழுது புலம்புவார்கள். நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க. எங்க அப்பாவுடைய எல்லா அந்த சூழ்நிலைகளை
கண்டு ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்திலும் சமாதானம் கிடையாது, ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. எங்க அப்பா இரவும் பகலும் குடித்து கிடப்பாரு. ஒவ்வொரு நாட்களிலும் ஏழு நாள் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டாரு. சில நாட்கள் பத்து நாள் வெளியிலேயே இருப்பாரு, குடிச்சு குடிச்சு வெளியில தான் இருப்பாரு. சில நாட்கள் நானும் எங்க அண்ணனும் தான் எங்க அப்பாவை தூக்கிட்டு வருவோம். அப்படிப்பட்ட நிலைமை குடி அடிமைத்தனம். எங்க அப்பாவுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆக்கினதுனால வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம். குடும்பமே சின்ன பின்னம் ஆக்கப்பட்டது. இனி வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வழி கிடையாது. வாலிப வயதுக்கு வந்த நாங்க இதெல்லாம் கண்கூடியாய் பார்த்து கொண்டு ஒரு நாளும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா இரவும் பகலும் குடிப்பதினால தூக்கம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் சண்டைகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இதெல்லாம் கண்கூடியாய் பார்க்கும் பொழுது எங்க உள்ளத்துல பல நிம்மதிக்காக ஏங்கி தவித்தோம். உலகத்தை நோக்கி நாங்களும் போக ஆரம்பித்தோம். இதனால வாலிப நாட்களில் எங்க வாழ்க்கையும் கூட பல பாவங்களுக்கு அடிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அகப்பட்டது. ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய பாவ அடிமைத்தனம், ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய வேதனையான அந்த பாவங்களுக்கு சிக்குண்டு சின்ன பின்னமாக்கப்பட்ட சூழ்நிலை, மற்றொரு பக்கம் இதையெல்லாம் கண்ட எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நாங்களும் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக சில பாவங்கள் அடிமைப்பட்டு நாங்களும் சின்ன பின்னமாக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையே தொலைந்து போன நிலைமை குடி அடிமைத்தனம் இந்த வாழ்க்கையை நடி ரோடுக்கு கொண்டு வந்தது. கடன் பிரச்சனை பெரிதாக்கப்பட்டது. இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லை. ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம். வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டது. இனி பிழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது. என்ன செய்வதோ தெரியாது. எப்படி வாழ முடியும் என்று சொல்லி கேள்விக்குறியாய் மாற்றப்பட்டது. இந்த சூழ்நிலை எங்க தகப்பனார் நினைத்தாரு, ஐயோ நானும் பாவத்தில் அடிமையாக்கப்பட்டு குடி பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டு எல்லாமே இழந்து தெருவில் நிற்கிறேன். என் நிமித்தமாக என் பிள்ளைகளும் இன்றைக்கு நடு தெருவில் இருக்கிறாங்க. பல பாவங்களுக்கு அவங்களும் அடிமையாக்கப்பட்டார்கள். ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நானும் கெட்டு போயும் என் பிள்ளைங்களும் கெட்டு போய் என்னுடைய குடும்பமே சின்ன பின்னம் ஆக்கப்பட்டதே என்று சொல்லி ஒரு நாள் என் தாயார் இடத்தில் சொன்னார், இனி எப்படி நாம் இந்த இடத்துல நாம் வாழ முடியும்? ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, மற்றொரு பக்கம் என் தகப்பனாருடைய பயங்கரமான குடி பழக்கத்தினாலே அவரும் மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை, மற்றொரு பக்கம் பிள்ளைகளாக நாங்களும் வேதனையான அந்த பாவத்திற்கான சூழலுக்கு ஆக்கப்பட்ட நிலைமை. இந்த சூழ்நிலையிலே என் தாய் தகப்பனார் மிகவும் வேதனை அடைந்தார்கள். ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய வேதனை, அடிமைத்தனம், பாவத்தில் சிக்குண்டவராய் எல்லாமே இழந்து போன நிலைமை, மற்றொரு பக்கம் பிள்ளைகள் நாங்களும் பயங்கரமான பாவங்களுக்கு அடிமையாக்கப்படுகிற சூழல்களை கண்டு என் தாயுடைய உள்ளமே உடைக்கப்பட்டது. வேண்டாம், இந்த பகுதியே நமக்கு வேண்டாம், இந்த ஆந்திர பகுதியே நமக்கு வேண்டாம், இதை விட்டுவிட்டு நாம் திரும்பவும் நாம் தமிழ்நாடுக்கே போய்விடலாம், இந்த தமிழ்நாடு பகுதியில திரும்பமா ஏதாகிலும் ஒரு வியாபாரத்தை செய்து கொள்ளலாம், ஏதாகிலும் ஒரு சிறிய வியாபாரத்தை செய்து வேலைகளை செய்து கொண்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆந்திரா பகுதியில் எங்களுக்கு இருந்ததான எல்லா நிலங்களையும் கூட யாருக்குமே தெரியாமல், ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை, அதனால தான் யாருக்குமே தெரியாமல் அங்க இருக்கிறதான நிலங்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அங்கிருந்து நாங்கள் திரும்பமாக தமிழ்நாடு பகுதிக்கு போய்விட்டோம். அந்த பகுதியிலே வேதனையோடு கண்ணீரோடு ஒரு புதிய வாழ்க்கை நாம் ஆரம்பிக்க வேண்டும். எப்படியாக நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் போல நாமளும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி மாதரப்பாக்கம் என்கிற பகுதியிலே திரும்பமாக ஒரு பெரிய வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த வியாபாரத்தின் மூலமாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வியாபாரத்தை தொடங்கினோம். ஆனால் அந்த வியாபாரம் கொஞ்ச நாட்கள் நன்றாக தான் இருந்தது. ஆனால் எங்க குடும்பத்திற்கு மேல் இருந்த பயங்கரமான கொடூரமான பயங்கரமான சாபம், எங்க குடும்பத்தின் மேல் இருந்த தரித்திரம், எங்கள் குடும்பத்தின் மேல் இருந்த வேதனையான துன்பமான காரியங்கள், எங்களை பின்தொடர்ந்த அந்த வேதனையான காரியங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் துருமமாக அமைக்க போட்டது. துருமமாக அதே பழைய வாழ்க்கை, எங்க அப்பா துருமமாய் அதே அடிமைத்தனம், அதே குடி பழக்கங்கள், அதே வேதனையான காரியங்கள். ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளைகள் நாங்களும் அதே போல மாற்றப்பட்டோம், ஒரு பக்கம் தாய் தகப்பன் வேதனையோடு சகிக்க முடியாத நிலைமையில மாற்றப்பட்டோம். இனி எப்படி வாழ முடியும்? இனி அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் தரித்திரம் எங்க வாழ்க்கையை பின்தொடர்ந்தது, ஒரு பக்கம் வேதனை எங்களை பின் வாழ்க்கை, ஒரு பக்கம் தரித்திரம் எங்கள் வாழ்க்கையை பின்தொடர்ந்தது, ஒரு பக்கம் வேதனை எங்களை பின்தொடர்ந்தது. எங்க வாழ்க்கையில கண்ணீரும் துக்கமும் பள்ளத்தாக்கும், வேதனைக்கு மேல் வேதனை எங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக்கியது. இந்த சூழ்நிலை என்ன பண்ண வேண்டுமே தெரியவில்லை. வியாபாரம் எல்லாம் விழுந்து போச்சு. மாதரப்பாக்கத்துல அருமையாய் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு ஆரம்பிக்க அந்த வியாபாரம் கூட
எல்லாமே இழந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஆளுக்கு ஆள் கஷ்டப்பட்டோம், என்னென்ன வியாபாரம் செய்யணுமோ எல்லாம் செய்து பார்த்தோம், ஆனாலும் நிம்மதி கிடையாது. ஆனாலும் இந்த பாவம், பயங்கரமான சாபம், பயங்கரமான தரித்திரம், இந்த வேதனை எங்களை பின்தொடர்ந்த, இந்த வேதனை, இந்த இருள் எங்க வாழ்க்கை சின்னாபின்னமாக்கியது. இதனால ஒரு நாளும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஆக்கப்பட்டது. எனக்கு சிறிய வயது முதல் கொண்டு தெய்வ பக்தி அதிகமாக இருந்தது. ஆகையால் தான் நான் ஒவ்வொரு கோயிலுக்காய் செல்லுவேன், ஒவ்வொரு கோயிலுக்கு சென்று அங்க இருக்கிறதான குருக்களை கேட்பேன், ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை, வருஷ காலமாய் நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இந்த பயங்கரமான தரித்திரம், வேதனைகள், பாடுகள் என்று சொல்லி அவர்களிடத்து நான் புலம்ப ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த குருக்கள் சொன்னாங்க, உங்க குடும்பத்திற்கு, உங்க வீட்டிற்கு சனி கிரகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சனி கிரகத்திலிருந்து உங்களை நீங்க விடுதலை ஆக்கப்பட வேண்டுமானால் நீ சனி கிரகங்களை சுற்றிப்பார் என்று சொல்லி அவங்க எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. சிறிய வயது முதல் கொண்டு எனக்கு ரொம்ப பக்தி அதிகம். அதனால் தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டு, எப்படியாக எங்க குடும்பத்திற்கு ஒரு விடுதலை வேண்டுமே, எப்படியாக எங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை ஆக்கப்படணுமே, எப்படி இருந்தாலும் சரி இந்த வறுமை, வேதனை, தரித்திரம், சமாதானம் இல்லாத நிலைமைகள் இதை மாற்றப்பட வேண்டுமே, நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே என்கிற ஏக்கத்தோடு, தாகத்துடன் என் அன்புக்குரியவர்களே, ஏறக்குரிய 2.5 வருஷ காலங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த சனிக்கிரகங்களும் சுற்றி பார்த்தேன், பல கோயில்களுக்கு சுற்றி பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்து பார்த்தேன், ஆனாலும் எங்க வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, ஆனாலும் ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில சோதனை மேல சோதனை தாங்க முடியாத சூழ்நிலை, இனிமேல் வாழ முடியாத அளவுக்கு நொறுக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் வேதனையோடு இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் அகப்பட்டிருந்த பொழுது எங்க சொந்த அத்தை அவர்கள் அந்த பகுதியில் அப்பொழுது அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் எங்களை தேடி வந்தார்கள், எங்கள் சூழ்நிலை கண்டு வேதனைப்பட்டு அவர்கள் எங்களிடத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லி, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைத்திருக்கிறோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் சூழ்நிலைகளை கண்டும் எங்களுடைய நிலைமையை பார்த்து அந்த ஃபங்க்ஷனுக்காக அழைக்க வந்த எங்களுடைய அத்தை அவர்கள் சில பஸ் பேர் கூட, பஸ்ஸுக்கு செலவாகிற எல்லா பணத்தை கூட அவங்க தான் எங்களுக்கு பணத்தை கொடுத்து, அப்பா இடத்துல பணத்தை கொடுத்து எப்படியாகிலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். ஒரு பக்கம் அத்தை அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க, போகணுமே என்று சொல்லி எங்கள் அப்பா அம்மா அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்களே பஸ் பேரெல்லாம் கொடுத்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டாயமாக போக வேண்டும் அல்லவா என்று சொல்லி, எப்படி நாம் வெறுமையாக போகலாம் என்று சொல்லி அந்த இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கி, அந்த நகை கடையிலேருந்து ஒரு சில நகையெல்லாம் வாங்கி, என் தங்கச்சிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் நகையெல்லாம் வாங்கி போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக அனுப்பினோம். என் அன்புக்குரியவர்களே, சந்தோஷமாக எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி அந்த ஃபங்க்ஷனுக்காக ஆந்திரா பகுதிக்கு சென்றார்கள். சந்தோஷமாய் சென்ற அவர்கள் காளஹஸ்தி பகுதியிலே பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாங்க. அவ்வளவுதான், பஸ் ஸ்டாண்டில் இறங்கும் பொழுதே பஸ் ஸ்டாண்ட்லேயே ரெடியாக இருக்கிறாங்க கடங்காரங்க, கடன் கொடுத்தவங்க. நாங்கள் ஏற்கனவே வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கடன் பட்டிருந்த அந்த கடன்காரங்க எங்கள் அப்பா அம்மாவை பார்த்த உடனே எங்கள் அப்பாவுடைய ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு, ஏண்டா இங்கே கடனெல்லாம் செய்து விட்டு நீ எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டா எப்படி, திரும்பி நீ தமிழ்நாடு போய்விட்டா எப்படி, எங்கள் கடனை தீர்த்தா தான் நான் இங்கேருந்து அனுப்ப வேண்டேன்னு சொன்னாங்க. என்ன செய்ய வேண்டுமோ புரியலை. எங்கள் அப்பா பல காரியங்கள் சொல்லி பார்த்தார், ஆனால் அவங்க நம்பலை. என்ன செய்வது, எதுவுமே வழி கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, என் தங்கச்சி அப்போ தான் வயசுக்கு வந்திருக்கிறது, என் தங்கச்சியுடைய கழுத்தில் இருக்கிறதையும் காதில் இருக்கிறதையும் மூக்குத்தியோடு கூட எல்லாமே பிடுங்கிட்டு கடங்காரன் கையில் கொடுத்துட்டாங்க. எங்க அம்மாவும் அவங்க காதல இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இழந்த நிலைமை. ஒரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு போகணும், இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயே அவமானம், பஸ் ஸ்டாண்ட்லயே வேதனையான சூழ்நிலை, என்ன செய்வது தெரியல, இந்த வேதனையில இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆக வேண்டுமே என்று சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. என் அன்புக்குரியவர்களே, கடன்காரர்கள் எங்க அப்பா அம்மா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க என்று கேள்விப்பட்டு அந்த நேரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து எங்க அப்பாவுடைய ஷர்ட்டை பிடித்து இந்த கடன் கேட்டதினால இன்னைக்கு

இருந்து வேதனையோடு இருக்கிற சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எங்க சொந்தக்காரர்களிலே விசேஷமாக அநேக சொந்தக்காரர்கள் எங்க அப்பாவிடத்துல சொன்னாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, எல்லாமே இழந்து போயிருக்கிறியே, உன்னுடைய குடி பழக்கம், உன்னோட குடி அடிமைத்தனம் இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒன்றுமில்லாத அளவுக்கு ஆக்கப்பட்டாயே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற கழுத்துல காதல ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறியே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ வந்து எல்லாம் பிழத்துக்கு என்ன பிரயோஜனம், நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீ எல்லாம் ஒரு மனிதன் தானா, இனி நீ சாகலாம் அல்லவா, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதை விட எங்கேயாவது நீ குடும்பமாய் சாகலாம் அல்லவா என்று சொல்லி எங்க அப்பாவை திட்டுன திட்டு, எங்க அப்பாவை பேசின வார்த்தைகள், ஒரு பக்கம் எங்க அம்மா அழுறாங்க, ஒரு பக்கம் எங்க அப்பா குடி போதையில விழுந்து கிடக்கிறாரு, என்ன செய்வதோ தெரியல, அந்த இரவு முழுவதும் தூக்கமே கிடையாது எங்க தாய்க்கு. உடனே காலையில எழுந்தார்கள், அப்பாவை கூப்பிட்டு கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டாங்க, தமிழ்நாடுக்கு வந்துட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு எல்லாம் குடும்பமோடு வேதனைப்பட்டோம், இனி எப்படி நாம் வாழ முடியும், எல்லாமே இழந்து போயிட்டோம், கடன் மேல கடனாக்கப்பட்டோம், இனி நம்மால வாழ முடியுமா, சொந்தக்காரர்கள் நடுவில் அவமானமாக்கப்பட்டோம், எல்லாம் பந்துக்கள் நடுவில் தள்ளப்பட்டோம், பரிகாசம் பண்ணப்பட்ட வாழ்க்கை, எல்லாமே இழந்து போன வாழ்க்கை, இனி எப்படி நாம் வாழ்வது, இனி அவ்வளவுதான் முடிந்து போயிற்று என்று சொல்லி துடித்து துடித்து வேதனையோடு கண்ணீரோடு ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் வீட்டுக்குள்ளே. ஒரு பக்கம் நாளை தினத்திற்கு சாப்பிடுவதற்கு ஒண்ணும் இல்லை, இதுதான் எங்க நிலைமை, என்ன செய்வது தெரியாது, எப்படி வாழ்வது தெரியாது, எல்லாமே இழந்து போன சூழ்நிலை. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் இரவு 9:30 இருக்கும், இனி சாப்பாட்டுக்கு வாழ முடியாத அளவுக்கு, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு நாம் எப்படி வாழ முடியும், இனி வேண்டாம் இந்த உலகத்திற்கு, இந்த வேண்டாம் இந்த உலகமே, நான் இப்பொழுது போய் கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வரேன், இந்த விஷ பாட்டில் வாங்கிட்டு வந்து இந்த சாப்பாட்டுல கலக்கி நம் வீட்டில் இருக்கிற 5 பேரும் சாப்பிட்டு ஒரே நாள் மறித்திடலாமே, ஒரே நாள் செத்துட்டா நல்லா இருக்குமே, எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை, வேண்டாம் என்று சொல்லி என் அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாங்க, வேண்டாங்க, எல்லாரால தள்ளப்பட்டோம், வெறுக்கப்பட்டோம், சாப்பிட்றதுக்கு வரி இல்லை, வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், இனி வாழ முடியாது இந்த உலகத்துல, நாம் ஏன் வாழணும், வேண்டாங்க செத்துடலாம், இங்க போய் கொஞ்சம் விஷயம் வாங்கிட்டு வாங்க, நம்ம அப்படியே சாப்பாட்டுல கலந்து 5 பேரும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நானும் தங்கச்சி சொன்னோம், செத்துடலாம்ப்பா, வேண்டாம்ப்பா, இந்த வாழ்க்கையே வேண்டாம்ப்பான்னு சொல்லி வாழ்க்கையில வெறுத்த நிலைமை, வாழ்க்கையில எல்லாமே தள்ளப்பட்ட நிலைமை, கண்ணீரின் பள்ளத்தாக்கில புலம்பட நிலைமை. என் அன்புக்குரியவர்களே, எங்க அப்பா எழுந்து நிக்கிறாரு, விஷத்தை வாங்குவதற்காக வெளியில போறாரு. அந்த நேரத்துல எங்க அண்ணன் போய் அப்பா விடத்துல சொல்றாங்க, அப்பா வேண்டாம்ப்பா, அப்பா வேண்டாம்ப்பா, நம்ம சாகக்கூடாதப்பா, நம்ம சாகக்கூடாதப்பா என்று சொல்லி எங்க அப்பாவை பிடிச்சுக்கிட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, அண்ணன் சொல்லி கதறான், வேண்டாம்ப்பா நம்ம சாகக்கூடாது என்று சொல்லி, நாங்க 4 பேரும் சொல்றோம் செத்துடலாம் அப்படின்னு, ஆனா எங்க அண்ணன் மட்டும் சொல்றான், வேண்டாம்ப்பா சாக வேண்டாம்ப்பா, நம்மளை வாழ வைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு, நம்மை வாழ வைக்க ஒரு தெய்வம் என்று சொல்லி எங்க அண்ணன் அப்பாதான் இயேசுவை பத்தி அறிமுகப்படுத்தினான். என் அன்புக்குரியவர்களே, எங்க அண்ணன் அதுக்கு முன்னாடி 4 மாதங்களாக சத்திவீடு பகுதியில ஜெயதாஸ் என்கிற ஒரு சகோதரன், அவர் டேப் ரிகார்டும் ரேடியோவும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த ரிப்பேர் பண்றதை கற்றுக்கொள்வதற்காக எங்க அண்ணன் 4 மாசமா அவர் இடத்துல போயிட்டு கற்றுக்கொள்றதுக்காக போய் கற்றுக்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அந்த சகோதரன், ஜெயதாஸ் என்கிற அந்த சகோதரன் ஒரு கிறிஸ்துவர், கிறிஸ்துவராய் இருந்தபடினாலே இந்த சூழ்நிலைகளை அவர் பார்த்தவராய் எங்க அண்ணன் இடத்துல சொன்னார், உங்க குடும்ப நிலைமைகளை மாற்றக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் உங்க சூழ்நிலை மாற்றுவார், உங்க நிலைமைகளை மாற்றுவார், இழந்தவைகளை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தினார், இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். 4 மாதங்களாக என் அண்ணனிடத்துல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்கிற விதை எங்க அண்ணனுடைய உள்ளத்தில் அது விதையாய் மாற்றப்பட்டது. இந்த விதை எங்க அண்ணனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரே ஒரு கடுகளவு விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த விசுவாசம் தான் அன்னைக்கு சாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்த எங்க குடும்பத்துல எங்க அப்பாவின் இடத்துல எங்க அண்ணன் தடுத்து நிறுத்தினான், வேண்டாம் அப்பா நாம் சாக கூடாது, நம்மை வாழ வைக்க இயேசு உண்டு, கட்டாயமா வாழ வைப்பார் என்று சொல்லி எங்கள் அண்ணன்
எங்க அப்பாவிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை கேட்டவுட நான் சொன்னேன், ஏன் ஒரு புதிய கடவுளை இப்பொழுது அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? எனக்கு எவ்வளவு பக்தியுள்ள வைராக்கியம் உள்ளவன் நான். எத்தனையோ நாட்கள் கோயிலுக்கு சென்று எத்தனையோ நாட்கள் எத்தனை

பூஜைகள் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தரித்திரமும் ஓயவில்லை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமை மாறவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புதிய கடவுளை குறித்து அறிமுகப்படுத்துகிறாயே, வேண்டாம் என்று நானும் சொன்னேன். ஆனால் எங்க அண்ணன் சொன்னான், இல்லப்பா இல்லப்பா, ஒரே ஒரு விசை, இந்த ஒரு விசை மட்டும் இயேசுக்கு இடம் கொடுத்து பார்க்கலாமே, இயேசுவை நம்பி பார்க்கலாமே, கட்டாயமா அப்பா இயேசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அன்னைக்கு சாக வேண்டும் என்று நிர்ணயத்து கொண்டிருந்த எங்க வாழ்க்கையில எங்க அண்ணன் எப்படி ஆகிலும் எங்களை தடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தடுத்தினான். அன்னைக்கு மறிக்க வேண்டிய எங்க சூழ்நிலையிலே, அன்னைக்கு மறிக்க வேண்டிய எங்க குடும்பத்தை எங்க அண்ணன் தடுத்து நிறுத்தினான். இயேசு வாழ வைப்பார் என்று சொல்லி தடுத்து நிறுத்தி அடுத்த நாள் எங்க அண்ணன் ஒரு சில தெய்வ மனிதர்களை வீட்டுக்கு கூட்டு வந்தார். அவர்கள் வந்தார்கள், இயேசுவை பத்தி எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் வெளியில இருக்கிறோம், உங்க பேசுறாங்க இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார், உலகத்தில் உங்களை யார் தள்ளினாலும் இயேசு உங்களை தள்ளாதவர், நிச்சயமா உங்க நிலைமைகளை கண்டவர், அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு மணி நேரம் சுவிசேஷத்தை அறிவித்து ஏறக்குறைய 15 நிமிடங்கள் ஜெபித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஜெபித்து விட்டு கடைசியாக போகும்பொழுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்துதான் ஆகுவார், நீங்களே அதை பார்ப்பீர்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லி போய்விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, ரெண்டே ரெண்டு நாட்கள் இன்னைக்கோ ஏறக்குரிய 2.5 வருஷம் முன்பாக 2000 ரூபா சீட்டு ஒண்ணு போட்டிருந்தோம். அந்த சீட்டுல அவர் அந்த 2000 ரூபா சீட்டை தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி 2.5 வருஷமா தராமே விட்டாரு. 2.5 வருஷமா தராத இருந்த அவரு எப்ப ஜெபிச்சு போனாங்களோ 2 நாளுக்கு பிறகு அவங்களாகவே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த அந்த 2000 ரூபா சீட்டுல 200 ரூபா பேட்டா போக 1800 ரூபா கையில கொடுத்தாங்க. எங்களுக்கு அப்படி ஆச்சரியம், ஒண்ணுமே இல்லாத எங்க வாழ்க்கையில 1800 ரூபா அவங்க கொடுத்தது பார்த்து ஆச்சரியமா இருந்தது. நாங்க நினைச்சோம் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரத்துக்கு பிரச்சனை இல்லை என்று நினைத்தோம். ஆனா எங்க அண்ணன் சொன்னா 1800 ரூபாவை நாம் வியாபாரத்தை செய்ய வேண்டும், இது இயேசப்பா கொடுத்த அற்புதம், இந்த அற்புதத்தை இயேசு கட்டாயமா ஆசீர்வதிப்பார், நான் நம்பின இயேசு நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி தைரியமாய் சொல்ல ஆரம்பித்தான். உடனே எங்க அப்பா சொன்னார், 1800 ரூபாயில நம்ம என்ன வியாபாரம் செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி. ஆனா எங்க அண்ணன் சொன்ன, இல்லப்பா என் அப்பா இயேசப்பா பத்தி எனக்கு தெரியும், நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்து காட்டுவார் என்று சொல்லி நம்பிக்கைய சொல்லுகிறார். உடனே தமிழ்நாடு பகுதியில மாதரப்பாக்கத்தில் இருந்த எங்க வாழ்க்கையை, வறுமை வேதனைப்பட்ட எங்க வாழ்க்கை, திருமமாக எங்க ஆந்திரா பகுதிக்கு போக வேண்டும் என்று சொல்லி எங்க அண்ணன் சொன்ன வார்த்தைக்காக திருமமாக 1800 ரூபாய் வைத்துக் கொண்டு, எங்க சொத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, 2 ஓட்ட சைக்கிள் தான் இருந்தது, அந்த ஓட்ட சைக்கிள் எல்லா பொருட்களும் கட்டி தமிழ்நாடு பகுதியில இருந்து ஆந்திரா பகுதிக்கு வந்தோம். என் அன்புக்குரியவர்களே, சத்துவேடு பகுதியிலே வெறும் 1800 ரூபாய்க்கு அங்க வந்தோம். அந்த இடத்திற்கு வந்து ஒரு வீட்டை வாடகைக்காக பார்த்தோம். வாடகைக்காக பார்த்த பொழுது அந்த வீட்டுடைய எஜமானர் சொன்னார், 300 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டார். உடனே 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து விட்டோம். போக 1500 ரூபாய் இருக்கு. வீட்டுக்குள்ள போனோம். வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு தேவையான அன்றைக்கு சாப்பிட வேண்டிய காரியங்களுக்காக 100 ரூபாய் செலவாயிற்று, மிச்சம் மீதி 1400 ரூபாய். இந்த 1400 ரூபாய் வைத்துக் கொண்டு எங்க அண்ணன் ஜெபிக்கிறான், முழங்கால் படிட்டு ஜெபிச்சு, ஏசப்பா எங்க வாழ்க்கையில எல்லாமே தொலைந்து போய், லட்சங்கள் லட்சங்கள் வியாபாரம் செய்து எல்லாமே இழந்து போய், இப்ப நடு தெரியல வேதனையோடு இருக்கிறோம், இப்ப எங்க கிட்ட இருக்கிறது வெறும் 1400 ரூபாய் மட்டும்தான், இதை நீங்க தான் ஆசீர்வதிக்க வேண்டும், இதுல இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி 1400 ரூபாய் எடுத்துக்கொண்டு போனார். எடுத்துக்கொண்டு போய் எல்லாம் பருப்பு எண்ணெய் எல்லாம் பொருட்களிலும் எல்லாவற்றையும் 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கைப்பையில மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் நினைச்சோம் இது வீட்டுக்கு தேவையான பொருள் இப்படின்னு சொல்லி. ஆனா என் அண்ணன் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த சின்ன வீட்டுக்குள்ள சின்ன அறைகள் எல்லாம் செட் பண்ணி அந்த 1400 ரூபாய்க்கு வாங்கின எல்லா பொருட்களிலும் எல்லாம் பாதி பாதி 1/2 கிலோ 1/2 கிலோ எண்ணெய் பருப்பு அவ்வளவுதான் எல்லாமே அதுல செட் பண்ணான். செட் பண்ணிட்டு அங்க இருக்கிற தேவ ஊழியர்களை அழைத்து ஜெபிக்க வைத்தான். எல்லாம் ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. எங்க அண்ணன் புலம்பி புலம்பி ஜெபிக்கிறான், ஆண்டவரே வெறும் 1400 ரூபாயில ஒரு சிறிய கடை அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். அது ஒரு சிறிய கடை மாதிரி கூட இருக்காது பார்ப்பது,
பண்றதுக்கு அவ்வளவு 1400 ரூபாயில என்ன வரும் யோசிச்சு பாருங்களேன். அந்த 1400 ரூபாயில சின்ன கடையை வைத்து ஜெபிக்கிறாங்க. அண்ணன் ஆண்டவரே, இது ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இது ஆசீர்வதிங்க, நீங்க தான் எனக்கு எங்களுக்கு வழிகாட்டணும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பெல்லாம் எனக்கு இயேசுவை பத்தி கொஞ்சம் கூட விசுவாசம் கிடையாது. வெளியில நின்று நான் பரிகாசமா எங்க அண்ணனை பார்த்து சிரிச்சேன். பைத்தியக்காரனே, லட்சக்கணக்கில் வியாபாரங்கள் பண்ணியும் இன்னைக்கு நடு தெருவில் இருக்கிறோம். 1400 ரூபாய் வைத்துக் கொண்டு இது ஒரு கடையா, இது ஒரு வியாபாரமா? இந்த வியாபாரத்தை எந்த கடவுள் ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம குடும்பம் இனிமேல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. எந்த கடவுளாலும் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி வெளியில நின்று பரிகாசமாய் பேசினேன் நான். என் அன்புக்குரியவர்களே, நடந்த காரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு வெறும் 1400 ரூபாயிலே ஒரு சாதாரணமாய் சிறிய கடையாய், ஒரு சிறிய கடையாய் வைத்து எங்க அண்ணன் கண்ணீரோடு புலம்பி ஜெபித்து ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த வியாபாரத்தை இன்றைக்கு அதே ஆந்திரா பகுதியிலே, அதே சத்துவேடு பகுதியிலே என் அப்பன் இயேசு பல லட்சங்களுக்கு ஆசீர்வதித்து உயர்த்து மகிழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு அதே பரிகாசம் படின என்னைத்தான் அவருடைய ஊழியத்திற்காக தேவன் பிரித்தெடுத்தார், அபிஷேகித்தார். அவர் ஊழியத்திற்காக இன்றைக்கு அனுப்பி பல இடங்களில் அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாய் தொடங்கப்பட்ட எங்க வாழ்க்கையை, சாதாரணமாக துளிர்க்கப்பட்ட எங்க வாழ்க்கையை எங்க அப்பா இயேசப்பா கண்டாரு. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இனி வாழ்க்கையே இல்லை என்று நினைத்தோம், இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி புலம்பினோம். அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களை ஆறுதல் படுத்தவோ, நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று தைரியப்படுத்தவோ யாராலும் முடியவில்லை, ஒருவரும் கிட்டமும் வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் அப்பன் இயேசு எங்களை தேடி வந்தார். என் அப்பன் இயேசு எங்க வாழ்க்கையை மாற்றினார். என் அப்பன் இயேசுங்கள் கண்ணீரை மாற்றினார். இன்றைக்கு அதே ஆந்திரா பகுதியிலே அற்புதமான சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அதற்காகத்தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்பு சொன்ன அந்த வார்த்தையின் இறுதிக்கு ரொம்ப பிடித்தது. காரணம், யோசேப்பு சொல்லுகிறார், எந்த தேசத்தில் நான் சுரமைப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் வாதிக்கப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் பாதிக்கப்பட்டேனோ, கண்ணீர் விட்டு புலம்பினேனோ, அதே தேசத்தில் தான் என் ஆண்டவர் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி யோசேப்பு சாட்சி கொடுக்கிறார். அதே போலதான் எங்க வாழ்க்கையிலும், எந்த ஆந்திரா பகுதியில் நாங்கள் தோல்வி அடைந்தோமோ, எந்த ஆந்திரா பகுதியில் எங்க வாழ்க்கை இழந்தோமோ, அதே ஆந்திரா பகுதியிலே என் அப்பன் இயேசு தோன்றின பின்பு, என் அப்பன் இயேசு எங்களை தேடி வந்த பின்பு எங்க வாழ்க்கையே மாற்றப்பட்டது, துளிர்க்கப்பட்டது. வாழ்க்கை மற்றொரு மகிமையான தோற்றத்திற்குள் கொண்டு வந்தார், ஆசீர்வதித்தார், மகிமையா என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி நினைத்த எங்க வாழ்க்கையில் வாழ்க்கை உண்டு என்று சொல்லி எங்களுக்கு வழிகாட்ட வந்தவர் இயேசு. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு இயேசு என்பது ஒரு கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி. ஆனால் நான் தைரியமாய் சொல்லுவேன், இயேசு என்று சொன்னால் கிறிஸ்தவ மதம் அல்ல, இயேசு என்று சொன்னால் வழிகாட்டுகிற நல்ல வழியானவர். என் அன்புக்குரியவர்களே, எங்க வாழ்க்கையில வழிகாட்டினார் ஐயா? எங்க வாழ்க்கையில வழிகாட்டினார்? என் அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்டோம். குடும்பத்தில் எங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. கடைசியில் ரட்சிக்கப்பட்டது நான் தான். கடைசியில் இயேசு ஏற்றுக்கொண்டது நான் தான். ரட்சிக்கப்பட்டு 1 வருஷ காலம் கூட அவளை எல்லாமே சந்தோஷமா இருக்கிறோம். அப்பதான் இயேசு எங்க வாழ்க்கையில் அற்புதமாக இருந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நடத்துகிற நாட்கள், எவ்வளவு சந்தோஷமா இருந்த நாட்கள், ஆனந்தமா இருக்கிற நிம்மதியான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஏறக்குறைய 1 வருஷம் கூட ஆகல, எங்க குடும்பத்திற்கு மற்றொரு சோதனை உண்டாக்கப்பட்டது. அதுதான் எங்க அப்பாவுக்கு பிரைன் டியூமர். பிரைன் டியூமர், இந்த பிரைன் டியூமர் என்கிற பயங்கரமான வியாதி எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல தள்ளிவிட்டது. வேதனையான சூழ்நிலை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார் எங்க அப்பா. ஏறக்குறைய 14 நாட்கள் 2 வாரங்களாக சென்னை பகுதியில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. நாங்கள் ஆந்திரா பகுதியில் சின்ன கடையை பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அண்ணன் அப்பா கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய நிலைமை மரணத்துக்கு ஏதுவாக வருது. என்ன செய்வதோ தெரியவில்லை. அண்ணன் நினைச்சாங்க இனி அப்பாவுக்கு பிழைக்கிற வாய்ப்பு இல்லை, இனி என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு நாள் எங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணினான். ஃபோன் பண்ணி என்னிடத்தில் சொன்னது ஒரே ஒரு காரியம், தம்பி
இனிமேல் நமக்கு அப்பா இல்லை, சரீர பிரகாரம் அப்பா இனி இல்லை, அவர் எப்ப மறிப்பாரோ தெரியாது. ஆனால் பயப்படாமல் தைரியமாயிரு, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் இயேசு. சரீரப்பிரமான அப்பா நமக்கு மறித்து விட்டாலும் நம்மை உயிரோடு இருக்கிற அப்பா நமக்கு இருக்கிறார். என்றென்றுக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். தைரியமாயிரு, அம்மா இடத்துல சொல்லு, அம்மாவுக்கு தைரியமாய் சொல்லு, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லி சொல்லு, தைரியப்படுத்து என்று சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பினான். போன் வைத்தேன், வீட்டுக்கு போனேன். அம்மா கேட்டாங்க, தம்பி அப்பாவுக்கு எப்படி இருக்காப்பா, எப்போ வர்றாங்களாம், நல்லாயிருச்சா, எப்போ வர்றாங்களாம் என்று சொல்லி கேட்டாங்க. அம்மாவுக்கு என்ன சொல்றதுக்கு எனக்கு புரியலை. வேதனையோடு நான் சொன்னேன், அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதம்மா, ஏசப்பா கட்டாயமாக சுகமாக்கிடுவாரம்மா, ஒன்றும் ஆகாதம்மா அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தினேன். நடந்த காரியம் என்ன தெரியுமா, அடுத்த நாள் ஏறக்குரிய 10 மணி அளவில் ஆம்புலன்ஸ் எங்கள் வீட்டுக்கு வருது. எங்கள் அப்பா போனமாய் வந்தார். ஒரு பக்கம் போடும் வீட்டு முன்னாடி கிடக்கு, ஒரு பக்கம் குடும்பத்தில் எல்லாமே அப்பாவை இழந்த வேதனையில தவித்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளாக நாங்க, கணவனை இழந்த வேதனையில எங்க அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களை ஆறுதல் படுத்தவோ, நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி தைரியப்படுத்தவோ யாரும் இல்லை. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் எங்களை பார்த்து வேதனையான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க, பரிகாசமாய் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்களை கேலி கிண்டல் பண்ணி, உங்களால தானே என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி எங்க சொந்தக்காரர்களே எங்களை பார்த்து திட்ட ஆரம்பித்தார்கள், வேதனையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். நீங்கள் இயேசு இயேசு என்று சொல்லி போனீங்க, அதனால தான் என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி எல்லாமே திட்ட ஆரம்பித்தார்கள், அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று சொல்லி வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்கள். எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு பக்கம் சொந்தக்காரர்கள் எங்களை வேதனைப்படுத்தும் பொழுது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்ன செய்வது என்று சொல்லி புலம்பி அழுகு அழுது கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனை, மற்றொரு பக்கம் சொந்தக்காரர்கள் வேதனைப்படுத்துகிற சூழ்நிலை. ஆகினும் எங்க இயேசுக்காக நாங்கள் நின்றோம், எங்க இயேசுக்காக நிற்க ஆரம்பித்தோம். என்ன ஆனாலும் பரவாயில்லை, எங்க உயிரத்தில் இந்த இயேசுங்களுக்கு இருக்கிறார், எங்க அப்பாவா இயேசுங்களுக்கு இருக்கிறார், போதும், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தைரியமா எங்க அண்ணன் நின்றார். நடந்த காரியம் என்ன தெரியுமா, எங்க சொந்தக்காரர்களே எங்க அண்ணனுடைய ஷோட்டு பிடித்துக் கொண்டு எங்க அண்ணனை அடிச்சாங்க. இயேசு இயேசு என்று சொல்றாயே, இப்ப செத்து போனா கூட இயேசு என்று சொல்லி கல்லறை விட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனையோடு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பக்கம் கணவனை இழந்த வேதனையில் என் தாய் துடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்க சொந்தக்காரர்கள் ஒருவரு கூட நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என்று சொல்லி தைரியம் சொன்னது கிடையாது. எல்லாமே சொன்னாங்க, இயேசு இயேசுன்னு சொன்னீங்களே, இனிமேல் நீங்களாச்சு உங்க இயேசுவாச்சு, எப்படி ஆகலும் போங்க என்று சொல்லி எல்லாமே போய்விட்டாங்க. தனிமையாக்கப்பட்டோம், வெறுமையாக்கப்பட்டோம், தனிமையாக நிற்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, எங்களை ஆறுதல் படுத்த ஒருவர் இல்லை, எங்களை தேற்றுவதற்கு ஒருவர் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டு என் அன்புக்குரியவர்களே, இந்த வியாபாரத்தை எப்படி இனி நடத்த போகிறோம், இனி எப்படி நாம் வாழ போகிறோம், ஒரு பக்கம் கணவன் இல்லை, ஒரு பக்கம் சிறிய பிள்ளைகள், எப்படி நாம் இந்த பிள்ளைகளை வைத்து நாம் வாழ முடியும் என்று சொல்லி என் தாய் வேதனையோடு இருக்கிறாங்க, தகப்பனை இழந்த வேதனையோடு நாங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இனி இருக்குமா இருக்காதா, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அளவுக்கு ஆக்கப்பட்டது. ஏறக்குரிய 13 நாட்கள் அதுக்கு பின்பாக ஒரு நாள் ஏறக்குரிய 3 மணி நேரமாயிருக்கும் சாயந்தரம். அந்த நேரத்தில் என் உள்ளத்தில் ஒரு மிக பெரிதான பாரம், என் அப்பாவை குறித்து எண்ணத்துடன் வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடும் துடிக்கிறேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் என் உள்ளத்தில் துளிக்கிறது நான் கேட்டேன். இந்த சத்தம் திரும்ப திரும்பமாய் துணிக்கிறது. என் அன்பு மகனே,
வா, கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு நான் உன்னோட பேசுவேன் என்று சொல்லி, நீ முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடு என்று சொல்லி, என்னால முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அளவுக்கு இல்லை. பக்கம் தகப்பன் இழந்த வேதனை, இந்த வேதனையோடு இருக்கிற நான் எப்படி ஜெபிக்க முடியும்? இல்ல ஆண்டவரே, என்னால முடியாது, என்னால ஜெபிக்க முடியாது, என்னால் முழங்கால் படியிட முடியாது என்று சொல்லி திரும்பவும் திரும்பமாய் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனாலும் அந்த சத்தம் என விடல. இல்ல, இப்ப முழங்கால் படியிடு, இப்ப முழங்கால் படியிடு என்று ஏறக்குரிய 30 நிமிடங்கள் என்னோட போராடி கொண்டிருக்கிற இந்த சத்தம், 30 நிமிடங்களுக்கு பிறகு ஏதோ நடக்க போகிறது, ஏதாக நடக்கட்டும் என்று சொல்லி இந்த சின்ன வீடு ஒரு மூலையில முழங்கால் படியிட்டேன். அப்படியே கண்களை மூடி அப்படியே 2 கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். கண்களை மூடினதுதான் இந்த இடத்துல தெய்வீக மகிமையை நான் கண்டேன், மகிமையின் பிரசன்னத்தை கண்டேன். என் வாழ்க்கையிலே எப்பவும் உணராத அளவுக்கு ஒரு மகிமை, இந்த பிரசன்னத்தை நான் என்றுக்கும் உணர முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு மகிமை. இந்த மகிமை அப்படியே இறங்கி வருவதை நான் கண்டேன். இந்த பிரசன்னத்தை கண்டவுடனே எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி உடனே என் இரு கைகளும் அப்படியே கெட்டியாக பிடித்து கொண்டேன். என் கண்களை திறக்காதபடிக்கு அப்படியே மூடிக்கொண்டேன், கட்டியாய் மூடிக்கொண்டு அப்படியே மூடி இருக்கிறேன். ஒரு 10 நிமிடங்கள் மேலாக தேவாதி தேவனுடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக நின்றதை நான் கண்டேன். மகிமையின் தோற்றத்திலே மகா பரிசுத்த தேவாதி தேவன் அவருடைய மகிமையான தோற்றத்துடன், அவர் வெண்மையான தோற்றத்துடன், மகா பரிசுத்தராக இயேசு எனக்கு முன்பாக நின்று அன்பின் பிரசன்னத்துடன், அன்பின் முகத்துடன் அவர் என்னோட பேச ஆரம்பித்தான். என் அன்பு மகனே, அப்பா இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயே, அப்பா இழந்துட்டே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறியே, என் அன்பு மகனே, இன்று முதல் நான் உங்களுக்கு அப்பாவாய் இருக்க போகிறேன், இன்று முதல் நான் உங்களுக்கு தகப்பனாய் இருப்பேன், உங்களை நடத்துவேன், உங்க காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக செய்வேன், எல்லாவற்றையும் உங்களை மேல் மேலும் ஆசீர்வதிப்பேன், உங்களை நான் நடத்துவேன் என்கிற இந்த மெல்லிய சத்தம் இன்றுக்கும் என் இருதயத்தில் துடிக்கிறதை நான் கேட்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, அந்த சத்தம், அந்த ஆறுதலான சத்தம், அந்த ஆறுதலான தேவனுடைய வார்த்தை என் உள்ளத்தை அப்படியே மகிழ்ச்சியாக்கியது. கொஞ்ச நிமிடங்கள் அப்படியே பேச ஆரம்பித்தார். அப்படியே ஆண்டவரோட பிரசன்னத்தை நான் நிரப்பப்பட்டவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு முகமுகமாய் உடன்படிக்கை பண்ணி நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். என் அன்புக்குரியவர்களே, அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஏறக்குரிய 21 ஆண்டுகள் என் அப்பாவுடைய கரம், இயேசு மகாராஜாவின் கரம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அப்பாவை காட்டிலும் அன்பு காட்டுகிறார், அப்பாவை காட்டிலும் மேலான அன்பு பாசம் வைத்து எங்களை வழி நடத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த அன்பின் தோற்றத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் எல்ரூயி எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரிஸ். எல்ரூயி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுனை காண்கிறார் என்று அர்த்தம், தேவனுனை காண்கிறார் என்று அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, எங்களை கண்ட ஆண்டவர், எங்கள் சிறையிருப்பை கண்ட ஆண்டவர், வேதனையை கண்ட ஆண்டவர், எங்க சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர், அநேகருடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காகத்தான் தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவனாய் இரவு ஏறக்குரிய 12.5 மணி நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் துருமமாக முகமுகமாக பேச ஆரம்பித்தார். என் அன்பு மகனே, நான் உன்னை அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் உன்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் தகப்பனார் இழந்த பொழுது, எல்லாரால கைவிட்ட பொழுது எவ்வளவு துடிதுடித்தாய், எவ்வளவு வேதனைப்பட்டாய், எல்லாரால தள்ளப்பட்ட சூழ்நிலை கண்டு எவ்வளவு வேதனைப்பட்டாய், அப்படிப்பட்ட வேதனையிலே நான் உன்னை தேடி வந்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேனே, நான் உனக்கு தகப்பனாய் இருந்து வழிநடத்தினேனே. அதே போலத்தான் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல எல்லாமே இழந்த நிலைமையில் இருக்கிறார்கள், வேதனையோடு ஆறுதல் இல்லாமல் துடிக்கிறார்கள், பலவிதமான பிரச்சனைகளினால இன்னைக்கு ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வியாதிகள் ஒரு பக்கம் பிசாசின் கட்டுகள் ஒரு பக்கம் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமை ஒரு பக்கம். என் ஜனங்கள் கண்ணீரோடு துடிக்கிறதை நான் பார்க்கிறேன், என் ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லுவாயா? அவர்களுக்கு என் அன்பை பற்றி நீ சொல்லுவாயா? அவர்களுடைய கட்டுகளிலிருந்து நீ விடுவிப்பாயா? அவர்களுக்காக நீ ஊழியம் செய்வாயா? பலருடைய வாழ்க்கையின் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இனி வாழ்கிற வாழ்க்கை நீ உனக்காக வாழக்கூடாது, எனக்காக வாழணும், என் ஜனங்களுக்காக வாழணும், என் ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நீ வாழணும்.
அதுக்குத்தானா நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், அதுக்குத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், இது செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் உள்ள எல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என் உள்ளமே என் நிலைமையில கிடையாது. ஏங்கி ஏங்கி ஏங்கி அழுத அழுது அழுது அழுது அழுது புலம்பன. அப்படியே அப்பா அவன் பாதத்துல கண்ணீர் விட்டேன். அப்பா மக்களுக்காக நான் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவேன், அப்பா மக்களுக்காக நான் போராடி ஜெபிக்கிறப்பா. நீர் கொடுத்த அழைப்பு, நீர் கொடுத்த தரிசனம், நீர் கொடுத்த அபிஷேகத்தை ஆண்டவரே நான் நிறைவேற்றுவேன், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை நான் செய்யற ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்துல பணிந்தேன். என் அன்புக்குரியவர்களே, அங்கிருந்து தோன்றியதுதான் எல்ரோய் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரீஸ். இந்த ஊழியம் தேவனுடைய கிருபையினால ஆந்திராவிலும் தமிழ்நாடு பகுதியிலும் பல தேசங்களிலும் தேவன் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியம் உங்கள் ஆறுதலுக்காக, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக தேவனால் ஏற்படுத்த ஊழியம். இந்த ஊழியத்தினால தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக தேவன் கொடுத்த ஒரு சாதாரணமான வேலைக்காரன் நான். என் அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த அடிமையை கொண்டு அவர் சாட்சியின் மூலமாய் மகிமைப்பட்டிருப்பார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களுக்காக நிச்சயமாக நான் எப்பொழுதும் ஜெபிப்பேன். நீங்களும் எந்த ஜெப உதவியானாலும் சரி, உங்கள் பிரச்சனைகளானாலும் சரி, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கட்டாயமாக தெய்வ ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் எந்த ஒரு பெயர் புகழ் இல்லாமல், எந்த ஒரு பணத்தின் மேல் ஆசை இல்லாமல், தெய்வ ஊழியத்தை பாரத்துடன் கற்ப வேதனையுடன் தேவ ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி அந்நியர்கள் மத்தியில தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த சிறிய ஊழியத்திற்காக நீங்களும் செவியுங்கள். எங்களோட நோக்கம், எங்களுடைய பாரம் ஒன்று தான். கடைசி மூச்சு வரையும் என் ஆண்டவருக்காக உலகமெங்கிலும் தேவனோட நாமத்தை உயர்த்த வேண்டும். என் அப்பாவுடைய அன்பை உலகத்திற்கு நான் பரிசாற்ற வேண்டும். அதுதான் என்னோட நோக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தவர், எங்க வாழ்க்கையை மாற்றினவர். ஒன்றுக்கும் உதவாத குப்பையில இருந்த எங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை காண்கிறார். எல்ரோயாகிய இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை காண்கிறார். எல்ரோயா இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை நடத்துவார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. 2000 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்காக சிலுவையில பாடுபட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, எங்களுக்காக தக்கப்படே எங்கள் பாவங்களை நிவர்த்தி ஆக்கும்படி, எங்களுக்கு நல் வழி காட்டும்படி, எங்களுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்து நொறுக்கப்பட்ட நல்ல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமேல நாமத்தினால இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஒரு கரத்தை வைக்கும்படி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படி, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருட வாழ்க்கையிலும் தகப்பனே, எங்க வாழ்க்கையை சந்தித்த ஆண்டவர், குப்பையில இருந்த எங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்த அதே தேவன், இன்றுக்கும் அதே நிலைமையில வேதனையோடு ஜனங்கள் தவிக்கிறதை கர்த்தர் காண்கிறேரே. இப்பொழுது கரத்தை வெளிப்படுத்துவீராக. எங்களை தேடி வந்த இயேசு, எங்கள் மேல் இரக்கம் காட்டிய இயேசு, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் தொடுவீராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக, அநேகருக்கு தேவனாகிய கர்த்தர் தோன்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. நாமம் மகிமைப்படுத்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவே நாமம் மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் பெருகவும், நாங்கள் சிறுகவும். எஜமானரே, உடைய வேலைக்காரன் ஐயா, நீ தந்த இந்த சின்ன வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களோடு சொல்ல மறவாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஏனே, இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலையே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடா குண்டை போகிறேன் அதை போகிறேன் சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிரும் போலையேனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே.

முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம்

பாடல் பாடி பெரும்படையை முறியடித்த யூதா ஜனங்கள் பெராக்கா என்ற இடத்திலே கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். பெராக்கா என்ற எபிரேய வார்த்தைக்கு

கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் அன்புடனே வரவேற்கிறோம். நீங்கள் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட்டத்தில் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டத்திலே என்ன செய்ய போகிறார், என்ன நடக்கப் போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் சத்தியத்தை கேட்கிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலே கேட்கிறோம், கூட்டங்களிலே நாம் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவையானது ஒன்று, அது என்னவென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, யார் யாருடைய சூழ்நிலைகள் என்ன, எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வருடத்தின் நடுவிலே இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க அவர் நமக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரினியூ, நியூ லைஃப், நியூ ஸ்ட்ரெங்க், கிறிஸ்துவுக்குள் புதுபலன். ஒரு சரீரப்பிரகாரமான பலத்தை குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கவில்லை. ரினியூ ஸ்ட்ரெங்க் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எப்படி நமக்கு அந்த பலன் உண்டாகிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அதற்கு ஆதாரமாகத்தான் நாம் ஏசாயாவின் புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறபடி 40வது அதிகாரத்திலே கடைசி வாக்கியத்தை 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்றும், 31வது வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, தே தட் வெயிட் அப்பான் த லார்ட் ஷால் ரினியூ ஸ்ட்ரெங்க், தே ஷால் ரினியூ ஸ்ட்ரெங்க். அவர்கள் தங்கள் பலனை என்ன செய்வார்களாம், புதுப்பித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதே நேரத்தில் நாம் வெறும் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு என்ன செய்கிறவர்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஏன் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்பதைதான் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை புதிதாக்குகிறார், அது எப்படி இது சாத்தியமாகும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு. புதிதாக்குதல் என்றால் என்ன அருமையானவர்களே? புதிதாக்குதல் என்றால் ஏதோ உடைந்து போன அல்லது சற்று பாழாய் போனவைகளை எல்லாம் சற்று
ரிப்பேர் என்று சொல்வார்களே, அப்படி சரி செய்வதல்ல. புதிதாக என்று சொன்னால் முற்றிலுமாக அப்படியே எல்லாவற்றையும் மாற்றி போடுவதுதான். அது ஒரு பெரிய மறுரூபம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுதான் புதிதாக்குதல். ரோமருக்கு நிருபம் 12 அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதிலே நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தேவ ஜனமே, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவ செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகிவிடுங்கள், ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த வார்த்தையை மற்றவர்கள் யாருமே சொல்ல முடியாது, கர்த்தர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவரால் மாத்திரம்தான் நம்மை மறுரூபமாக்க முடியும். வேறு யாராலும் மறுரூபமாக்க முடியாது. அவர் மறுரூபமாக்குகிற தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறுரூபமாக்குகிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு வல்லமையான செயல் என்று பிலிப்பியர்கள் நிருபம் 3:21 நாம் வாசிக்கிறோம். தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த மாம்ச சரீரத்திலே முடிந்து போவதில்லை. நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நாம் நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம். இந்த சரீரத்தில் அல்ல, மறுரூபம் அடைந்த சரீரத்திலே நாம் மாறப்போகிறோம், வாழப்போகிறோம். அந்த மறுரூபமான சரீரத்தை நம்முடைய தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியமாக இருந்தாலும் இப்பொழுது தேவன் எதை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார்? அதே வல்லமை தான், அதே வல்லமை. அவர் வல்லவர். அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார்? எப்படி மறுரூபப்படுத்துவார்? தம்முடைய வல்லமையான செயலின்படி. அது ஒரு வல்லமையான செயல், அது அவருடைய வல்லமையான செயல். அந்த வல்லமையான செயலின்படி அவர் மறுரூபப்படுத்துவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற செய்தி என்னவென்றால், நிச்சயமாகவே நித்திய ஜீவன் அடைய போகிற நமக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையான செயலின்படி நம்ம எல்லாம் ஒரு நாள் மறுரூபப்படுத்த போவது உண்மையானால், அதே வல்லமையான செயலின்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை பாதையிலும் நம்மை அவர் மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார். எதற்காகவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம் மாம்ச சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய சுபாவத்தோடு பிறந்து விட்டோம். இந்த பூமிக்குரிய சுபாவத்தில் இருக்கிற நம்மால் இந்த தெய்வீக மறுரூப மகிமையை நிச்சயமாகவே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அப்படி மறுரூபப்படுத்துவது எதற்காகவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையான செயலை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசு இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில யாராலும் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியாது. அது அவ்வளவுதான், ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையிலே உன் சூழ்நிலை காணப்படுகிறது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சில வியாதி இருக்கிறது, டாக்டர்கள் சொல்வார்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அதே போல சில நேரங்களிலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மனிதர்கள் கைவிரித்து விடுவார்கள். இன்னும் சில நேரங்களிலே அருமையானவர்களே, இந்த உலகம் நம்மை கைவிட்டு நம்மை தனியாக நிற்க வைக்கும் பொழுது என் வாழ்க்கை எப்பொழுது மாறும், எப்பொழுது மாறும், எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும்? இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 15வது தேதியில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்தியா தேசம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதருடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் இல்லை. அவர்கள் இன்னும் பாவத்திற்கு அடிமையாக, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக, பயங்கரமான பாவர்ட்டி தரித்திரத்திற்கு அடிமையாக, கண்ணீர், கொலை, வேதனை இவைகளின் அடிமைத்தனத்திலே மனிதர்கள் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதை நான் நிச்சயமாகவே மாற்றுவேன், அதை நான் மறுரூபமாக்கி விடுவேன். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திற்குள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். உனக்கு இந்த நாளிலே இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் முடிந்து போவதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய மறுரூபம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் இப்படியே ஏதாவது ஆண்டவர் செய்து எனக்கு இருக்கிற பிரச்சனையை அப்படியே மாற்றி விடுவாரா, ஒரு அற்புதம் நடந்து விடுமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நிச்சயமாகவே உன் சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் ஏதோ ஒரு அற்புதத்தினால் மாத்திரம் அல்ல, முதலாவதாக உனக்குள் இருக்கிற உன்னுடைய மனநிலைமை, உன்னுடைய மனநிலை மாற வேண்டும். அதைதான் மனம் புதிதாகிறதுனாலே மறுபாக. மனநிலை, எப்படிப்பட்ட மனநிலையில நீங்கள் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? பயம் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பதற்றம், இன்னொரு பக்கம் கவலை. அநேகருக்கு தூக்கத்திலே ஒரு விதமான பதற்ற நிலைமை, கெட்ட கனவுகள், எதிர்காலத்தை குறித்த ஒரு திகில், எப்படி நாளை நான் எப்படி சந்திப்பேன் என்கிற பல கேள்விகள், இதெல்லாம் தான் மனிதனுடைய பயங்கரமான மனநிலைகள். இந்த மனநிலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதை முதலாவதாக நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் மனநிலைமையை நான் முதல்ல மாற்றுகிறேன். அல்லேலூயா. உன் மனம் சரியான நிலைமையில் இருக்குமானால் உன் வாழ்க்கை சரியான நிலைமையில் இருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பலவிதமான மனநிலையில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆலயத்துக்கு வரும்பொழுது நன்றாக உற்சாகமாக இருக்கிறது, ஜெபிக்கும் பொழுது தைரியம் வருகிறது, ஆனால் கஷ்டம் வரும்பொழுது பயம் வந்து விடுகிறது, சந்தேகம் வந்து விடுகிறது, குழப்பம் வந்து விடுகிறது. அதைதான் டபுள் மைண்ட், இருமனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் அவ்விசுவாசம், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தைரியம், இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அது டபுள் மைண்டட்னஸ், இருமனம் உள்ளவர்கள். தங்கள் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறார்களாம், நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். அருமையான, ஆகவே கர்த்தர் உன் மனதை மறுபடுது, எந்த காரியத்தை நீ செய்வதற்கு முன்பதாக உன் மனதை கர்த்தர்
மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி செய்வார் என்பதை நாம் ஒரு சில வேதத்தில் நடந்த சில சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்ரியாம புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அதில் மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயை அழைத்து, நீ போய் எகிப்துக்கு போ என்று அவனை எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்ப போ என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயோ என்னால் முடியாது, என்னால் பேச முடியாது, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே என்று அந்த மோசே கதறுகிறார். நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன், அது போதும், அது போதும், எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, என் கையில் ஒரே ஒரு உலர்ந்த கோல் இருக்கிறது, அவ்வளோதான், இந்த கோலை வச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன், எனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் பல லட்சக்கணக்கான என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவைகளை மீட்க வேண்டுமானால் எனக்கு ஒரு மனிதன் தேவை, அது நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, உன் குடும்பத்திற்கு ஆண்டவர் உன்னை ஒரு தூணாக வைத்திருக்கிறார், சபைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார், சமுதாயத்திலே ஆண்டவர் உன்னை பிரகாசிக்கிற நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். நீ சாதாரணமான மனிதன் அல்ல, ஆனால் அதே நேரத்தில் உன்னை நீ என்ன நினைக்கிறாய், எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு அவ்வளவு திறமைகள் இல்லை என்று மோசே சொன்னது போல சொல்லி கொண்டிருக்கிறாய். அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் திறமையோ உன்னுடைய அறிவோ உன்னுடைய புத்திசாலித்தனமோ இல்லை, ஆண்டவர் கேட்கிறார், உன் கையிலே என்ன இருக்கிறது. என் கையில் என்ன இருக்குது, ஒரே ஒரு கோல் இருக்குது, அது ஆடு மேய்க்கிற கோல். அதை எடுத்துட்டு போனால் எகிப்தில் இருக்கிற மக்கள் அந்த ராஜா எல்லாமே என்னை எப்படி பார்ப்பாங்க, அருவறுப்பாக பார்ப்பாங்க. ஏனென்றால் ஆடு மேய்க்கிற உத்தியோகம், ஆடு மேய்க்கிற வேலை எகிப்தியருக்கு ஒரு அருவறுப்பான ஒரு வேலை, ஆகவே என்னை கீழ்த்தரமாக நினைப்பார்கள். ஆண்டவர் அதை தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார், இங்கே தான் அவருடைய மறுரூபத்தினுடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற ஒரு சாதாரணமான கோல் தானே, அதை கீழே போடு என்று சொல்லுகிறார். அவன் கீழே போடுறான், போட்ட உடனே அது பாம்பாக இருந்தது, உடனே அதை கண்டு விலகி ஓடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்ற, அது பிடி என்றார், பிடிக்கிறான், அது மறுபடியும் கோலாகிவிட்டது. ஒரு கோல் பாம்பாக மாறுகிறது, அந்த பாம்பு மறுபடியும் கோலாக மாறுகிறது. கோல் பாம்பாக மாறினதும் ஒரு மறுரூபந்தான், பாம்பாக இருந்த கோல் அந்த கோலாய் மாறினதும் மறுரூபந்தான். கடைசியிலே அந்த சாதாரணமான கோல் எங்கே போய் முடிகிறது என்றால், அதை எப்படி மறுரூபமாகிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய கோலை தேவனுடைய கோலாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அவன் நினைக்கவே இல்லை ஆடு மேய்க்கிறதுக்கு தான் கோல் உதவன்னு நினைச்சிட்டு இருந்தார். அது தேவனுடைய கோல். அதே யாத்திரை நம்ம 4வது அதிகாரத்தில் படித்து பாருங்க, இந்த தேவனுடைய கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கோலை கீழே போட்ட உடனே பாம்பு வந்த உடனே அதை விலகி ஓடுறான். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா, தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதையாவது நீ செய்த உடனே எப்படி கோல் பாம்பாக மாறினதோ அது போல திடீரென்று உன் பிரச்சனை பாம்பாக படம் எடுத்து ஆடுகிறது. நீ பயந்து ஓடுகிறாய், பிரச்சனையை கண்டு விலகி விலகி ஓடுகிறாய். ஆண்டவர் சொல்ற, விலகி ஓடாத, அதை பிடி. அல்லேலூயா. பிரச்சனை கண்டு விலகி ஓடாத, பிடி, பிடிச்சு பார். அது பாம்பாக இருந்த அந்த பாம்பு கோலாக மாறும்.
அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்த வல்லவர். அல்லேலூயா. வல்லவர், அவர் வல்லவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மோசேயை பார்த்து, உன்னை குறித்து நாம் பேச முடியாதவன், எனக்கு என்னுடைய நாவு, என்னுடைய வாய், இதெல்லாம் தொத்து நாவு என்று சொல்லாதே. இனிமேல் உன்னை குறித்து தரக்குறைவாக நினைக்காதே, உன்னை பார்க்காத, உன் கையிலே நான் உனக்கு கொடுத்திருக்கிற கோலை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள், மறுரூபமாக்கி விடு. ஹல்லேலூயா. தைரியமா போ, ராஜா முன்னால போய் நில், அவன் ஏதாவது பேசினா கோலை கீழே போடு. அல்லேலூயா. மோசே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். அதே போல ராஜா நேரத்தில் போறாரு, கோலை கீழே போடுறாரு. உடனே ராஜா சொல்றாரு, இது என்ன பெரிய காரியமா, எங்க மந்திரிகள்லாம் கூட மந்திரக்காரர்கள் போடுறாங்க பாருங்கன்னு போட்டாங்க, அவங்களும் பாம்பு வர வச்சாங்க. அப்ப நடந்தது என்ன, மோசேயின் பாம்பு அந்த மந்திரவாதிகளின் பாம்பை விழுங்கி போட்டு விட்டது. அல்லேலூயா. அவங்களும் பாம்பு வரவழைப்பாங்க, அவங்களும் உனக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க, ஆனால் நீ தான் மேற்கொள்வாய், நீ தான் ஜெயிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மனநிலைமையை மாற்ற சொல்லி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விரோதமாக யாராவது பேசினா, நமக்கு விரோதமாக யாராவது பொல்லாத வார்த்தைகள் சொல்லும் பொழுது, அல்லது யாராவது நம்மை புறம் கூறும் பொழுது, உன்னுடைய மனதை புண்படுத்தும் சில வார்த்தைகளை அம்பு போல் உன் மேல் பாய்ச்சும் பொழுது, உடனே உன் சரீரம் பாதிக்கப்படாது, சரீரத்தில் ஒரு மாறுதலும் வராது. அதை எதிர்கொள்வது யார் என்றால், உன்னுடைய மனம்தான் எதிர்கொள்கிறது. உன்னுடைய மனம் என்ன செய்கிறது என்றால் பதறுகிறது, உன் மனம் குழம்புகிறது, திகைக்கிறது. உன் மனதில் என்ன இல்லை தெரியுமா, உறுதி இல்லை, அன்ஸ்டேபிள் மைண்ட். உன் மனம் உறுதியற்ற நிலைமையில் இருக்கிறபடினால அதை எதிர்கொள்ள முடியல. உன் மனம் சோர்ந்து போகும் பொழுது உன் சரீரம் சோர்ந்து போய் விடுகிறது. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் அம்புகள் பாய்ந்து வரும் பொழுது அதை எதிர்கொள்ள உன் மனதை உறுதிப்படுத்திக்கொள். மன உறுதி தான் அவசியம். ஹல்லேலூயா. ஆகவே உன் மனதை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார், புதிதாக்கி கொண்டிருக்கிறார். உன் பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள், உன் பழைய சிந்தனையை மாற்றிக்கொள். இனி நீ நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறபடி தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போடுகிற திட்டத்தின்படி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது தான் காரியங்கள் வாய்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி கர்த்தர் காரியங்களை மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தை கூட நாம் சீக்கிரமாய் பார்க்கும். வேதத்தில் யாத்ரியாம புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், யாத்ரியாம புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில், இஸ்ரவேல் மக்கள் வழிநடந்து வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது 3 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் நடந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது தண்ணி எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும்னு பார்க்குறாங்க. கடைசியில் எங்கு பார்த்தாலும் வெறும் பாறைகளும் கற்பாறைகளும், எங்கு பார்த்தாலும் வெறும் வனாந்தரமாக இருக்கிற அந்த இடத்துல தண்ணி எங்கேயும் இல்லை. ஆனால் ஒரு இடம் வந்தது, ஒரு தண்ணீர் நிற்கிற ஒரு இடத்தை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தண்ணீர் கிடைத்து விட்டது என்று. ஆனால் அந்த தண்ணீரை குடிக்க அவர்கள் அள்ளி பருகும் பொழுது அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா, கசப்பாய் இருந்தது என்று வாசிக்கிறோம்.
ஆகவே அந்த இடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள். உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? கவனிங்க பிரியமானவர்களே, உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? மோசேக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். அதுதான் உடைய மனநிலை. மனநிலை தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில கசப்பான சில அனுபவங்கள் வரலாம். தண்ணி வந்துருச்சு, தண்ணி இருக்குது, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்வு வந்துருச்சு என்று நீ எதை நினைத்து மேன்மை பாராட்டுகிறாயோ அதுவே உனக்கு ஒரு கசப்பான தண்ணீராய் மாறி இருக்கும், உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீ அந்த தண்ணீரை தான் நம்புகிறாய, ஒழிய அந்த தண்ணீரை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனை நீ நம்பவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் அநேகர் குழந்தை பிறந்தாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, வீடு கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, முதலாவது அதை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள், கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுங்கள். அந்த ரோமர் 12 மூன்று காரியங்கள் சொல்லப்படுது. முதலாவது நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அதை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஒப்பு கொடு, புதிதாக்கு, பின்பு கர்த்தர் மறுரூபமாக்குவார். இன்றைக்கு அந்த தண்ணீர் நிறைந்த இடத்துல எப்படி முறுமுறுத்தார்களோ அது போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக இருக்கும் என்று பார்த்தேன், ஆனால் எனக்கு என் சூழ்நிலை வேதனை தரக்கூடியதாய் அமைந்து விட்டதே என்று நீ அந்த கசந்த மாறாவை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறாய், முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். எனக்கு யாரும் உதவி செய்ய முடியல, என்னை ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார், ஏன் இங்கே ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், பதறிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் மோசே என்ன செய்தார் தெரியுமா? முறுமுறுக்கவில்லை, பதறவில்லை, கதறவில்லை. அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே அவருக்கு என்ன பதில் வந்தது? கசந்த மாறாவை குறித்து அவர் சொன்ன உடனே மோசேக்கு தேவன் ஒரு மரத்தை என்ன செய்தார்? காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு மரத்தை காண்பித்தார், இந்த மரத்தை அதில் போடுப்பா, அவ்வளவுதான். வாழ்க்கை கசக்கும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, குடும்பத்தில் தகராறு வரும் பொழுது, உன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, உன் வாழ்க்கையிலே உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களின் மத்தியிலே நீ முறுமுறுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார், அவர் ஒரு மரத்தை உனக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மரத்தை நீ நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மரத்தை கர்த்தர் வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது வெட்டி போட வேண்டாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. போட்ட உடனே தண்ணி எப்படி மாறுச்சு தெரியுங்களா? குடிக்கிற தண்ணீரா மாறல, என்ன தண்ணீரா மாறுச்சு? மதுரமான தண்ணீர். அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க, எந்த தண்ணீரை குறித்து நீ முறுமுறுத்தாயோ அதே தண்ணீர் உன் வாழ்க்கையில என்னவாய் மாறும்? மதுரமாய் மாற்ற தேவன் வல்லவர். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டைரியில, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இப்பொழுது உன் வாழ்க்கை ஏதோ ஒரு கசந்த நிலைமையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் அதை மறுரூபமாக்குகிற நேரம் வரும்பொழுது அது சாதாரணமான தண்ணீராய் இருக்காது, அது மதுரமான தண்ணீராய் மாறிவிடும். த பெஸ்ட், த பெஸ்ட். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் தரக்குறைவான ஒன்றை கொடுக்க மாட்டாரு, உனக்கு பெஸ்ட தான் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற? அவங்களுக்கு நல்லதா கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, இங்க எப்படி நடக்குது, எனக்கு தான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு தெரியாது, உனக்கு தான் ஆண்டவர் பெஸ்ட கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. மதுரமான ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது என்ன தெரியுங்களா? அங்கே அவர்களை கர்த்தர் சோதித்தார்.
சோதித்தார். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யும் பொழுதெல்லாம், உன்னை உயர்த்தும் பொழுதெல்லாம், உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் நீ யாருக்கு மகிமையை கொடுக்கிறாய்? உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் போய், ஐயோ இந்த தண்ணீர் ரொம்ப கசப்பா இருந்துச்சு, மோசே ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு, உடனே மதுரமாயிருச்சுங்க, நீங்களும் இந்த மாதிரி மரம் எங்க இருக்குதுன்னு பார்த்து வெட்டி வச்சுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் மரத்தை தான் வெட்டி போட சொன்னேன் ஒழிய, அந்த மரம் அல்ல, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு மனுஷனை வச்சு உனக்கு உதவி செய்வேன், யாரு கொண்டாலும் உனக்கு உதவி செய்வேன். நீ மருந்து மாத்திரை கூட சாப்பிடலாம், நீ எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம், ஆனா அதல்ல உனக்கு சுகம் கொடுக்கிறது, கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அவர் தான் உன்னுடைய பரிகாரி, அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறதான எப்படிப்பட்டதான கைவிடப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஏன் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மறுரூப அனுபவத்தை கொண்டு வருகிறார்? மறுரூபம் என்றால் என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டு காரியம் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரெண்டு காரியத்துல எப்படி அந்த மோசேயின் கோல் பாம்பாய் மாறி தேவனுடைய கோலாய் மாறிற்று, எப்படி கசந்த மாறா மதுரமாய் மாறிற்று, எப்படி கர்த்தர் இதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம், என் தேவன் உன் வாழ்வை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் 114வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறேன்னா, கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறாராம். அல்லேலூயா. கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். சங்கீத புஸ்தகம் 114வது சங்கீதம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் மாற்றுகிறார், கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். கர்த்தர் மறுரூபம் ஆக்கும் பொழுது கற்பாறையை தான் நீ பார்க்கிறாய், ஆனா கற்பாறையிலிருந்து நீ என்னதான் உடைச்சா கூட ஒரு சொட்டு தண்ணி வராது, ஆனா என் தேவன் அந்த கற்பாறையை என்னவாய் மாற்றுகிறாராம், நீரூற்றாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் உன் வாழ்வை மறுரூபமாக்குகிற தேவனாய் இன்றைக்கு மாலையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் அற்பமான சரீரத்தை என்னுடைய வல்லமையான செயலின்படி நான் மறுரூபமாக்குவேன். உன் வாழ்க்கையிலேயும் கூட நீ சாதாரணமாய் அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கிற எந்த காரியத்தையும் நான் மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் வல்லவர், அவர் வல்லமை பெரியது. அது எப்படிப்பட்ட வல்லமை? அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவில் புதுபலன் என்றால் உன் வாழ்க்கையிலே எங்கே இருந்து இந்த வல்லமை உண்டாகிறது என்றால் கிறிஸ்துவில் இருந்து வருகிறது. பவுலப்போஸ்தலனுக்கு ஏறிட்ட அந்த சோதனையிலே ஆண்டவர் நோக்கி கதறுகிறார், பலவீனத்தின் மத்தியிலே. அப்பொழுது அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்ன? 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் என்ன சொல்றாருன்னா, பலவீனங்களிலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன், கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கி இருக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான். புதுபலன் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் பலனை இழந்து கொண்டிருக்கிறோம். வயதாக வயதாக பலன் போகலாம். அருமையானவர்களே, இந்த கொரோனா வியாதி வந்து எத்தனையோ பேரை பலவீனர்களாக மாற்றிவிட்டது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு போனார்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. பலனை இழந்து கொண்டிருக்கிற ஒரு கால கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க சொல்லுங்க, கர்த்தரின் பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தரே என் பலனாய் இருக்கிறார், கர்த்தரின் வெளிச்சமன் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் அவருடைய பலத்தினால் இடைக்கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்வை மறுரூபப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான போராட்டங்களின் மத்தியிலே நீ தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் உன் வாழ்விலே ஒரு புதுபலனை கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு அநேகருடைய எண்ணத்திலே என்ன எண்ணம் வருகிறது என்றால், கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே, இனிமேல் எப்படி, கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே என்று நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது எப்படி நடக்கும் என்பது உனக்கு தெரியாது, உன் கற்பனைக்கு கூட எட்டாது. ஆனால் நான் காரியங்களை வாய்க்க பண்ணும் பொழுது நீ ஆச்சரியப்பட போகிறாய். உதாரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். அது ஒரு மறுரூபம் தான். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றும் பொழுது அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு ஏற்பட்டது. திராட்சை ரசம் அங்கே இல்லை, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார், நிரப்பினாங்க. மொண்டு கொடுங்கன்னு சொன்னார், கொடுத்தாங்க. அப்போ அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை கொடுக்காமல் வைத்திருந்தீர்களே, இந்த நல்ல ரசத்தை ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? முந்தி கொடுத்த ரசம் அவ்வளவு ருசியா இல்லை, இப்ப ரெண்டாவது கொடுக்கிற ரசம் எப்படி இருக்குது? நல்ல ரசமா இருக்குது. அல்லேலூயா. இது பிந்தின ரசம், முந்தின ரசம் ருசியா இல்லை, இந்த பிந்தின ரசம் மிக ருசியா இருக்கிறதே என்று சொல்லி அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இது எங்கே இருந்து வந்தது? அல்லேலூயா. என்ன கேள்வி? இது எங்கே இருந்து வந்தது? அதுதான் கேள்வி. எங்குமே திராட்சை ரசம் இல்லை, கடைகளும் இல்லை. மணவாளனை கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்கேயா வச்சிருந்தீங்க இந்த ரசத்தை? இன்னைக்கு டைரியில் எழுதி வச்சுங்க, அடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை. உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கேட்பாங்க, இவ்வளவு நாள் இல்லாமல் எங்கிருந்து இவ்வளவு பெரிய காரியம் வாழ்க்கையில் நடந்தது என்று அநேகர் ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? மனுஷனுக்கு தெரியாது, உலக ஞானிகளுக்கு தெரியாது, கல்விமான்களுக்கு தெரியாது, ஜோசியக்காரனுக்கு தெரியாது. போய் அநேக ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அவனால சொல்ல முடியாது. ஆனா என் தேவனுக்கு தெரியும், உன் வாழ்க்கையில அடுத்து என்ன நடத்த போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே, முந்தின ரசத்தை பார்க்கிறோம், இந்த பிந்தின ரசம் ருசியா இருந்தது போல, இவ்வளவு நாள் உன்னோட வாழ்க்கையிலே நீ உபயோகப்படுத்தியிருந்த எல்லாவற்றை காட்டிலும் ஆச்சரியப்படும்படியான காரியம் இது எங்கே இருந்து வந்தது என்றால், இதுவரைக்கும் நீ உபயோகப்படுத்தின ரசம் மனுஷன் செய்த ரசம், இது இரண்டாவது வந்த பிந்தின திராட்சை ரசம், அது இயேசு கிறிஸ்துவால் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான இந்த செய்தியில, இது நீ தீர்க்க தரிசனத்தை நீ ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பி. அநேகர் கேட்பார்கள், இது எங்கே இருந்து வந்தது என்று. அப்படிப்பட்டதான ஒரு புது பலன் உன் வாழ்க்கையில கர்த்தர், புது வாழ்வை கர்த்தர் கொடுக்க போகிறார், புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார், புது கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதுசாக்குறாருன்னு நீங்க கேட்கலாம், எதுக்காக தெரியுங்களா? என்னுடைய ஆண்டவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அவரை குறித்து எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவர், அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். எப்பொழுதுமே புதுசாக தான் இருப்பார். உனக்கும் புதிய காரியத்தை செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது தோன்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலை வேளையிலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த கஷ்டம் உன்னை விட்டு தீரவில்லையோ, பாழ் நிலத்தை என் தேவன் பலமான நிலமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தையும் கூட நான் சீக்கிரமாய் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் நடந்து வருகிறார். எரிகோ என்கிற பட்டணத்தில் வரும்பொழுது அங்கே இருக்கிறதான சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இருக்கிற மக்கள், ஐயா இந்த எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், ஆனால் அங்கே நிலப்பாடு இருக்கிறது, அங்கே தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்கிறது, இதை எங்களால் ஒன்று செய்ய முடியல என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எலிசா என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு புது தோண்டியை நிறத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு புது தோண்டியை கொண்டு வர, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் 19 வசனத்தை பாருங்க. அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல தண்ணீரோ கெட்டது, நிலம் பாழ் நிலம். அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். எல்லாரும் சொல்லுங்க, இனி சாவு வராது நிலப்பாழ் இராது. மூணு முறை சொல்லுங்க. ஏன் இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அல்லேலூயா. ஆரோக்கியமாக்கினேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் அநேகருடைய சரீரத்தில் சௌக்கியத்தை நீங்கள் காண்பீர்கள். நிலப்பாழ் உங்களை விட்டு நீங்குகிறது, அழிவு உங்களை விட்டு நீங்குகிறது, விடுதலை உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிறது. நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுக. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே அநேக காரியங்களை இப்படி நான் சொல்லிக் கொண்டு போக முடியும். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிதான அனுபவத்தை உண்டாக்குகிறார் ஏன் என்றால், கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறார். நாம் பூமிக்குரியவர்களாய், மண்ணுக்குரியவர்களாய், மண்ணுக்குரிய சுபாவத்தோடு காணப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அந்த மண்ணிலிருந்து நம்மை எடுத்து நம்மை தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டு வருகிறார். அதுதான் மறுரூபம். எப்படி? ரோமருக்கு நிருபம் 8 அதிகாரம் 29 வசனத்தை எடுத்து பாருங்கள். அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு ஒரு மண்ணுக்குரிய சாயலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தேவனுடைய நோக்கம் என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீ தப்பு செய்தாலும் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை நொறுக்குகிறார், உன்னை உடைக்கிறார். எதற்காக? நீ குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இருக்கிறாய். எரேமியா 18 அதிகாரத்தில் உன்னை என்ன செய்கிறார்? அவர்
அந்த பாத்திரம் கெட்டு போன உடனே உன்னை மறுபடியும் வேறே பாத்திரமாக வருகிறார். அல்லேலூயா. வேறே பாத்திரம்னா என்ன? இப்பொழுது நீ கோபாக்கினின் பாத்திரமாய் இருக்கிறாய். நீ கோபாக்கினின் பாத்திரமாகவே இருப்பது தேவ சித்தம் அல்ல. ரோமர் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 9வது அதிகாரத்தில் உன்னை கிருபா பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் மறுரூபம். இந்த பூமிக்குரிய சாயலை நாம் களைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சாயலை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டு வருகிறார். இந்த மறுரூப அனுபவத்தை நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தமை உடைத்து நொறுக்கி நம்மை அவருடைய சித்தம் செய்வதற்காக நம்மை சாயலை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரூபம் எப்படிப்பட்ட ரூபம்? தேவனுடைய தற்சுரூபம். அவர் தேவனுடைய தற்சுரூபமாயிருக்கிற அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தாராம்? இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார். உனக்காக எனக்காக மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அவர் பாவ மாம்சத்தின் சாயலை ஏற்றுக்கொண்டார். உன்னையும் என்னையும் தேவ சாயலாக மறுரூபப்படுத்துவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா? உன் மனதை கர்த்தர் மறுரூபமாக்கி புதிதாக்கி உன்னை மறுரூபப்படுத்தி உன்னை அவருடைய சாயலாக மாற்றிக்கொண்டு வருகிறபடியினாலதான் போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அநேக உபத்திரத்தின் பாதையிலே உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறார். அவருடைய பாத்திரமாக மாற்றிக்கொண்டு வருகிறார். நீ அந்த பாத்திரத்தை ஆண்டவர் உடைத்து தூர தூக்கி போட்டு விடலை. ஆண்டவர் வேறே பாண்டமாக கிறிஸ்துவின் பாத்திரமாக ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னை மறுரூபப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் கட்டப்பட்ட நிலைமையிலே, போராடி கொண்டிருந்த நிலைமையிலே, நீங்கள் காணப்பட்டு கொண்டிருந்த நிலைமையிலே ஆண்டவர் உங்களை விட்டுவிடாமல் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுரூபமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கசந்த மாறா

0: என்று தெரியவில்லையே என்று அநேகர் கேட்பார்கள். ஓ ஹல்லேலூயா, ஒரு சிறந்த ருசியுள்ள ஒரு சிறந்த பாத்திரமாக ஆண்டவர் உன்னை மாற்ற உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஓ ஷபா ரபா லபா கீரபா, கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமையினாலே நீங்கள் மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஓ ஷபா ரபா லபா கராபா தீனா எல்லாரும் எல்லாரும் ஆவிக்குழாய் மாறும். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்ரம்,
0: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஆமென்.
1: ஸ்தோத்ரம் ஆண்டவரே, சகல பல பல பல பல பல பல இயேசுவே, ஸ்தோத்ரம் ஆண்டவரே, லவர் புர கா கிறிஸ்தர் குருவர கா சிறு பாப்பா ஆண்டவரே, பசுதாவி ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, சதாப்பா மர ரூபமாய் மாக்கிறே ஆண்டவரே, சுத்தாவே நீ நம்பிக்கை பரண தருவாப்பா ஆண்டவரே, நீ சேகா ஆண்டவரே, சோதா சோதா சோதா சோதா சோதா உருவ பல சக்கல பல சக்கல பல பல பல பல பல பல பல பா ஈஸ்வே, சோதா சோதா சோதா சோதா சோதா ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, சக்கர சுக்கல பல பல சுக்கல பல பல பல பல பல பா ஆண்டவரே, அபிஷேகாண்டே நம்பிக்கை பெற தருவாப்பா ஒருவரே பருப்பு வீடும் ஆண்டு காலத்தில் மெடிப்போம் ஓ மெடிப்போம் ஆண்டவரே, சாட்டால் பிள்ளைங்களை மெடிப்போம் ஆண்டவரே, கொம்பு போல பாவமாக போய் மாறுதலுக்காக சீவிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு கத்தாவி பருமலமாக இருப்போம், ஒரு பகிர குட்டிகளை ஆசீர்வித்தோம், வேற ஆத்மா பலப்படுத்தும் ஆண்டவரே, திருவை நடக்கிடுவாப்பாக ஒரு ரபா சுக்கர உக்காளாபா இயேசுவே நாமத்தைய கிருபையால் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு பலத்தை தருவாப்பா திருப்பி ஒரு பலக்கா கத்தாவே, காக்கீர பெரியவராக இருக்கிறார், உனக்கு இருக்கிற உங்களை பெரியவர் ஆண்டவரே, இருக்கிற கத்த பெரியவராய் இருக்கிற ஆண்டவரே, அவகா ஐசாக்கு போல கத்த முழுப்புறமாக இருப்பார். இயேசுவே பரபர பாசி வருகட்ட ஆண்டவரே, இயேசு நாமத்தைய கத்தை ஆசீர்வதிக்கும்
0: ஆமென்,
1: இயேசு நாமத்தை சிவிக்க நடப்பிட
0: ஆமென், அல்லேலூயா. Praise the Lord.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.